0: இருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, ஒன்று கொலோசியர் ஆண்டவரே முதலாம் ஆண்டவர் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 20:21 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா இந்த பிரிவினை தேசத்துல இருந்து ஆண்டவர் அகன்று போய் இந்த கடைசி கால் எழுப்புதலுக்காக ஒரு விசை கூட நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே மன்றாடுகிறோம் ஆண்டவரே, எத்தனையோ தேவ மனிதர்கள் எழுப்பினீர் ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்கள் எழுப்பி தேசத்தின் மேல் ஒரு பெரிய ஆண்டவர் ரிவைவலை கொண்டு வந்தீங்க. இப்பொழுது ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்டத்தை எழுப்பி அவர்கள் நெற்றியில் ஒரு முத்திரையை போட்டு அவர்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அவர்களுக்குள்ளே ஒரு அக்கினியை போட்டு அவர்களுக்குள்ளே ஒரு நெருப்பை வைத்து தேசத்தை குறித்து ஒரு வார்த்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நிறைய குடும்பங்களில் டிவோர்ஸ் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிரிவினைகள் ஆண்டவரே, ஆண்டவரே பிரிந்த குடும்பங்கள் எத்தனையோ உண்டு ராஜா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினைகள் உண்டு. என் தேவனே இந்த பிரிவினையின் ஆவியை என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை கூட ஆண்டவரே தேசத்தின் மேல் அக்கினி அனுப்பின அந்த ஆவியானுடைய அக்கினி வல்லமை இந்த தேசத்தின் மேல இறங்கி பரிசுத்த ஆவியானவரே இந்த நாட்களிலே கிரியை செய்கிற இந்த பிரிவினையின் வலு சர்ப்பத்தின் ஆவியை நசுரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய மனிதர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கனடா தேசத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவி மேல, சாத்தான் மேல, அந்தகாரத்தின் ஆவி மேல, பிரிவினையின் ஆவி மேல பரலோக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினியை நாங்கள் சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பிரிவினை ஆவியை ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு சபைகளுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவினையின் விசுவாசங்களை இயேசுவின் நாமத்தினால் அவைகளை நாங்கள் தேசமெங்கும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று இணையமடிக்கு உம்முடைய சமூகத்துல விண்ணப்ப பண்ணுகிறோம் ஆண்டவரே. பெற்றோரை விட்டு தூர பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஒன்று சேரும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. பிரிவினை ஆவிகள் ஆண்டவரே சபைகளுக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவரே, பிரிவினை ஆவிகள் ஒருவருக்குள்ளும் இருக்க கூடாது ஆண்டவரே. அந்த பிராட் மைண்ட் வர்றதும் இருந்த சிந்தை எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வந்தாண்டவரே, ஒரு எழுப்புதலை பார்க்கும்படிக்கு ஆவியானவரே, பலத்த கிரியைகளை செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே இந்த விசுவாச பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களும் நாங்களும் எங்கள் தகப்பனை போல, எங்கள் பிள்ளைகளை போல, எங்கள் தாய்களை போல நாங்களும் அப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொல்லி அப்பா, அப்பேற்பட்ட பாரம் பிள்ளைகள் மத்தியில வரும்படிக்கு உம்முடைய சமூகத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. ரோமர் 5:5 சொன்னீர்களல்லவா, பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் பொழுது தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே பிரிவினை ஆண்டவரே வருவதற்கு காரணமே அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பிள்ளைகள் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே, சபைகள் மத்தியிலே ஆண்டவரே ஊழிய அந்த அன்பை ஊற்றி அந்த பிரிவினையாகிய சுவரை தேவன் உடைக்கும்படிக்கும் பாதத்தில் நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அப்படியாய் கத்தாவே இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் தமிழ் சமுதாயம் மாத்திரமல்ல ஆண்டவர், 175 பாஸ்டர் அருள் சொன்னது போல 175 மொழி பேசுகிறவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்களாமே ஆண்டவரே. இவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு ரிவைவல் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த கனடா தேசம் சந்திக்கும்படி இந்த தேசத்தை அசைக்கிற அக்கினி இந்த தேசத்திற்குள்ள இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் கதறுகிறோம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உமது நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலும் ஆண்டவரே சாட்சியின் வசனத்தினால் ஜெயித்தவர்கள் இவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படிக்கு அந்த கிரிமினின் ஆவிகளை ஒரு விசை கூட எங்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே, ஆண்டவரே தேசங்களிலே கிரிய செய்யாதபடி அவைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே, அவைகளை உடைத்து நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் இந்த விண்ணப்பத்தை ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவரே இந்த தருணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உமது நாமத்தை நீங்க மகிமைப்படுத்து ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே தேவ மகிமை ஆண்டவரே எங்க தேசங்களில் வெளிப்பட்டு இந்த பிரிவினை சுவர்கள் நாம் நாம் தேவ பிள்ளைகள் என்கிற நான் என்று சொல்லாத நாம் என்று சொல்லும்படி ஆண்டவரே இந்த சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, பிதாவின் ராஜ்யத்தை குறித்து இருந்த சிந்தை ஆண்டவரே இந்த தேசத்திற்குள்ள வரும்படிக்கும் சமூகத்தில் மன்றாடுகிறோம் அப்பா. உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே.
1: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எல்லா பிரிவினையின் ஆவிகளையும் தேவன் முறித்து இந்த தேசத்திலே தேவனுடைய திட்டப்படி குடும்பங்கள் வாழ்ந்து பெருகும்படிக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இப்பொழுதும் நாளினுடைய இந்த ஜெப நேரத்தை நாம் நிறைவுக்குள்ளே கொண்டு வரும்படி காண கடைசி ஜெபத்திலே பாஸ்டர் மாலா அவர்கள் அங்கே ஜெபத்திலே நடத்துவார்கள். கனடா தேசத்தின் பாதுகாப்புக்காக, இந்த தேசத்திலே பயங்கரவாதங்கள், போதை வஸ்துகள், கொலைகள், கொள்ளைகள், இயற்கை அழிவுகள் அங்கே பெருகாதபடி தேவன் இந்த தேசத்தை பாதுகாக்கும்படிக்காக, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான இருக்கிற இந்த உறவு முறுகலான உறவுகள் நீங்கும்படிக்காக, கனடாவிலே ஆக்டிவ்லி இந்த சமரிலே நூற்றுக்கணக்கான வைல்டு ஃபயர், எத்தனையோ காடுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. சிலவற்றை அங்கே அதனால் எழும்புகிற புகைகள் அமெரிக்காவுக்குள்ளே போகிறது என்று அமெரிக்கா அதிபர் இந்த தேசத்தின் மேல் இன்னும் டாக்ஸை அதிகரிப்பேன் என்று சற்று காலங்களுக்கு முன்பதாக ஓன் பண்ணினார். ஆகவே இந்த தேசத்திலே இயற்கை அழிவுகள் இருந்தும் சிஸ்டர் பாஸ்டர் மாலா வில் லீடர்ஸ் டு ப்ரே ஃபார் த ஃபார் திஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் திஸ் லேண்ட் அண்ட் த லார்ட் டு ரிமூவ் ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் மர்டர் ஸ்பிரிட் ஆஃப் மர்டர் and to protect the people and to bless this land and to bless the relationship between America and Canada. Amen. Pastor Mala, thank you Lord Jesus. Hallelujah. Thank you Lord.
2: அவர் இசை மனம் இறங்கும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பிரயாசம் இருந்தார் ஆண்டவரே, என் தேவ ஆவியானவரை நீங்க பாதுகாக்காமல் ஆண்டவரே தரத்துல அப்ப ஒன்று செய்ய முடியாது. என் தேவன் ஆண்டவரை இறக்கம் செய்யும்படியாக கூட சிந்திக்கிறோம். தேசத்தை சுற்றிலும் வேலையடைக்கு நீங்க பாதுகாங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே பயங்கரவாதங்களோ யுத்தங்களோ இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே வேலையடைக்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய கருத்தலை ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் சனங்கள் தங்களை தாழ்த்தி செப்பம் பண்ணி என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு அன்றுவரே தகப்பட்டு கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் நன்றி கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவரே தகப்பனே 2 நாளாக 7 நாளின்படி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை ஒப்புக்கிறோம்ப்பா. ஒரு விஷய தேசத்தின் மேல் மனம் இறங்க ஆண்டவரே, எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பி தேசத்துக்காக திறப்புல நிக்கிறோம் ராஜா. ஒரு விஷய இறக்கம் செய்யும்படியாய் கூட செவிக்கிறோம் கத்தா. மனம் இறங்க ஆண்டவரே, எந்த சூழ்நிலை ஆண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரை பிடிபட்டு விடாதபடி ஆண்டவரே பயங்கரவாதங்கள் கொண்டு விடாதபடி ஆண்டவரே கிருபையா வேலி அடைப்பீராங்கப்பா. இந்த சூழ்நிலையும் ஆண்டவரே அப்பா போதை வஸ்துகளோ ஆண்டவரே கொலைகளோ கொள்ளைகளோ கொள்ளை நோய்களோ ஆண்டவரே விபத்துகளோ இயற்கை அழிந்து கொள்ளப்படி கர்த்தர் நீங்க முந்தி கட்டும்படியாய் கூட செவிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் ராஜா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதே. நாங்கள் ஆண்டவரே தகப்பனை சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாரத்தை ஆண்டவரே தகப்பனை நாங்கள் கையில் எடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் பாதுகாக்காவிட்டால் எங்களால் ஒன்று முடியாது. பரிசுத்தாவேன நீங்க சொன்னீங்க, சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீங்க ராஜா. உடைய பாதத்துல நாங்கள் கதறுகிறோம் என் தேவன் ஆண்டவர். கனடா தேசத்தை பாதுகாக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் தகப்பனே. இந்த திருவை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மீண்டும் ஆய் ஆண்டவர். அப்பா அமெரிக்காவுக்கும் ஆண்டவரே கனடாவுக்கும் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவர் வந்து விடாதபடிக்கு அப்பா கர்த்தர் தாமே அவங்களுடைய உறவுகள் மீண்டுமாய் கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் ஆண்டவரை ஒரு உதவி செய்யும்படியாய் கூட செவிக்கிற தகப்பனே. என் தேவனுடைய கரத்துல ஒப்புக்கொள்ள ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் ஆண்டவரே அப்பா நீர்த்தாள்கள் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி திருப்பார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே ராஜாக்களுக்கு வேற இருதயத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே தகப்பனை பலிபீடத்தை என் தேவன் சுத்திகரிக்கும்படியாய் கூட செவிக்கிறோம் கர்த்தராம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேசத்துக்குள்ள நல்ல உடன்படிக்கை வரும்படியாய் ஆண்டவர். மீண்டுமாய் இந்த ஆண்டவரே தகப்பன உறவுகள் கட்டப்பட கர்த்தர் ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, தரை மட்டும் தாழ்த்துகிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்து தேசத்தை விடுதலையாக்கி பாதுகாக்கும்படியாய் குதிச்சேன். நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் கேட்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே, ஊக்கமான ஜெபங்களை கேட்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
3: ராஜ்பொழுதும்
1: ஆண்டவரே, தொடர்ந்து ஜெப நேரத்திலே நிறங்களோடு இருந்தபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீங்களே மகிமைப்படுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் இன்றைய இந்த ஜெப நேரத்துக்குரிய தேவ வார்த்தையை எங்கள் மத்தியிலே கொண்டு வருகிற ஊழியக்காரனை, தேவ மனுஷனை, பாஸ்டர் தயா அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள். தேவன் நம்மோடு பேசுவார். தேவன் தேசங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து ஊழியர்களுக்கூடாக, தேவ வார்த்தைக்கூடாக தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அந்த எதிர்பார்த்தலோடு நாம் காத்திருப்போம். அங்கே பாஸ்டர் தயா, ஓவர் டு யூ பாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ்.
3: தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ பத்ரதாமே. நாங்கள் 99 தடைகளையும் நாங்கள் ஜெபித்திருக்கிற ஜெபங்களை கேட்டு நிச்சயமாக வரும் நாட்களில் தேசத்தில் ஒரு பெரிய அசைவை காணத்தக்கதாக நம்முடைய கண்கள் ஒரு எடுப்பதை காண கிருபை செய்வதாக மீண்டும் ஒரு விசை இந்த 99வது கனடா எழுப்பியத்தில் கனடா தேசத்து மாத்திரமல்ல, இலங்கையில், இந்தியாவில், யூகேல, யூஎஸ்ல, ஜெர்மனியில, அது மட்டும் இல்லாதபடிக்கு டிவி கூடாக, சங்கம் ரேடியோ கூடாக, உலகத்துடைய பல நாடுகளில் இணைந்திருக்கிறான அனைத்து திருச்சபை போதர்களுக்கும் தேவைகளுக்கும் மீண்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம அதில் மருத்துவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு அருமையான பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் இந்தியா தேசத்துல கோயம்புத்தூர்ல இருக்கிறதான கொம்பு சேர்ச்சியுடைய தலைமை போத்தராக இருக்கிறவர்கள் நம்ம இதில் இணைந்திருக்கிறார்கள். இது 3வது தலைவையாக தன்னுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதாக நம்மத்தில் அவர் இணைந்திருக்கிறார்கள். தேங்க்யூ பாஸ்டர்ஸ். இந்த நாட்களில் கத்தர் அவரை தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். அவருடைய செய்திகள் நீங்கள் அநேகர் யூடியூப்ல கேட்டு ஆஸ்வதிக்கப்படுகிறீங்க. அவர் போகாத தேசங்களுக்கு கூட அவருடைய வார்த்தைகள் கடந்து போய் திருச்செவள் மத்தியில தேவ மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அசை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அது மாதிரி குறிப்பாக வாலிபல் மத்தியில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவருடைய வார்த்தை கூடாக கத்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான இலங்கை இந்தியா தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக திறப்பில் நின்று பிரயாசப்படுகிற ஒரு பார்வையுள்ள தேவ மனிதன் அவர் நம்ம இணைந்திருப்பது பெரிய சந்தோஷம். தேங்க்யூ பாஸ்டர். இந்த நாட்களில் கூட அநேக காரியங்கள் இருந்தாலும் அவர் எல்லாரையும் மத்தியிலும் எங்களுக்கு இணைந்திருப்பது பெரிய சந்தோஷம். கத்தர் உங்களுக்கு கூட எங்களோடு பேசுவாராக.
4: நாமத்தினால இந்த நல்ல சந்தோஷமான நாள்ல இந்த ரிவைவல் 99 நாள் இந்த ஜபத்துல நானும் உங்க கூட இணைஞ்சு ஜபிக்கிறதுல ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோ என்ன ரொம்ப அன்போடு அழைத்த ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துறேன். ஆண்டவர் வந்து இந்த நாள் உங்களுக்கு பிளஸ் பண்ணி இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி ஒரு இருக்கிற இடத்திலிருந்து ஒரு பெரிய இடமாற்றம் அப்படின்னா பைபிள் சொல்லுது. வேதத்துல வந்து யோசேப்பு வந்து ஒரு சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கல. அந்த இடத்துல நல்ல இடத்துலதான் இருக்கிறான். அந்த சிறைச்சாலை அதிகாரியினுடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைச்சிருச்சு. சிறைச்சாலை அந்த தலைவன் வந்து மொத்த பொறுப்பையும் யோசேப்பின் வசமா விட்டாரான். அப்ப அந்த சிறைச்சாலையில வந்து அவனும் வந்து குறைவா இல்லை. அந்த இடத்துல வந்து ஒரு தலைமைத்துவத்துல தான் இருக்கிறான். அங்க இருக்கிற சிறை எல்லா கைதிகள் எல்லாம் இவன்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவன் விரும்பல. ஏன் அப்படின்னு சொன்னா அவனுடைய மனது சொல்லுது, நான் இந்த இடத்துக்குரியவன் அல்ல, இந்த பொறுப்புக்குரியவன் அல்ல. என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் வந்து இந்த சின்ன கூட்டத்துக்கு இல்ல, ரொம்ப ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்ற மனசு இருக்கிறதுனாலதான் பான பாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும் போது முடிக்கும் போது சொல்றேன், நீ ராஜாவினிடத்துல போகும்போது இந்த மாதிரி நான் ஒரு மனுஷன் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத சொல்லு அப்படின்னு சொல்லி விடுற. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல போஸ்டிங்ல வச்சிருக்கலாம், நல்ல ஒரு ஊழியத்துல ஆண்டவர் வச்சிருக்கலாம். ஆனா நீங்க அந்த இடம் உங்களுக்குரியதல்ல. நீங்க சமாதானமா இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறது தவறல்ல. மனரம்யமா இருக்கிறது தவறல்ல. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நமக்கு தீராம இருக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து இந்த இடத்துக்குரியவர்கள் அல்ல, நெக்ஸ்ட் அடுத்த லெவல், அடுத்த ஊழியம், அடுத்த உயர்வு ஆண்டவர் நம்மளை கொண்டு போறாரு அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி இல்லையோ அவங்களுடைய அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வளரவே முடியாது. வேதத்துல வந்து நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி கடனுக்காக தீர்க்கதரிசியிடத்துல வரும்போது அந்த எண்ணெய் அநேகம் வெறும் பாத்திரங்களிலே ஊற்று அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நிறைய பாத்திரத்துல ஊற்றுறாங்க. ஆனா பாத்திரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த எண்ணெய் நின்று போயிட்டு அப்படின்னு வேதம் சொல்லும். அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில தரிசனம்ன்றது ஒண்ணு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விருப்பம்ன்றது ஒண்ணு நின்றுச்சுன்றது விஷன் அப்படின்ற ஒண்ணு உங்களுக்கு நின்றுச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்மளால ஒரு படி கூட நம்மளால உயரவே முடியாது. நீங்கள் வேதத்துல வந்து 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனா இருந்த மோசை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படின்னா மரணம் அடைகிற வரைக்கும் கத்தருக்கு ஊழியம் செய்தார். அப்படி அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அதனால இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருக்குமே நான் இன்னைக்கு என்ன ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவர் வந்து ஒரு இடமாற்றத்தை கத்தர் தருவாராக. இருக்கிற இந்த இடத்துல இருந்து, இருக்கிற இந்த பொசிஷன்ல இருந்து ஒரு அடுத்த ஒரு லெவல், அடுத்த ஒரு உயர்வு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இத்தனை நாட்கள் நாங்க பிரயாசப்படுறோம், ஒரு வளர்ச்சியுமே நாங்க பார்க்கலையே, ஒரு உயர்வையும் நான் பார்க்கலையே, 10 வருஷமா இதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், 15 வருஷமா இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கும் இல்லை, ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, எனக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, யோசேப்பருக்கு ஒரு இடமாற்றத்தை ஆண்டவர் தருவார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நிச்சயமாய் ஒரு இடமாற்றத்தை ஆண்டவர் தருவார். 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற மனுஷன் வந்து பாருங்க, அந்த இடமாற்றத்திற்காக 38 இயர்ஸ், 38 வருஷமாயி எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க, நீ அந்த இடத்த பிக்ஸ் பண்ணிக்கோ, அது அந்த இடத்துல ஒரு வாரத்துல ஒரு பிச்சை எடுத்து நீ உட்கார்ந்தா போதும், அவ்வளவுதான், உனக்கு இனி என்ன பண்ண போற, இத்தனை வருஷம் நீ வியாதியிலிருந்து விடுதலையாகி, விடுதலையாகாம நீ என்ன போற, அவ்வளவுதான் பிக்ஸ் பண்ணி. நிறைய பேர் ஒருவேளை 38 வருஷம் ஒரு பிரச்சனையில இருந்தா அந்த பிரச்சனையிலேயே பழகி போய் இனி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு விரும்பவே மாட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் வந்து 38 இயர்ஸ் ஆகுது, கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவர் குதித்து விடுறாங்க. பாருங்க, எந்த விதத்திலும் அவனுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒண்ணு யாராவது ஒருத்தர் கொண்டு போகணும், இல்லைன்னா அவனாவது குதிக்கணும், இந்த ரெண்டுமே இல்லை. இந்த ரெண்டுமே இல்லைன்னாலும் 38 வருஷம் ஆனாலும் ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்குது, இல்ல இல்ல இல்ல கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து ஒரு நாள் அற்புதத்தோட திரும்பி போவேன், நான் ஒரு எனக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உண்டாகும் அப்படின்னு மனசுல நினைச்சு அதற்காக பிரயாசப்பட்டதுனாலதான் அந்த ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் தேடி வந்தார். தேடி வந்து உன் படுக்கை எடுத்துட்டு நடப்பா, அவ்வளவுதான், இந்த இடம் உன்னுடையது அல்ல, உனக்குரிய இடம் வேற இருக்குது. அவனை தேவாலயத்துல ஆண்டவர் பாக்குறாரு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலும், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், உங்க பிள்ளைக்கு ஒரு இடமாற்றம் வரப்போகுது, உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வரப்போகுது. ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஷனோட இருந்திருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி விஷனோட இருந்திருக்கலாம், ஆனா இப்ப வந்திருக்கிற நோய் இல்ல, இப்ப நீங்க கடந்து போகிற சில பாதைகள் வந்து உங்களுடைய தரிசனத்தை அப்படியே குறைச்சு, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு மேல ஓடி என்ன பண்ண போறேன், ஊழியம் செய்து என்ன பண்ண போறேன், சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன், இப்படிப்பட்ட ஒரு விரக்திக்குள்ள ஒருவேளை நீங்க போயிட்டு இருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, இல்ல இல்ல இல்ல இல்ல, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் இது இல்ல, உன் மேல நான் வச்சிருக்கிற நோக்கம் இதுவல்ல, உன்னை கொண்டு போகிற லெவல் இதுவல்ல, உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியம் இதுவல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு மேலானதை, நீங்க பாக்குற அந்த பொசிஷன் இல்ல, கர்த்தர் யோசேப்பை பார்வோனுக்கு தகப்பனாய், பார்வோனுக்கு தகப்பனாய். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், நீங்க அதிகாரத்துலதான் இருக்கிறீங்க சிஸ்டர், நீங்க அதிகாரத்துலதான் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை நல்ல பொசிஷன்லதான் வச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு சூழ்நிலையதான் வச்சிருக்கிறாரு, நல்ல சம்பாத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு, இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இது உன்னுடைய பிளேஸ் இல்ல, இது உன்னுடைய பிளேஸ் அல்ல, இது உனக்காக நியமிக்கப்பட்ட ஊழியம் அல்ல. நீங்கள் நம்மளா ஒரு வட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளா ஒரு யோசனைக்குள்ள இருக்கிறதல்ல, சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் சொல்றேன். யாரோட ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் இப்போ உங்களை தட்டி கொடுக்குறார், இப்போ உங்களுக்கு ஒரு எழுப்புதலை தர்றாரு, இப்போ உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை தர்றாரு. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, உங்களுக்கு ஆண்டவர் நீச்சலால மூழ்க அளவுக்கு கர்த்தர் அடுத்த படி கர்த்தர் கொண்டு போறப்போல உங்க கரத்தை பிடிச்சு கர்த்தர் சொல்றாரு, நீங்க வாங்க, வா மகளே எழும்பு, மகனே எழும்பு, தூசியை உதறி தள்ளி விட்டு எழும்பு. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினால நீங்க முடங்கி போய் படுத்து கிடக்கலாம், உங்களுடைய பலவீனத்து நிமித்தம் முடங்கி இருக்கலாம், உங்களுடைய மிஸ்டேக் நிமித்தம் நீங்க முடங்கி இருக்கலாம். ஆண்டவரே என்ன கொண்டு என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க, நான் அவ்வளவுதான் மோசமான ஆள், நான் இப்படி இருக்கிறேன், என்னை கொண்டு எதையுமே நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனா இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல தூசியை உதறி விட்டு எழுந்து. அந்த ஏலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ எதுக்கு இந்த இடத்துல படுத்து கிடக்குற, இது உன்னுடைய இடம் அல்ல, நீ எதுக்கு இந்த இடம் உன்னுடைய இடம் அல்ல, நீ இந்த இடத்தை விட்டு எழும்பிடு, உன்னை நான் வேறொரு இடத்திற்கு அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போறேன்னு சொல்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கர்த்தர் தட்டி கொடுக்கிறார், இன்றைக்கு உங்களை தட்டி கொடுக்கிறார். அதான் எலியாவை பார்த்த ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை. அப்போ சில இடத்துல நம்ம முடங்கி போய் படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு நீ இங்க இடத்துல இருக்காத, உனக்கு பலவீனம் இருக்கு எனக்கு தெரியுது, உனக்கு மன கஷ்டமா இருக்கு தெரியுது, பட் இந்த இடம் உனக்குரியது அல்ல, நீ எழுந்து போ, நீ எழுந்து போய் ஊழியம் செய்ய ஆரம்பி, நீ எழுந்து போய் எனக்காக பிரகாசிக்க ஆரம்பி அப்படின்னு உந்தி தள்ளுகிற ஒரு தேவன். இன்னைக்கு யாரோ ஒரு சிலர் கர்த்தர் தட்டி கொடுத்து தட்டி எழுப்பி, இல்ல இந்த பலவீனம் ஒன்னும் ஒண்ணும் பண்ணாது, இந்த மனுஷனுடைய வார்த்தை உங்களை ஒண்ணும் பண்ணாது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய உயர்வு இது அல்ல, உங்களுடைய விஷன் இது அல்ல. அதான் மோசே மீதியானுடைய தேசத்துல அப்படியே ஒடுங்கி போய் படுத்து கிடந்து அவரா உன்னை பிக்ஸ் பண்ணிட்டாரு. என்ன பிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, நான் என்ன நான் உயிரோடு வாழ்றேன், இது எனக்கு போதும், இதுக்கு மேல ஒண்ணு நான் ஒன்னும் இனி ஆசைப்படல. ஆண்டவரே கூப்பிடுறாரு, இல்லப்பா உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு, அதுக்குதான் சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை காப்பாத்தினேன் என்னென்னமோ சொன்னதுக்கு அப்புறம் கூட மோசே வந்து ரெடியே கிடையாது, நான் வரல ஆண்டவரே, நான் வரல ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து 20 லட்சம் ஜனங்களுக்கு அவனை தலைவனாய் மாற்றினார். யாரோ ஒருத்தர் உங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம், பாஸ்டர் இவ்வளவு தூரம் என் கணவனாருக்காக ஜெபிக்கிறேன் ஒரு மாற்றம் வரல, என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் ஒரு மாற்றம் வரல, ஒருவேளை நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு ஒருவேளை சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம், என்னால முடியல பாஸ்டர், என்னால முடியல, நான் அதனாலேயே விட்டுட்டேன், இனி அழறத விடலாம்னு நினைச்சேன், இனி சொல்றத விடலாம்னு நினைச்சேன், எத்தனை நாள் தான் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள ஒரு இடமாற்றத்தை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன், ஆமேன். நீ எல்லாம் விசுவாசிங்க, இன்னைக்கு விசுவாசிங்க, நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே ஜோம் பண்ணிட்டே இருங்க, இல்ல ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு அடுத்த லெவல் இருக்குது, என் கணவனாருக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்குது, எனக்கு கர்த்தர் அடுத்த படி இந்த ஊழியத்திற்கு இந்த 99 ரிவைவல் பிரேயர்ல இனி ஒரு அடுத்த ஒரு இணைவு, அவ்வளவுதான், இத்தனை பேர் கூடிட்டாங்க, இத்தனை பேர் சேர்ந்து ஜோம் பண்றோம் அப்படின்னு மட்டும் இல்ல, ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா 100 டே அந்த 100வது அந்த ஜபம் முடிச்சுட்டு அடுத்தது போகும்போது இன்னும் ஒரு பெரிய திரள் கூட்டத்தோட சேர்ந்து இந்த ஜபத்தை பலப்படுத்துறதற்கு வந்து சாதாரணமா இல்லை, இது ஆண்டவருடைய நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ரிவைவல் பிரேயர். நம்மை ஓடுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அதனால நான் வந்து உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவாராக. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசேஷமாக வந்து இன்றைக்கு நான் வந்து ஜபத்துல அப்படியே இருக்கும்போது ஏற்கனவே ஆண்டவர் இந்த ஒரு வாரமாய் என்னுடைய இருதயத்துல வந்து இந்த 3 டேஸ் இந்த 3 நாள் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதத்துல வந்து நிறைய நாட்கள் விசேஷமாக்கப்பட்டிருக்கிறது, 7 நாட்கள், அதற்கு பிறகு 40 நாட்கள், 21 நாட்கள், இப்படிப்பட்ட நிறைய நாட்களே ஆண்டவர் வந்து இந்த டைமிங் போட்டு நிறைய ஊழியத்தை நிறைய மிராக்கிள்ஸ் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்போ வேதத்துல வந்து ஆண்டவராகிய தேவன் கூட இந்த 3 நாட்களை வந்து இந்த 3 டேஸ வந்து ரொம்ப நிறைய இடத்துல கர்த்தர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற எல்லாரிடத்துலயும் ஆண்டவர் பேசுறது என்ன அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் வந்து நீங்க வந்து ஒரு ஜபத்தை நீங்க பர்சனலா ஆசரிக்கணும். இது கூட்டமா கூடி இல்லை, இல்லைன்னா ஒரு 10-20 பேர் சேர்ந்து இல்லை, தனியா ஒரு 3 நாட்கள் நீங்க வந்து ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கலாம், உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், ஆனா எப்ப நீங்க பண்றீங்கன்னு தெரியல, ஒரு 3 டேஸ ஆண்டவருடைய சமூகத்துல ஒதுக்குறதற்காக ஆண்டவர் வந்து விருப்பப்படுகிறார். வேதத்திலே சகரியாவை குறித்து வேதம் சொல்கிறது, இந்த சகரியா வந்து தேவனுடைய சமூகத்திற்கு போயிட்டு திரும்பி வருகிறதற்கு தாமதிக்கிற போது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அவர் போறாரு, போயிட்டு பலி செலுத்தணும், ஆண்டவரிடத்துல பேசணும், பேசிட்டு குறிப்பிட்ட டைம்ல அவர் வெளியே வந்துடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க இருக்க கூடாது, அந்த டைமிங் போட்டு நிமிஷத்துக்கு தவிர அங்க இருக்க முடியாது. ஆனா இப்ப சகரியா என்னன்னா வரல, வராத உடனே மத்தவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஐயோ என்னமோ நாங்க நடக்குது, உள்ளுக்குள்ள என்னமோ நடக்குது. வரும்போது சகரியா ஊமையாய் வருகிறார், ஆனால் யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தோட வருகிறார். அப்போ யாரெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்துல போய் தாமதிக்கிறார்கள், நம்ம வந்து பாருங்க எங்க போனாலும் லேட்டா தான் வருவோம். ஒரு வீட்டுக்கு போனோம்னா நம்ம உட்கார்ந்து பேசிட்டு, சார் லேட் ஆச்சு, நான் 1 மணி நேரம் தான் உட்காரலன்னு வந்தேன், 2 மணி நேரம் உட்காந்துட்டேன் அப்படின்னு அவசரமா ஓடி வருவோம். ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் 10 மினிட்ஸ்ல குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் அங்க இருப்போம். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எப்படிதான் வருவோம்னா, லேட் லேட்டா வருவோம். இப்ப வந்து ஒரு மொபைலே ஒருத்தங்க நோண்றாங்க பாருங்க, நீங்க 10 நிமிஷம் தான் நான் பாப்பேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் உட்காந்துருவாங்க. ஆனா எந்த இடத்துக்கு போனா அவசரமா வருவாங்கன்னா, ஜபத்திற்கு போய் உட்கார்ந்தா அவ்வளவுதான், 1 மணி நேரம் ஜோம் பண்ணணும்னு போயிட்டு 15 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு திரும்பி வந்துருது. அப்போ என்னன்னா அவசரமா வந்துடும், ஜபத்திற்கு மட்டும் இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் நடக்கணும்னா நீங்க வந்து எங்க வந்து போயிட்டு வரக்கு தாமதிக்கிறீங்களோ இல்லையோ, தேவ சமூகத்திற்கு போறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எப்படிதான் வரணும்னா, தாமதமா தான் வரணும். 10 நிமிஷம் ஜோம் பண்றதுக்காக போனோம்னா 15 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு வரணும், 1/2 மணி நேரம் ஜோம் பண்றதுக்காக போனா 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இந்த தேவ மனுஷன் வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து வர தாமதிக்கிற போது அற்புதத்தோடு தான் வந்தாங்க. நீங்க எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல உட்கார்றீங்களோ, வரும்போது மோசையினுடைய முகம் பிரகாசித்தது போல அற்புதத்தோடு தான் வருவீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அதனால இந்த 3 டேஸ் 3 நாட்கள் இந்த 3 நாட்களை கர்த்தர் சமூகத்துல செலவிடுகிறதற்கு ஆண்டவர் பலன் தருவார். இந்த 3 நாட்கள்ல அதிகமா போனை பயன்படுத்த வேண்டாம். இந்த 3 நாள்ல சாப்பாடு, ஒருவேளை உங்களால முடியல அப்படின்னு சொன்னா, சாப்பாடை வந்து சாப்பிட்டே ஆகணும், எனக்கு பலவீனம்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு மனுஷனோட உள்ள உறவு, மனுஷனோட இருக்கிற காரியத்தை எல்லாம் மாத்திட்டு 3 டேஸ் ஒரு 3 நாட்கள் நீங்கள் வந்து, ஒருவேளை யாருக்கும் தெரியாம தனியா இருக்கிற வசதி இருந்தா கூட அப்படி இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து 3 டேஸுக்குள்ள பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரை கர்த்தர் அழைக்கிறாரு, மகளே சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்துகொள், மகனே சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்துகொள். ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு ஒரு 3 டேஸ் கர்த்தர் சமூகத்துல நம்ம உட்கார்ந்து ஒரு ரீசார்ஜ் ஆக போகிறோம். அப்போ வேதத்துல வந்து இந்த 3 டேஸ் அப்படின்றத ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசும்போது, நான் எடுத்தா இந்த 3 நாட்களுக்குள்ள ஆண்டவர் பெரிய பெரிய மிராக்களை வேதத்துல பண்ணியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் ஜோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 1:9 11 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே. ஆனால் ஜோசுவாவின் புஸ்தகம் 1:9-11 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்க. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. இந்த வசனத்துல வாசிக்கும் போது இங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, வேதம் சொல்கிறது இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள், இந்த யோர்தானை நீங்கள் கடந்து போவீர்கள். நான் நம்புற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு, யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, 3 டேஸ் 3 நாளைக்கு கர்த்தர் உங்களை அவருடைய சமூகத்துல உட்கார வைப்பார். உட்கார வச்சு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா, 3 டேஸுக்குள்ள இந்த யோர்தானை நீங்கள் கடப்பீர்கள், இந்த யோர்தானை கடப்பீர்கள். பாருங்க, இந்த யோர்தான் கடப்பீர்கள் அப்படின்னு சொன்னா என்னமோ நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் சொல்ற மாதிரி இருக்குது. இல்ல, இந்த சூழ்நிலை வந்து சாதாரணமான சூழ்நிலை அல்ல. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. யோர்தான் இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிறது. அறுப்பு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கு, ஆத்து தண்ணி கடல் மாதிரி இருக்குது, பெரிய வெள்ளப்பெருக்கு. இப்போ இந்த ஜனங்கள் இந்த கரையிலிருந்து அந்த கரையை போயே ஆகணும். இத்தனை இத்தனாயிரம் ஜனங்களுக்கு வண்டியை ரெடி பண்ண முடியாது, போட் ரெடி பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு மிரக்கல் பண்ணிதான் ஆகணும். இப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இன்னும் 3 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். ஆண்டவர் இந்த யோர்தானை ஒரு பெரிய குவியலாக ஆண்டவர் நிற்க பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணினார். இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன், நீங்கள் கடந்து போவீர்கள். இந்த பிரச்சனையை நீங்க கடந்து போவீங்க, இந்த போராட்டத்தை நீங்க கடந்து போவீங்க, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த யோர்தானை நீங்க கடந்து போவீங்க. ஐயோ இவ்வளவு வெள்ளப்பெருக்கு போல ஓடிட்டு இருக்குது, எப்படி நான் கடப்பேன், எப்படி நான் தாண்டுவேன், என்னால முடியாது போல தெரியுது, எனக்கு இந்த பிரச்சனையை கடக்கிறதுக்கு பலன் இல்லை, எனக்கு இந்த பிரச்சனையை கடக்கிறதுக்கு பணம் எதுவுமே இல்லை, நான் எப்படி தாண்டுவேன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, இந்த யோர்தானை பார்த்து பயப்படாதே மகளே, இந்த யோர்தானை பார்த்து பயப்படாதே மகனே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யோர்தானை 3 நாளைக்குள்ளே கடக்கிறதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் தரப்போறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு 3 டேஸ் எப்படியாவது கர்த்தர் சமூகத்துல உட்கார்றதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. அதான் இந்த பிரேயர் ஹார்ட் அப்படின்னா ஒரு பெரிய ஜப வீரர், ஒரு மிகப்பெரிய ஜப வீரர். அவர் ஜெபம் பண்ண போனாருன்னா பல மணி நேரங்கள் வந்து அப்படியே டைமே போகாத அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணுவாருமா. ஆனா ஒரு நாள் அவர் ஜெபத்திற்காக கிளம்பிட்டு இருக்கும் போது அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு. அந்த நண்பர் வந்து சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிப தம்பியை பத்தி சொல்றாரு, இந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கிறான், அவன் ரொம்ப மோசமான ஆளு, அவன் வந்து பெரிய பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை குறிச்சு ரொம்ப தப்பு தப்பா பேசியிருக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு இவர் ஜெபம் பண்றதுக்காக போய் அப்படியே ஒரு பிரேயர்ல உட்கார்ந்தா, பிரேயர்ல உட்கார்ந்தா ஓடவே இல்லை, பிரசன்ஸ் வரவே இல்லை, பிரேயர் பண்ணவே முடியல. அப்போ உடனே இவருக்கு மனசு துக்கமாயிடுச்சு. ஆண்டவரே என்னைக்கு நான் வந்து உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அந்த பிரசன்ஸ் வரும், ஆனா இன்னைக்கு அந்த பிரசன்னமே வரலையே, நான் ஏதோ தப்பேனா, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேசினாராமா, மகனே நீ டெய்லி ஜெபம் பண்ண வருவ, இன்னைக்கு எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு கேட்டாராமா. அப்ப யோசிச்சு பார்க்கும்போது இவரு ஆண்டவர் சொன்னாரம்மா, ஆண்டவரே நான் வந்து கேள்விப்பட்ட அந்த மனுஷனை குறிச்சு இவ்வளவு மோசமா அவர் இருக்கிறாரேன்னு உங்கள்ட்ட சொல்லதான் நான் வந்தேன். உடனே ஆண்டவர் சொன்னாரம்மா, அவருடைய குறைய பத்தி பேசுறதா இருந்தா நீ எங்கிட்ட வராத, எங்கிட்ட நீ பேச வேண்டாம், நீ அதை பத்தி பேசாத, ஆனா அந்த மனுஷனுடைய நிறைய பத்தி பேசுறதுன்னா எங்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொன்னாராம். உடனே இந்த ஊழியக்காரர் திரும்ப கர்த்தர் சமூகத்துல அந்த மனுஷன் அந்த அந்த இளம் வயசுல எத்தனை நன்மை செஞ்சாரு, எத்தனை பேருக்கு ஆறுதலா இருந்தாரு, அவருடைய ஊழியத்து நிமித்தம் எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லி சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணாராம். ஆண்டவரே இந்த மனுஷன் இந்த மாதிரி ஜெபம் பண்ணாரே, இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினாரே, இந்த மாதிரி ஒரு ஆராதனை நடத்தினாரே அப்படின்னு அவர் செய்த நன்மையெல்லாம் ஜெபம் பண்ணாராமா. இவர் இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த பர்சன் அந்த விழுந்து போன அந்த ஊழியர்காரர் வந்து அந்த இடத்துல தன்னுடைய பாவ உணர்வு அடைஞ்சு அவர் வந்து அழுது ஜெபம் பண்றாரம்மா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மறுபடியும் தூக்கி எடுங்கன்னு ஜெபம் பண்றாரம்மா. பல ஆண்டுகள் தாண்டினது. ஒரு ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் நடக்குது. இந்த கன்வென்ஷனுக்கு இந்த வயதான போதகரும் கூப்பிடப்பட்டிருக்கிறார், அந்த இளம் ஊழியரும் கூப்பிடப்பட்டிருக்கிறார். ரெண்டு பேரும் ஒரே நாள்ல பிரசங்கம் பண்றாங்க. இவரை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பிரசங்கம் பண்ண போறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த வயசான ஊழியக்காரர் சொன்னாராமா, அந்த இளம் ஊழியருக்காரு, மகனே இந்த மாதிரி ஒரு டேட்ல ஆண்டவர் உனக்காக என்ன ஜெபிக்க வச்சாரு, நீ செஞ்ச நன்மை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் 1 நிமிஷம் இருங்கன்னு தன்னுடைய ரூமுக்கு போய் ஒரு டைரி எடுத்து வந்திருக்கிறாரு. அந்த டைரியில அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ண அதே நேரம் அதே டேட்ல தான் வந்து தன் செஞ்ச பாவத்திற்கு உணர்வு அடைஞ்சு ஜெபம் பண்ண டேட்டை எழுதி வச்சிருக்கிறாரு. அன்னைக்குதான் பாஸ்டர் நான் மாறினேன், அன்னைக்குதான் நான் மாறினேன். அப்போ ஒண்ணு நினைச்சுக்குங்க, இன்னைக்கு இந்த நம்ம பிரேயர் எல்லாம் நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றோம், தேசத்திற்காக நம்ம பாரப்படுறோம், ஆத்து மக்களுக்காக பாரப்படுறோம், ஆனா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு வாய் நிறைய ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி, இவ்வளவு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி, இவ்வளவு அன்பிற்காக ஒற்றுமைக்காக ஜெபம் பண்ணி, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன்னொருத்தர் குறிச்சு குறை பேசிட்டு இருப்போம், கூட இருக்கிறவங்களை குறிச்சு குறை பேசுவோம், சர்ச்சில் இருக்கிறவங்களை குறிச்சு குறை பேசுவோம், விழுந்த ஊழியக்காரங்களை குறிச்சு குறை பேசுவோம். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லவே இல்லை. ஆண்டவர் எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது குறிச்சு இவன் இப்படி மோசமானவன் கத்தர் குறை பேசியிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. ஆபிரகாம் வந்து ஏற்கனவே லோத்துக்கு வந்து பல விசை சொன்னாரு, நீ அந்த ஊருக்கு போகாத, அந்த ஊர் மோசமானது அப்படின்னு. அவர் ஏற்கனவே பல இடத்துல இருந்து மீட்டெடுத்தாரு. இப்போ சோதோம் குமரம் பட்டணம் அழிய போகுது, அந்த இடத்துல போய் ஆண்டவரே லோத்துட்டு நான் சொன்னேன் கேட்கவே இல்லை அப்படின்னு கேட்டு சொன்னாரா? இல்ல இல்ல இல்ல இல்ல ஆண்டவரே, இல்ல 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிக்க மாட்டீரோ என்று தரப்பிலே நின்றார். அதனால இன்னைக்கு யாருக்காக ஆண்டவர் சொல்றதுல தயவு செய்து உங்களை ரொம்ப அன்பா கேக்குறேன், நீங்க மெச்சூர்டானவங்கன்னு எதுல தெரியும் தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு எதுல தெரியும் தெரியுமா? நீங்க வளர்ந்தவர்கள் எதுல கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க யார பற்றியுமே தயவு, அவங்க விழுந்துட்டாங்க, இவங்க விழுந்துட்டாங்க, இவன் போயிட்டான், அவன் போயிட்டான், இந்த வேலை நம்முடையதே இல்லை. அதுவும் ஸ்பெஷலா சொல்றேன், ஒரு அம்மா அப்பா வீட்டுல நீங்க வந்து யாரையாவது ஊழியக்காரரை குறிச்சு ஒரு குறை பேசிட்டீங்கன்னா, இல்ல ஒரு விசுவாசியை குறிச்சு குறை பேசிட்டீங்கன்னா, உங்க பிள்ளைகளை நீங்களே நரகத்துல தள்ளுறீங்கன்றத மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அவங்களுடைய விசுவாசம் வழிவிலகி போயிடும். அப்ப அவங்களே சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் இருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டா கூட நீங்க என்ன சொல்லணும், அப்பா நீ விழுந்து போனவங்களை ஏன்ப்பா பாக்குற, நீ கத்துற பாரு, நீ நிக்கிறவங்களை பாரு, இன்னைக்கும் சாட்சியா ஊழியம் செய்யறவங்களை பாரு அப்படின்னு தான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்கரேஜ் பண்ணணும். அதனால ஒரு நாளுமே ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் குறை பேசுறதற்காக அல்ல, அப்படி அப்படி வேண்டவே வேண்டாம், அதை சுத்தமா எடுத்துருவோம். சோ நம்பர் ஒன், முதலாவதாக கத்தர் இந்த சட்டத்தை கேட்கிற நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே இந்த யோர்தானை நீ கடப்பாய், மகனே இந்த யோர்தானை நீங்க கடந்து போவீர்கள், கடந்து போவீர்கள். 3 days 3 நாளையில ஆண்டவர் சொல்ற, நீங்க உட்காருவீங்க, கத்தர் கடக்கக்கூடிய பலன் தருவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். சோ நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்துல வந்து நான் வாசிக்கும் போது நீங்க வந்து ஆதியாகமம் 40 12 வசனத்திலிருந்து நீங்க 28 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 40 12 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா, அந்த இடத்துல பான பாத்திரக்காரனுடைய தலைவனுடைய அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில 2 பேர் இருக்கிறாங்க, சுயம்பாய்களின் தலைவன் இருக்கிறார், பான பாத்திரக்காரனுடைய தலைவன் இருக்கிறான். 2 பேரும் ஒரு சொப்பனம் பாக்குறாங்க. இந்த சொப்பனத்தினால 2 பேருமே கலங்கி போறாங்க. அப்ப யோசேப்பும் அதற்கு விளக்கம் கொடுக்கிறாரு. விளக்கம் கொடுக்கும் போது சுயம்பாய்களின் தலைவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு, இப்போ பான பாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப விளக்கம் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோம் உன் தலையை உயர்த்தி, உன் பார்வோன் உன் தலையை உயர்த்தி, நீ நீ முன்பு அவருக்கு பானம் கொடுத்து வந்தபடியே மறுபடியும் அதே ஸ்தானத்துல உன்னை அவர் உட்கார வைப்பாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான வார்த்தை! நான் நம்புறேன், 3 days ஆண்டவர் உங்களை ஜெபிக்க சொல்றாரு, 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் உங்களை உட்கார சொல்றாரு. 3 days ஒருவேளை புசியாமலும் குடியாமலும் கூட நீங்க உட்காருவீங்க. 3 நாளைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும் போது, என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ, எந்த நிலைமையிலிருந்து தள்ளப்பட்டாயோ, அதே இடத்துல கர்த்தர் மறுபடியும் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உங்க ஸ்தானங்களை இழந்திருக்கலாம், உங்க பலத்தை நீங்க இழந்திருக்கலாம். மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு போக முடியுமா? மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு போவேனா? எப்படி அந்த இடம் எனக்கு கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை. நான் இழந்தது இழந்ததுதான், நான் போனது போனதுதான், அந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்காது, இல்லைன்னா அந்த பலன் எனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் 3 நாளைக்குள்ளே 3 நாளைக்குள்ளே அல்லேலூயா. எந்த ஸ்தானத்துல நீ எடுத்து நல்லா கவனிச்சுங்க, இது சாதாரணமான வார்த்தைன்னு நினைக்காதீங்க. பான பாத்திரக்காரனுடைய தலைவன், பான பாத்திரக்காரன்ங்கிற வேலை என்ன அப்படின்னா, ராஜாவுடைய உயிரே பான பாத்திரக்காரனை நம்பிதான் இருக்குது. இவனை சந்தேகத்தின் பேர்லதான் தூக்கி வந்து சிறைச்சாலையில போட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அகைன் திரும்ப ராஜா சமூகத்துல வரலாமே தவிர பான பாத்திரம் கொடுக்க முடியாது. ஏன்னா உயிருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு சந்தேக கேஸ்ன்னு உன்னைக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கூட வச்சுக்கவே மாட்டாங்க. அப்படி வச்சாலும் ரொம்ப நாள் ஆகும். ஆனா வேதம் சொல்லுது, 3 நாளைக்குள்ளே உன் கையில இருந்து எடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் திரும்ப உன் கையில கொடுக்கப்படும். உன் கையில இருந்து எடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு திரும்ப கொடுக்கப்படும், அந்த அபிஷேகம் திரும்ப கொடுக்கப்படும், அந்த உயர்வு திரும்ப கொடுக்கப்படும். ஆண்டவர் பேசுறாரு, இல்ல உன் கையில நான் திரும்ப தருவேன், நீ விழுந்து போன இடத்துல திரும்ப நான் நிக்க வைப்பேன், நீ இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப தருவேன். நீங்க வெட்கப்பட்டு போன இடத்துல உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார். எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்க தலையை நிச்சயமாய் உயர்த்துவார். சிஸ்டர், இது தீர்க்க தரிசனம். பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்ற உங்க பிள்ளைகளுக்கு அப்படியே கர்த்தர் செய்ய போறாரு. இல்ல இல்ல, அந்த இடத்துல மீண்டும் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல மீண்டும் ஒரு அழைப்பு உங்களை தேடி வரும். மீண்டும் ஆண்டவர் அந்த இடத்துல உங்க தலையை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அமேன். சோ நம்பர் ஒன், முதலாவதாக மூன்று நாளைக்குள்ளே யோர்தானை கடப்பீர்கள். நம்பர் டூ, மூன்று நாளைக்குள்ளே உங்களுக்கு மறுபடியும் நீங்க இழந்து போன ஸ்தானம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நம்பர் த்ரீ, மூன்றாவதாக நீங்கள் என்னாகவும் 17 அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, என்னாகவும் 17 அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலிருந்து 11 வசனத்தின் வரை வாசிப்பீர்கள். ஆனால் மூன்று நாளைக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது ஆரோனுடைய கோல் துளிர்த்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், மூன்றாவது ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, உங்க உங்க உங்க உங்க வாழ்க்கை வந்து இந்த இந்த இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, வெறும் மரக்கட்டையா இருக்குது, காய்ந்து போனதா இருக்குது. இது துளிர்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி துளிர்க்க முடியும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு செடியை கொண்டு போய் நட்டா கூட பரவாயில்ல, ஒரு குச்சியை கொண்டு போய் வச்சா, அதுவும் காஞ்சி போன குச்சியை கொண்டு போய் வச்சா எப்படி அது நடக்கும்? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, 3 என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த கோலை நான் துளிர்க்க பண்ணுவேன், துளிர்க்க பண்ணுவேன். அல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் வந்து ஒருவேளை துளிர்க்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை திரும்ப துளிர்க்குமா, திரும்ப துளிர்க்குமா, திரும்ப துளிர்க்குமா? அது பட்டு போயிச்சு பாஸ்டர், எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவன் ரொம்ப மரக்கட்ட மாதிரி மாறிட்டான். இனி திரும்பி அதுல இருந்து வெளியே வருவாங்களா? வெளியே எடுக்க முடியுமா? என்ன பண்ண முடியும் தெரியல. என் வாழ்க்கை திரும்ப துளிர்க்குமா, துளிர்க்குமா? ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோட தான் கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. மூன்று நாளைக்குள்ளே கத்தர் துளிர்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க நிச்சயமா பார்ப்பீர்கள். சோ நம்பர் 4, நாலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 30 11 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் நீ எழுதி கொள்ளுங்கள். 1 Samuel 30 11 14 வசனம் வரைக்கும் இதுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து மிகவும் விடாய்த்து போனால அவன் வந்து யுத்தத்தை முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய அவர் கூடியிருந்த இடம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடித்து பட்டு கொண்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு கூட்டம் வந்து அவருக்கு விரோதமா எழும்பி கல்லறையும் போது தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு, இந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனான்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்ற, அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வார்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ 400 பேரோட கூட சேர்ந்து இவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து 400 பேரோட சொல்லி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பேசேர் என்கிற ஒரு ஆறை பார்த்த உடனே 200 பேர் விடாய்த்து போய் அங்கே உட்காந்துருக்கிறாங்க, அந்த ஆற்றை கடக்க முடியாம. ஆனா மற்றவங்க திருப்பி ஆற்றை கடந்து போகும்போது இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரயாணப்பட்டு சரியா 3 யாரை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு எகிப்தியன் குற்றுயிராய் கடக்கப்படுறத கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க, இவங்க முடிச்சுட்டு வரும்போது எரிஞ்ச வீட்டை தான் பாக்குறாங்க. இவங்க முடிச்சுட்டு வரும்போது எதுவுமே இல்லை. அதனாலதான் கூட இருக்கிற அத்தனை பேரும் கல் எடுத்து இவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்க எத்தனை நாள் போயிட்டாங்க, எந்த வழி போயிட்டாங்க, இந்த பாதை இவங்க போன பாதையா, இல்லைன்னா என்ன, எத்தனை நாள் ஆயிடுச்சு, நம்ம எவ்வளவு நாள்ல பிடிப்போம், நம்ம போய் பிடிச்சிட முடியுமா, இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்மறையான எண்ணம் ஓடிட்டே இருக்குது. அவருடைய ஓட்டத்துல நம்பிக்கையே இல்லை. நான் சரியா தான் ஓடுறேனா, சரியா பிடிப்பேனா அப்படின்னு நம்பிக்கையே இல்லை. ஆனா 3 ஒரு எகிப்தியன் குற்றுயிரா கிடக்குறான். பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டாங்க, தாவீதுல கூட்டு போறாங்க, கொண்டு வாங்கப்பா எனக்கு. அவனுக்கு இந்த வற்றலையை கொடுத்து, அவனுக்கு திராட்சை பழத்தை கொடுத்து, அவனுக்கு சாப்பிட வச்சு, அவன் உயிர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட கேக்குறாங்க, நீ யாரு, எங்க இருந்து வந்த, எத்தனை நாள் ஆச்சு. அவன் கரெக்டா அழகா எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பரவாயில்ல நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னு சொல்லிட்டு வேகமாய் போய் அதை வந்து அந்த இடத்த அந்த அந்த அந்த கொள்ளை எல்லாத்தையும் குடிச்சு சகலத்தையும், தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான் அப்படின்னு பைபிள் சொல்லும். அப்போ 3 என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீ போகிற பாதை, நீங்க ஓடுகிற ஓட்டம், ஒருவேளை நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம், நான் போற வழி சரியா, இது கட்டதா என்ன நடத்துறாரா, எனக்கு ஒரு கான்பிடண்டே வரமாட்டேங்குது பாஸ்டர், எனக்கு ஒரு தைரியமே இல்லை, தொடர்ந்து நான் இதுல முன்னேறணுமா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏதாவது ஒரு ஒரு மிராக்கள் தெரிஞ்சா பரவாயில்ல, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா கூட ஓ நம்ம போற வழிதான் சரியை அப்படின்னு நினைப்பேன். எதுவுமே நான் பார்க்கல, எதுவுமே நான் பார்க்கல. இது வரைக்கும் உங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பிச்சது முதல் கொண்டு இது வரைக்கும் நீங்க இந்த ஓட்டம் சரிதானா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நன்மை நீங்க பார்க்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்களுக்கு ஒரு கையளவு மேகத்தை, உங்களுக்கு ஒரு கையளவு மேகத்தை 3 நாளைக்குள்ள கர்த்தர் காமிப்பார், 3 நாளைக்குள்ள கர்த்தர் காமிப்பார், நிச்சயமா அது நடக்கும். நான் வந்து 2000 ஊழியத்திற்காக வந்தேன், 2005 வந்து சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சேன். அப்போ 2005 இருந்து 2007 வரைக்கும் ரொம்ப கடினமாய் கடினமாய் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆனா ஒரு அவுட்புட்டையும் பார்க்க முடியல. இந்த இடம் கர்த்தர் எனக்கு கொடுத்ததா, இந்த ஊழிய ஸ்தலம் எனக்கு ஆண்டு தந்ததா, இல்ல நம்ம அவசரப்பட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. என்ன ஓடிட்டே இருக்குது, ஏன்னா ஊழியத்தினுடைய வளர்ச்சியை பார்க்க முடியல, அதனால சோர்வு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கலா. அப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஒரு 3 வந்து அப்பெல்லாம் மோஸ்ட்லி வெள்ளி சனி ஞாயிறு 3 உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணி சண்டே சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு 3 வந்து ரொம்ப கடினமாய் உபவாசம் இருக்கிறேன். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாலிப தம்பி வர்றான். அந்த வாலிப தம்பி வந்துட்டு என் கூட ரொம்ப அட்டாச்சா இருந்தா, அந்த ஊழியத்துல எனக்கு சர்ச்ல கிளீன் பண்ற இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் வந்து நான் வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வாலிப தம்பி ஒரு செவர் இருக்கு பாருங்க, அந்த செவத்துல ஒயிட் வாஷ் பண்ணிருப்பாங்க, வெள்ளை அடிச்சிருப்பாங்க. அந்த வெள்ளை அடிச்சது பாத்தீங்கன்னா படலமா அப்படியே கலந்து கண்டு வருது. அந்த கலந்து வர்றதை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான். எனக்கு என்னடா இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் தட்டி என்னப்பா பண்றேன்னு கேட்டா, அவன் வந்து வாய் நிறைய பாத்தீங்கன்னா அந்த சுண்ணாம், ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா என்கிட்ட அழுறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் எனக்கு வந்து சின்ன வயசுலயே ஒரு பெரிய மோசமான ஹேபிட், எந்த இடத்துல இந்த சுண்ணாம்பு இருந்தாலும் அதை நான் சாப்பிடுவேன். பார்த்தா அவனுடைய பெட்டிக்குள்ள திறந்து பார்த்தா பெட்டிக்குள்ள சுண்ணாம்பு எடுத்து வச்சிருக்கான், அப்படி மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கான். என்னடா இப்படி பண்றேன்னு கேட்டா, இல்ல எனக்கு சாப்பாடு சாப்பிடறது எல்லாம் பிடிக்காது, டீ குடிச்சா பிடிக்காது, நான் வந்து சுண்ணாம்பு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்றான். ஐயோ எனக்கு இதை பார்த்த உடனே என்ன பண்றது, இதுக்கு ஏதாவது பண்ணியான்னு கேட்டா, என்னென்னமோ பண்ணி பார்த்தா என்னால முடியலன்றான். சரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 3 முடியும் போது அந்த சகோதரனுக்காக ஆண்டவரே எப்படியாவது இந்த பிள்ளை இதுல இருந்து நீ மீட்டு கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த அதை ஒரு 3 தாண்டி ஃபர்ஸ்ட் டே என் கூட கூட்டிருப்பான், இன்னைக்கு வாடா, இன்னைக்கு என் கூட தான் நீ சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு நானே வந்து அன்னைக்கு பேச்சுலர் கல்யாணம் ஆகல, எங்க வீட்டுல ஒரு தயிர் சாதம் பண்ணேன், அந்த ஜோம் பண்ணி அந்த தயிர் சாதத்தை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அன்னையிலிருந்து அந்த சுண்ணாம்பு சாப்பிடறத தூக்கி போட்டான், ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் எடுத்தான், அவ்வளவுதான். 3 பாத்தீங்க அப்படின்னா பைபிள் காலேஜுக்கு நானே ஜாயின் பண்ணி இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யற அளவுக்கு அந்த கத்திர கொண்டு வந்துட்டாரு. ஐயோ அப்போ இவ்வளவு சோர்ந்து போய் அப்படியே இந்த ஊழியம் கர்த்தர் சித்தமா அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு வாலிபனுடைய மாற்றம் வந்து அடுத்து எனக்கு இந்த ஊழியத்தை தொடர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. சே ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா எப்படி இந்த ஊழியத்துல இந்த மனுஷன் தொடப்பட்டிருப்பான். இன்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நினைக்கிறேன் இல்ல, அந்த கையளவு மேகத்தை அன்னைக்கு காமிச்சு என்னை தைரியப்படுத்தி, நீ ஓடுப்பா, இது சரியான ஓட்டம் தான், நான் தான் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறேன், நீ உனக்கு கையளவு மேகத்தை காமிச்ச அதே ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்த இடத்துல பேசுறாரு, யாரோ ஒருத்த இடத்துல பேசுறாரு. பாச எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் குருடனா இருக்கிறேன், அதான் வேதம் சொல்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழிகளை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குகிற கர்த்தரை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். என் பிள்ளைக்கு இது மாப்பிள்ளை சரியா பொண்ணு சரியா என்னென்னமோ ஒரு குழப்பத்துல இருக்கலாம், ஒரு குழப்பத்துல இருக்கலாம், ஆனா ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, டோன்ட் வரி, நீ கவலைப்படாதீங்க, சீக்கிரமா ஒரு கையளவு மேகத்தை பார்ப்பீங்க, நீங்க போகிற வழி சரியா தப்பான்றத கர்த்தர் கண்டிப்பா உணர்த்துவார், உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. 3 ஒரு எகிப்தியனை பாக்குறாங்க, பார்த்த உடனே ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், இனி எவ்வளவு தூரம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுடைய ஓட்டத்துல ஒரு ஸ்ட்ராங் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், கோ போ, கரெக்டா தான் ஓடிட்டு இருக்க, கரெக்டான பாதையில தான் வந்திருக்கிற, நீ பிடிச்சிருக்க, அந்த நம்பிக்கை கர்த்தர் தந்தார். 3 உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை தருவார், ஒரு நம்பிக்கை தருவார். ஆமேன் சொல்றீங்களா? கண்டிப்பா தருவார், கண்டிப்பா தருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். சோ
5: ஆமேன்.
4: நம்பர் 5, ஐந்தாவதாக ஒன்று சாமுவேல் 9 அதிகாரத்தினுடைய 20 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 9 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை வேதத்துல வாசிப்பீர்கள். ஆனால் என்ன அப்படின்னா, சவுல் அப்படின்னு உயரமானவன், கீஸ், அவங்க அப்பா வந்து கீஸ், அவரும் வந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அப்ப அந்த குடும்பத்துல இருந்து தன்னுடைய தகப்பனார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கழுதை காணாம போயிடுச்சு. உடனே இந்த கழுதை காணாமல் போன

அந்த இடத்துல நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், 3 நாளைக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, காணாமல் போன கழுதை அகப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வரும். 3 டேஸ்ல ஒரு நல்ல செய்தி வரும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 5வதாக இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, 3 நாளைக்குள்ள ஒரு நல்ல செய்தி உங்க காதுல வரும், நிச்சயமா வரும். நீங்க ஒரு 3 டேஸ் இன்னைக்கு என்ன பண்ணாலும் சரி, யாரோ ஒருத்தர்கிட்ட கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசுறாரு, மகளே நீ தனித்திரு, நீ வா வா, 3 நாளைக்கு நீ உட்காரு, போனை தூக்கி போட்டுருங்க, அவ்வளவுதான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு 3 டேஸ் அப்பா நீங்க தான்ப்பா. 3 நாளைக்குள்ள இது வரைக்கும் உங்க காது துக்க செய்தியை கேட்டிருக்கலாம், இது வரைக்கும் உங்க காது ஒரு நல்ல செய்தி வராமலே இருக்கலாம், நீங்க போய் போய் போய் போய் போய் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம உங்க ஓட்டம் தொடர்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இந்த இடத்துல 3 நாளைக்குள்ள உங்களுடைய காணாமல் போன கழுதை அகப்பட்டுச்சுன்ற ஒரு நல்ல செய்தி வந்தது போல உங்க பிள்ளையை குறிச்சு ஒரு நல்ல செய்தி வரும், உங்க மகனை குறிச்சு ஒரு நல்ல செய்தி வரும், உங்க கணவனாரை குறிச்சு ஒரு நல்ல செய்தி வரும், உங்க மனைவியை குறிச்சு ஒரு நல்ல செய்தி வரும், அந்த ஆபரேஷனை குறிச்சு ஒரு நல்ல செய்தி வரும், அந்த வியாதியை குறிச்சு ஒரு நல்ல செய்தி வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நல்ல செய்தியை நான் கட்டளையிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் 2 காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்க போகிறேன். சரி, அடுத்து நெக்ஸ்ட், எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள். ஏனால் எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15லிருந்து 16 வரைக்கும் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, 3 பெரிய கலக்கமா இருக்கு, ரொம்ப கலக்கம். அப்படின்னா ஒரு துர்ச்செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்போ மரண செய்தி அவங்களுக்கு கிடைக்குது, எல்லா பக்கமும் நெருக்கம், உயிருக்கு பயங்கரமா பயப்படுறாங்க. அந்த நேரத்துல ஒண்ணு நடக்குது, என்னன்னா 3 நாளைக்குள்ளே காரியம் மாறுதலாய் முடிந்தது. நான் உங்களை பிளஸ் பண்றேன், இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன், நீங்க பயந்துட்டு இருக்கிற காரியம் மாறுதலாய் முடியும், நீங்க எப்படி முடியுமோன்னு அப்படியே வருத்தத்தோட இருக்கிற காரியம் கர்த்தர் சொல்றாரு அது மாறுதலா முடியும். நீங்க பயப்படுறது மாதிரி முடியாது, நீங்க வருத்தப்படுற மாதிரி முடியாது. இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேரு ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், இப்படிதான் முடிய போகுது பாரு, உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் முடிய போகுது, உன் குடும்பத்தினுடைய காரியம் இப்படிதான் முடிய போகுதுன்னு அவங்க ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிருக்கலாம், அவங்க ஒரு முடிவை சொல்லலாம், அவங்களுடைய கெஸ் படி இப்படிதான் நடக்கும்னு ஒரு முடிவை சொல்லலாம். ஆனா ஏசப்பா வாக்கு கொடுக்குறாரு, இல்ல 3 நாளைக்குள்ள காரியம் மாறுதலா முடியும், காரியம் மாறுதலா முடியும், உங்க பிள்ளையை குறிச்ச காரியம் மாறுதலா முடியும், இந்த காரியம் நீங்க பயப்படுறது மாதிரி முடியாது, நீங்க வருத்தப்படுற மாதிரி முடியாது. ஏன்னா ஆண்டவர் வந்து 24 மணி நேரத்துக்குள்ள ராஜாவினுடைய இருதயத்தை திருப்புகிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமேன் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்பர் 7, 7வது 3 நாளைக்குள்ள என்ன நடக்கும்னா வாசிக்கலாம், மத்தையிலிருந்து சுவிசேஷம் 15வது அதிகாரத்தினுடைய 32வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். மத்தேயு 15வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்த வந்து எல்லாருக்குமே, அவங்க எல்லாருமே செய்தியை கேட்கிறாங்க, கிட்டத்தட்ட 3 டேஸ் அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. இப்போ இந்த 3 நாளைக்குள்ள ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஜனங்கள் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு இவங்க வெறுமையா போகக்கூடாதுன்னு சொல்லி 3 டேஸ் அந்த பிரேயர் முடியும் போது கர்த்தர் எல்லாரையும் திருப்தியா, ஆவிக்குரிய ஆகாரமும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதே போல சரீரத்திற்கும் தேவையான ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் திருப்தியா சாப்பிட வச்சு கர்த்தர் 3 நாளைக்குள்ள சமாதானமா கர்த்தர் அனுப்புறாரு. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் நம்பர் 7, 7வது 3 நாளைக்குள்ள ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா திருப்தியாக்க போறாரு. ஒருவேளை ஒரு அப்பா ஒரு அம்மா இந்த செய்தியை கேட்டிருக்கலாம், நீங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்களா இருக்கலாம், என்னுடைய ஓட்டத்தை நான் வந்து திருப்தி இல்லாம முடிப்பேனோன்னு நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் என் பிள்ளை இப்படியே பார்த்து என் ஓட்டத்தை முடிச்சிருவேனோ, என் பிள்ளைகிட்ட ஒரு நன்மையை பார்த்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டா நான் சந்தோஷமா போயிருவேனே, என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா சந்தோஷமா நான் கண்ணை மூடிடுவேன், யாரோ ஒருத்தர் இது மட்டும் நடந்துச்சுன்னா நான் சந்தோஷமா போயிருவோம் பாஸ்டர், பட் நான் அப்படி திருப்தியா போவேனான்னு எனக்கு தெரியல, சஞ்சலத்தோட போயிருவேனோ. அதான் யாக்கோபு சொல்லும் போது சொல்றேன், என்ன இப்படி அடக்கம் பண்ண மாட்டீங்கப்பா, என்ன சஞ்சலத்தோடய அடக்கம் பண்ணிடுவீங்க, நான் சாகும்போது சஞ்சலத்தோட தான்ப்பா சாகணும், ஏன்னா என் பிள்ளை செத்து போயிருச்சு இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இல்ல இல்ல இல்ல, வேதத்திலேயே அடக்க ஆராதனை ரொம்ப பெஸ்டா நடந்தது யாருக்கு தெரியுமா,

0: யாக்கோபுக்கு. தன்னுடைய மரணம் தன்னை அடக்கம் பண்ணும் போது சஞ்சலத்தோடு அடக்கம் பண்ணுவேன்னு நினைச்ச அந்த மனுஷனுக்கு கர்த்தர் எப்படி அடக்காரது நடத்துற திருப்தியா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வச்சு சொல்றான், இனிய ஆண்டவரிடத்துல சந்தோஷமா போக எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எல்லா பிள்ளைகளையும் பார்த்துட்டேன், எல்லாருமே நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஆண்டவர் யாரோ ஒருத்தர் தெளிவா பேசிட்டே இருக்கிறார், இல்ல உங்க ஓட்டம் சஞ்சலத்தோட முடியாது, உங்க ஓட்டம் சஞ்சலத்தோட முடியாது. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருன்னா மூணு நாளைக்குள்ள கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல பாஸ்டர் அப்படின்னு கூட யாரோ ஒருத்தர் சொல்லலாம். இல்ல நீங்க திருப்தி இல்லாம வாழ்றீங்க, ஆனா நான் நம்புறேன் த்ரீ டேஸ் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு உங்களை திருப்தி ஆக்குவார், உங்க வாழ்க்கையை குறிச்சு ஒரு பெரிய திருப்தி உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேர்
1: ஆமோதிக்கிறீர்கள்?
0: ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏழு காரியத்தை ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார், ஏழு காரியத்தை பேசியிருக்காரு. சோ இன்னொரு டைம் நீங்க கூட இந்த செய்தி கேட்டானா இன்னொரு டைம் கூட போட்டு கூட நீங்க கேளுங்க, நிச்சயமாவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றேன். சோ காட் பிளஸ் யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயர் முடிக்கிறதுக்குள்ள ஒரு கையளவு மேகத்தை நீங்க பார்த்துருவீங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த 100 டேஸ், நீங்க 99வது நாள் ஜெபம், 100வது நாள் ஜெபத்திற்கு இதுல இணைஞ்சிருக்கிற நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். நான் ஜெபிக்கிறேன், தகப்பனே கோடி நன்றி, எங்க எல்லாரையுமே ஒன்னா நீங்க இணைச்சதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க வேற வேற வேற ஊர்ல பிறந்தாலும், வேற வேற அம்மா அப்பாவுடைய வயித்துல பிறந்தாலும், எங்க எல்லாருக்குள்ளையும் ஓடுறது ஒரே ரத்தம், ஒரே ரத்தம், அது இயேசுவின் ரத்தம். நாங்க மாற்று பிள்ளைகள் அல்ல, ஒரே தாயினுடைய பிள்ளைங்க. எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலும், நாங்க ஒரே தாயினுடைய பிள்ளைங்க, ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. எங்களுக்குள்ள ஓடுறது உங்க ரத்தம் தான் ஆண்டவரை ஓடுது. அதனால இப்போ ஆண்டவரை முடிய ஊழியக்காரனா ஏன்னா சொந்த சகோதரனா நினைச்சு, சொந்த சகோதரியா நினைச்சு, அம்மா அப்பாவை நினைச்சு, அவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் தரப்புல நிக்கிற ஆண்டவரே. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த ஏழு காரியமும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் இந்த ஏழு ஆசீர்வாதம் அப்படியே இருந்துருட்டோம் ஆண்டவரே, இருந்துருட்டோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. நாங்க சுவிசேஷத்தை போய் சொல்றதை விட எங்களை பாக்குறவங்களே எங்களை சுவிசேஷமா பாக்குற அளவுக்கு அவங்க கண்களுக்கு முன்னாடி எங்களை மேன்மைப்படுத்திருங்க ஆண்டவரே, மேன்மைப்படுத்திருங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவங்க சாப்பிடுகிற ஆகாரம், குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை எல்லாவற்றிலையும் அப்பாவுனுடைய கரம் கூடவே இருப்பதாகப்பா. இன்னும் 3 நாளைக்குள்ள வெட்கப்பட்டு போன ஒவ்வொரு இடத்துலையும் என் பிள்ளையுடைய தலையை நிமிர பண்ணுங்க. ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க, இனி என் கூட வராதேன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறத கண்டோம் என்று சுவாசிக்கிறோமே. இந்த ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் சொல்லணும், ஏசப்பா உன் கூட இருக்கிறாரு, கத்தரும் கூட இருக்கிறாரு, உன் பிள்ளையோட கத்தர் இருக்கிறார், குடும்பத்தோட கத்தர் இருக்கிறார். இந்த வார்த்தைய அத்தனை பேர் சொல்ற அளவுக்கு என் பிள்ளைகளை சாட்சியா நிறுத்துங்கப்பா. அழிஞ்சு போகிற உலகத்துல எங்களை சாட்சிகளா நிறுத்துங்க ஆண்டவரே, விழுந்து போகிறவங்க மத்தியில எங்களை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும். நன்றி அப்பா. இந்த ஜபத்தை நடத்துகிற எங்க அன்பு ஐயாவுக்காக ஜபிக்கிறேன், அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரப்பா, ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. இன்னும் ஒண்ணு சேர்ந்து உங்க ராஜ்யத்தை கட்டுறதற்கு எங்களுக்கு பெல்லன் தாரும், உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். உங்க வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே எங்க எல்லாரையும் பத்திரப்படுத்திடுங்க. உங்களுக்கு பிரியமா வாழணும், உங்களை பிரியப்படுத்துறது மட்டும் எங்க நோக்கமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: இந்த தேசத்தின் அதிகாலை வேளையில் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படிக்காய் கடந்து வந்த தேவ மனுஷனுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். யார் யாரெல்லாம் நம்மை விட்டுக் கொடுத்து அந்த தேவ சத்தத்தின்படி தேவ சமூகத்திலே 3 நாள் அமர்ந்திருக்க காத்திருக்க ஆயத்தமாயிருக்கிறோமோ, அந்த தியாகத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கிறோமோ,
0: ஆமென்
2: வாழ்விலே
0: ஆமென்.
2: புரண்டோடும் யோர்தான்கள் அகன்று போகும், திரும்பி வர முடியாத என்ற ஸ்தானங்களுக்கு நாங்கள் வர முடியும். எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் அங்கே ஆரோனுடைய கோல் துளித்தது போலவே துளிக்கும்படி செய்கிற
0: கர்த்தாவே,
2: சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களுக்காய் தேவனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையூடாக உம்முடைய மக்களுக்கு நீர் கொடுக்கிற நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம். இனிமேல் முடியாது, இது சாத்தியமில்லை என்கிற இடங்களிலே நீர் சடுதியாய் கடந்து வந்து, மின்னலை போல் கடந்து வந்து ஆண்டவரே மலைகளை கொண்டு வருகிற தேவன் என்று சொல்லுகிற பிரகாரமாகவே ஆண்டவரே இந்த 3 நாள் என்கிற அந்த வாக்கு தத்தங்களின் பகுதிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் சுதந்தரிக்க முடியாதபடி ஆண்டவரே நீர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவற்றை சுதந்தரிக்க முடியாதபடி புரண்டோடுகிற அனைத்தையும் கடந்து செல்லக்கூடியதாய், ஹல்லேலூயா, இந்த நாளிலும் காத்திருக்கிற அனுபவங்களுக்கூடாய், சுத்திகரித்துக் கொள்ளுகிற அனுபவத்துக்குடாய் நீர் உம்முடைய மக்களை, உம்முடைய சபையை, உம்முடைய ஊழியர்களை அழைக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய தாசனை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், இன்னும் அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி நாங்கள்
0: ஜெபிக்கிறோம்.
2: அநேகமாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய தாசனோடு கூட இருந்து அநேகருக்கு அவருடைய உதறுகளுக்கூடாக நீ பேசி அருளும் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அன்பு கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இணைந்த ஒவ்வொருவரையும் தேவரை தொடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலே வியாதிகள் பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் சோர்வுகள் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் தாண்டும்படி இந்த 3 நாள் என்கிற இந்த செய்தி அவர்கள் உள்ளங்களை ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறபடியால் ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிறபடியால் ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிறபடியால் ஸ்தோத்திரம், உயிர்ப்பிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பு கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
3: ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ பாஸ்டர் பென்ஸ், நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பதாக. காலவேளையில ஆயத்தமாக கொண்டு செய்து நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதம். தொடர்ந்து உங்களுக்காக உங்களோட ஊழியங்களை ஜெபித்துக் கொள்கிறோம். கத்தர் இன்னும் அனைவரும் மக்கள வல்லமை அவங்களை பயன்படுத்துவார. தேங்க் யூ பாஸ்டர்,
0: தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்,
3: தேங்க் யூ.
0: மீண்டும் எல்லாரும் தேங்க் யூ.
3: மீண்டும் ஒரு விசை. நாங்கள் கனடாவில் மாத்திரமல்ல, இலங்கையில இந்தியாவில மட்டுமல்ல, எஸ்ஆர்ஐ டிவி கூட, சங்கம் ரேடியோ கூட, உலக பல நாடுகளில் நடந்திருக்கிறதான அனைத்து திருச்சபை போதர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம். ஜபத்தை கேட்டவர் நிச்சயமாகவே தேசங்களில பெரிய மாறுதலை காணும்படி கத்தனை செய்வார்கள். கத்தர்கள் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பாராக. இந்த ஜபமானது ஒவ்வொரு மாதமும் 3வது திங்கட்கிழமையில கரண்ட நேரப்படி 7 மணியிலிருந்து 9 மணி நடைபெறுகிறது. குறிப்பாக அடுத்த வருஷம் செப்டம்பர் 21ஆம் தேதி 100வது கரண்டா ஜபத்தை நடத்த கத்தனை கிருபை தருவாராக. அந்த நாளிலும் கூட அருமையான அன்பு சகோதரர் மோகன் செல் ஆசர் சவல் கலந்து கொண்டு வாத்து பயந்து கொள்வார்கள். அவை நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களும் கூட இணைந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். கத்தனிச்சு பெரியவார்கள் செய்வார், கத்தனை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கத்திரியே சோதரே, கிருபையும் பிதாவாகியதுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கிய அந்நிய நேமும் இந்து மண் சதா காலங்களிலும் ஆண்டவராஜ் இருந்தார்கே பரியந்தம் நவனோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். தேங்க் யூ பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர் மென்ஸ், தேங்க் யூ, தேங்க் யூ பாஸ்டர்,
0: தேங்க் யூ பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என்னோடு கூட சேர்ந்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்துக் கொண்டிருக்கலாம், என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே. என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும். என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும்.

0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? You know, the word of God, it says, be anxious for nothing, but in everything by prayer, supplication, with thanksgiving, let your requests be made known to God. இந்த வேளையிலும் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தேவை, வாய்களை திறந்து கேளுங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elijah. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are

0: பரிசுத்தவர்களாக எடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: ஒரு வேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world.
1: The ulagathil unnai vaithirupadu oru periya nokkathai kartar vaithirukkar, karangalai thatti.
0: Oh, he is going to fulfill great and mighty things in the coming days.
1: Today is your day. Avarudaiya kiruba mathra irundhal podume. Andha kiruba ethana per vaangikka poringa indrikku kaalaiyila sollunga. Aandavare

காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கு நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். ஓ, ஐ வில் பீ ஹாப்பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர்,

சக்தி. ஹாலேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலேலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம் தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான். Oh, he can make you cross over. Amen. Hallelujah. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க.

வைப்பார். நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடினோமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியிருக்கிறது. அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்கப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: testify in the coming week. What are you going to நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus' name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் என்னுடைய தகப்பனாரும் மிராக்கிள் பிரேயர் டவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் திருவள்ளூர் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமாய் இருக்கிற ரெவரன் ஜே செல்லதுரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
1: தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு இருக்கிறவரும் உயிர்த்தெழுந்தவரும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவிற்காக ஜெபிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் ஆராதிக்கப்படுகிற உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஆராதிக்கிற வீடுகளில், ஆராதிக்கிற சபைகளில், ஆராதிக்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைகளில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் ஆராதிக்கிற இடத்தில் தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரும் அவர்கள் யுத்தம் பண்ண கூடி வந்தபோது அவன் பயந்து கத்தரை தேட ஒருமுகப்பட்டு 2 நாளாகமும் 20:22-23 வசனங்களில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. யோசபாத் யுத்தத்திற்கு ஆயுததாரிகளை அவன் கூட்டிக் கொண்டு தன் படைபலத்தை காண்பிக்க புறப்பட்டு போகவில்லை. ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பாடலின் மூலமாய் துதியின் மூலமாய் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நீங்களும் இந்த சீடியின் மூலமாக ஒளி நாடாவின் மூலமாக பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது உங்களுக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தரி எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:25 நாம் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்ட நிலவும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. உண்மையாகவே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்ட நிலைமையில், கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் தேவனை துதித்து பாடினார்கள். உண்மையாகவே ஆண்டவரை எந்த நேரத்திலும், நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ மத்தியான வேளையிலோ, எந்த நேரத்திலும் அவரை பாடி நாம் துதித்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது உங்களையும் கட்டி வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் அதிரும்படி, கலன்று போகும்படி, திறக்கப்படும்படி ஆண்டவர் செய்வது நிச்சயம் பிரியமானவளே. ஆகையால் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவோடு

0: மங்களை கேட்டதான் எனக்கு சோத்துடன் நன்றி சிஸ்டர். கேட்டார் உங்களோடும் பிள்ளைகளோடும் அங்க பேரப்பள்ளியோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் மத்திய நாட்களிலே ஓகே சிசிலியாமாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிசிலியாமா.
3: பிரைசலோட்.
0: பிரைசலோட். நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாட்கள்ல நிவித்து செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம். கத்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மீளவிடாமல் நீர் என்னை கழுவுக்கு எடுத்தபடியினால் நான் உமக்கு உண்மை போற்றுகிறேன்.

நாடு ஃபுல்லாக ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, இந்த யுத்தங்கள் அபாயங்களிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே,

0: அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. அப்பா, இந்த வில உயர்வுகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் எவ்வளவோ எவ்வளவோ கத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, மக்களுக்கு நீ எல்லாத்திலும் இருந்து அவர்களுக்கு வருவாயை காட்டுறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சாமான் விலையில் ஆலீசனம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறது தகப்பனே. இந்த வெயில் வெட்டியால் அகோரங்களாலும் ஜனங்கள் அக்னியாக விரும்புகின்றது தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் இப்போது காண்கிறதுவனாயிருக்கிறீர் தகப்பன்.
1: தேவனை பாடியான

கரங்களிலும் படைக்கிறேன். அவர்களையும் நீர் இழுத்துக் கொண்டு வாரும் தகப்பனே. மால் முடியும் தகப்பனே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பாவிலாவே இந்த கொடிய கொடிய வேலை

அதே குணமாக அவர்களுக்கு போசனத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறீர்கள். ஆவியானவரே, உண்மை புகழுகிறோம், உண்மை வாழ்த்துகின்றோம், உண்மை ஆராதிக்கின்றோம், உண்மை மகிமைப்படுத்துவோம். ராஜா, அன்பான ராஜாவே, உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா போஜனங்களை நீர் கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானலிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களை பாதுகாப்பு

0: ஆமீன்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நந்தியமா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்திய நாட்கள்ல இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன்மார் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற உடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவர நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர ஆண்டவரே தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே தங்கியோ நிற்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் அதப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே

ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்துக் கொள்வீராக. நீங்கள் நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.

உங்களோடு கூட அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் பலப்படுத்துவீராக, எண்ணம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்துவீராக.

எங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழி நடத்தி உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடி உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி உண்மை அறிகிற ஆண்டவரே எண்ணம் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழி நடத்தும்படியாக நாங்கள்

0: ஆமீன் ஆமீன். எங்களை தங்களை கேட்டதா அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு ஆராதனை செய்யறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள் தேசங்கள் மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: தேவனே, நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு ஊழியக்காரர்களையும் பொறுப்பிடுங்களப்பா பிதாவே. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே

ஊழியம் சேர ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே உம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தேகங்கள் ஆவியானவரே என் தேவனே நன்றி அப்பா. அவளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்கப்பா பிதாவே. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்ற தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துகிற ஆவியானவர் அப்பா. நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா துன்பப்படுவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்போடு தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாவே மோளை நிரப்புங்க அப்பா பிதாவே, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசியம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அக்னி ஜுவாலிகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதா. அக்னி ஜுவாலிகளாய் மாற்றுங்க என்றவனே பிதா. உங்களுடைய பாதம் படமிடங்களிலே அற்புதங்கள் அசியங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவி. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதா. தடைகளை நீக்குங்கப்பா பிதா. எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சொசமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதுமில்லை விட்டு பிதாவன் சொன்ன தேவனே. தம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரனை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா என் தேவனே. நிரப்புற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோய்கள் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. அக்னி ஜுவாலிகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா செய்ய போருக்கா நன்றி அப்பா. நன்றி என் தேவனே. சொச்சமலை போல் தேவனே ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா. இத்தனை நாடுகளை புறப்படங்களை இயேசு ராஜா. தேவனே கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கல்விப்படுகிறீர்கள் சொன்னீங்களப்பா. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள் ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே இந்த யுத்தங்கள் ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. மாம்ச கிரிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார் உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாவியல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா. இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே. உங்களுடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி இயேசு. உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த தோபர தேசத்து மக்களை வீட்டுரட்சியுங்களப்பா பிதாவே, வீட்டுரட்சியுங்களப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூமியுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே திரும்ப செய்யுங்கப்பா பிதாவே. மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே இந்த மக்களை இதயங்களை திறவங்கள் ஆவியானவரே தேவன். கல்லான இதயத்தை சதையான இதயத்தை கொடுங்கப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவரே ஆவிக்குரிய சித்தையினாலே நிரப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுக நீங்கள் வழி
வாழ்த்துக்கள் அப்பா இந்த மக்கள். ஓ நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய ஆவிய ஊற்று இந்த அப்பா மாம்சமான யாவன் மீது, தேச அதிகாரிகள் மீது, விசேஷமாய் தேசத்தல் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்று. தேவனே மனக்கண்களை திறந்தப்பா, விசுவாசால மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறது. எல்லா குருட்டுத்தன ஆவிகளும் வழியாறுவதாக இயேசு பேசுமென்றார். சாத்தானுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி இருந்தவர் இந்த மக்கள்.

தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டேன். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாம். இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதென் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதென் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதென் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
தினந்தோறும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதன் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்,
எல்லோரும் பாவம் செய்தோம். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாக

இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாமே. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரணக்கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார்.

சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு. அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது. மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. பசுத்த நாமத்திற்கு சுத்தாக. அப்ப நம்முடைய இதயம் எப்பொழுதும் பசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கை, அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது. மனிதனுடைய பாவம் அந்த பரிசுத்தம் அடைய முடியும்.

முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பசுத்தமாய் இருப்போம். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உனைவிட்டு விலகாது இருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அது ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாதான். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை ஏற்றி விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில். நீதிமொழிகள் 28:9, நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டார், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டார், சத்தியத்துக்குள் வாழவிட்டால் அது யாராயிருந்தாலும்
அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிதியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமா இருக்கிறது. மேல வசனத்துல பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது? நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது.

அவருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனாய் இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது பாவம. தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆயிரம் ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும் இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பரிசுத்தமானவர். ஆகையால் பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பரிசுத்தர். ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். திரும்ப கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகுகிறவன் அதான். இனி இந்த பாவ அடிமதனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைதனம் வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம். நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பமும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அலையத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்வது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மனம் திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேஷத்தை சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்த பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாற்றப்படுகிறது மாறுகிறது. நமக்கு கிருபையாயிரன்பதற்கு அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அடிமைதனத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திருந்தி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள. பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று, கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, பாவத்தை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திரும்பிய பிறகு பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்திலே போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்.
தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல, அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால், நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவ மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல் ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவாய் இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் தினமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள். யாக்கோபு 4:8 சொல்லுது, கர்த்தருக்கு சமயமாயிருங்கள் அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்போம். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாயிருக்குமானால் நீதிமான்களை ஒருவரும் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்க போது பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீர் தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறேன். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடி நாளும் சொத்துறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் கீழ்படியட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இருக்க கிருபித்தாரம் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord, yeah.

வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கம் இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாட்களிலே மனம் திரும்புதலை குறித்து ஐயா இந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிருவோம் சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்ம அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னொரு நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி துதித்தல். எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் வி கோ டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போறேன். இந்த நாட்களை சங்கீதம் 9 12 வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா என்றால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை. இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமுக துடப்பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களை துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களே உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பொருளே, 2வதாக நாக்களே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாக்களே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாக்களே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாக்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எபிரேய ராகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரி, ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது அது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கு காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய அவர்கள் ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வழியிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக இந்த நாட்களை இருக்கிறதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக இந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வழியிலே முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள்.
எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கு சிவந்த சமுத்திரத்தை சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த யாத்ராம புஸ்தகம் 15 அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். கத்துடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னார், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட இவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவக்கட்டிலே சாவக்கட்டிலே இந்த நாட்களில் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய. சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறது சொன்னால் தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற பிள்ளைகளை எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே வேதத்திலிருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் மாதிரி கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள். அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது பார்க்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் சொல்லுகிற அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி 3 கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார் சொன்னால் அவர்கள் மாம்சத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சோதனை சௌதரியே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம் அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீ இடிப்பீர்களா என்றால் 3 இந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதன் நோக்கம் என்ன, நான் 3 உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களை நம்முடைய சரீரமா இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள், இந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கத்துடப்படுது, அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கத்துடைய பொழுது, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வழியிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களை இருக்குது. அதே அந்த இடத்துல ஊசா தொட்ட இடத்துல பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியில விழுகிற வழியில ஊசாவை கத்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுமாதிரி கத்தர் அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நாங்கள் இந்த நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்களை சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனாலே நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான்
சொல்லி தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையில் உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும் அருமையான கத்துடைய உண்டுகளை பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் அல்ல. அருமையான கத்துடைய ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் இருந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பேசுவார். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் வார்த்தை நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்துதான் அவர் இந்த நாட்களை அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளிலிருந்து சத்தத்தை இந்த நாட்களை வெளியிலே கொண்டு வருவார். இது பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டு, எனக்கு இந்த பழைய பாடல்கள் ரொம்ப விருப்பம், அருமையான கத்தோடு பிள்ளைகளை புதிய பாடல்களை விட அவ்வாறு அந்த பாடல்கள் ஓட்டோமேட்டிக்காக அந்த நாட்களை என்ன செய்யும், தேவனுடைய சமூகத்திலே குந்தின உடனே அந்த பாடல்கள் அந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக்கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம் அருமையான கத்தோடு பிள்ளைகளே அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில பாடி இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு அநேக பாடல்கள் புதிய பாடல்கள் அர்த்தம் இல்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்களே, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம் அவர் மகிமையாய் இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரன் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களில் இந்த வேத போதியில பார்க்கிற வேளையிலே மோசே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரை இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டளையிடுகிறான் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே மோசையுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார். அருமையான கத்துடைய, குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா, அவர்கள் இந்த நாட்களை அப்படியாக ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அப்படியானால் அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியும் அந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயிரண்டால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் ஐயா.
ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டு யோசேப்பு அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருகினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்குமாறு மாதிரி கத்துடைய விடுகிறது. அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாத்திரா புசகத்திலே அங்கு என்ன செய்கிறார், மோசே இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். மோசே இந்த நாட்களை எழுப்பி இந்த நாட்களே அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக மோசையினுடைய தலைமையிலே இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற வழியில தான் அவர்கள் வனாந்தரத்திலே வந்து இந்த நாட்களே துதித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். அவர் துதித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை. இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிறது, எப்படியாக ஆராதிக்கிறது சொல்லி இந்த நாட்களே அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களே, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை விடுவித்துக் கொண்டு வான்னு சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த நாட்களை உருவாக்க சொல்லி இந்த நாட்களை சொல்லி, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதை சுற்றிலுமாக அந்த நாட்களை உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை இந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாவப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேற முன்னால் அவர்களை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை படிப்படியாகத்தான் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அவருடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதுக்கு பின்பாக அந்த நாட்களை என்ன காரியம் என்று சொன்னால், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோசுவா உபாகம் புஸ்தகம் 8 பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அது, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே தேவனாய கர்த்தருக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோதரிக்க கடவாய். ஏனென்றால் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டிய வேளையில் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சிகள் உங்கள் வெள்ளி பொன் விலகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை இந்த நாட்களே தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துரை உள்ளவர்கள், அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் நாட்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவகிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவரமா இந்த நாட்களை இருக்கிறார். ஏனென்றால் ஒருவர் வந்து இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பாரு. ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர், அருமையான கத்துடைய பிள்ளைகள். அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர், அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்துல அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய காலை செஞ்சது காலசி இங்கே பார்க்கவில்லை. சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிறதுவனா இருக்கிறார். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவன் துதித்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போலே நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களில் அந்த துதியின் அபிஷேகத்தினால் தான் இந்த நாட்களை வீழ்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கதை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த யாத்ரா புசத்தை
வசனத்தில் நாங்கள் வாசித்தோம். இந்த 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய எதிரிகள் இந்த நாட்களிலே விட்டுண்டு விடுவார்கள். அருமையான கர்த்தருவர்களே, அது மட்டுமல்ல, சத்ருக்கள் இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கர்த்தருவர்களே, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்னு ஒழுங்கி போக தேவையில்லை, நீங்க போய் அவங்களை சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க அங்க பாருங்க, ஆண்டவர் வேறையாக்களை எழுவிட்டு நாட்களை அவர்களுக்கு யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சட்டம் இல்லாதபடி இந்த நாட்களை செய்து கொள்வோம். இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உபாகம் 8 அதிகாரத்திலே, தேவோராளின் பாடல்கள் இந்த நாட்களிலே மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தேவோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, தேவோராவை குறித்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவோராவே இந்த நாட்களே விழித்திரு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அந்த தேவோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிற வழியில் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 5 அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நியாயாதிபதி 5 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிற வழியில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களே நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடக மீட்டியும் காணப்பட்டது உண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கு மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயத்தை நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாவியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரஸ்தாவப்படுத்துகிறவர்களே, அது முதல் கர்த்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபிநேத்தாவின் குமாரனே, உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பாடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்களா, இது தேவோராவுடைய காரியமாக இருக்கிற ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேவோரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களை அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். 2 புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட, 2 புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, 2 புஸ்தகம் 22 அதிகாரத்திலே, அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 22 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47 வசனத்திலிருந்து நாட்களை இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார, அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா உள்ளத்திலே இல்ல, நிறைய அறைக்க பூட்டி கொண்டு வந்து நான் செய்ய மாட்டேன், இந்த நாட்களே ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரர் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9 1:2 18 இப்படியாக சங்கீதம் 108 இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களில் கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களில் போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களில்
அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோர்கள், யாரை கத்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள், திரும்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் 42 வாசிக்கின்றேன் பாருங்கள், 10 வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவர்கள் அவைகளின் குடிகளே, கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள் பாருங்கள், நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது தொடர்ந்து 12 வரைக்கும் பாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களை தீவுகளிலே அறிவிப்பார்களாக, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கிய மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி நாட்களே சங்கீதக்காரன் நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எரேமியா 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோட வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்ல திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட எரேமியாவின் புத்தகம் 20 அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டோடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியாவின் புத்தகம் 20 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமாயிருந்தால் 20 அதிகாரத்திலே 13 வசனத்தை நாட்களை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்கள் கையுக்கு நாட்களை தப்புவிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நம்மை கொல்லும்படியாக நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரத்திக் கொண்டே இந்த நாட்களை தெரிகிறார். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அழிந்து கொண்டே திரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கையுக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தர், ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்களில் இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களை தெரியாது. சவுல் ராஜா போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாக்குள்ள இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி ஆகிய அதாவது தீர்க்கதரிசி ஆகி தீர்க்கதரிசி இந்த நாட்கள் சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கத்தோடைய பிள்ளைகளே எப்படி என்று சொன்னால் உம்மிடத்திலே இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கத்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலை தருவார். ஏசாயா 12 அதிகாரத்திலே வாசிப்போம். அறிந்தால் 1 வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுவதை பார்க்கும். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன் நம்பிக்கையுமாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டே
வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாக்களை போதிக்கிறார்கள் அருமையான கத்தோலிக்கர்களே. கடைசியாக பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களை வழிகாட்டினார்கள் பார்த்தோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த நாட்களை இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களை பார்ப்போம். கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்திரிப்பிள்ளைகளே, மத்தேயு 11:25 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே எப்படியாக இந்த நாட்கள் இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:25 அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது சொன்ன லூக்கா 10 அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21 பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு அந்த மத்தையில வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள், லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பாருங்கள், அங்கே மத்தையில சொல்லப்படவில்லை, ஆனா இங்க சொல்லப்படுகிறது ஆவியிலே களி கூர்ந்து. ரிஜோ வித் த ஹோலி ஸ்பிரிட், அருமையான கத்துடைய வித் இன் ஹோலி ஸ்பிரிட், அருமையான கத்துடைய ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி

இந்த நாட்களிலே எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கத்தரை இந்த நாட்களே எல்லா தேசங்களும் கத்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களை தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் நாட்களே, அந்த அந்த நாட்களே தேசங்கள் தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களும் பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்கள் செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கத்துடைய பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்களில் வாலிப வயசு, வாலிப வயசு அல்ல அதற்கு குறைய அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களிலே அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்கள் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், எப்படியாக அது முடியும் அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் சாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டது சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் சாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே சாட்சி அடைய முடியாத சாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒளிய இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள் இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை. ஆனால் அந்த அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்தேன் சொன்னால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்த என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துரை விடுகள். ஆனாலும் பாருங்கள் அவர் விடவில்லை, தேவனை துதித்த தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல. அருமையான கத்துரைகளே, அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள் ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே நாட்களே இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள் நம்மை அமரும்படியாக இந்த நாட்களில் செய்வார். அருமையான அன்புகளே, அன்றை பாருங்க ஆண்டவர் அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அறிந்ததற்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும் அவங்களோடு பேசவும் அவங்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேநீர் அறந்தோம் அப்படியான காரியத்தை இந்த நாட்களை தேவன் நமக்கு வாய்க்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள் அங்கே அபிராம் என்ற பெயரில் இந்த நாட்களில் இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது.

சொன்னார். அந்த அபிராம் என்ற பேர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்களை அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்க எனக்கும் உங்களுக்கும் தான், இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களை துதித்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் அந்த வாக்கு தத்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பொய் சொல்லாதபடி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை உயர்த்துகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் பாருங்கள், எல்லா தேசங்களிலும் கர்த்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திரும்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய வாசிக்கின்றேன். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னா பாருங்கள், ஜெபங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்கிறவர்கள் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கத்துரைப்பார், பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருபின்கள் ஷேருபின்கள் அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணித்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகரை இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. தருமையான கத்துரை பிள்ளைகள் நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா ஓசி பண்ண வர மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சின்ன கத்திர பிள்ளைகளை அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்க, கத்தரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்தரை எப்பொழுதும் துதிக்கிற வேளையில் அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்களை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம், வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிற 5வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்திர பிள்ளைகளை வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்திலே அங்கே 8:14 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது
அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கு வணக்கமாய் விழுந்து தேவரே புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியருமாக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துரைப்பிள்ளைகளே அவர்களுடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் சொல்லப்படுகிறது பாருங்க. பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 ஆயிரமாகவும் திராக்களை இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சூத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நாக்களே சொன்னார்கள் என்று சொல்லி நாக்களே பெறும். அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ள வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சூத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாக்களை சொல்ல கேட்டேன். அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள் இந்த நாட்களே, இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காலத்தில் இருந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறதிலுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பே இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்கா, காசு இருக்கும், எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கே இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவட போய் எப்படியா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்னத்த சாப்பிட்டு சொல்வார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களை பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாசி இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாசி இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி என்ன விசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்திரப்பிள்ளை. நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களிலே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதிலே ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்தவனோ இந்த நாட்களிலே சந்தோஷமா இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தலே இந்த நாட்களே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்த நாட்களை பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இன்னும் சில காரியங்களை முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்த வான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களே
கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொல்லுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்க தரிசி என்ன செய்வானா, தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு இந்த நாட்களை ஜனங்கள் சொன்ன. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்துல கொண்டு வருவாராமன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். பவுலும் சீலாவை துதித்தார்கள் சிறைச்சாலையிலே, தேவனுடைய தேவன் உறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவ எப்பொழுது எந்த இடத்திலே நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தத்தை சொல்லி யுத்தம் செய்ய சொல்லவில்லை, நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யும் துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள். ஆனால் அந்த எரிவோ முதல் அப்படியே புத்தன் இந்த நாட்களை விழுந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, துதியினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துதியினாலே நாங்கள் ராஜ்யங்களை கூட இந்த நாட்களை விழுத்தலாம். அருமையான கத்தோலிக்கர்களே, துதியினாலே எப்படிப்பட்ட பலசாலியா இந்த நாட்களை இருந்தாலும் அந்த காரியங்களை கூட வெல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்தோலிக்கர்களே, துதித்து போட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. ஏன்னு சொன்னால், துதிக்கிற வேளையிலே தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே வருவார். அருமையான கத்தை யாரா இருந்தாலும், அது என்னப்பட்டு சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும், துதி எப்பொழுது துதிக்க போறவங்களை ஆயத்தப்படுத்துறோமோ உடனே கத்தருடைய கரம் கத்தர் அந்த கத்தருடைய சமூகம் அந்த இடத்துல இந்த நாட்களை இறங்கி வருகிறதை அங்கே காணும். அவர் சேனைகளோடு இந்த நாட்களை வருவார். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களே சங்கீதம் 9:2 வாசிக்கிறோம், 1-2 வாசிக்கிறவர்களே, கத்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நினைத்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உங்களுடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. கத்தாவே, கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளையிறதை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே, உங்களுடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உழைத்த நாட்களே, நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. கத்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாகும். ஆண்டவரே, உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் பிள்ளைகளை மாசிர்வதியும் ஐயா. இன்னை மரத்தின் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரஸ்லோட் ஐயா.

ஆண்டி உம ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா, உம்மட்ட ஜெபங்கட்டு நிக்கிற மிதக்கம் தயவும் எங்களுக்கு தருறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கம் தயவும் உம்மிடத்திலிருந்து வருங்கிறது எங்களுக்கு ஆண்டு.

நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உங்கள்ட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா, இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சோர சோரியல் அம்மாக்களை ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்திக்கிறோம் ஆண்டவரே, அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே, இடங்கொண்டு படுக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயத்து செய்யுங்க ஐயா, இதற்கும் ஐயா, அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான

0: வழி நடத்துவாராக. நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்க
0: ஏழைகள் விதவைகள்
1: திகழ்காக
0: நீங்க

முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து ஜெபிக்கிறேன் சகோதரி நீங்கள்

நன்றி நன்றி தகப்பனே அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்க எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருங்கப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் இருக்காய். நன்றி தந்தையப்பா, எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளை

தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரை இன்னும் வாழ்க்கை பெருக தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலிருந்து நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற

அவன் தெரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கோலியாத் என்ற பெரிய

அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்தவர் சுத்ததேவன், இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்றோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்தவங்க கூட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசத்தை மகமிறந்த மாற்றி மிறந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களை ஓடி வந்து விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாருமா வந்தாலும் நான் என்ன மற வைக்க மாட்டேனே, ஆர் கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்து தேவனே, தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் உங்களையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஒரு பட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதிட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மேற்பெரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேற்பெரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்களை ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, நாங்கள் வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி நோக்கி வெற்றி பண்ண நட போடத்தக்கதாக எங்களை வழிநடத்த

ಹಂಗಾದವರಿ ಹಂಗ ನಚ್ಚಿತ್ರಗಳು ನೀರಕ್ಕೆ ತಕ್ಕದಾಗ ಉಂಗುಳನೇ ಸಿಕ್ಕಂಪಿಲ್ಲಾಗಿ ಉಪ್ಪಿರದಲ್ಲಿ ಉಂಗುಳಾದ ಕಟ್ಟಿ ಅಪ್ಪ ನಚ್ಚಿತ್ರ ಮಡಿ ಆಂಡೇರಿ ಉಳಿ ಮಂಗಾಲ್ ಪಡಿ ಇರಿಕ್ಕು ಅದ போல் இருக்கத்தக்கதாக கடக்கிற மணல் உழவுகள் தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின்றவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் அந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி

கஷ்டப்படி உங்களை தான் மக்கள் உண்மை உள்ளதுவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற

துவாரிங்கள் வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் வந்து பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களுடைய அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே, அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் உங்களோட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துறவாக இருக்கத்தக்கதாக, பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும், உங்களால் தான் செய்ய முடியும். கரநீட்டி லட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கையா உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களுடைய கருத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைத்தவள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களை தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா, வளர விடும். உங்களோட நாமம் ஒன்று

ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களை பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை தேசத்துக்கு சிரமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்க தான் அந்த சிரமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவர நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறைக்கணும் ஊழியம் ஐயா, உங்கள் ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கிய உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாங்கிய அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என்று தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்கு

நினைவோவே இருக்கு இந்த வார்த்தைகள். ஆறுதலாக இருக்கிறதுக்காக, தேற்றுவதற்காக, பார்த்து வாசிக்க முடியாமல் குரவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறதுனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை உச்சுவரால்தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் ஒரு அன்பை உங்களை ஜீவன் உள்ள திருவனங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும், வயலார் அறிய வேணும், எங்களை அறியாத சகோதரங்கள் அறிய வேணும். அந்த வாஞ்சி சகோதரனுக்கும் மனதை பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக சகோதரன் சகோதரியும் கைகோத்த மனதில் நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாரும் சகோதரர்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை கூட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்கள் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய பையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்தி கூடாதவரை காத்து அவர்களுக்கு ஆளும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களை நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்ச செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாருங்க, செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நன்றி. விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்கள் ஐயா நீங்க கொள்ள கொண்டு பிள்ளைகளை வாழ்வு வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். சில பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வெள்ளே உங்களுக்கு நன்றி. மகன் மருமக

கஷ்டப்படாதபடி காத்துக்கொண்டு வாழ்ந்தவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அவக்குள்ளாலும் நீங்கள் அவன் ஒரு ஆயுதமாக நீங்க பாவித்ததுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாத நோக்கமும் உங்க சந்தை கூட உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தானையா செய்ய முடியும். செய்ய வல்லதே உங்களுக்கு விக்ரமையா ஸ்தோத்திரிக்கிறோம். புல்லாத காலம், புல்லாத காலம் ராஜா. புசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி, புசாச அவன் அணுகாதபடி உங்க ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்களும் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம் சங்கம மொழியை நடத்தும் சூடு எல்லாவற்றையும் முரதத்தால் மூடி காத்துக்கொண்டீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துகிறதே, என்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோரன் சோர் மேலையில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பெருலோகம் ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும்.

கர்த்தருக்காக ஆண்டவரே, நீங்க வழிநடத்தி நீங்க மகிமைப்பட வேண்டும் என்று உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பொறுப்படுத்தவரே, பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே, முடிவெள்ளி நட்சத்திரமே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம்.

உங்களும் விசேஷமாக ஆண்ட சகோதரிக்காக உங்களும் அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரை வேண்டதாக அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனேயே உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர், நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்கள் கேட்க முதலில் என்னத்தை கேட்க போகிறோம் என்று அந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பையாக்க விடுவையில் இடத்தில் என்னென்ன தேவை என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களே எதிலும் எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவர் கூட அவங்க கூட

அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி. பெட்டிய பரவத்தக்கதாக செய்த நடத்தலுக்காக நன்றி. படுத்த ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே. வருங்காலத்தில் ஐயா அந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த எப்படி பாவிக்க வேண்டும் பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களோட நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்க ஆசீர்வாதங்களோ தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதம்

அப்பா எப்பொழுது பணத்தை செய்யற வேலை எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம். இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம். ஆண்டவரே உணராதவர்கள் செய்யும்படி உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தான் நீங்கள் இதில் கடுமையாய் போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் காத்து கொண்டு வார தேவனே, உயிருள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதி உள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா.

உங்கள் நேசித்து உங்கள் முழு மனதோடு நேசித்தவர்கள் பின்வாங்கி வாழ்கிறார்கள் ஐயா. ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். ஆனால் மன்னியும் மன்னித்து தின்பவும் அவர்களை ஆண்டவரே உலகத்தில் எடுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொருட்படுத்து ஆசீர்வத்து காத்துக் கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் வேண்டுமென ஆறுதலை கொடுத்து காத்துக் கொள்ளுங்க. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கு நம்பிக்கையும் விசுவாசத்திலும் கலந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும் உலக

உங்களுக்காக உங்கள் அண்டை வேறு குரும அதிகாரத்தை கொடுத்தது உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்கள் அண்டை வேறு குரும் சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி இன்னும் பெல

கிருபை ஆண்டவரே எங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக நல்ல ஒற்றுமையை கொண்டு நடத்து வல்லடத்தை உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்குவோம். என்று விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிறமாக நீங்க தெரிந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக அமெரிக்க தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரை பொறுப்படுத்தி டொனால்ட் ட்ரம்பை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே வல்லடுத்து கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி எப்படி உலகத்தை முழுக்கும் உங்களுடைய அன்பை எத்தனை மிகவும் மகர்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா, அதே போல் சந்தோஷம் ஐயா இருந்து ஊழியன் செய்யும் ஊழியக்காரரையும்

ஊட்டி உங்களை ஆழ்வார் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசமாக இலங்கை தேசத்துக்காக அந்த அழகிய தீவுக்காக உங்களை வரைக்கும் அந்த தீவில் முன்னாடி பின்னாடிய ஊற்றி அதிலிருந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக ஒரு அழகிய தீவாக இன்னும்

உங்களுடைய மக்களை பிரபஞ்சத்திலிருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆக்கி ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனை, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்ன கை கொடுத்து உங்களை அன்பே அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்க பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளை ஆகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க வேண்டும் என்று வாங்கியோடு ஆண்டு ஆத்மாக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்துக்கிறோம். அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணின் திறங்கோ அந்த குருட்டு கண்ணை திறந்து என்ன பேசாத விக்கிரங்களை நாட்டாதபடி பேசுன தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதனத்தின் பின்மாறி ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம். இந்த மயிலாடி ஆகிய இந்திய தேசத்துக்காக உங்களுடன் வருவோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புகளை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க. திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சுத்தரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக மருத்துவமாக மனுஷரை தின்று கொண்டிருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவாரா? அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரையும் நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களுக்கு நம்பத்தக்கதாக இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை அந்த விக்கிரத்தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களுடைய அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்கள். கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் என்ன சிறத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் நிறத்தையும் ஆசீர்வதித்து சுபத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின செல்வனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்கள் ராஜா.

வளர்த்த முடியும். வளர்த்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே, இந்தந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? வல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே ஒன்றும் ஒரு ஆத்மாவே

لكم غير خير ورفتش من الأذن وقلت تذكرهم هي أستو تذكرهم الهرميلم بولا هرميلم سوري ولتتكورت مالية بجبن رو رفتش من الأذن وقلت تذكرهم هي أستو تذكرهم ميديا آنند سنگم مولي لئين آنند وري مدبل مولا كرتنا آنند سرپا تادا سامة مندي وقلت نغطي مدك مريم وفرنگم وقلت مهم پڑت پورو وفر آتما நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டு கூட அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தியோட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக உங்களோட குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு தோண்டுகளில் வாசத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறேங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்.

அவருடைய பாடலோட நேர்ந்த பொழுது ஊழியர் அஞ்சலி செய்து அவர் நிவாரணம் பத்திரத்திலே அவரை நோக்கி மத்தாரை நோக்கி வைத்துக் கொண்டு

0: ரெண்டு சாமுவேல் 18 அதிகாரம். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள், எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது, எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 100ஆகவும் 1000 1000ஆகவும் புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈட்டாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமையுள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாயிக்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன், நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காலமூதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூசி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு, யோவாப் என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூசிக்கு முந்திக் கொண்டான். தாவீது இரண்டு ஒலிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமம் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு, அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் ஜாமம் காக்கிறவன், முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்புக் கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூசி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூசி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என்
1: எரேமியா 22 அதிகாரம். கர்த்தர் சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரமனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரமனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் போனீர்களேயாகில், இந்த அரமனை பாழாய்ப்போம் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ராஜாவின் அரமனையை குறித்து கர்த்தர், நீ எனக்கு கீலியாத்தை போலவும் லீபனோனின் கொடுமுடியை போலவும் இருக்கிறாய், ஆனாலும் மெய்யாகவே நான் உன்னை வனாந்திரத்தை போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் ஆக்கிவிடுவேன். சங்காரக்காரரை அவரவர் ஆயுதங்களோடு கூட நான் உனக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துவேன். உன் உச்சிதமான கேதுருக்களை அவர்கள் வெட்டி அக்னியிலே போடுவார்கள். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்பார்கள் என்று சொல்லுகிறார். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதவிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை. தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாயிருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து அவன் இனி இங்கே திரும்ப வராமல் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மடிப்பான். இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பல கனிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வருணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ, நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாயிருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். லீபனோனின் மேலேறி புலம்பு, பாசானில் உரத்த சத்தமிடு, ஆபரீமிலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிரு. உன் நேசர் அனைவரும் முறிந்தார்கள். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். உன் மெய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்துக் கொண்டு போகும். உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு லட்சையடையவாய். லீபனோனில் வாசமாயிருந்து கேதுரு மரங்களின் கூடு கட்டுக் கொண்டிருக்கிறவளே, வேதனைகளும் பிள்ளை பெறுகிறவளுக்கு ஒத்த வாதையும் உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதவிக்கப்படத்தக்கவளாயிருப்பாய். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமியல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன். அங்கே சாவீர்கள். திரும்புவதற்கு தங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்திவிடப்பட்டதும் ஏது? தேசமே, தேசமே, தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள.
2: ரோமர் 9 அதிகாரம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் எந்தெந்தைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல், நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்வாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்களல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் இரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதாமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: Recording stopped. Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 68:4 வாசிக்கலாமா? தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்கள் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்ல மூன்று விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும், வழியை ஆயத்தப்படுத்தணும், அவருடைய நாமம் யெகோவா என்பது களி கூறணும். இந்த மூன்று விஷயம் இந்த சங்கீத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை ஏன் கீர்த்தனம் பண்ணணும்? கீர்த்தனம் பண்ணுவது என்பது பாடுவது. அவருடைய நாமத்தை ஏன் பாடி புகழ்ந்து துதிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் மனுஷங்களை உண்டாக்கினதே அவருடைய நாமத்தை துதித்து பாடுறதுக்கு தான். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படிதான் கர்த்தர் ஜனங்களை உண்டாக்கினார் இல்லையா? அவர் அதாவது கீர்த்தனை பண்ணுவதற்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, அவரோடு கூட உறவு கொள்வது, நெருங்குவது அப்படின்னு அர்த்தம். நம்ம கீர்த்தனை பண்ணுவதனால தேவனிடத்துல இன்னும் கிட்டி சேருவதற்கான வழி நமக்கு உண்டாகிறது. அது மட்டும் இல்ல, வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமா, வனாந்தரங்களில் ஏறி வருகிறார். இந்த பேசிக்கா யார சொல்லுவாங்கன்னா, யோவான் சாதனங்களை சொல்வார். அவர் தான் வனாந்தரத்துல என்ன செய்தாருங்க, வழியை ஆயத்தப்படுத்தினார். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அதுக்கு யோவான் சாதனங்கள் வந்தார். இன்றைக்கு நாம தேவைப்படுறோம். ஒவ்வொருத்தரும் யோவான் சாதனங்கள் தான். வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கான வழி ஆயத்தமாகணும். அவருக்கான வழி என்ன அப்படின்னா, பரலோக வழி, பரிசுத்த வழி, பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க வழி, அதான் அவருடைய வழி. அப்ப வழியை ஆயத்தப்படுத்தணும். நாம இன்னைக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இயேசுவண்டை போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க, வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது அப்படின்னா என்னன்னா, காஸ்பல் சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும், அவங்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லணும், அவர்களுக்கு எப்படி அவங்களை தேவனை வெளிப்படுத்தி அந்த வழியை கண்டுபிடிக்க உதவி செய்யணும். இதுதான் ஆயத்தப்படுத்துவது. அப்ப அன்னைக்கு யோவான்சன் என்ன செய்தாருங்க, அவர் வனாந்தரத்தை நின்று கூப்பிட்டார், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதா. எல்லாரும் வாங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. இந்த வழி, இந்த வார்த்தை கேட்ட உடனே வழி உண்டாயிடுச்சு. இந்த வழி என்ன ஆயிடுச்சுங்க, அநேகரை மனம் திரும்ப செய்து தேவனண்டை கிட்டி சேர்த்தது. அப்ப அந்த வேலையை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய நாம யெகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். அவருடைய நாம ஆயிரம் நாமங்கள் சொல்றாங்கல்ல, அவருடைய நாமம் யெகோவா. ஆமென். அல்லே லூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல எல்லா இடத்திலும் கர்த்தர் என்று இருக்கிற எல்லா இடத்திலும், பழைய ஏற்பாட்டு புத்தகம்னா பழைய நாட்களில, ஆதி நாட்களில கர்த்தர் என்ற இடத்துல யெகோவா தான் எழுதப்பட்டிருந்ததா. அப்ப இன்னைக்கு அத அப்புறம்தான் மாற்றி எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவருடைய நாமம் யெகோவா இல்லைங்களா? அவருடைய நாமத்துல நம்ம களி கூறணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல கேட்டுக்கொள்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தரி பிள்ளைகளே, ஒரு சந்தோஷம். எதுக்கெல்லாம் சந்தோஷம்? இன்னைக்கு இந்த வசனத்தின் பிரகாரம் நான் என்ன என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் கீர்த்தனை பண்றேன், வழி ஆயத்தப்படுத்திட்டேன், அதனால நான் களி கூறுறேன். ஆமேன். இன்னைக்கு அதை செய்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் ஒரு நேர்த்தியான ஆசீர்வாதத்தை எங்கள் மத்தியில வைத்திருக்கிறீங்கப்பா. இது ஆண்டவரே எங்களுக்கு கீர்த்தனை பண்ணுவதும், வழி ஆயத்தப்படுத்துவதும், களி கூறுவதுமா இருக்க உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை நாங்க அறிந்திருக்கிறபடினாலே நாங்க உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவோம்னு விசுவாசிக்கிறோம். இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you all.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43:19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேக உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது, எனவே வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வரச் சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியம் அடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ, அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார். தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கிறார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை சுவையுள்ளதாய் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காய் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராதும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: நாளிலும் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே வந்து நிற்கிறோம். கடைசி நாட்களிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா? இருந்தால், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஒரு குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்பட வேண்டுமா? இருந்தால் ஒரு பெண்ணாலே தான் அந்த குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதிகாமத்திலே பார்ப்பீர்களா? இருந்தால் ஆதாம் ஏவாளை தேவன் இந்த நாட்களிலே ஒரு குடும்பமாக இந்த நாட்களை உருவாக்கினார். ஆனால் ஏவாள் செய்த தவறுகளின் நிமித்தம் ஆதியிலே அந்த குடும்பம் சீர்குலைந்து உடைந்து போனதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இருந்து எறியப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் இன்றைய நாட்களிலும் ஒரு குடும்பம் இங்கே கட்டப்பட வேண்டுமா இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமா இருந்தால், ஒரு புத்தியுள்ள ஸ்திரியால் தான் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. வீடு எதை குறிக்கிறது? ஒரு குடும்பத்தை குறிக்கிறது, தேவனுடைய சபையை குறிக்கிறது, ஒரு சமூகத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறது என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி நாட்களை சொல்லி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அதே விதமாகத்தான் ஒரு தேவனுடைய சபையா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களில் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே ஒரு புத்தி இனத்தின் நிமித்தம் தான் அது கட்டப்படும். புத்தி இல்லாத நிமித்தம் அது இடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலும் இப்படியான வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால், தேவன் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்களில் இருக்கிற நம்மை இந்த நாட்களில் மறுபடியுமா இந்த நாட்களில் புத்தி உள்ளவர்களா எடுத்து இந்த நாட்களை கட்டும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமா இருந்தால் அங்கே நமக்கு ஒரு ஞானம் வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அறிவான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மனவாட்டி சபையே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சபை உருவாக்க வேண்டுமா இருந்தால், அந்த மனவாட்டி சபை உருவாக்கப்பட வேண்டுமா இருந்தால், தேவ ஞானத்தினாலே அந்த சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஞானம் இல்லை என்றால் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய சபை உருவாக்கப்பட முடியாது. அதைத்தான் இந்த நாட்களிலே இஸ்திரிக்கு ஒப்பாக இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களோடு கூட இந்த நாட்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள் என்று. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நாட்களிலே அவர்களும் கேட்டார்கள், இந்த நாட்களிலே எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் புத்தி உள்ளவர்களாய், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இந்த நாட்களில் இருந்து அபிஷேகத்தினால் நிறைந்திருந்து தேவனை ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவனுடைய அதாவது ஞானம் இந்த நாட்களை புறப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புத்தி உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து தேவனுடைய சபையை, தேவனுக்கு பிரியமான குடும்பமா இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களை இந்த நாட்களிலே கட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த கடைசி காலத்திலே நம்மை இந்த நாட்கள் நம்மோடு இடைப்படுகிறார் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருவது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, புத்தி உள்ளவர்களாய் இருந்து காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து ஞானத்தையும் புத்தியும் தந்து இந்த மாசத்தின் கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே தேவன் நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.

0: Recording in progress.
1: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதர் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை, குறிப்பாக 16ஆம் அதிகாரத்தை கவனமாக படித்தால் ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1:7 நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் அரிஸ்டோபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11ஆம் அதிகார வசனத்தில் கர்த்தருக்குரிய நர்சீசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள்.

0: ஆரம்பகால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவங்கள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் ஒரு அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 29th of July 2026, and the topic for today is The Church is More Than a Building. The opening verse is taken from Romans 8:16:3-5. Greet Priscilla and Aquila, my helpers in Christ Jesus, who have for my life laid down their own necks, unto whom not only I give thanks, but also all the churches of Gentiles likewise greet the church that is in their house. When you study the book of Romans carefully, especially the 16th chapter, you'd notice something striking about the early church. It wasn't one central congregation. There were several fellowships, different groups of God's people meeting in different places, yet all part of the same church. This becomes even clearer when you read the opening of Paul's epistle to the Romans. To all that be in Rome, beloved of God, called to be saints. In Romans 1:7. The churches were spread across many locations with household fellowships and groups of Christians meeting in different homes. That's why in Romans 16:3-5 he said, greet Priscilla and Aquila and the church that is in their house. Also in the 10th verse he said, salute them which are of Aristobulus household, and continued in the 11th verse to say, greet them that be of the household of Narcissus, which are in the Lord. These are not merely families, these were churches, living expressions and extensions of Paul's ministry. It reveals something profound. The church is not a building, it's the people of God. Hallelujah. The early church was organized as many churches, yet one body. It might have been several gatherings, but each was alive, active, and connected. The Bible says, and they continue daily one accord in the temple and breaking bread from house to house. This is in Acts 2 verse 46. There was a large gathering, but there were also smaller fellowships where they shared the word, prayed together, and grew together. Hallelujah. This kind of structure made the church strong and indestructible. Even in times of persecution, it continued to thrive. You may destroy a building, but you cannot destroy the church. As long as the people are there, the church is there. This is why fellowship is so important. Wherever Christians gather in the name of the Lord, He is present, and that's the church. The Lord Jesus emphasized the power of the smallest assembly when He said, "For where two or three are gathered together in My name, there I am in midst of them." In Matthew 18 verse 20. Glory to God. So don't reduce the church to a location or a structure. Understand its true nature. It's the living body of Christ expressed through His people in fellowship, in unity, and in purpose. Be part of that expression. Strengthen it. Build it. That's how the church grows. And the kingdom advances from glory to glory. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, I thank You for making me a part of the church, the living body of Christ. I function actively in fellowship, contributing to the growth and strengthening of others. Through me, Your life is expressed and Your kingdom is advanced today. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: மாதம் 31ஆம் தேதி, ஆடி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்நாளுக்கான வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமென். நேற்று நாளிலே ஒரு வசனத்தை வாசித்தேன், எல்லோரும் பரலோகம் போக விரும்புகிறார்களாம், ஆனால் மரணத்தை அவர்கள் மரணம் அடைய விரும்பவில்லையாம். பரலோகத்துக்கு போக விருப்பம், ஆனால் பூமியிலே மரணத்தை அவர்கள் விரும்பவில்லையாம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளுக்கான வேத வாசிப்பு, பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 2 சாமுவேல் 17, எரேமியா 21, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து, ரோமர் 7:8 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு உங்களுக்கு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவ மன்னா, தேவனுடன் 1 நிமிடங்கள், வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்தார், போய்விட்டார். நாளிலே விசேடமாக நீங்கள் சுபா இளங்கோக்காக, குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் அவர் ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய கணவனாருக்கு வீட்டிலே ஆக்சிடென்ட், அவர் ரட்சிக்கப்படவில்லை. அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சௌரி சுபா இளங்கோனுடைய கணவர் இளங்கோ, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவருடைய ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. இரண்டு, கடந்த வாரத்திலே வியாழக்கிழமையும், இந்த வாரத்திலே புதன்கிழமையும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, நித்திய வெளிச்சம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது கணவனார் 2 தரம் போன கிழமையும் விழுந்து விட்டார், இந்த கிழமையும் விழுந்து விட்டார். அவர் ரட்சிக்கப்படாத கணவன் இளங்கோ, அவருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அவருடைய ரட்சிப்புக்காக கத்தர் வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த பரிசுத்தாவியானவர் வழிநடத்துவாராக. துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற ஊழியரே, குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து அவருடைய மனோவாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பாராக. என்னென்ன காரியங்கள் கூட கடந்து செல்கிறாரோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார், மென்மேலும் உயர்த்தி வருகிறார். அந்த வகையில் இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். ப்ளீஸ் லோட்டம்மா. உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்பிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
1: Amen. Amen. Hallelujah. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆண்டவராகிய தேவனே, கர்த்தரின் தேவனே, அப்பா பிதாவே, நீரங்களை காண்கின்ற தேவன் அப்பா ராஜா, ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா ராஜா தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கூறின வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ஐயா ராஜா. இந்த 40 வருஷ காலம் ஆண்டவரே உங்கள் பாதரட்சைகள் பழுதாகவில்லை. ஆண்டவராகிய தகப்பினே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்த தெய்வம் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே இந்த வீழையினும் ஐயா ராஜா ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாங்கள் ஆண்டவரே தேவனே ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் என்று இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவராகி தேவனே. நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நீர் காண்கின்ற தேவன் அப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. நீ நன்றாயிருக்கும்படிக்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்திலே நீ பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான் செம்மையின் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக. ஹாலேலூயா. கர்த்தர் பலத்த கையினால் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர் ஆண்டவரே சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. இந்த நாளிலும் எங்கள் ஆராதனை உங்கள் சமூகத்திலே வருவதாக தகப்பனே. தேவனே நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இருதயங்களை காண்கிற தேவனாயிருக்கிறபடியால் உங்களுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உங்களுடைய கிருபுள்ள கரத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை திரும்ப நினைவு கூறுகிறோம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த வார்த்தையை படிக்கின்ற வழியிலே நான் யோசிப்பேன் கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை அவர் காண்கிற தேவன். அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்த ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் யோசிப்பதுண்டு. ஆனா இந்த வசனம் பாருங்கள், அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். சிலவுல பாருங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் அறிய மாட்டோம். ஆனா ஒரு பிரஷர் வருகின்ற வேளையில ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில நாங்கள் சொல்லாமலே என்ன செய்யும் அந்த இருதயம் வெளியிலே கக்கும். ஹல்லேலூயா. அங்கே எங்களுடைய இருதயம் என்னத்தினால் நிறைந்திருக்கிறதோ அது நாங்கள் அறியாத நேரத்திலே அப்படியே சடுதியா அது வெளியிலே வந்துவிடும். ஹல்லேலூயா. அனுடையத்தனாண்டு சொல்லுகிறார் பாருங்கள், நாங்கள் சடுதியாய் அதை அறிந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு நம்மை தேவனுக்கு முன்பாக நாங்கள் திருந்திக் கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்கள் தான் அறியும் படிக்கும். எங்களுடைய இருதயத்தில் உள்ளது அங்கே நாங்கள் அறியும் படியும் எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம் என்று சொல்லி எரேமியாவிலே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கல்லான இருதயம் என்று எசேக்கியேல்ல பார்க்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதியான இருதயத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் காண்கிற தேவன். நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. அனுபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலேயே நாங்கள் இருதயத்தை நாங்கள் அங்கே என்ன இருக்கிறது என்பதை நாங்களே அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற அவர் பொல்லாங்கு செய்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் சொல்லப்படுகிறது நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஹல்லேலூயா எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்ப்போம், இருதயத்தை அறிந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. பொய்யான வழிகளிலும் பொய்யான காரியங்களிலும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய மனத்தையும் நாங்கள் ஆண்டவரே செலுத்தாத படிக்கும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்தில பிரதியாயிருக்கும்படி செவிக்கிறோம். மரணமும் ஆண்டவர் அந்த சகோதரர் சொன்னது போல ஜீவனும் மரணமும் எங்களுடைய நாவிலே இருக்கிறது. ஜீவனை குறித்து பேசுவோம். இந்நாள் வரையும் ஆண்டவரே மரணத்தை குறித்து பேசியிருந்தால் தகப்பனே நீர் தயவாய் மன்னித்து எங்களை ஜீவனுக்கூடாக நடத்தும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம் அப்பா ஆண்டவரே தேவனே அப்பா. நன்மையும் செம்மையுமான இருதயத்திலிருந்து ஆண்டவரே 100 மடங்காய் ஆண்டவரே அவன் பலன் கொடுக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுவதப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே நன்மையும் செம்மையுமான இருதயமா எங்கள் இருதயத்தை மாற்றும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் துதிக்கின்ற துதி ஆராதனை உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. கை கூர்ந்து எங்களை மன்னியும், எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா

இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அநேகருடைய சூத்திரங்களினால் கிருபை பெருகும். நம்முடைய தமிழ் வேத புத்தகத்திலே நன்றி நன்றி என்றும் போடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் செலுத்துவதை கூட அங்கே நன்றி என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. ஆனபடினால் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் அநேகர் நன்றி செலுத்துவதனால் எங்கள் மத்தியிலே கிருபை பெருகும். அவர் தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்துக் கொள்ளுகிறதுவன். ஹாலேலூயா. தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்துக் கொள்ளுகிற தேவன். ஆனபடினால் நன்றி நன்றி என்று பாடுகின்ற வழியில நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். எங்கள் மத்தியிலே கிருபை பெருகுவதாக. ஹாலேலூயா. உம்மை

ஆண்டவரே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அப்பா. ஆண்டவரே உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்தி கட்டாத சமாதானம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் என்று சொன்ன தேவனே ராஜா, ஆண்டவரே நீர் விசாரிக்கிறவரானபடினால் எங்கள் கவலைகளை எல்லாம் கரத்துல வைக்கிறோம் ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம். மந்தை பெறுகிறது போல் நாங்கள் பெறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியானவரே எங்களை நடத்துகிறேன். எழும்பி பிரகாசிக்கிறோம், உடைய ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தரங்கள் மேல் உதிப்பார். உதிக்கிற வெளிச்சத்திலிருந்து ஜாதிகள் கடந்து வருகிறார்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் நம்மை தேடி வருகிறது, பாடி மகிழ்கிறது. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா, ஹாலேலூயா ஹாலேலூயா.

0: அலேலூயா. ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தூத்தரிக்க கடவாய். ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயா நீங்க கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த தேசத்தில இருக்கிற ஆண்டவரே நிறைவுகளை காண்கிறீர் ஐயா, குறைவுகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஐயா இந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஆவியானவரே உடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக திருச்சபையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, வியாதியா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே சபையில் உள்ள நகரவாசிகள் யாரும் ஆண்டவரே வியாதியா இருக்கிறேன்னு சொல்லுவதில்லை தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே முகமையா, ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த தேசத்துக்காக சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே நல்ல தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஐயா. தேசத்தில் இருக்கிற சிறுமைகளை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா. பொருளாதார மாற்றங்களை நீர் கொண்டு வந்திருக்கிற தேவன், நிறைவுகளை கொண்டு வருகிற தேவன். ஆண்டவராக தேவனே, தேசத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம். தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றப்பட வேணுமா செவிக்கிறோம். விவசாயம் பெருக வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபர்கள் ஆண்டவராக தேவனே தகப்பனே, ஆண்டவரே விவசாயத்திலே ஆண்டவரே விவசாயம் பண்ண ஆண்டவரே அவர்களை திரும்ப கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, எங்கள் தமிழர்கள் மத்தியிலே வியாபாரங்கள் ஓங்க வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய கரத்திலே ஐயா அவங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, நாங்கள் இருக்கின்ற திருச்சபைகள் ஆண்டவரே பலகி பெருகும்படி செவிக்கிறோம். குழந்தைகள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், வாலிபர்கள் வருகிறார்கள். தடைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் கட்டப்படுகிறதப்பா. இம்மட்டும் ஆண்டவரே தேவனே தகப்பனே, திருச்சபையில ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், மலை மேல் இருக்கிற பட்டணங்கள் ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டாதப்பா. ஆண்டவராக தேவனே தகப்பனே ராஜா, லேவியருடைய பிள்ளைகள் ஆண்டவரே புத்திரர்கள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இது உம்மால் விதித்த நியமமாயிருக்கிறபடியால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளே ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய ஊழியத்திலே ஐயா நீங்கள் ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே ஆகிய தகப்பனே ஆசீர்வதிக்கப்படி செவிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் பாழான இடங்களை ஆண்டவரே தேவனே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கார பிள்ளைகளுக்கு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறேன். தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்களை நீர் அபிஷேகிக்கிறீர் அப்பா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஐயா, தீமோத்தேக்களை போல, பவுல் அப்புசர்களை போல, ஆண்டவரே பேதுருக்களை போல ராஜா, எஸ்தர் ராஜாதிகளை போல, ஆண்டவரே பிரஸ்கில்லாக்களை போல, பிரசில்லாவை போல ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய, அப்பலோக்களை போல ஊழியம் செய்ய அவர்கள் மேல் ஆவி யாரும் ஊற்றம் பெற வேண்டுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்திலே ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உன்னுவனாய் கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியாயங்களை கட்டளைகளை கை கொள்ளாமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு தகப்பனாய் தேவனே. உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. சிறிதும் பெரிதுமான உங்களுடைய கட்டளைகளை ஆண்டவரை கை கொண்டு நடக்க உங்களுடைய கிருபை நமக்கு தேவையப்பா ராஜா. எங்கள் வாய்கள் மூறாதபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே தேவனே தகப்பனே உச்சரிக்கிறோம் ஐயா ராஜா. நலமானதையும் பேசாதபடி எங்கள் நாவுக்கு காவல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே உமக்கு சூத்திரம். உன் நாடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இறுதிய மேட்டுமே அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எழுத்திருந்து புறப்பட்ட வருவும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலேந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான தேவன ஆகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, எங்கள் ஆடு மாடுகள் திரட்சி ஆகிறதப்பா. ஆண்டவரே எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் பெறுகிறதப்பா. எங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க பண்ணுகிறீர், ஊழியங்கள் வர்த்திக்க பண்ணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபையில பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள், எங்கள் பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள் அப்பா. நீர் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனையா. இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கின்ற தேவனையா, எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டாகிறது, எங்கள் திருச்சபைக்கு வாழ்வு உண்டாகிறது அப்பா. ஹாலேலூயா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே அடிமத்தன வீடாகியிருந்து புறப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம், உங்களை செழிப்புள்ள இடத்திலே வைத்திருக்கிறதற்காக சூத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே அப்பாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே உண்மை மறந்தால் எங்களுக்கு எங்கே வாழ்வு? ஆண்டவரே உண்மையே எப்பொழுது நினைத்திருக்கிறோம். ஆண்டவரே உண்மையே நினைத்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் மேல் தெளிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள்ல, எங்கள் பிள்ளைகளில், எங்கள் திருச்சபைகள்ல, நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே, நாங்கள் விட்டு வந்த தேசத்திலே தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தேவரே சகலத்தை மறைந்தவர் செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. ஆண்டவரே இலங்கை அரசாங்கத்தின் மேல் உடைய கரம் கூட இருப்பதாக. தகப்பனாய் தேவனே உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே உடைய கிருபையுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா. ஆண்டவரே மோர்கேஜ் காரியங்கள் ஆண்டவரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரொப் பண்ணப்படவனுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே முக்கு சோத்ரம். போத மறந்து கடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பூட்டப்படுவதாக தகப்பனே. பாலிப பிள்ளைகளுடைய கால்கள் ஆண்டவரே போத மறந்துக்கு விலக்கிய வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. விசேஷமாக இந்த பரிசுத்தவான்களுடைய பூமியப்பா, பரிசுத்தவான்கள் வாழ்ந்து நடந்த பூமியப்பா, பரிசுத்தவான்களுடைய சந்ததியார் அதை தனியாக சந்ததியா இருக்கலாம், அவர்கள் மேலுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தேவரீர் அந்த பரிசுத்தவான்களை நினைத்து அவருடைய சந்ததிகளை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே முக்கு சோத்திரம். இந்த தேசத்திலே ஆண்டவரை குறித்து சொன்னால் அவர்களுக்கு அது பரிகாசமா இருக்கிறதப்பா ராஜா. தேவரீரின் ஆவியானவர் நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளாவிட்டால் எங்களால் மீட்டுக் கொள்ள முடியாதப்பா. எங்கள் ஆவியானவரே ராஜா அவர்களுக்கு உணர்த்தும், அவர்களை போதியும் ஆண்டவரே. ஆவியானவரே திரும்பவும் ஆண்டவரே பழைய நிலைமைக்கு ஆண்டவரே கிறிஸ்தவ நாடாக மாற்றும்படி செவிக்கிறோம் கத்தாவே. அதே போல இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே தேவனே எல்லா விக்கிரக ஆராதனையும் ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்தை விடுவிக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் அவர்களை கிருபை கொடுக்கும்படி செவிக்கிறோம். உடன்படிக்கையின் கிருபையும் காத்துக் கொள்ளுகிற தேவனே இந்த நாளிலும் எங்களோடு கூடேறும் ஆண்டவரே. நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் சொல்லி அறிக்கிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே புதிய மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. உடைய போக்கிலும் வரத்திலும் ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சந்தோஷம் சமாதானத்துடன் எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டு வானொலி கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் துதி ஆராதனையிலேவும் கட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக கத்திரி சித்தமானால் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நினைக்க வேண்டும் திங்கட்கிழமை பேங்க் ஹாலிடே ஆயிருக்கிறதுனாலே செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா.
0: ஆமேன். பிளஸ் யூ பிளஸ் யூ.
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சுவாசிக்கிறோம். கட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
2: நாங்கள்
1: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பில்
2: இணைந்திருக்கிறோம்.
1: வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான இன்று 31st 7th ஜூலை 2026 வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே

0: அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமேன். அதை பிரயோகிக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும் அல்லது மரணம் வரும். ஆமேன். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 17, எரேமியா 21, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ரோமர் 7வது 8வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற இந்த காரியங்களை நாங்கள் ஊழியர்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். உங்களுடைய விருப்பமான நேரத்தில் கேட்க முடியும். இந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. அதே வேலையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளில் எங்களுடன் சகோதரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருந்தார். அவர் வருவார். அவருடைய இன்டர்நெட் காரியங்கள் குறைவாக இருப்பதனாலே போய் போய் வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நீங்கள் வரவேற்கள். கவி கவிந்தா யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறார். ஆமேன். நாளை விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சௌரி சுபா லங்கோ அவருடைய குடும்பத்துக்காக விசேடமாக. அவருடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை, ஆனாலும் அவர் இந்த ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் வீட்டிலே விழுந்து விட்டார். அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காரியங்களை செய்து வருகிறார்கள். அதனாலே அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய விசேடமாக அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. அதனாலே அவர் நேற்றைய நாளிலே ஊழியங்களை செய்ய முடியவில்லை. முந்தைய நாளிலும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த சாத்தானுடைய அட்டாக் போன கிழமையும் இந்த கிழமையும் அவர் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர் விழுந்தார். ஆமேன். அப்படியாக அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் யுஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் வொக்கேஷனில் இருக்கிறார். அவருக்கு முதலிடம் கொடுங்கள். அவர் வழியிலே சுற்றிங்களுக்காக செல்கிறார்னு நினைக்கிறேன். அவர் தங்கியிருக்கிற வீட்டில் டெஞ்சலாக இல்லாமல் அவருக்கு முதல்ல
1: கொடுங்கள்.
0: ஓ, கல்கரிக்கு வந்துட்டீங்களா? ஆமேன். ஆமேன்.
1: ராத்திரி ராத்திரி.
0: ஆமேன். கத்தர் சுகமாக கூட்டி வந்தா நீங்கள் சாட்சியம் எடுத்து வாருங்கள். அதே வேளையிலே எங்களுடன் காலை வேளையிலே அண்டன் டாஸ்னம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி நிர்மலா மரியா, சௌரி சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கவி கவிந்தா வருகின்ற பொழுது அவருக்கும் கொடுங்கள். இந்த வேளையிலும் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌதரி ஜனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். சௌதரி ரொமானா அவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். அவர் மீத ஒரு ஜெபத்தவையை திரும்பமாக தந்திருக்கிறார் நினைக்கிறேன். நானும் கேட்கவில்லை, இப்பொழுதுதான் போட்டிருக்கிறார். அவர் வருகின்ற காலங்களில் நிவாரணமே சுவாதிக்கிறோம். அவரையும் நாங்கள் இணைப்பில் சேர்த்திருக்கிறோம். அவர் வாஞ்சியாக இருக்கிறார். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அவர் ப்ரே பண்ணுவார். இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி ஞானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். ப்ரே சொல்லோட்டமா?
1: ப்ரே சொல்லோட்டனா?
0: ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசியா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாய் இருக்கிறபடியா நாங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே கடைசி நாட்களிலே நான் நாசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆவி ஒரு வாலிபன்லையோ அல்லது யுவதியிலையோ ஊற்றப்படும் போது அவர்கள் தீக்க தரிசனத்துக்கு ஏதுவாய் அவர்களுடைய நாவுகள் திறக்கப்படும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் வாலிபர்கள் தரிசனம் காண்ற நாட்களாய் இருக்கிறது. அந்த நாட்களை தவற விட்டால் அது திரும்ப எங்களுக்கு கிடைக்காது. எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கோ யுவதிகளுக்கோ கிடைக்காதாகவே இந்த கடைசி நாட்கள்லே இந்த கொடிய காலங்கள்லே இவைகளை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் 2 பேதுரு 3:3 கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து கொள்வார்கள். இந்த சுய இச்சையின்படி இந்த வாலிப ஜோதிகள் நடக்க கூடாது. கர்த்தருடைய சித்தப்படி நடக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் அவர்களுக்காக ஜபத்திலே வழி நடத்தப்படுவோம். ஏனென்றால் அவர்கள் மிகவும் மிகவும் முக்கியவர்கள். வருங்கால

0: சந்ததி மட்டுமல்ல, வாலிபர்களுக்கு பராக்கிரமம் இருக்குது. அவர்களுடைய அலங்காரமே அவர்களுடைய பராக்கிரமம் தான். ஆகவே அந்த அலங்காரமாகிய அந்த பராக்கிரமத்தை தேவனுக்காக செலவழிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிப்போம். இந்த வேளையிலே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்கள் வரவேற்று கொண்டு ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் வரட்டும், இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பார முந்தி அங்கு ஆவியானவர் அவர்களை நடத்த வேணும். ஆவியானவர் நடத்தினா சரியா நேர்த்தியாக உண்மையாக நடத்துவார். ஆகவே இந்த ஜெபத்திலே ஒரு வைராக்கியம், எல்லா ஊழியத்தை பார்க்கலாம், ஆரம்ப ஊழியம் ஜெபம் இருந்தால் அங்காலே ஊழியங்கள் தானாய்வே அங்கு வழிவிடும். ஆகவே நாங்கள் ஜெபம் முக்கியமா இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ அல்லது ஒரு சபைக்கோ முக்கிய போய மூலதனம் என்னென்றால் ஜெபம்தான். ஜெபம்தான் அங்கு முக்கிய மூலதனமா இருக்கும் போதுதான் ஊழியங்கள் அங்கு விரிவடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்க பாஸ்டர் அவர்கள் இதுக்காக ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் இந்த வாலிப ஜோதிகளுக்கு வர வேணும் என்று சொல்லி ஆவியானவர் நிரப்பம் உண்டாக வேணும். ஏனென்றால் தரிசனம் காண்ற வாலிபர்களாய் அவர்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தாவுப்பரே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அந்த பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு வைராக்கியமாக ஜெபிக்க வாலிபர்களை இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் பவுலுக்கு கொடுத்த வைராக்கியத்தை போல இன்று காலத்தில வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வைராக்கியத்தோடு அவர்கள் ஜெபிக்க துதிக்க பக்தியாக இருக்க உலக காரியங்களை விட்டு எப்படி சவுல் பவுலாக மாறி ஊழியத்துல வைராக்கியமாக நடந்தது போல ஒவ்வொரு வாலிபனும் பொல்லாங்கானை ஜெயிக்கிற தன்மையை நீர் அந்த வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனும் தவறான பாதையில போகாதபடிக்கு இது ஒரு கடைசி காலம் என்ற ஒரு உணர்வோடு வாழ தாவீதை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல, தானியேலை போல, ஆண்டவரே உமக்கு பிரியமாக ஒவ்வொரு வாலிபனும் வாழ நிற்கிறவை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், பதில் தருகிறார். நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு வாலிபனும் வாழ, ஆண்டவரே தங்களுடைய சரீரங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்த வாழ்வு வாழ ஒவ்வொரு வாலிபனோடும் இடைப்படுவீராக. தாவீதுக்கு அந்த கோலியாத்தை வெல்லுகிற தன்மையை கொடுத்தீரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இறங்கி ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அறிவை கொடுத்து அந்த கோலியாத்தை வெல்ல உதவி செய்தீரே. இப்படியாக துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டத்துல வெல்ல ஒவ்வொரு வாலிபனுக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகரித்து கொடுத்து, ஜீசு எப்படி இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, இயேசு வைத்தவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தது போல ஒவ்வொரு வாலிபனையும் உம்முடைய அக்கினால அபிஷேகத்தினால நிரப்பி உமக்கன்று வாழ, பிடித்தெடுத்த வாழ்வு வாழ, உமக்காக ஊழியங்களை செய்ய அன்றைக்கு பெந்த கோஸ்தே நாளில நடந்த அனுபவங்கள் ஒவ்வொரு வாலிபர்களுக்கூடாக அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அந்த வல்லமை பலத்த வல்லமையாக இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். வாலிபர்கள் அபிஷேகத்தோடு ஊழியம் செய்வது ஒரு பராக்கிரமமான ஊழியமாக, ஒரு எழுப்புதலின் ஊழியமாக இந்த காலத்தில் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வாலிபர்களின் பராக்கிரமம் மற்ற வாலிபர்களுக்கு அந்த பரவுகிற அக்கினியாக, ஒவ்வொரு வாலிபனையும் இழுத்துக் கொள்ளுகிற அக்கினியாக அந்த அக்கினி பரவி அன்றைக்கு இயேசு செய்த ஊழியத்தை போல என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னே அந்த வல்லமையோடு ஒவ்வொரு வாலிபனும் அந்த பராக்கிரமத்தோடு ஊழியம் செய்ய கிருபை செய்வீராக. உடைய இரக்கத்தை இந்த கடைசி நாட்களிலே வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் எந்தெந்த நாடுகளிலும் வாழுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் தரிசனங்களை காண, தீர்க்க தரிசனம் உரைக்க, அந்நிய பாசையை பேச, ஒவ்வொரு உம்முடைய ஒன்பது விதமான கனிகளையும் ஒன்பது விதமான வரங்களையும் பெற்றவர்களாக தேசத்தை கலக்குகிறவர்களாக, அன்றைக்கு உலகத்தை கலக்குகிறவர்கள் ஒவ்வொரு தேசங்களில் அந்த தேசங்களில கலக்கினது போல பவுல் கலக்கிறது போல நீர் இந்த வாலிபர்களுக்கு இப்படியான வல்லமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்ய நீர் கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கூட இருந்து வாலிபர்கள் இன்னும் அதிகமாக உடைய ஊழியத்துல பங்கு பெற வாலிப ஊழியங்களை ஆரம்பித்து ஆண்டவரே செய்ய கிருபை செய்வீராக. வாலிபர்கள் ரொக்க ரோலை போல கிறிஸ்தவ பாடல்களுக்கூடாக தேசங்களில ஒரு எழுப்புதலை காண நீர் ஒரு காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஜெனசிஸ்களுக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீர் புதிய பாதைகளை உருவாக்கி வழி நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த சிஸ்டர் சுபா இளங்கோவுடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சத்துரு அந்த குடும்பத்தில தீமைகளை வராதபடி நீர் உம்முடைய தள்ளும்புகளால அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்து நீர் அந்த ஊழியத்துல தடைகள் ஏற்படாதபடி நீர் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறீர். அந்த மகள் உம்முடைய மகளப்பா, உம்முக்கு உமக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்த மகளப்பா, தைரியமாக ஊழியம் செய்கிற மகளப்பா, அந்த மகளோடு கூட இருந்து அந்த கணவனோடு கூட இருந்து கணவன் சுகமடைந்து மீண்டுமாக அந்த ஊழியத்தை உற்சாகமாக நடத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த கடைசி கால ஊழியத்தில கடைசி கால ஓட்டத்தை உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
0: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையில இருக்கிற வாலிய பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருந்து சுத்தாவினால் நிரப்பி நடத்துவாராக. ஆமே,
1: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன், ஆமீன். டோலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு டோலி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். டோலி சிஸ்டர் பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்.
0: நீங்கள் வாலிப பிள்ளைகள் தேவனை நீ நேசிக்கவும் இறுதி வரை அவர்கள் நிலைநிற்க கூடிய பிள்ளைகளாய் ஒரு நல்ல அவர்களுடைய உணர்வுகளை தேவன் தாமே தட்டி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களை அழைத்து வந்த மகா கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இதே உங்களோட நாமத்தின் மூலமாக நாங்க கேட்டா உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிற இயேசுவே மக்கு நன்றி அப்பா. அப்பாவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவாங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று கூறியபடி ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்தின் வாலிபர் பெற்றுக்கொள்ள தக்கதாக உங்களை அறிந்து கொள்ள அறிவின் ஞானத்தையும் அன்பையும் உங்களுடைய சமாதானத்தை இந்த வாலிபருக்குல கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இலங்கை தேசத்துல மட்டும் இல்லையா, உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான கிருகைகளை கொடுத்து உங்களுடைய கிருபையை கொடுத்து அப்பா அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று நீங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே வாலிப நாட்களை என்னை நினைவு கூறு என்று கூறிய அந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த வாலிபர் நாட்களில் இவர்களை நீங்க நினைவு கூர்ந்து இவர்களை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அந்த ரட்சிப்பை இவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களோட நாமம் இனிதான நாமம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரே இவர்களுக்குள்ள ஆண்டவரே வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை பிழைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. அதே போல ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஆண்டவரே பலவீனத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா எங்கே போ, எங்கே போ, என்னத்தை செய்வோம் என்று தடுமாறிக்கொண்டு அப்பா அப்பா இருக்கிற அந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து நீங்க பலப்படுத்துகிற தேவன் என்பதை அவைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை அப்பா தொடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை வல்லமை நிறந்த கருத்தை நீட்டு உங்களோட வல்லமே அவர்களுக்கு அனுப்பி ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ரத்தத்தின் மூலமாக வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாத்தானை ஜெயித்தோம் ஆண்டவரே. அதே போல இந்த வாலிபர்களையும் ஒரு ஜெப்ப ஆவியை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இந்த வாலிபர் நாட்கள்ல உங்களுக்கு உங்களை நினைவு கூறுவதற்கு ஆண்டவரே உங்களோட ஆவியானவரே உங்களோட அன்பையும் உங்களோட ஜெபாவையும் உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி இந்த நிமிடம் இந்த வாலிபர் எந்த இருள்களுக்குள்ள இருந்தாலும் உங்களால மட்டும்தான் அவர்களை வெளிப்படுத்த அவர்களை வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட ரொம்ப இல்லவர் ஆண்டவரே. அப்பா நாங்க பரிசுத்த, நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்த, நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் சுபா ஹஸ்பண்டுக்கான வருகிற அவர்கள் உங்களுடைய ஊழியக்காரி ஐயா, அவளை நீங்க ஒரு போதும் கைவிட மாட்டீங்க அப்பா. அவளை நீங்க எபக்கத்துக்குள்ள போடாத விதமாக அந்த கணவனாருக்கு சத்துவத்தையும் கொடுத்து ரத்தத்தினால அவளை அப்பா கழுவி சுத்த அடிக்கப்படியா ஜெபிக்கிறேன். என்ன விதமான பலவீனத்துல இருந்தாலும் ஆண்டவரே அவளுக்கும் ஆண்டவரே பலனை சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களும் கொண்டு சமூகத்தை காணக்கூடியதாக அவங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா எந்த விதமான காயங்கள் இருந்தாலும் உங்களால மட்டும்தான் அதை ஆற்ற முடியும் ஆண்டவரே. அப்பா அந்த சிஸ்டர் உங்களோட ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க அப்பா. எந்த தீங்கு மணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க கண்ணு மணிமால இன்று மட்டும் காத்த தகப்பனே இன்னும் அவர்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக எத்தனை பேர் அப்பா வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக ரட்சிப்பதற்காக கொடுத்த இந்த வானொலி ஊழியத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. இன்னும் அவர்களை ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. நன்றி, நன்றி, நன்றி. சிஸ்டர் ஜெனட் போற ஊழியத்தை பொறுப்படுங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி உங்களுக்குரிய வகைகளை சிந்திப்பதற்கு உங்களுடைய பலனை சத்ததையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஜெனட், பாஸ்டர் நியமிலோகம் வந்திருக்கிற சிஸ்டர்ஸ் யாவரையும் இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆசீர்வதித்து நித்திய வெளிச்சத்தை வாண்ட உங்களுக்குரியவர்களாக அப்பா மக்களை மாற்றி அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தை உங்களுடைய நீதியின் தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. உங்களுடைய அன்பின் மூலமாக அனைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்தந்த ஜபாவியலுக்கு நன்றி, ஆவிக்கு நன்றி செலுத்தி நாம் யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன். ஜெனட் சிஸ்டர் போற பிரயாணத்துல கூட இருங்கப்பா. உங்களோட சமூகம் அவங்க முன்பாக போய் அங்க நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் இங்க ஜெர்மனிலிருந்து வந்து கனடால வந்து செய்ய போற ஒவ்வொரு காரியத்தையும் let your presence go before her and bless her in Jesus name I ask. ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: ஆமென். நன்றி டாலி சிஸ்டர் கேதர், உங்களோடு கூட இருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து தேவன் தாமே வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமே
3: ஆமேன் ஆமேன். நன்றி, காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
0: நாங்களை அருந்ததி வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சிறையில் வாடுற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாவத்தோடு கொண்டிருக்கிறவங்களுக்காக, அந்த பாவத்தினால் மரணத்தை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்திலே, ஆண்டவரே பூமியிலே ஒருமனப்படுகிற வேளையிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு சிறையில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஐயா. வாலிப வயதிலே வருகிற உலக மயக்கங்கள், சிற்றின்பங்கள், சோதனைகள் அதிகம் பாசி படிந்த நிலத்தில் நடப்பது வாலிப பருவம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரங்கொண்டு அவர்களை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன், அவர்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஐயா. இந்த காலத்திலே அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை நீங்க சொன்னீங்களே அப்பா, உங்களை தண்ணி இருக்க விடேன், தேற்றரவாளை நீ அனுப்புவேன், அவர் வந்து உங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உலகத்துக்கு உணர்த்துவார் என்று சொன்ன தேவனே, இந்த வேளையில் அந்த வாலிப பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஒப்பு கொட்டுக்கிறோம் சுவாமி. வாலிபர்கள் எதிர்கால சந்ததி அப்பா, அவர்கள் தான் இனி ஆண்டவரே இந்த நாட்டையோ சபையோ சகல காரியங்களை நடத்த போகிற சந்ததி. ஆண்டவரே பாரத்தோடு உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்புதலை காணட்டும், புதிய ரட்சிப்பு உண்டாகட்டும், அவர்களை புது சிருஷ்டியாய் மாறட்டும் அப்பா. சிறையில் வாடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவை உணர்வடைந்து ரட்சிப்பை காணும்படி ஊழியக்காரரை விசுவாசிகளை அனுப்புங்க. இப்படி ரட்சிப்பு அவர்களுக்கு வரட்டும். வேத வசனம் ஆண்டவரே அவர்கள கையில கிடைக்க, வேத புத்தகத்தை அவர்கள் வாசித்து ஆண்டவரே செய்கைகளையும் விருப்பங்களையும் உண்டு பண்ணுங்க. மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க. பாவ குற்றுணர்வு அடைந்து ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்ப கிருப செய்யுங்க அப்பா. ஆண்டவரே சிறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, அவர்களை நேர்த்தியாய் ஒழுங்காய் நடத்தத்தக்கதாக உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையாக குற்றம் செய்தவர்களும் ஆண்டவரே குற்றம் சாட்டப்பட்ட அநேக வாலிபர்கள் உண்டையா, அவர்களை மிரட்சி இங்க அப்பா கர்த்தாவை மனம் வருந்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே ஒரு வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே. சொத்தப்படுத்தும் அப்பா காயப்பட்ட இருதயங்களை ஆண்டவரே, இருமாப்படைந்த இருதயங்கள் ஆண்டவரே, கல்லான இருதயங்களை சதிக்க சதியான இருதயம் கொடுத்து கரைக்க வல்லவர் அப்பா நீர். உடைய அன்பை ஊற்றுங்க, உடைய கல்வாரி அன்பு இருதயங்களில் ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே வாலிபர்கள் மனம் திரும்பட்டும். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உடைய சத்தம் கேட்கும்படியா நீர் இருதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. ஒரு சொற்பனத்திலே தோன்றுங்க, ஒரு தரிசனத்தில தோன்றுங்க ஆண்டவரே. நீர் ஜீவிக்கிற தெய்வம் அப்பா. அன்று ஆண்டவரே சவுலை சந்தித்த வண்ணமாக ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே அவர்களை பவுலாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் விசுவாசமாய் ஆண்டவரே. பெற்றாருக்கு வேதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிற வாலிபர்கள், சமூகத்துக்கு ஆண்டவரே கேடான காரியங்களை செய்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளிலே சந்திக்கப்படுவார்களாக ஆண்டவரே. எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள். யாவரையும் ரட்சிக்க விரும்புகிற தேவனே சுவாமி, எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவரே விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஆண்டவரே வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே ஆண்டவரே தேவ சித்தமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. அந்த சித்தம் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சகலவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பெறாக்கிரம் உள்ள கரமும் ஓங்கும் புயமும் ஆண்டவரே இந்த வாலிபர்களை சந்தித்து வழி நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே வேத வசனங்களிலே நீ தாவீதை தெரிந்தெடுத்து ராஜாவாய் மாற்றிய தேவன், ஆண்டவரே யோசேப்பை தெரிந்தெடுத்து ஒரு பிரத மாதிரியாய் மாற்றின தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன் அப்பா. இதை வாசிக்கும்படியா இந்த வாலிபருடைய கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உயர்த்தவும் மாற்றவும் உம்மால் கூடும் அப்பா. காரியங்களை சித்திக்க உமா
5: நம்மால் கூட உண்மை நம்புகிறவர்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்பதை காணும்படியா இந்த நாட்கள் இந்த வாலிபர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கட்டும், ஒரு விபோசனம் கிடைக்கட்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உண்மை நோக்கி பார்த்து ஓடத்தக்கதாக இந்த வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும். அப்பா சகல வாலிபர்களை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். விசேஷமா இலங்கையில் உள்ள வாலிபர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே கத்தாவை அவர்களுக்கும் ரட்சிப்பை நீங்க கட்டளையிடும்படி ஒப்புக்கொடுக்கிறேன். உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். சகல நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனமாய்மையாவும் நாங்கள் சிறுவோம், கர்த்தருடைய ராஜ்யம் பெறுவோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
6: நாமே நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக.
5: ஆமேன்.
6: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பாலிவாஜு அதிகாரிகள் இந்திய நாட்கள் யுத்தத்திலே நிற்கிறார்கள், அங்கு ரத்தம் சிந்துதலே நிற்கிறார்கள், அங்கு காயப்பட்டு தவிக்கிறார்கள். அப்படியா இருக்கிற வாலிப பிள்ளைகள் அங்கு குருட்டு தன்மேலும் சில வாலிப பிள்ளைகள் நிற்கிறார்கள், அவமானத்திலே நிற்கிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேணும். கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ள வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மிகவும் மிகவும் அவர்களுடைய அங்கு சிந்தையும் இருதயமும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இவர்களுக்காக ஆறுதல் படுத்துற தேவன் இவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
7: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பனே. இந்த அற்புதமான வேலைக்காய் மிக்க நன்றிகளை எடுக்கிறேன் கர்த்தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து ஆண்டவரே வழி நடத்துகிற மட்டுமாய் காத்து தேவன் இனி கூட காக்க வல்லவரா இருக்கிறா என்பது காக்காண்டுகிறேன். இந்த வழியில் ஆண்டுகிற வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டுகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆண்டுகிறேன் நாங்கள் ஜெபித் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஆண்டுகிறேன் யாரெல்லாம் ஆண்டவர் இந்த யுத்த களத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவமானத்தினாலும் நிந்தையினாலும் கனத்த இருதயத்தோடும் இன்னும் ஆண்டவரே உண்மை அறியாத அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அது தீமை என்று தெரிந்தும் ஆண்டவரே அதற்கு அதை அறியாமல் ஆண்டவரை வாழ்கிறதான் அநேக வாலிப பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அந்த வாலிப பிள்ளைகளினுடைய வாழ்வு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்க அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அவர்களும் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா சுபிக்கிறோம். இந்த அவமானத்தினாலும் நிந்தையினாலும் ஆண்டவருக்கிற பிள்ளைகள் அநேக சின்னங்கள் ஆண்டவரே இந்த யுத்த களத்திலே ஆண்டவரே அந்த காயங்களோடும் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே உறுப்புகளை இழந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்கிறார்கள். கர்த்தாவே படைத்த தேவன் எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் படைத்திரு ஆண்டவரே இவர்களுக்கு இருக்கிறதான அந்த தீமையான காரிய நிமித்தமாக கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் ஆண்டவரே ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மற்றவர்களுடைய அப்பா உதவியை எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்படியாக இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தீமையை நோக்கி கடந்து தன் வாழ்க்கைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஒரு தீமையான காரியத்தை வரவைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த தீமையிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே உண்மை உத்தமமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழவும் இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவர் நல்ல வாழ்க்கைக்குள்ளாக தேவன் காட்டிய வாழ்க்கைக்குள்ளாக இவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திற்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒளியா இருக்க உலகத்திற்கு நல்ல ஆண்டவரே ஒத்தாசா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தீவிரவாதிகளினுடைய ஆண்டவரே அப்பா அந்த குழுவிலே சேர்ந்து கொண்டு அநேக ஆண்டவரே எளிய மக்களையும் ஆண்டவரே ஒன்றுமறியாத மக்களையும் குன்றுக்கும் கொன்று ஆண்டவரே அவர்கள் இரத்தப்படியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறாதபடிக்கு தேவனை அறிந்த ஆண்டவரே தேவ வார்த்தையில நிலைத்து நின்று இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமாக்காய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சேபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த தீமையை வெறுத்து தேவன் சமூகத்திலே ஆண்டவரே தேவன் காட்டுற வழியிலே தேவன் நடக்கிற வழியிலே அப்பா இவன் நடக்கட்டுமா அப்பா. அப்படியா இந்த பிள்ளைகளால் மனம் மாறவும் ஆண்டவரே அதே நேரத்திலே ஆண்டவரே தன் ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா நன்மையிலே ஆண்டவரே நடக்கக்கூடியவர்களாகவும் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் அநேகரை நேசிக்கிறவர்களாகவும் அநேகருடைய காரியங்களிலே ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாகவும் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தபடி ஆட்சித்திருக்கிறோம். அப்படியே இந்த தேவன் செய்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க ரட்சிப்படை கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த வெறுமையா இருக்கிற வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை போல் வழி நடந்த கர்த்தர் இடத்திலே இவர்கள் ஒப்பிக் கொடுக்க முடியும் ஆட்சேபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கூடிய ஸ்தோத்திரம்பா. இவளையில ஜபித்தது இவள் பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஜபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கொடுத்து வழி நடத்துகிறீராக. இவ்வேளையில் ஆண்டவர் நன்மையான ஜப வேலையை ஆண்டவர் நடத்துகிறதான சங்கம ஊழத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் அவருடைய மனைவி அண்டவரே பிள்ளைகள் பெயர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சம்பவத்தில் கொள்ளும் கர்த்தராகிய தேவன் அவளுக்கு துணையாக இருந்து வழிநடத்த முடியாது ஆட்சேபிக்கிறோம். இந்த வேலையில் ஒரு கர்த்தாவின் தூக்கி அருமையான ஜப வேலையை துவத்துவதற்கான சாண்டட் மகளையும் அவருடைய கணவரையும் மகளையும் மகனையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்த முடியும் ஆட்சேபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனம் மகிமையாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியே பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். இதன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே
6: உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிபம் பிள்ளைகளையும் கேட்ட நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதித்து வாராக. ஆமேன். நாங்கள் நிர்வாக வரவேற்றுக் கொண்டு சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே கத்தரங்களுக்காக சுத்தம் பண்ணுவார் என்ற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அவர்கள் இருதயங்களுக்குள்ளே வரவும் அதனால் மற்றவர்களுக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொல்லவும் அவர்கள் வழி நடத்தக்கூடியவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
5: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் இந்த நாள்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று ராஜாக்கள் 4 அதிகாரம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான். கீசாவின் குமாரராகிய ஏலிகோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களாயிருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். அகிஷார் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாய் இருந்தான். ராஜாவுக்கும் அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன ஊரின் குமாரன் இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். தேக்கேரின் குமாரன் இவன் மாக்காத்சிலும் சால்பீமிலும் பெட்சி மேசிலும் ஏலோன் பெத்தானானிலும் இருந்தான். ஏசேதின் குமாரன் இவன் அருபோத்தில் இருந்தான். சோகோவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது. அமினதாவின் குமாரன் இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தாள். அகிலூத்தின் குமாரனாகிய பானா இவன் விசாரிப்பில் தானாகும் மெகிதோவும் சார்த்தனாவுக்கு பக்கமாகவும் இஸ்ரேலுக்கு கீழாகவும் பெத்சேயான் தொடங்கி ஆபேல் மெகுல்லா மட்டும் யத்மேயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெத்சேயான் அனைத்தும் இருந்தது. கேபேரின் குமாரன் இவன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்தான். கீலேயாத்தில் உள்ள மனாசேயின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பாள்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்கள் உள்ள அர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது. இத்தோவின் குமாரன் அகினதாப் இவன் மக்னாயிமில் இருந்தான். அகிமாஸ் இவன் நப்தலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். ஊசாயின் குமாரன் பானா இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் குமாரன் யோசபாத் இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் குமாரன் சீமேயி இவன் பென்யமினில் இருந்தான். ஊரியின் குமாரன் கேபேர் இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலேயாத் தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாயிருந்தான். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலை மான்களையும் வெளி மான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவும் இன்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வாற்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மர்கோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டுகள் வரைக்கும் உள்ள மரமுதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களினிடத்திலுமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்டு 1 ராஜாக்கள் 5 அதிகாரம். சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான். அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் தன் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும். சீதோனியரைப் போல மர வெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடே இருப்பார்கள். நீர் சொல்வதின் படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லச் சொன்னான். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படியே செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்துக் கொண்டு வந்தான். சாலமோன் ஈராமின் அரமனைக்கு போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தான். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலரில் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான். அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும் இவர்களைத் தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் 3,300 பேரும் இருந்தார்கள். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட, பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபலி ஊராரும் அந்த மரங்களையும்.
1: எரேமியா 31 அதிகாரம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறுங்காலம் வரும். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோவின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலில் நீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பாணிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பெண் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கந்துக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன், என் இள வயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேல் ஆகிய குமாரத்தியே, திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி பொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாயிருந்தது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியா இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானேயேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தர்க்கென்று கட்டப்படும். அப்புறமும் அளவு நூல் அதற்கு எதிராய் காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று கோவாத் புறமாக சுற்றிப்போம். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். அப்புறம் அது எந்தெந்தைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை. மாற்கு 5 அதிகாரம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட போது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே

ஓட்டு ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயான அவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலை தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோட வருகிறதற்கு இடங்கூடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலிதா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஒடுக்கமான சூழ்நிலைகளை மாற்றி விடுவித்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் துன்பங்களை கடந்து போகும்படியும் சுதந்திரங்கள், பலன்கள், உரிமைகள் பறிக்கப்பட்டும் முடக்கப்பட்டும் காணப்படுகிறவர்களே, சத்ரு உங்களை ஒடுக்கும்படி நினைக்கின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை அவைகளை ஒன்றுமில்லாமல் விழும்படி செய்கின்றது. ஒடுக்கத்தின் சூழ்நிலைகளை மாற்றி விசாலமான இடங்களில் வாசம் பண்ணும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் எரேமியாவின் புஸ்தகம் 38:6 வாசிக்கும் பொழுது, எரேமியாவை சிறைப்பிடித்து தண்ணீர் இல்லாத துறவிலே உலையிலே கயிறுகளினால் கட்டி அமிழ்த்தி விட்டனர் என்றும், அப்பொழுது அங்கிருந்த பிரதானி எரேமியாவிற்கு நேரிட்டதை ராஜாவிடம் தெரிவிக்கின்றார். ராஜாவும் தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே விரைவிலாய் சென்று தூக்கிவிடு என்று கட்டளையிடுகிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துறவின் அனுபவங்களுடனே அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கிறதே. குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கடன் பிரச்சனைகளில், பணியிடங்களில், உறவுகளில் என்று கண்ணீருடன் யாரிடம் உதவி கேட்பது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் உங்களை அமிழ்ந்து போகிற துறவின் அனுபவத்திலிருந்து தூக்கி விடும்படி உயர் இடத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகின்றார், விடுவித்து ஆசீர்வதிக்கின்றார். 2வதாக எரேமியாவின் புஸ்தகம் 39:10 நாம் வாசிக்கையில், அங்கே காவர் சேனாதிபதியாகிய நெபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் என்று வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் குறைவுபட்டுள்ளதோ குறைவுகளை நிறைவாக்கும்படி நிறைவான ஆவியானவர் கடந்து வந்து உங்களில் குறைவுபட்டு உள்ள சந்தோஷம், சமாதானம், உறவுகளிடையே ஐக்கியம், பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்கள், கையின் பிரயாசங்கள் என்று எல்லாவற்றிலும் நிறைவை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். 3வதாக எரேமியாவின் புஸ்தகம் 39:17 வாசிக்கையில், அங்கே உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்றும், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்றும், இதோ நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்றும் கூறுகிறதை நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட கடினமானதாக, கடக்க முடியாததாக காணப்படுமானால் கலங்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறவர். உங்களை எல்லா பொல்லாத சூழ்நிலைகளுக்கும் தப்புவித்து கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் எரேமியாவின் புஸ்தகம் 40வது வாசிக்கையில், அங்கே இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாக காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றும், வழி செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்றும் உள்ளதின்படி, இன்றைக்கு உங்களின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் சந்திக்கப்பட்டும் வெகுமதிகளை பெறும்படியும் மன விருப்பங்களை நிறைவேற்றியும் ஆசீர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் ஆவியானவர் விசேஷமாய் இடைப்பட்டு நீங்கள் விரும்பியவைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 55 அதிகாரம் 11 வசனம். கர்த்தருடைய வார்த்தை தான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசியிருக்கலாம், சொப்பனங்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரியவர்கள் மூலமாக. அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி போய் இருக்கிறவர்களே, கர்த்தரின் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் தம்முடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, அவர் காத்திருப்புகளை நிறைவேற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கூறின காரியங்களினால் தன் சகோதரருக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்பை கர்த்தர் யோசேப்பிற்கு நிறைவேற்றினார். யோசேப்பு அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றில் யோசேப்பை போல உறுதியுடன் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கின்ற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தாமதங்களை அகற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது உள்ளவனுமாய் இருந்தாலும் நாட்கள் சென்றாலும் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து ஆசீர்வதித்ததை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும் தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மறித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகின்றார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்றார். இனி தாமதிப்பதில்லை என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்றும் என் சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி ஜெயத்தை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. பிரியமானவர்களே, சுதந்திரிக்க வேண்டியவற்றை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அசதியா இராதேயுங்கள் என்றான். மனிதனுடைய இயற்கை சுபாவம் சில வேளைகளில் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சோம்பலாகவும் அசதியாகவும் இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானதாயும் வழி நெருக்கமானதாயும் இருக்கிறது. இந்த வழியில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அசதியின்றி ஜெபிக்க உறுதி வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க பசிதாக வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க உற்சாகம் வேண்டும். விசுவாசத்தில் நடக்கவும் தேவனில் நம்பிக்கை தேவை. அர்ப்பணிப்போடு செய்யப்படும் ஊழியம் தலைமுறைகளை தொடரக்கூடிய சரித்திரத்தை உருவாக்கும். பரலோக ராஜ்யத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ, ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்கள் அல்ல, பலவந்தம் பண்ணுகிறவர்களே அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் செல்ல வேண்டிய வாசல் இடுக்கமானதுதான். கேட்டுக்கு போகிற வாசலோ விசாலமானது. இதனால்தான் அநேகர் சத்தியத்தை அறிந்தும் போராட்டங்களை கண்டதும் பின்வாங்கி விடுகிறார்கள். நீங்கள் கர்த்தரிடம் இருந்து ஜெயத்தையும் ஆறுதலையும் சகல நன்மைகளையும் பெறும்படிக்கு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். எங்கே சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ அந்த இடத்திலிருந்து எழுந்து புறப்படுங்கள். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த இடத்தில் சோர்வாக இருக்கிறோமோ அந்த இடத்தை விட்டு எழுந்து கட்டப்பட எம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். அசதியை நீக்கி தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல் 3:8. பிரியமானவர்களே,
3: வேத வார்த்தை
2: திறந்த வாசல் என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கும் வாய்ப்பு. ஆசீர்வாதமான ஊழியம், முன்னேற்றம் மற்றும் தேவ சித்தத்தின் பாதை ஆகியவற்றை குறிக்கிறது. இயேசு பிலடெல்பியா சபையினரிடம், நீங்கள் என் வார்த்தையை கை கொண்டீர்கள், என் நாமத்தை மறுதளிக்கவில்லை, ஆகையால் நான் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, மனிதர்கள் தடுக்க முயற்சிக்கலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், ஆனால் தேவன் திறந்த வாசலை யாராலும் மூட முடியாது. யோசேப்பு சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார், பின்னர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். மனித பார்வையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருந்தன, ஆனால் தேவன் திறந்த வாசலை யாராலும் மூட முடியவில்லை. பின்பு சிறையிலிருந்து எகிப்தின் பிரதான அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். தேவன் திறக்கும் கதவை எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது. நல்ல வேலைக்காக காத்திருக்கின்றீர்களா? ஊழியத்தில் வளர்ச்சிக்காக கர்த்தரை நோக்குகின்றீர்களா? உங்களின் நீண்ட நாள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையா? கர்த்தர் சொல்கிறார், நான் திறக்கும் வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவனுடைய நேரம் வரும்போது பல வருடங்களாக மூடியிருந்த கதவுகள் கூட ஒரு நொடியில் திறக்கப்படும். மனிதன் மூடிய கதவை தேவன் திறக்க முடியும், ஆனால் தேவன் திறந்த கதவை மனிதனோ அல்லது சத்துருவோ மூட முடியாது. அதனால் விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் திறந்த வாசல் சரியான நேரத்தில் திறக்கப்படும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிடையே இப்படியாக வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தர வழியிலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு நாளிலும் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம், நான் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. அந்த காரியங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவை இப்பொழுதே இந்த நாட்களில் அந்த காரியங்கள் தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆண்டவர் கேட்கிறார். ஏனென்றால் நான் வனாந்தர வழியிலே அவாந்தர வழியிலே மாறுகளை உண்டாக்குவேன். அருமை பிள்ளைகளே, வனாந்தரத்திலே ஆறுகள் உண்டாவதென்றால் ரொம்ப ஒரு கடினமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஏனென்றால் வனாந்தரம் டெசர்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தண்ணீரே காணாதபடி ஆண்டுகள் ஆண்டுகள் வருஷ கணக்காக அந்த நாட்களில் அப்படியே இந்த நிலம் காய்ந்து தண்ணித்தன்மையே இந்த நாட்களில் இல்லாத விதமாக அது மணலை போல் இந்த நாட்களில் வனாந்தரங்கள் இந்த நாட்களில் அங்கே நிலம் அப்படியாக வருகிறதை பார்க்கிறோம். ஒரு மண்ணோடு ஒரு மண் சேராதபடி இந்த நாட்களில் அப்படியாக வனாந்தரம் தோன்றுகிறதை பார்க்கிறோம். பருவப்பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தண்ணீர்கள் உருவாகும் என்றால் அது சாத்தியக்கூறு இந்த நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வனாந்தரத்திலே தண்ணீர்கள் வருவதாக இருந்தால் கிட்டத்தட்ட அநேக அடி தாளம் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே துறவுகளை தோண்டுகிற வழியிலே தான் தண்ணீர்களை காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பு பிள்ளைகளே, இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிறவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலே தான் ஆண்டவர் இந்த இடத்திலே தைரியமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்றால், அதாவது எந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த காரியம் நடக்காது என்று எதிர்பார்க்கிறோமோ, ஆனாலும் கர்த்தர் அந்த காரியத்தை வாழ்க்கை செய்து தருகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரை நம்புகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற வல்லவராயிருக்கிறார். குடும்பம் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, வேலை காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே டாக்டர்களால் இந்த நாட்களில் நீங்கள் கைவிடப்பட்டு வீட்டிலே இந்த நாட்களிலே இருந்து எனக்கு ஆறு உதவி செய்வார்கள் என்று அழுது கொண்டு இந்த நாட்களிலே இருக்கலாம். பொல்லாத கொடியிலே கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த நோய்க்கு மருந்துகள் கூட இல்லாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் நீங்கள் வீட்டை போகலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆறுகள் என்றால் ஒரு செழிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே ஆறுகள் செல்லுகிற இடமெல்லாம் அங்கே ஒரு செழிப்பை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே உன்னுடைய சந்ததிக்குள்ளே உன்னுடைய சந்தானத்துக்குள்ளே இந்த நாட்களிலே தேவன் ஒரு செழிப்பை இந்த நாட்களிலே கட்டிட வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்கு தத்துவம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய இருக்கிற நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற செய்ய இருக்கிற அந்த புதிய காரியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அற்புதங்களை செய்வார், குடும்பத்துக்குள்ளே அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அந்த புதிய காரியங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவராலே உண்டாகும் வரை காத்திருங்கள், புதிய காரியங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். புதிய பாதையை தேவன் காண்பிப்பார். குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் உண்டாகும் என்று இந்த வாக்குத்தத்தின் ஊடாக உணர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 9ஆம் தேதி 8ஆம் மாதம் 9ஆம் தேதி ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக உபவாச ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கான இன்றைய நாளிலும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கத்தரிகரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய போகிற ஒரு ஊழியர்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இணைந்து ஊழியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வாராக. கத்தரி கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான கத்தர் தருகிற வசனம், உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமேன். மத்தேயு 14:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. இயேசு அவர்களோடே பேசி, திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமேன். கர்த்தர் தாமே எங்களுடனே கூட இருந்து திடங்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார், எங்களோடு பேசுகிறார். ஆம், பயப்படாதிருங்கள் என்று அவர் வேதாகமத்திலே 365 தரம் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தை 365 வாசித்து முடிவதற்கான அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 3, எரேமியா 30 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், மாற்கு 4வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலிருந்தும். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக ஒரு நாளும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தங்கள் இவற்றையும் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இன்றைய நாளுக்கானவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு, இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், ஜீவமன்னா, இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலும் அந்த நாளிலும் அபிஷேக ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். முதலிலே நாங்கள் ஜெபங்களோடு ஆரம்பிப்போம். எங்களுடன் ஊழியர் சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதிகால வேளையிலே. சௌரி ராஞ்சினி அலங்காரமணி இணைந்திருக்கிறார்கள் வான்கூவர்லிருந்து அதிகால வேளையிலே. அதே வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் சௌரி மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதல்ல நாங்கள் ஜெபத்தோடு வரவேற்போம். ப்ரேஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. அப்படியா, அப்படி நின்று கொள்ளுங்கள். ஒரு சட்டம் கத்தர்தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்போம். இப்போ ஓகே இருக்காமா? இப்போ ஓகே இருக்கா?
1: இப்போ கொஞ்சம் பெட்டர்.
0: ஆமேன் ஆமேன். நான் இந்த வேளையிலும் சௌரி டாலி அவர்கள் மைக் எடுக்க முடியுமா? மைக் எடுத்து நீங்கள் சிஸ்டர் டாலி.
1: நான் வாரன் பிரதர்.
0: ஓகே, நீங்கள் ஆரம்பிக்கலாமா? ஜெபத்தோடும் ஆராதனையோடும்
1: வழிநடத்துங்க. நான் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு காலையிலே இந்த உபவாச அபிஷேக ஆராதனையில கலந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தந்ததால் நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே அகற்றி இந்த நேரத்திலே ஆவியானவர் தாமே இந்த நேரத்தை முற்றுமாக ஒப்பு கொடுக்கிறேன். அவரிடத்திலே அவரே நடத்துவ

ஆம் இயேசு சுவாமி, இந்த கால வேளையிலேயே உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடி உம்மை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த வேளையை நீங்கள் தாமே முற்றுமாக பொறுப்பிடுங்க ஆண்டவரே. ஒரு விதமான தடையலும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவே, நீ துதிக்க பாத்திரான கர்த்தர், உம்மை வர்ணிக்க எங்களுக்கு வார்த்தை இல்லை. நீங்கள் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, அதிசயங்களை செய்கிற தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, எங்களை கண்ணை உண்மை காப்பது போல் காக்கிற தேவனே, இந்த கால வேளையிலே நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உமக்கு புகழ் பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பாடு

தேவாசிர்வாதம் பெற நாடுவேன் ஜபதபத்தாலே. ஆம் எஸ் சுவாமி, அதிகாலையிலே என்ன தேடுவான், என்ன கண்டிடுவான்னு சொன்ன தெய்வக்குமாரா, இந்த கால வேளையிலே இந்த உபவாச நாளிலும் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் அழைக்கிறீர்கள், இந்த காலையில நீங்கள் ஒவ்வொரு தரையும் என்னை நோக்கி கூப்பிட நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், எல்லா வேளையிலும் நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே என்ற அது கால வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இன்றை தினம் உம்முடைய அருளை ஈவாய் ஆண்டவரே என்று சங்கீதக்கா ஒரு பக்தன் பாடுகிறார்.

பாவ சோதனை கலை வென்று பேய் உல கூடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்று

ஆம் இயேசு சுவாமி, இந்த நாளிலே எங்களுக்கு உம்முடைய அருள் வேணும். சாத்தானுடைய எல்லா விதமான வேலைகளிலும் இருந்து நீர் எங்களை பாதுகாக்க, பாவ சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை தப்பிக்க உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றியோ சுத்திரேன். உங்களுக்கு ஒரு புகழ் மாலையை பாடி நான் இந்த நேரத்தை நான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு பாட்டு பாட வருகிறேன். நான்

துதிக்கு பாத்திர ராணவரேதிகனம் மகிமை தீடுவேன் உம்மை தூதொண்டேருப்பேன் தூதி தீடுவேன் உம்மை தூதி தீடுவேன் உம்மை தூதித்து கொண்டே

0: ஆமிய சுவாமி, நீங்கள் துதிக்கு பாதரான கத்தர், துதியலின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உண்மை துதிக்க நாவு போதாது, ஆயிரம் நாவும் போதாது. இந்த நேரத்திலும் ஆண்டவரை அடியாளுக்கும், இந்த நேரத்திலே இந்த சங்கம வாலியொன்றிய இருக்கிற இந்த அபிஷேக ஆராதனையில சேர எனக்கு இருவ தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். உண்மை துதிப்பது எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், நன்றியோடு உண்மை சோத்திருக்கிறேன். துதிக்கன மைமி எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு, எல்லா நாமத்துக்கு மேலான இயேசுவின் நாமத்திலே நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையிலே துதி மாலை செலுத்தி எவங்களோடு துதிகளோடு வழிநடத்திய தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் தொடர்ந்து கனடாவிலிருந்து வழிநடத்தினார். கத்தர் தாமே அந்த துதி மாலைகளை பெற்றுக்கொண்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் நுகர்ந்து அருமையான பாடல் உட்கா வழிநடத்தி அம்மாவையும் அதே வழியில் அவருடைய குடும்பம் சந்ததி சந்ததியாக கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை துதி மாலையாக கத்தருக்கு சமர்ப்பித்து அவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்திருங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன். இந்த வேளையிலும் இணைந்த பாஸ்டர் அன்றன் தாசநாயகம் அவர்கள் அந்த வேளையில் எங்களுடன் தேவ செய்திக்காக சகோதரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதோடு எங்களோடு தேவ ஊழியர் சுசேஷரேப்பின் வானரர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் திரும்பமாக வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாடல்களோடு
2: நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்கா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த ஞாயிறு நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த வேளையில் நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த சங்கமனை தலத்தின் ஊடாக இந்த அபிஷேக ஆராதனை ஊடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரை, இன்னுமாய் கேட்கிறவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீர் பகிர்ந்து கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்துக்களை முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். நன்றி பிதாவே, நன்றி அப்பா. ஹலே லூயா. இந்த நாளில் நம்முடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். என்னோடு கூட வாருங்கள்.

புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து

அபிஷேகம் வளருதையா என் எபிநேசர் பார்வையிலே, எனக்குள் அபிஷேகம் வளருதையா என் தன் எபிநேசர்.

0: இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை விட்டு விலகாத என்று சொன்ன மறதுருக்கமுள்ள தேவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீ நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடி நித்தமும் வழிநடத்துகிற தேவனாய் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்தும் இந்த வானில் நிகழ்ச்சியில் நடத்துகிற அன்பு சகோதரர் லெசியாவுக்காக ஜெபிக்கிறவருடைய குடும்பத்தை அவரையும் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் ஐயா. ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீர் அங்கீகரித்து அபிஷேகிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். மகிமையின் மேகம் இறங்கி வருகிறது. எங்கோ இருவரோ மூவரோ அவருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் வரவேற்கும் பொழுது அவருடைய மகிமையின் மேகம் இறங்குகிறது. அந்த பாடலுக்கு ஊடாகவும் வழிநடத்தி மகிமையின் மேகத்தை வரவழைத்து தேவ ஊழியருக்கும் குடும்பத்தாருக்கும் ஊழியர்களுக்கும் நன்றிகளை சொல்வோம். தேவ ஊழியர் சுசகரிப்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த மாலை வேளையிலும் அவருடைய மாலை வேளை எங்களுடைய காலை வேளையில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடலோடு துதிகளோடு ஜபங்களோடு வழிநடத்தி அவரையும் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய பொறுப்பிலே விடுவோமா? பிரைஸ் லார்ட் பிரதர் மகேந்திரன் ஐயா.
2: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
1: ஆமென், ஆமென். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் தொடருங்கள். இதுவரை நேரம் எங்களுடன் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா வழிநடத்தினார். சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் வழிநடத்தினார். எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார். சௌரி ரஞ்சினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஜெனட் அவர்கள் சேவை செய்திக்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராசன் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அண்டன் ராசன் அவர்களே. உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடி தேவன நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கீர்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க நீங்க விளையாடுங்க.
3: ஆமென். அன்பும் இழக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆராதனை ஒவ்வொரு மக்களுக்கும் பிரியமாக அற்புதத்தை அதிசயங்களை உங்களுடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்பி அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவர் என்ற சிவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.

இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த பொழுது நீர் அவர்களை பீடித்து எடுத்து ஆராதனைக்கு அழைத்து சென்றீனே. ஆராதனை செய், ஆராதனையில பிரியமுள்ள எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு நமக்கு ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, அன்று ஜோசுவாவை நீர் அழைத்து சொன்ன பொழுது, துதி எடுத்த பொழுது அந்த எரிகோ கோட்டைகளை விழுந்து நீரே. அதே போல இந்த மக்களுடைய ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் துன்பங்கள் சந்தோஷமாக மாற எங்களுடைய ஆராதனையினால மக்கள் இந்த நித்திய ஒளிச்சல் சங்கமன் ரேடியோவுக்குடாக அவர்கள் ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சமாதானம் பெற்றுக்கொள்ள. இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை அறிந்து கொண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார்.

வணங்குகிறோம், உண்மை உண்மையோடு மாவியோடு தொழுது கொள்ளுகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, இரக்கமுள்ளவர். நாங்கள் பாவிகளாயிருக்கையில் எங்களுக்காக, நாங்கள் பாவிகள் மனுக்குலவம் மறிக்க வேண்டிய அந்த சிலுவையில நீர் எனக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மறித்து எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய சரீரத்தில் ஏற்றிக் கொண்டீரே. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். வேறு எந்த ஒரு தெய்வங்களும் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக மறிக்கவில்லை. நீர் ஒருவரே பரலோகத்தில் இருந்து உடைய பரலோக மகிமையை விட்டு இந்த உலகத்துல வந்து எங்களுக்காக மறித்தீரே. நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடையத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். அலங்காரவாசலாலே

நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் எங்களுக்கு நன்மையான இவுகளையும் பரிபூர்ணமான வரங்களை தந்து எங்களை நிரப்புகிறது. ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்மையான இவுகள் பரிபூர்ணமான வரங்கள் கிடைக்க கிருபை செய்வீராக. ஒருவரும் விட்டு விடப்படும்

0: பொழுது இந்த நேரத்தில் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வரை நிறப்ப வீராக உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியினால நிறைந்து அவர்களை பரவசப்படுத்துவீராக. நோய்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக, கவலைகள் கண்ணீர்கள் மறைவதாக. நீ பரிபூரணம் உள்ள தேவன். ஆசீர்வாதங்களோடு அன்போடு எல்லா துக்க துயர்கள் நீங்கி உம்மிடத்தில வந்து அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்று அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. துதிகர மகிமை உண்டான மித்தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவர்கள் திருமாளிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே ஆராதனை ஆராதனை என்ற பாடலையும், பலப்படுத்துவார் சீர்படுத்துவார் நிலைத்திருத்துவார் என்ற பாடலையும், அலங்கார வாசலே ஆராதிக்க வந்தோம் என்று பாடலை பாடி இதோட நாமத்தை துதித்து பாடினவர் பாஸ்டர் அன்றன் ராஜ்காபரோ. இவர் சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து தேவ செய்து கொடுக்கிற ஊழியக்காரன். கர்த்தர் அந்த மகனை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். இப்பொழுது சிஸ்டர் டொலி அழைக்க போறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். அதிகாலை வேளையிலே ஜெபம் பண்ணி உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து ஒரு பிரசத்த இறக்க ஓடி வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமென்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை வழிநடத்துற அந்த அபிஷேகத்தின் ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால நீங்க அப்பா எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிற அப்பா. அபிஷேகத்தை பெற்றவர் இந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அற்புதத்தின் புதத்தை செய்து ஆண்டவரே நீங்க நடத்துற கிருபையிலுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. மனுஷரால செய்ய முடியாததே, மனுஷரால செய்ய முடியாததே கத்தாவே, உங்களால மட்டுமே இவைகளை செய்ய முடியும். அந்த அபிஷேகத்தின் ஆவியின் மூலமாக மக்களை நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. உங்களை அறிந்து அறியாம இருக்கிற பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அப்பா அவர்களை இன்னும் அதிகமாக உங்கண்டையில இழுக்கும்படியாக ஜெபிக்கிற ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு இந்த உலகத்துல கொடுத்து எங்களை எவ்வளவாய் நேசித்திரையா அப்பா. அந்த நேசத்துக்கு அளவே இல்லை. அன்பு நிறைந்த தகப்பனே, உங்களோட ஆவியின் அன்பின் மூலமாக அந்த பரிசுத்தமா ஆவியை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த காலை நேரமும் எங்கள் மத்தியில் உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை நாங்கள் உணரக்கூடியதாக எங்களுக்கு நீங்க கிரிகை செய்யற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. கத்தரி அப்பா, நாங்கள் எப்பொழுதும் சோஸ்தரிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. இந்த காலை நேரம் புதிதான கிருபையும் அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்ச்சி ஜெபிக்கிறேன்.

பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபையலுக்கானி நன்றி அப்பா. இடமசைய உள்ளம் நிரம்பாண்டு விரை உங்களுடைய பொற்கரத்தினால நீங்க தாங்கி நடத்தி வருகிற கிருபையலுக்கானி நன்றி. இந்த காலை நேரம் புதிதான கிருபையின் மூலமாக கண்ணீர்களை துடைத்து ஆற்றுற தகப்பனே, எங்கள் மத்தியில் இப்பொழுது இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபையலுக்கு நன்றி செலுத்துற நம்பா. நன்றி அப்பா. ஒரே பேரான குமாரனை எங்களை எங்களுக்கு கொடுத்து நேசித்த அன்புக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து எங்களை நேசித்தீர். நேசித்திருப்பா நாங்கள் உங்களுக்கு என்னத்தை செய்வோம் எதை செய்வோம் என்று ஒரு வாஞ்சிய மக்களுக்களை கொடுத்து அவர்கள் உங்களை அதிகமாக நேசித்ததற்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. புதிதான கிருபை இந்த கால நேரத்துல கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

0: அந்த கல்வாரை காட்சியை நாங்கள் கண்டு மாண்டவரே, உங்களோட அபிஷேகத்தினால் எங்களை புதிதாக புதிதான கிருபையின் மூலமாக இந்த மாலை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை அபிஷேகத்துக் கொண்டிருக்கிற உங்களோட அன்பு காணி நன்றி செலுத்துறேன். அப்பா மக்களை ஆண்டவரே பாவிகளை நேசிக்கிறவரே, இன்னும் அதிகமாக பாவிகளை ரட்சிப்பதற்கு எங்கள் மத்தியில் இந்த வானொலி சங்கமம் அபிஷேக கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே, உங்களால் முடியாத காரியங்கள் இங்க செய்ய வல்லவரங்க. ஒரே வார்த்தை சொன்னீராண்டவரே, அப்பா குஷ்டரோகியானவரே, அப்பா கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அதட்டி தூக்கத்தில் இருக்கும் பொழுது படகில் இருக்கும் பொழுது உங்களுடைய அற்புதமான உயிர்த்தெழுதின் வல்லமை அவரை தொட்டி எழுப்பியதப்பா. இப்பொழுது சோர்ந்து போறிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வல்லமையை கொடுத்த இந்த அபிஷேகத்தின் ஊழியத்துக்கூடாக நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் காத்திருக்கள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எங்களை அழைத்த இந்த சமாதானத்தின் ஆவியை கொடுத்து எங்களை அழைத்த மகா பிரதியான கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி நன்றி. எங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். இன்றைக்கு புதிதான அபிஷேகத்தின் மூலமாக எங்களை நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் மூலம் என் பிதாவே. நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே அசைவாடும் ஆவியே என்ற பாடலையும் என்னை நேசிக்கின்றாயா என்ற பாடலையும் நீ அழகாக பாடி கல்வாரி காட்சியை எடுத்து கூறி இன்னவர் கல்கரியில இருந்து சிஸ்டர் டோலி அவர்கள் இவர்கள் நித்திய விளைச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு சகோதரி கத்திரந்த சகோதரி அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். அதற்கு பிறகு தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வருகிறார் ஆல்பர்ட்டா.
2: Praise the Lord, Brother Mahindran. God bless you.
1: God bless you too. Go ahead.
2: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Master. Thank you, Lord Jesus, for coming, Lord Jesus, and blessing us, Lord, this very morning, Lord, Sunday morning, as many of us, Lord Jesus, are coming into your very presence, Lord, and, Lord, exalting you, praising you, lifting your name up, Lord Jesus, even as we have asked this, Lord, and said, Lord, where, Lord, you gather, Lord, in the name of the Lord, even two or three, gather in the name of the Lord Jesus, you are in the midst of them. Therefore, Lord Jesus, you inhabit the praises of your people, O God. And Lord, right now, Father, even on a Sunday morning, despite the different time zones where people are coming and gathering, Lord Jesus, this very network, Lord, coming from, Lord, deriving, Lord, O God, from Toronto, Canada, Lord, under the Sangamam network, Lord Jesus, and 97 other stations are also have gathered, Lord, and Lord, reaping that very blessing that you are bringing forth, Lord, because of the way they want to, Lord Jesus, exalt you and glorify your name, Lord, through those stations, Lord. There's a blessing that follows them because of that. So we thank you for each and every one of them that have joined us also, Lord. Now we pray, Lord Jesus, even as we come to you, Lord, oh God, with many that are listening, Father, at this time, Lord, you thank you, thank you, thank you, Jesus, that you are meeting them, that you are, Lord Jesus, touching them, Lord Jesus, through all the ways in which we have been coming, and Lord Jesus, glorifying your name, Lord, through all the worship and the praises that have been going on, Lord, right from the beginning till now, Lord. We thank you, Lord, for every one of them that have participated in it, Lord Jesus. Now we pray, Lord Jesus, even as the praises are going forth, Lord, before you, Father, even as we continue to worship you, Lord, we thank you for your blessing. We thank you for your way in which you, Lord Jesus, coming, Lord Jesus, into the places where people are worshiping and coming to you, Lord, and joining us, Lord Jesus, as one man, Lord, despite the universal way in which you have given such favor, Lord Jesus, for this network to go in, Lord, into people's homes and places and hospitals and places where they cannot, Lord, even go into a Sunday morning service, Lord. You have made it possible, Lord, that we would be able to go in, Lord, through this Sangamam Radio Gospel Tamil radio gospel, Lord, that is going into these homes, Lord, to bring forth such a blessing, Lord, to them, Father. So we thank you for that, Lord. In Jesus' name we pray. Amen, amen, amen. Praise you, Lord. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தீரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தீரையா. கண்ணீரை துடைத்தீரையா சந்தோஷம் தந்தீரையா. கண்ணீரை துடைத்தீரையா சந்தோஷம் தந்தீரையா. எந்த சுவை

வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா? ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா? ஆசிய

ஐயா எந்த சுவை எந்த சுவை எந்த சுவை.

0: Thank you, thank you, Master. Thank you, dear Lord Jesus. Father, we thank you, Lord, the wonderful way you have, Lord Jesus, brought forth this love, Lord, to, Lord, resonate in our hearts and our lives, Lord, without which, Lord Jesus, where would we go? Where would we, Lord Jesus, find the lost soul to find salvation, Lord? Therefore, Lord, we pray, Lord Jesus, and stand in the gap for many, Lord Jesus, that are seeking you at this time, Father, despite of who they are, what they are, what their background is like. It really does not matter to you, Lord. You formed us in your image, Lord Jesus, that we will come and worship you, praise you, and lift your name up, Lord Jesus, and you will draw all in unto yourself when we do that, you said, Lord, according to your promise. So we bring them all to you, Father, even as you are drawing them by thy Spirit, Lord. Especially, Lord, on a day, Lord, that on the seventh day of rest, Lord, where you are in your name, Lord Jesus, to come and worship you, Lord. This is nothing but, Lord Jesus, your grace and your mercy and your way in which you have given, Lord, such a grace, Lord Jesus, to come in, Lord, with your favor, Lord, upon, Lord, such stations to come and join, Lord Jesus, with Sangam of Radio Gospel, Lord God. So we thank you for that, Lord. We thank you for many that have already joined us and blessing many, Lord Jesus, accordingly. Thank you, Lord, even as the word is going to come forth, Lord, from Sister Janet, Lord Jesus. We pray, Lord, that you would be with her, Lord, at this time, Father, and bring forth, Lord, that which you have prepared upon our heart, Lord. Bless many, Lord Jesus, with that word, Lord, as you would go forth, Lord. Touch them, Lord. Prepare the soils of their hearts, Lord, as they come. And, Lord, receive the word, Lord, and bring forth, Lord, such a blessing upon it, Lord, and bring forth much deliverance, Lord, because the word that has the powerful, Lord, the powerful word that you have called it out, Lord, that is sharper than a two-edged sword. It's like a hammer that breaks every yoke of bondage. So we thank you, Lord Jesus, for that power that is in it, Lord, even as they open their hearts and their lives, Lord, to be blessed by it, I pray, in Jesus' name. Amen and amen.
1: Amen. Amen. இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர், பாவங்களை போக்கி என்ற பாடலை பாடி ஜெபித்தவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வான்கூவர். இவர் திங்கக்கிழமையிலே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை ஆங்கிலத்தில் நடத்துகிற சகோதரி. அந்த சோதனை கத்தர் அவரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை
2: recording stopped. Recording in progress.
1: துதித்து ஆராதித்தார்கள் ஸ்ரீசேகர் வானரியா ஜெர்மனி, சிஸ்டர் டொலி கல்கரி, பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டாம் ஸ்காபரோ ஒன்டாரியோ, சிஸ்டர் அரியராஜா ஸ்காபரோ ஒன்டாரியோ, ரஜினி அலங்காரமணி வன்கர் போன்றவர்கள் இன்றைய நாளை துதித்து ஆராதித்து பாடலை பாடி சகோதரியா வரவழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் மகேந்திரன். ஓகே,
3: மகேந்திரன்.
1: இன்றைய நாள் உங்களுடைய செய்திக்காக நாங்கள் மட்டுமல்ல உங்களுடைய செய்தியை இந்த சங்கம வானொலி 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிருக்காங்க உலகம் முழுவதும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உலகம் அங்கம் இதை தூவ போறீர்கள். இப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன என்பதை அறிய மிக ஆவலோடு தாகத்தோடு வாஞ்சோடு இருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. இந்த சங்கமம் வானொலியினூடாக கற்றுதாமே எங்களோடு இடைப்படுவாராக. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதில் வந்து பங்கு பெற்ற எல்லாரையும் கத்ததாமே அவருடைய பலத்த கரங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வழியிலே கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல, இதோ நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உமது வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். என் வாயினூடாக நீர்தாமை பேச வேண்டுமாய், அடியனை மறைத்து நீர்தாமை மகிமைப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கொள்ளும் வல்லதேவனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நான் எடுத்து கொண்டு வந்த இந்த சேவை செய்தியின் தலையங்கமாக ரட்சிப்பு கர்த்தரால் இனாமாக கொடுக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்களோ அவருக்கு கீழ்ப்படிவதால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது இரண்டுமே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரு ஒரு விளங்கா தன்மையை கொடுக்கிறதுன்றதை நான் உணர்ந்திருக்கிறேன் பல நேரங்களிலே. ஆனபடியால் நான் இன்றைய நாளில் இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை எடுத்து காட்டும்படியாக கர்த்தர் அந்த வாஞ்சியை போட்டார். ஆனபடியால் இதை செய்தியாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக, அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பெறட்டும். எபேசியர் 2:8-9 சொல்லுகிறது என்னவென்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் இங்கே சில வசனங்களை இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ள வித்தியாசத்தை நான் சில வசனங்களை எடுத்து கொண்டு வந்து உங்கள் முன்னே வைத்து நான் இதை விளக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். ஆனபடியால் இந்த எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இன்னொரு வசனம் பார்த்தால் ரோமன் 10:9 சொல்லுகிறது, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமா ஆமா, என்ன அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அது இனாமாக கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசித்தால் மாத்திரம் போதும். இயேசுவே தேவன், அவர் தேவன் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே அந்த ரட்சிப்பு வந்து விடுகிறது. அது இனாமாக கொடுக்கப்பட்டது. நாங்க அதுக்காக எதுவுமே செய்ய தேவையில்லை. விசுவாசித்தால் மாத்திரம் போதும். எப்படி இரக்கமுள்ள கிருபையுள்ள தேவன், அது கிருபையால் தான் நமக்குள்ள அந்த ரட்சிப்பு வந்திருக்கிறது. அந்த கிருபைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாங்கள் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு வந்தால் எங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது இனாமாக கொடுக்கப்பட்டது. திரும்பவும் சொல்லுகிறேன், ரட்சிப்பு நாங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ரட்சிப்பு எல்லாருக்குமே ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தவர்களுக்கு மாத்திரமே அந்த ரட்சிப்பு, அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது அப்படியே அங்கேயே இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே அதை பெற்று கொள்ள முடியும். அந்த விசுவாசம், அந்த ரட்சிப்பு எங்களுக்குள்ள வருகிறது விசுவாசித்தால். ஆனா பாருங்க, இதுக்கு பிறகு நான் சில காரியங்களை ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்று பார்ப்போம். எத்தனையோ பேர் எடுத்து ஜபிங்க சிஸ்டர்ன்னு எத்தனையோ பேர் கூப்பிட்டு என்னை ஜெபம் பண்ண வைப்பார்கள். ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உறுத்துறது என்ன தெரியுமா, நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஏனென்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அங்கே உபாகமம் 28:8 அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சில புதிய ஏற்பாடு வசனங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். உபாகமம் 28:1-2 வரை நாங்கள் பார்ப்போம். நீ உன் தேவனாய கர்த்தருடைய கற்பனைகளை ஜாக்கிரதையாய் கேட்டு அவருடைய கற்பனைகளின்படி செய்ய கவனமாயிருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். 28 அதிகாரம், ஒவ்வாமல் 28 அதிகாரத்துல நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் அது பெரிய ஒரு அதிகாரம், முழுசாக எனக்கு இதில் வாசிக்க நேரம் இல்லாமல் இருக்கிறபடியால் நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தில் கர்த்தர் சொன்னது, ஆபிரகாமுக்கு சொன்னது போல, இப்படியான நல்லதை எல்லாம் தேவனுடைய கட்டளைகளை நீ கடைப்பிடிக்கும் போது உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். அந்த கட்டளைகளை நீ செய்யாம இருந்தா, நீ கடைபிடிக்காம இருந்தால் உனக்கு வர சாபமும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா, தேவன் அவருங்களுக்கு இனாமாக ரட்சிப்பை தந்தாலும் ஆசீர்வாதமோ அவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிப்பதால் தான் வரும். அதுல ஒரு நாங்க போய் ஒரு நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம்னு வைங்க. அந்த கம்பெனியில நாங்க வேலை செய்யறோம்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய டியூட்டி, எங்களுடைய வேலையை சரியாக செய்யாமல் நாங்க அதிகாரியை பார்த்து கேட்க முடியாத எனக்கு சம்பளத்துல உயர்த்தித்தா அல்லது சில சலு சொல்லி நாங்கள் உரிமையோடு கேட்க முடியாது. ஆனாலும் தேவனும் மனுஷனையும் நான் ஒப்பிடவில்லை. மனுஷன் மனுஷன் தான், தேவன் தேவன் தான். ஆனால் சில எடுத்துக்காட்டாக நான் இதை சொல்லுவேன். ஆனால் ஒரு அதிகாரியுடன் நாங்கள் உரிமையோடு ஒன்றையும் கேட்க முடியாது. நாங்கள் சரியாக அந்த தொழிலையோ வேலையோ எங்களுக்கு கொடுத்த அந்த கடமையை செய்யாவிட்டால், அதே போல்தான் நாங்கள் தேவனிடம் சரியாக நடக்கும்போது எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. இது மனுஷீகத்தில்தான் சில இடிகைகள் செய்யும். ஏனென்றால் அவர்கள் விழுவார்கள், எங்கே அவர்கள் ஒரு வழி, ஒரு ஓட்டையே எனக்கு தருவார்கள் என்று காத்துக்கொண்டே இருப்பான். அந்த ஒரு சின்ன ஒரு இடத்தை கூட நாங்க அவனுக்கு கொடுத்தோமானால், தேவனுக்கு கீழ்ப்படியாமலோ அல்லது எதுவோ எதையாவது நாங்கள் செய்து செய்யாமல் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருக்கிற இடத்துல அந்த ஓட்டைகளால் அவன் புகுந்துருவான். அந்த ஆசீர்வாதங்களை அவன் கெடுப்பான். இது கர்த்தர் இது விடுகிற காரியம் அல்ல என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் இது புதிய ஏற்பாடுல நாங்கள் இருக்கிறோம். பழைய ஏற்பாடுல எஸ் உண்மையாகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமு கொடுத்த ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதங்களை இதை நாங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதில் நாங்கள் புதிய ஏற்பாடுல இருக்கிறபடியால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால், சாத்தான் தான் கிரியை செய்கிறான். அவன் நம்முடைய எதிரி. அவன் எங்கே இந்த கிறிஸ்தவர்கள் ரெண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாங்கள் எங்கே விழுவோம், எந்த இடத்துல ஒரு ஓட்டை வைப்போம், எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்று பார்த்தா, அந்த இடத்துல வந்து நம்முடைய எங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்க அவன் வந்து நிற்பான். இது நம்மாலோ தேவனாலோ. தானியல் புத்தகம் 10:13 பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி தானியலுக்கு வந்த தேவதூதனை 21 எதிர்த்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தானியலுக்கு, தானியல் எல்லாவற்றையும் சரியாக செய்த ஒரு மனிதன், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் எத்தனையோ ஒரு நாட்கள்ல 3 நேரமோ 4 நேரமோ ஜபிக்கிற ஒரு மனுஷன், தேவனோடு சரியாக நடந்த அந்த தானியல் தானியலுக்கு கூட இந்த சாத்தான் பெர்சியாவின் ராஜான்னு சொல்றது ஒரு சத்துருவானவன். அந்த தூதன் கொண்டு வந்த அந்த அந்த அந்த ஜபத்துக்கு பதிலை அவன் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தான். 21 தடுத்து நிறுத்தி வச்சிருந்தான் அங்கே சொல்லப்படுகிறது. நானும் நீங்களும் அம்மாத்திரம். ஆனபடியால் சாத்தான் ஆகிய நம்முடைய எதிரி எந்த நேரமும் எங்கே நம்மை அவன் நமக்கு எதிராக செய்வான். எந்த இடத்திலேயாவது நாங்கள் விழுந்து போவோமானால் அவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை, அவன் எங்கே என்ன சொல்லப்படுகிறது, இங்கே அழிக்கவும் கொல்லவும் திரவுமே வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அழிக்கிறவனும் கொள்கிறவனும் திருடுகிறவனும். ஆனபடியால் எங்கே நாங்கள் ஏதாவது பிழை செய்வோமானால், எங்கே தேவனுடைய அவன் திருடுவான். எப்படி அவன் அழிக்க முடியும்? எங்களுடைய ஆசீர்வாதத்தை அழிப்பான். எப்படி சில காரியங்கள்ல அவன் கொல்லவும் முயற்சிப்பான், எந்த விதத்திலேயாவது அவன் கொல்லவும் தயாராக இருக்கிறான். நாங்கள் அதை பார்த்து அதே போல நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் திருடவும் காத்திருக்கிறான். இதை நாங்கள் தெரியாமல் அறியாமல் சிலவள நாங்கள் என்னத்தை செய்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவதாக நாங்கள் வர்ஷிப் பண்ண வேணும், அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும், அவருக்கு அவரை நாங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. உண்மையாகவே தேவன் கொடுக்கிற தேவன். ஆனாலும் சத்ருவானபடியத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு கிடைச்சாச்சு, இனி மிச்சமெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தந்துடுவார், கர்த்தர் எங்களுக்கு தந்துடுவார் என்று நாங்கள் நினைக்க கூடாது. சில இடங்கள்ல எங்களோட வாழ்க்கையில நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஏதாவது நான் கர்த்தருக்கு எதிராக செய்திருக்கிறேனா, ஏதாவது எங்கேயாவது ஒரு பிழை விட்டிருக்கிறேனா, ஏதாவது செய்யாமல் இருக்கிறேனா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா எந்த இடத்துலயாவது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனால், ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்வேனா இருந்தால், நாங்கள் டைத் 10 கொடுக்காமல் அவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். அது மலக்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார், டெஸ்ட் பண்ணிப்பார், என்னை சோதித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மலக்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார், டெஸ்ட் பண்ணிப்பார், என்னை சோதித்து பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடியே நாங்கள் அதை நான் இப்ப இன்றைய நாளிலே எனக்கு ஒரு காரியம் தேவையா இருக்கிறது, ஒரு பணத்தேவை தேவையா இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு பயம் இருக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உண்மையுள்ளவர், நான் அவருக்கு உண்மை 10 கொடுத்து கொண்டே இருக்கிறதால் அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் என்று சொல்லி என்னுடைய நான் ஒரு ஒரு சாதாரண மனுஷி, நாங்கள் எல்லாரும் மனுஷர், அது எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறது, ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது. நாங்கள் அதை விசுவாசிக்க முடியும், ஏனென்றால் அந்த விசுவாசத்தை அதிகரிக்கும். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அது எங்களுடைய விசுவாசத்தை கூட அதிகரிக்கிறது. ஏனென்றால் நான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் தப்பாம நான் அவருக்கு 10 கொடுத்திருக்கிறேன். ஆனபடியால் என்னை அவர் கைவிட போறதில்லை. இன்றைய நாளிலே என்னுடைய அக்கௌண்ட்ல வருஷா இருந்தாலும் அதை கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் அதை கொடுப்பார் என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்றால் நாங்கள் செய்தபடியால் ஆனபடியால் நாங்கள் மனுஷிகத்தில் சில வேளையில் இது இப்படி கூட அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். செய்வதால், நாங்கள் அவருடைய கற்பனையை கடைப்பிடிப்பதால், வசனத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதான் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். ஆனவழியால் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளாவிடில் ஜபிச்சு கூட வேலை இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது தான் இந்த ஆசீர்வாதங்கள் வரும். இல்ல, எத்தனையோ காரியங்கள்ல கிறிஸ்தவர்கள் தள்ளாடி தளம்பி என்ன செய்யறது என்று தெரியாமல், யார்கிட்ட போகலாம், எவரை கூலாம், இப்படியான தொல்லையான ஒரு இதுகளால போய் வரதை நான் காண்கிறோம். இது கடைசி காலம். சாத்தான் கிறிஸ்தவர்களை நான் சொன்னது போல அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் எந்த நேரமும் காத்திருக்கிறான். ஆனபடியால் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்துல. எவரையும் நாங்கள் கூப்பிட்டு எனக்கா ஜபி, எனக்கா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி பிரச்சனை, ஒரு வீடு வாங்குறதுக்காக எங்கள்ட்ட பணம் கணக்கு இருக்க இல்லை, ஆனாலும் அந்த பண தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தார். கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் நான் கடன் வாங்கக்கூடாது என்ற ஒரு பிடிவாதத்துல நானும் என் கணவரும் இருந்தோம். தேவன் எல்லாவற்றையும் சந்தித்தார் அதிசயமான விதமாக. நான் இங்கு சொல்றதுக்கு உண்மையாகவே நேரம் இல்லை, நேரம் நான் நிறைய போய்கின்றிருக்கிறது. ஆனபடியால் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, அது முழுமையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் 10 கொடுப்பவள், அதில் கண்ணியமாக அதை தவறாமல் நான் கொடுத்து கொண்டிருப்பேன். சிலவளை பிந்தி கொடுப்பேன், அதை நான் பிடிவாதமாக கொடுக்கிறபடியால் எனக்குள்ள ஒரு விசுவாசம், கர்த்தர் என்னை ஒரு நாளும் வெட்கப்பட்டா விடுவதில்லை இந்த விஷயத்துல. அப்படித்தான் எல்லா விஷயத்திலும் நாங்கள் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை அதுக்கு கீழ்ப்படிந்து கடைபிடிக்கும் போது எங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் வரும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் அவரோட புள்ள, என்னை பொறுத்தவரையில எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன். ஆனபடியால் அது எங்களுக்குள்ள அது மனுஷிகத்துல நாங்கள் எடுக்கிற ஒரு இதா இருந்தாலும் அது ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு பில்டப் பண்ணுது. முதலாவது மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் இந்த வசனத்தை அடிக்கடி நான் தியானிப்பதுண்டு. சொல்லும் போது இதெல்லாம் இதோடு சேர்த்து உனக்கு கொடுக்கப்படும், அதோடு சேர்த்து அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதுன்றதுதான் அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அதோடு சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்று சொல்லும் போது அவருடைய ராஜ்யம் என்ன? ஆல் குட், எல்லாமே நன்மையாக, எல்லாமே தேவ நீதி, தேவ காரியங்கள் தான்.

நடந்து கொண்டிருக்கிறது. புகழ்ச்சியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் எல்லாம் சரியாக தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் நீதியாக நியாயத்தை செய்து கொண்டிருக்கிறவர் அவர் அங்கே. அதே போல நாங்களும் அதை கடைப்பிடிக்க வேணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மிகுதியெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கூட கொடுக்கப்படும். அவருடைய

பாடத்திட்டங்களை நாங்கள் எப்படி வைத்திருக்க முடியும்னு வார்த்தையிலெல்லாம் எழுதி வரைந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால் மிகுதி எல்லாம் என்ன என்ன என்ன சொல்லி உண்மையாகவே எதுவும் தேவை என்று சொன்னா எதுவா இருந்தாலும் பண தேவையா இருக்கலாம் அல்லது உடல் தேவைகளா இருக்கலாம், உடம்புல வாதைகள் வருத்தங்கள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற தேவைகள் மனுஷியத்துல மனுஷியத்துல எங்களுக்கு தேவைகள் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் என்ற அந்த அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வருமெண்டா, அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் தான் வரும். அவரோட சம்பாஷி என்னுடைய தேவைகளுக்காக ஜபிங்க ஜபிங்க ஜபிங்க அவங்கள போட்டு வருத்துறதால என்ன நடக்குது, என்னுடைய விசுவாசமின்மை, என் தேவன் பலவீனம் என்று மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கதவை பூட்டிக்கண்டு அந்த கதவுக்கு பின்னால போயிருந்து அறைக்குள்ள கதவை பூட்டிட்டு தனிமையில் இருக்கிற தேவனை நீங்க கூப்பிடும் போது அவர் பகிரங்கமாக உங்களுக்கு பதிலளிப்பார் என்று தேவன் சொல்லுகிறார். கதவுல கதவை பூட்டிட்டு தனியே நீங்க கேட்கறது பகிரங்கமாக அவர் பதில் தருவாராம். எல்லாரும் பார்க்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எப்படி அப்படி இருந்த பிள்ளை இப்படி இருக்கிறான்னு சொல்லி சொல்லும்படியாக. நான் அப்படித்தான் இருந்தேன். உண்மையாக சொல்ல போனா நான் சரியான ஒரு படிக்காதவளும் ஒரு மோசமானவளுமா என் வாழ் என்ற குடும்பத்தில் இருந்த ஒரு ஒருத்தியை தேவன் எடுத்து பாவிப்பார் என்று சொன்னால் அவருடைய கிருபை, முதலாவது அவருடைய கிருபை, யாரின் மேல் அவருடைய கிருபையை ஊட்டுவார் என்று நமக்கு தெரியாது. நானும் நீங்களும் அதற்கு பாத்திரவான் அல்ல. ரட்சிப்பையும் தந்து அதோடு சேர்த்து சகலத்தையும் அவங்களுக்கு தந்திருக்கிறார் பாருங்க. அவருக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும். சில வேளை சில நேரத்துல நாங்கள் கீழ்ப்படியாமல் ஒரு காரியத்துல நாங்கள் விழவிட்டோம் என்று சொன்னா, நேற்றைய நாளில் அப்படித்தான் நடந்தது. பலவீனத்துல வந்து நான் தூங்கிட்டேன். நான் செய்தி கொடுக்கன்றதையே நான் மறந்து போயிட்டேன். அதால பிரதர்கிட்ட எடுத்து நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு பயப்படாதேங்க. கத்திரிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா, நான் படுத்து நிறுத்தினேன். அசட்டையாக உமது ஊழியத்தை செய்கிறவனாயிருக்கிறேனே என்று சொல்லி மிகவும் மனங்கசந்து தேவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது மாத்திரமில்ல, பிரதர்கிட்டையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், பிரதர் நான் செய்த பிள்ளை, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் சில வேலைகள்ல இல்லை என்று சொல்லல. நாங்கள் மனுஷிகத்துல நாங்கள் பிள்ளை விடுவோம் தான். நாங்கள் மனுஷர், எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் காணாவிட்டால் தேவன் தேவனாய் இருக்க மாட்டான் நமக்கு. அவர் தேவனா இருப்பது எங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவலடியார் சொல்லுகிறார். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவரோடு நாங்கள் நடக்கும் போது, எங்களுடைய தேவைகளை அவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது, எங்களுடைய கண்ணீரை அவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது, எங்களுடைய உள்ள பாரங்களை அவரோடு நாங்கள் பேசி அவரோடு உலாவும் போது, இந்த உலகமெல்லாம் அற்பமாய் தெரியும், இந்த உலகத்தில் ஒரு தருமையும் கூட தேவைகளை புல்ஃபில் பண்ண மாட்டார்கள், சந்திக்க மாட்டார்கள், தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று புடிவாதத்தோடு அவரோடு கூட நடந்து பாருங்கள், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் பிறரும் அறிய வேண்டும் என்றதுதான் என்னுடைய இந்த வேத பரப்பு. நான் வேதத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னவென்றால் அவர்களும் அதை அறிய வேணும். அந்த தேவன் யார் என்றதை அவர்களும் அறிந்து அவர்களும் கடைப்பிடிக்க வேணும். நான் சில சத்துருவை பற்றிய சில ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். அது ஏழுமெண்டா நான் வாசிக்கிறேன். குறிப்பெடுக்க வேணுமெண்டா விருப்பம்ண்டா எழுதி கொள்ளுங்கள். சத்துருவானவன் அவன் எதிரி. சத்துருவானவன் தான் எங்களோட ஆசீர்வாதங்களை களவெடுக்கிறான், சரியோ? ஆனபடியால் நாங்கள் அவருடைய தேவைகள் அவருடைய கற்பனைகளை கடைப்பிடிக்கும் போது, வேதத்துல வேதத்துக்கு கீழ்ப்படியும் போது அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவன் என்னென்னத்தை செய்கிறான்னு ஒரு ஒரு சிறிதாக அதை பார்த்து போட்டு நாங்கள் இதை முடிப்போம். எதிரி, அவன் நமக்கு எதிரி. 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது அவன் நமக்கு எதிரி என்று சொல்லி. அவன் குற்றம் சாட்டுகிறவன். ஆதியாகமம் 2:10 சொல்லுகிறது அவன் குற்றம் சாட்டுகிறவன். வேணுமெண்டா குறிப்பெடுத்தி கொள்ளுங்க. அடுத்தது 3வது வந்து 2 கொரிந்தியர் 11:14 சொல்லுகிறது அவன் ஒளியின் தூதனாகத்தான் வருவான். அவன் வந்து இருளின் தூதனாக வர முடியாது. இருளை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுமாறன்னு சொல்லி அதனுடைய அவன் ஒளியின் தூதனாய் வருவான். 2 கொரிந்தியர் 11:14 அவன் வஞ்சிக்கிறவன். ஆதியாகமம் 12:9 சொல்லுகிறது அவன் வஞ்சிக்கிறவன். சாத்தான் வஞ்சிக்கிறவன்.

0: ஆதியாகமம் 9:11 சொல்லுகிறது, திரும்பவும் அவன் அழிப்பவன் என்றும் சொல்லுகிறது. அவன் அழிப்பவன். மத்தேயு 13:19 சொல்லுகிறது, அவன் பொல்லாங்கன். யோவான் 8:44 சொல்லுகிறது, அவன் பொய்யன். திரும்பவும் யோவான் 8:4, அவன் கொலை செய்பவன். இப்படியான எதிரிதான் நம்முடைய எதிரி. அவன் தேவனுக்கு எதிரி என்றான், அவன் நமக்கும் எதிரிதான். நாங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேணும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சாத்தானை பற்றி நாங்கள் ஏன் அறிய வேணும் என்று கேட்கிறார்கள். சாத்தானை பற்றி நாங்கள் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் எதிரியே போர்க்களத்தில் இறங்கும் போது நாங்கள் எல்லாருமே போர் வீரர்கள். போர்க்களத்தில் இறங்கும் போது யாரு நமக்கு எதிரி என்றதை அறிந்து இனம் கண்டு அறிந்து கொண்டால் மாத்திரமே அவனை நாங்கள் எதிர்த்து நிற்க முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. இது ஒரு சிம்பிள் ஆன்சர். ஆனபடியால் அவனை பற்றியும் நாங்கள் அறிய வேண்டித்தான் இருக்கிறது. தேவனை பற்றியும் இல்லாட்டி பைபிள் எழுதி இருக்க மாட்டார்கள், எழுதப்பட மாட்டாது, எழுதப்பட்டிருக்க மாட்டாது. அவனையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவளை அவன் எந்த வழியால வருவான் என்று அறிந்தால்தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க முடியும், இல்லாட்டி அது முடியாது. ஆனபடியால் இதை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதனூடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ எனக்கு இருந்த கொஞ்ச நேரத்தில் இதை நான் ஆயத்தப்படுத்தினேன். கர்த்தர் இந்த வசனங்களினூடாக தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வேளையிலே கர்த்தர் தாமே இடைப்பட்டதுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் இதை என் வாயினூடாக பேசினதுக்காகவும் நன்றி கூறுகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாததை நான் சொல்லியிருந்தால் அடியின் மன்னிப்பு கேட்டு நிற்கிறேன். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் இருபக்கமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி ரஞ்சனி சிஸ்டர் சொன்னது போல இங்கே இருபக்கமும் கருக்குள்ள இந்த பட்டயம் எல்லாருடைய உள்ளங்களையும் ஊடுருவி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இது உம்முடைய வார்த்தை, என்னுடையதல்ல. ஆனபடியால் நீர்தாமே உமது சமூகம் கிரிகை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலியை மிகவும் அதிகமாக இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய். உமது பலத்தகரங்கள் இவர்கள் மேல் இருக்க வேண்டுமாய். எல்லாவற்றிலும் எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாய். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா. இதை கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய். எல்லாருடைய காதுகளும் திறக்கப்பட வேண்டுமாய். கண்களில் இருக்கிற செதில்களை உரிக்கப்பட வேண்டுமாய். தடைகள் நீக்கப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இதற்கு எதிராக கிரியை செய்கிற சகல விதமான அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்
1: அவரை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும், சூனிய கட்டுகளும், மந்திர கட்டுகளும், ஏவலின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற என் அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை தேவன் ஆராதனையின் அபிஷேகத்தினால் தேவன் நிறைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்டு மகிழுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உங்களுக்கு வெளிப்படும்.

0: ராஜாக்கள் 14 அதிகாரம். அக்காலத்திலே யெரோபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரோபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து, நீ யெரோபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ. பிள்ளைக்கு சம்பவிக்கப் போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். அப்படியே யெரோபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கலடைந்து பார்க்கக்கூடாதிருந்தான். கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரோபெயாமின் மனைவி வியாதியாயிருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றார். ஆகையால் வாசப்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரோபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். நீ போய் யெரோபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ நான் யெரோபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரோபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரோபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்றுப்போகு மட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரோபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்துப்போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். யெரோபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் யெரோபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே யெரோபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்போதே இது நடந்தேறும். தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் அவர்களை நதிக்கப்பாலே சிதறடித்து யெரோபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான். அப்பொழுது யெரோபெயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தாள். அவள் வாசப்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்துப்போனான். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். யெரோபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யெரோபெயாம் ராஜபாரம் பண்ணின காலம் 22 வருஷம். அவன் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகோபயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்திலே லச்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள். ரெகோபயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5 வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்பித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். ரெகோபயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகோபயாமுக்கும் எரோபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகோபயாம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமாள் என்று பேர். அவன் குமாரனாகிய எரேமியா 40 அதிகாரம். பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவற்சேனாதிபதியாகிய நேபு சராதான் விடுதலையாக்கி ராமாவில் இருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். காவற்சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவன் இவனை நோக்கி, நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவின் இடத்திற்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவற்சேனாதிபதி அவனுக்கு வழிச்செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அப்படியே எரேமியா மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவின் இடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோடே தங்கியிருந்தான். பாபிலோன் ராஜா அகிகாமின் குமாரனாகிய கெதலியாவை தேசத்தின் மேல் அதிகாரியாக்கினான் என்றும் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்டிராத குடிகளில் ஏழைகளான புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அவனுடைய விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் என்றும் வெளியில் இருக்கிற இராணுவ சேர்வைக்காரர் அனைவரும் அவர்களுடைய மனுஷரும் கேட்டபோது அவர்கள் மிஸ்பாவுக்கு கெதலியாவின் இடத்தில் வந்தார்கள். யாரெனில் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் கரேயாவின் குமாரராகிய யோகனானும் யோனத்தானும் தன்கூமேத்தின் குமாரனாகிய செராயாவும் நெத்தோபாத்தியனாகிய ஏப்பாயின் குமாரரும் மகாத்தியனான ஒருவனுடைய குமாரனாகிய எசனியாவும் ஆகிய இவர்களும் இவர்களை சேர்ந்தவர்களுமே. அப்பொழுது சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகன் கெதலியா அவர்களையும் அவர்கள் மனுஷரையும் நோக்கி, நீங்கள் கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம். நீங்கள் தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். நானோவெனின், இதோ நம்மிடத்திலே வருகிற கல்தேயரிடத்தில் சேவிக்கும்படி மிஸ்பாவிலே குடியிருக்கிறேன். நீங்களோ போய் திராட்சை ரசத்தையும் பழங்களையும் எண்ணெயையும் சேர்த்து உங்கள் பாண்டங்களில் வைத்து உங்கள் வசமாயிருக்கிற ஊர்களில் குடியிருங்கள் என்று ஆணையிட்டு சொன்னான். மோவாபிலும் அம்மோன் புத்திரரிடத்திலும் ஏதோமிலும் சகல தேசங்களிலும் இருக்கிற யூதரும் பாபிலோன் ராஜா யூதாவில் சிலர் மீதியாயிருக்க கட்டளையிட்டான் என்றும், சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை அவர்கள் மேல் அதிகாரி ஆக்கினான் என்றும் கேட்டபோது, எல்லா யூதரும் தாங்கள் துரத்துண்ட எல்லா இடங்களிலும் இருந்து யூதா தேசத்தில் கெதலியாவினிடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து திராட்சை ரசத்தையும் பழங்களையும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். அப்பொழுது கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் வெளியிலே இருந்த சகல இராணுவ சேர்வைக்காரரும் மிஸ்பாவுக்கு கெதலியாவினிடத்தில் வந்து, உம்மை கொண்டு போடும்படிக்கு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய பாலிஸ் என்பவன் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலை அனுப்பினான் என்பதை நீர் அறியவில்லையோ என்றார்கள். ஆனாலும் அகிக்காமின் குமாரனாகிய கெதலியா அவர்கள் வார்த்தையை நம்பவில்லை. பின்னும் கரேயாவின் குமாரனாகிய யோகனான் மிஸ்பாவிலே கெதலியாவோடே இரகசியமாய் பேசி, நான் போய் ஒருவரும் அறியாமல் நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலை வெட்டி போட உத்தரவாக வேண்டும். உம்மிடத்தில் சேர்ந்த யூதர் எல்லாரும் சிதறுண்டு போகும், யூதாவில் மீந்தவர்கள் அழியவும் அவன் உம்மை கொண்டு போட வேண்டியதென்ன என்றான். ஆனாலும் அகிக்காமின் குமாரனாகிய கெதலியா கரேயாவின் குமாரனாகிய யோகனானே
1: 14 அதிகாரம்.
0: இந்த காரியத்தை செய்யாதே.
1: 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்துக்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்கு தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற 1ஆம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடும் கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படி அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் பன்னிருவரோடும் கூட அவ்விடத்துக்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து, நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட காலத்தில் கையிடுகிறவனாகிய பன்னிருவரில் ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு, ஐயோ அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்ன நிமித்தம் இடறல் அடைவீர்கள், ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் இரண்டு தரம் கூவுகிறதுக்கு முன்னே நீ மூன்று தரம் என்னை மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே எல்லாம் உமாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் மூன்றாந்தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். உடனே அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவரண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது கூட நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள், நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியன் இடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர் மூப்பர் வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் வந்து சேவரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போய்த்து. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது வாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை குட்டவும், ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். அத்தருணத்திலே பேதுரு கீழே அரமனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேனாகிய இயேசுவோடே இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிட்டு, வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிட்டு, சேவல் இரண்டு தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.
1: Recording in progress.

0: ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 18ஆம் தேதி 8ஆம் மாதம் 18ஆம் தேதி ஆவணி மாதம் 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் அமைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:33, அதிகாலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் எங்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஆமேன். பாகமும் 31:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதம் புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 13, எரேமியா 39, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மார்க்கு 13வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தராமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளிலும் நேற்றைய நாளிலும் இந்த ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலையிலே இணைகிறோம். நாளைய நாளிலே காலையில் 8 மணிக்கு ஆரம்பமாகும் அந்த வேளையிலே சிறுவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையுடன் ஆரம்பிப்பார். நாங்கள் அந்த வேளை ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே 6:35 சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே பாஸ்டர் அன்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடை என்று இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். விடுமுறை காலங்கள், சமர் காலங்கள், பெரியானங்களிலே போகிறவர் ஒவ்வொருவரும் அதே வேளையிலே பல்வேறு காரியங்களாக செல்கின்ற காரியங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே சகோதரி ஜெனட் அவர்கள் கூட கனடாவில் இருக்கிறார், டொரண்டோவில் இருக்கிறார். அதே போல் பிரயாணத்திலே செல்லுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி டோலி அவர்களை வரவேற்று கொண்டு அவர் மீதியானவற்றை புறப்படுமா? ப்ரைஸ்லோ சிஸ்டர் டாலி, மைக் ஆஃப் இருக்கு, மைக் ஆன் பண்ணுங்கள், பேச முடியுமா? கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அன்றன் ஆசிரியம் அவரிடம் ஒப்படைப்போம். அப்படியாக ட்ராவல் காரியங்களில் செல்லுகின்றவர்களுக்காக விசேடமாக ஜெபியுங்கள். சுயினமாக இருக்கிறவர்கள் சுகம் பெற்று இணைய வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். இந்த வேளையிலும் பாஸ்டர் அன்றன் தாசனாயம் அவர்களை முதல்ல வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவியானவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த இடத்துல இணைய செய்ததற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த இணைய முடியாத ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல இணைக்கும்படியாக உம்மிடத்துல ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு குறுகிய நேரத்துல வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செல்ல அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மத்தியில நீர் பரிசுத்த ஆவியானவர் நீர் இருக்கிறேன். இயேசு நீர் தலைவராக இந்த இடத்துல இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ இதுவும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களும் உண்மை அறிகிற அறிவை இந்த காலங்களில கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி கடைசி கால நிகழ்வுகள் ஒவ்வொரு தேசங்களில் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வருகிற தேவன் நீர் ஒருவர் தான். ராஜா நீரான் இஸ்ரேல் யுத்தத்துல உம்முடைய கரம் கூட இருந்து அந்த தேசங்கள்ல ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக உக்ரைன் ரஷ்யா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக சில நாடுகள் யுத்தத்துல விருப்பப்படுகிற நாடுகளாக இருக்கிறது. திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பிசாசின் கிரிகைகள் இந்த கடைசி காலத்தில் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நோபாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்க வர காரியங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஆண்டவரே, அந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது. ஆண்டவரே, அந்த தேசங்களில் ஏதாவது பாவங்கள் இருந்தால், சாபங்கள் இருந்தால் அவர்களிடத்தில் ஒரு மன உருக்கத்தை காண்பிக்கும்படியாக அந்த மக்கள் உம்மை நோக்கி ஜெபிக்க துதிக்க அந்த மெய்யான தேவனுங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த தேசங்களில ஜெபிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துல ஒரு சமாதானமாக வாழ்ற வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாத வாழ்வு அது அந்த தேசத்துல ஒரு தீமை அதிகரித்து இருக்கிற வாழ்வாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் இருக்கும் இடத்துல சமாதானம் இருக்குமே. இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே. அந்த சமாதானத்தோடு இலங்கை தேசம், இந்திய தேசம், ஒவ்வொரு தேசங்களும் உம்முடைய சமாதானத்துல வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆனாலும் உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆனால் நீர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். ஒவ்வொரு அங்கிருக்கிற போனகை கிறிஸ்டியன் ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயித்தவர்களாக நாங்கள் வாழ, உம்மை போல எங்களில் மற்றவர்கள் இயேசுவை காண எங்களை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஜெபங்களை கேட்கிற தேவன். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. அமெரிக்கா தேசத்துக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தீமைகள் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அல்லவா நீர். தீமை உமக்கு பிரியமல்லவா, பிரியமில்லே அல்லவா. ஆண்டவரே, நன்மைகள், நன்மையான இவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து அல்லவா இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது. அதை அந்த நன்மைகளை, அந்த நன்மையான ஈவுகளை, அந்த அன்பை ஒவ்வொரு கண்டங்களும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அன்புள்ளவர், தேவன் அன்பாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். இன்றைக்கு உலக மனிதர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமாக தங்களுடைய தெய்வம் என்று மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அந்த வீணான தேவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர்தான் உயிருள்ளவர், உண்மையுள்ளவர், ஜீவனுள்ளவர், சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவர் என்பதை அந்த ஈரான் தேசத்து மக்களுக்கு நீர் காண்பித்தது போல இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு தேச மக்களுக்கு உண்மை வெளுத்து வெளிப்படுத்தும்படியாக நீர் ஒருவரே இரட்சகர். இரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை ஒவ்வொரு கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உம்மை நோக்கி பார்த்து அந்த பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள அந்த பிசாசை எதிர்த்து நிற்கிற தன்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மறுபடியும் பிறந்த வாழ்வு உமாக்குள்ள பிறக்கணும். தாயின் வயிற்றில் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பாவியாக பிறக்கிறான், பாவ உணர்வோடு பிறக்கிறான். ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியானவரை பெற்று பிறக்கும்படியாக நீர் நிக்கதேமு என்ற பரிசேயன் மறுபடியும் பிறப்பது எப்படி என்று தெரியாமல் இருந்தான். ஆண்டவரே, நீர் அவன் உம்மை தேடி வந்தான். இப்படியாக எந்த மத இன மக்களாக இருந்தால் உம்மை தேடி வரும் பொழுது அவர்களை நீர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். மறுபடியும் பிறந்த வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். மாம்சத்துல பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஜீவனும் சமாதானமும் கொடுக்கிறவரே, சமாதானத்தை கொடுக்கிற அன்பை கொடுக்கிறவரே, சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கிறவரே, இச்சியடக்கம் விசுவாசம் தயவு நற்குணம் சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய கனிகள் உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு தந்தது போல ஒவ்வொரு மக்களும் மறுபடியும் பிறந்த வாழ்வை பெற்று உம்மை நோக்கி பார்ப்பார்களாக, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மை உயர்த்துகிறோம் இயேசு, உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு தேச மக்களுக்காக பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மிடத்தில் வரும் பொழுது நீர் அந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களும் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனங்களுக்கு உண்டு. இயேசு ரட்சகர் பரிசுத்த ஆவியானவர் போனகேன் கிறிஸ்டியன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் என்ற உணர்வோடு உம்மை நோக்கி பார்க்க நிற்கிறவ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசுகளை கட்டி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தூதர் துரத்துவீராக அந்த இலங்கை தேசத்தின் மேல மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் நீர் பொறுப்படுத்த அந்த தேசம் ஒரு சமாதானமாக வாழ, இப்படியாக ஒவ்வொரு தேசங்களிலே மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் பொறுப்படுத்த அந்த வான மண்டலத்தில தீமையான காரியங்கள் மக்கள் செய்கிற தீமையான காரியங்கள் பிசாசுகளுக்கூடாக செய்கிற காரியங்களை அந்த மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் பிசாசின் ஆவிகளை துரத்தி அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எங்க மக்கள் செய்கிற தீமையான காரியங்கள் பிசாசுகளுக்கூடாக செய்கிற காரியங்களை அந்த மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் பிசாசின் ஆவிகளை துரத்தி அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உடைய கரம் கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். டோலி சிஸ்டருக்காக உம்முடைய தள்ளுப்புகளால் டோலி சிஸ்டருக்கு சுகம் கிடைப்பதாக. நீர் உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது, அந்த தள்ளும்புகளால சுகம் அடைந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை செய்வீராக. சந்திரி கொண்டு வருகிற தட்டைகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுகிறோம். ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறோம், கணவருக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக மகளுக்காக இப்படியாக ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இரும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் எல்லா காரியங்களுக்காக இணைந்து ஜபித்த, அதிக கால வேளையில இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள், இரவு நேரத்தில் தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற இந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கொழும்பு இலங்கையிலிருந்து. மாலை வேளையிலே அவரையும் வரவேற்றுக் கொண்டு பேசலோடமா சௌரி டாலி. வழி நடத்துவார், நீங்கள் அடுத்த ஜெபத்தை எடுத்து வாருங்கள். ஜெபங்களை தொகுத்து வழங்குங்கள். சௌரி டாலிக்கு முதல்ல கொடுங்கள், அதே வேளையிலே நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
2: ஓகே, நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர், ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் ஊழியர்களுக்கு அநேக பாடுகள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக சுவிசேஷ ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு இலங்கை தேசத்துல எல்லாம் அந்த நாளிலே அநேக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்களை எல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லி ஜெபிச்சு கொள்ளுங்க. ஊழியர்களுக்கு இருக்கிற எல்லா பாடுகளிலிருந்தும் அவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை தேவன் கொடுக்கணும். அவர்கள் ஊழியம் செய்யறதுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடணும்னு சொல்லி ஊழியர்களுக்காக
3: நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களை திருப்பாதத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களோட நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட திருப்பாதத்துல நான் கொடுக்கிறதுப்பா. அப்ப பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் மூலமாக தானே உங்களோட பிரசுத்த ஆவியின் மூலமாக வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. பலன் உள்ளவன் பலன் அற்றவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்பவர் நீர் தான் ஐயா. இப்பொழுது ஆண்டவே இந்த ஊழியக்காரர் மத்தியில் இந்த

0: விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய முகத்தை பார்த்து அது பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் அவர் ஃபெய்த். எங்களுடைய விசுவாசத்தை தொடக்கிற முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆண்டவர் இவர்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களால் மட்டுமே கிரிகைகளையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். அப்பா மனுஷரால் முடியாத காரியங்களை இந்த ஊழியக்காரர்கள் எந்த விதமான உபதிரவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை அவர் எழுந்து உங்களுக்கு ஆசிப்பதற்கு அவங்களை அவங்கள் பிள்ளைவீனமுள்ள நேரம் பலனை கொடுத்து அவங்களை அந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவியையும் வெள்ளமையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யார் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் உங்களோட சித்தத்தை நடத்துங்க. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரைக்கும் அப்பா உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படவன் என்று கூறி யாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்து மூலம் என்றாவே நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் இந்த நாளிலும் ஊழியர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் அதிகமாய் தேவனுக்கு எந்த எழும்பி நிற்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.
0: கால நேரம் கத்தட சித்தத்தை பண்ணி நீங்க உங்களோட ஊழியங்களையும் நடத்துவதற்கு நன்றி செலுத்துறேன். நன்றி. ஆமே
1: நன்றி சிஸ்டர். தொடர்ந்து குணா பிரதர், முடியுமா உங்களுக்கு ஜெபிக்க? குணா பிரதர் இருக்கீங்களா?
2: ஓகே
1: நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களிலே ஊழியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. சிறைச்சாலை ஊழியங்கள், ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள், அப்படியான ஊழியங்கள் குறைந்து கொண்டே போகிறது. இதுக்கு அதிக பேர் போறதுக்கு பயப்படுறாங்க. அப்படியான அந்த பயத்தின் ஆவையெல்லாம் எடுத்து போட்டு தைரியமா போய் அந்த ஊழியங்களை செய்யணும். அதே அதோடு கூட சீர்திருத்த பள்ளிகளிலே இருக்கிற சிறுவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. விசேஷமாக இந்த நாட்களிலே அநேக சிறுவர்கள் வாலிபர்கள் அந்த சீர்திருத்த பள்ளியில இருக்கிறாங்க. அவங்க சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் கூட தேவன் அவையெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு ஒரு விடுதலையே தேவன் கொடுக்கணும். அவங்களுடைய எதிர்காலத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க சீர்திருத்த பள்ளியிலே இருக்கிற சிறுவர்களுக்காகவும் ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள், சிறைச்சாலை ஊழியங்களுக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்க.
3: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாட்சியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். ஐயா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, சர்வலோகத்தின் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறவரே, உமை துதிக்கிறோம், உமை சோதரிக்கிறோம், உமை புகழுகிறோம். ஐயா, இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன். ஐயா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று சொல்லுகிறவர இந்த வேளையிலும் கர்த்தாவே அழைத்த ஒவ்வொருவருக்காகவும் உண்மை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற தேவனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே ஒவ்வொருவரும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள், வேத வசனத்தை அறிந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவே தங்களுடைய வேலை நேரங்களை தவிர்த்து மிகுதி நேரங்களில் எப்படியாவதும் ஆண்டவரே ஜனங்களை சந்திக்க ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, எத்தனையோ ஊழியங்கள் தடைப்பட்டு நிற்கிறது, எத்தனையோ ஊழியங்கள் முன்னேற முடியாமல் நிற்கிறது, எத்தனையோ ஊழியங்கள் கர்த்தாவே சோர்ந்து போய் நிக்கிறது, இப்பொழுதும் இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருடைய கண்களையும் இருதயங்களையும் திறந்து கர்த்தாவே எண்ணம் தைரியப்படுத்தி தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, எத்தனையோ பேர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே, உங்களுடைய வாசனம் சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன உங்களுடைய வாசனத்தின்படி கர்த்தாவே பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொன்ன வாசனத்தின்படி கர்த்தாவே அவர்கள் பலப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்கள் பலப்பட்ட கத்தாவே தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்ல தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் ஒன்றும் மாறாதபடி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வலுவாதபடி நம்மை காக்கிறவராய் இருக்கிறார் என்பதை கத்தாவே அறிந்தவர்கள் ஆண்டவரே தைரியமாக புறப்பட்டு செல்ல உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தில் இருக்கிறவன் எங்களோடு இருக்கிற இயேசு மகா பெரியவர் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே இதோ சத்ருவுக்கு நாங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்களிடத்துல இருக்கிறது, உம்முடைய அதிகாரம் எங்களிடத்துல இருக்கிறது, உம்முடைய நாமம் என்ற இயேசு என்ற நாமம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதை பயன்படுத்தி கர்த்தாவே சிறைச்சாலை ஊழியர்களுக்கு ஆண்டவரே ஜனங்கள் கடந்து செல்ல உதவி செய்வீராக. தேவ ஊழியர்கள் சிறைச்சாலை ஊழியர்களுக்குள்ள வைத்தியசாலைகளுக்குள்ள கர்த்தாவே எங்கெங்கெல்லாம் போக முடியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறீர் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தாவே அவர்களும் புறப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஊழியர்களும் மறுபடியுமாய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி வீராக. பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே உம்முடைய சத்தத்தை கேட்கிற கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தோடு கூட ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. மாம்ச சிந்தைகளை அகற்றி விட்டு கர்த்தாவே ஆவியின் சிந்தையோடு ஒவ்வொரு செயல்பட்டு உம்முடைய ஊழியங்களை தொடர்ந்து பயணிக்க ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களில் தொடர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே வாலிப வயசுகளில் வருகிற துணிகரங்கள் கத்தாவே சரீர மாற்றங்களினால தாங்களை பெரியவர்கள் என்று நினைத்து செய்கிற தவறுகளினால் தண்டிக்கப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீர்திருத்த பாடசாலைகளுக்காக செபிக்கிறோம். கத்தாவே இந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் கத்தாவே சட்டங்கள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்களுக்கு ஒழுங்கு எங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக எங்களை சீர்திருத்துவதற்காக எங்களை டிசிப்ளின் ஆக்குவதற்காக என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகள் தங்களை ஆண்டவரே அடக்கி கொண்டு சீர்திருத்தம் கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த சீர்திருத்த பாடசாலைகளில இருந்து கத்தாவே இந்த பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக இருக்கிற ஆசிரியர்களுக்கு நல்ல ஞானங்களையும் பொறுமைகளையும் தெளிவுகளையும் கொடுத்து கத்தர் தாமே அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருந்து இந்த பிள்ளைகளுக்கு அன்பை செலுத்தி கத்தாவே அவர்களை வளர்க்க வேண்டிய வழிகளை வளர்க்க நல்ல ஞானங்கள் கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளும் கத்தாவே சட்ட தங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுகளே தங்களுடைய விரக்தியை விரக்தி கத்தாவே தங்களுடைய கோபங்களை தாழ்த்தி இதோ ஆண்டுகளே அந்த ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியவும் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியவும் தங்களை ஒரு நல்ல மனிதர்களாக மாற்றிக்கொண்டதும் தேவன் தாமே இந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல எல்லா ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் இதோ ஒவ்வொரு இவரோடும் கூட இருந்த எங்களை வழி நடத்தி வீராதான் செபிக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக அனுவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் ஐயா. எண்ணம் இந்த ஊழியங்கள் விருத்தி அடையவும் எண்ணம் ஆண்டவரே அநேகர் பங்கு கொள்ளவும் எண்ணம் அநேகருடைய வீடுகளுக்குள்ளே இந்த ஊழியங்கள் பிரவர்த்திக்கவும் கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கேட்கிறவர்கள் கர்த்தாவே மனம் திரும்பி ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிறவர்களும் இணைந்து ஆண்டவரே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே இதற்கு பொறுப்பா இருக்கிற லெஸ்லியனையும் அவர் குடும்பங்களையும் உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களை சுகபல ஆரோக்கியங்களோடு காத்து கொண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒருங்கிணைப்பாளர்களாக இணைந்து இந்த ஊழியத்தில் செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக செபிக்கிறோம். ஏன் சிஸ்டருக்காக செபிக்கிறோம், அயரின் சிஸ்டருக்காக செபிக்கிறோம். மற்றும் கர்த்தாவே இந்த இணைப்புல ஒருங்கிணைப்பாளர்களாக இணைந்து இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவிய
4: ஆவியானவரும் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் மறுபடியுமாய் நாங்கள் சேர்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஊழியங்கள், வேலை காரியங்கள், கையின் பிரயாசிகள், தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி பிரதர். ஆமேன் ஆமேன். நன்றி பிரதர். தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்ப.

அந்த மகத்துவம் உள்ள அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்த நல்ல தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைய சேவைக்காய் எங்களை அழைத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வியாதியஸ்தர்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக தேவைகளோடு அநேக பிரச்சனைகளோடு கட்டாவே இருக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கட்டாவே தேசம் எங்கிலும் அநேக புதிய புதிய வைரஸுகள் கட்டாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வைரஸுகள் எல்லாம் ஜனங்களை அண்டாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே கட்டாவே வீடுகளிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய நாடி நரம்புகளை தேவன் நீங்க தொட்டால் போதும் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு வியாதிகளுடைய நாடி நரம்புகளின் ஊடாக கடந்து சென்று கத்தாவே அப்பா. எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த அவயவங்களிலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்தை தேவன் தொட்டு சுகதர ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த நாளிலே ஐசியிலே இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நினைவு வர தேவன் கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். நல்ல சிந்தனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆபரேஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பயத்தின் ஆவியெல்லாம் தேவன் இங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன். அநேகர் ஆபரேஷனுக்கு தாவே பணம் இல்லாத படிக்கு அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பண தேவைகள் கையின் பிரயாசைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கிட்னி மாற்று சிகிச்சை செய்ய முடியாத படிக்கு அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா டயாலிசிஸ் செய்யற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த டயாலிசிஸ் செய்யும் போது அநேக வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த வலி வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இந்த டெங்கு நாளை கட்டாவே அநேகர் மறித்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அநேக பிள்ளைகள் வைத்தியசாலையில இருக்கிறாங்க அப்பா. அந்த வைரஸை தேவன் தேசங்களிலிருந்து எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிடும்படியா செபிக்கிறோம். உடைய வார்த்தையினாலே உடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமாகினோமே அப்பா. அதுக்காய் சூத்திரம் ஆண்டவரே. மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் மால் கூடும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரசிக்குமனு சொல்லி இருக்கிறீங்க கட்டாவே. நாங்கள் இந்த நேரத்திலும் கட்டாவே விசுவாசத்தோடும் பாதத்திலே கத்தாவே அப்பா அந்த விண்ணப்பங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் விடுதலை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பிரசவத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு கத்தாவே தாய்மார்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கத்தாவே மலைய சகோதரியுடைய கத்தாவே மருமகளுக்காய் செபிக்கிறேன். நல்ல கத்தாவே சுக பிரசவத்தை தேவன் கட்டில இடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சூத்திரம் அநேகர் இந்த நாட்களிலே அப்பா பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நல்ல சுக பிரசவத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதயத்திலே துவாரம் இதய அடைப்பு கட்டாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹார்ட் அட்டாக் இப்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இங்கே தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கட்டாவே அப்பா இத்தனையோ பாடுகளின் மத்தியிலே நான் போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் தேவந்த நாளிலே கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய இந்த படுக்கை எல்லாம் தேவன் நீங்க மாற்றி போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேர் தெரியாத சொல்ல முடியாத எத்தனையோ வியாதிகளோடு அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா எல்லாவற்றையும் நீங்க மாத்திரம் காண்கிறவரா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், இல்லை உள்ளான உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறது அவன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருக்கு இருக்கிற எல்லா வியாதிகளிலிருந்தும் தேவன் இந்த நாளிலே ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன்
கத்தாவே பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை மீண்டும் மீண்டும் ஆய் மதுக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு சுகப்படுத்தும்படிய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமும் ஊடகத்தை கூட மதுக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.

0: இணைப்பே தேவன் ஆசீர்வதித்திருக்கிற படியால் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே பாஸ்தோத்திரம் கத்தாவே லெஸ்லியனா சகோதரி ரீட்டா காட்சிபிக்கிறேன். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே பாஸ்தோத்திரம். ஆண்டவரே நிலை பிள்ளை மாதிரி அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே பாஸ்தோத்திரம். ஆண்டவரே கத்தாவே இந்த இணைப்பானது அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. தகப்பனே அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே இந்த இன்டர்நெட் தடைகளை வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே என சகோதரிக்கா சுபிக்கிறேன். மகள் போயிருக்கிற காரியங்கள் கத்தாவே எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரமமாய் செய்து முடிக்க தேவன் உதவி செய்யுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்காரன் மகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே தங்கி இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவன் மகளை தெய்வ தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்ளும்படியா சுபிக்கிறேன். மகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரை செல்வி சகோதரியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க அப்பா. எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரை பாஸ்டரியா சுபிக்கிறேன். அவங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. பாஸ்தோத்திரம். ஆண்டவரை விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திங்க அப்பா. சகோதரனுக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன். குண சகோதரனுக்காக சுபிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேரு பேராகவும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே பாஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் மருந்ததி சகோதரியும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா தேவைகள் இருக்குமா இருந்தா எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க தகப்பனே. எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா சுபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் கர்த்தாவே மட்டுமா எங்களை நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா இல்லாமலே சுகுன்ற நாமத்தினாலே சுபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களிலே இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா அநேக வாலிப பிள்ளைகள் வேலை இல்லாத படிக்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே போல திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் குழந்தை பேருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய இந்த மூன்று காரியங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்கம்மா. ஜெபிக்கிற உங்களை ஆசீர்வதி
1: அன்பு தகப்பனே. இந்த காலை வழிக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை விசேஷமா இலங்கை தேசத்துக்காய் மன்றாடுகிறோம். ஆண்டவரை இலங்கை தேசத்து வாலிபர்களுக்காக, ஆண்டவரை இளைஞர்களுக்காக துதிக்கிறோம் சுவாமி. அந்த தேசத்தின் மேலாய் கிரிய செய்யற பொல்லாத ஆவிகள் இளைஞர்களை கத்தரி தேட முடியாதபடி தடைப்படுத்துற அசுத்த ஆவியின் கிரியர்களை நசிரியனாய் இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கிறோம் சுவாமி. அவர்கள் பஸ்பண்ண முடியாதபடி, முன்னேற முடியாதபடி, ஆண்டவரை ஆசீர்வாதமா இருக்க முடியாதபடி, என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை அசுத்த கிடியல் ஆண்டவரை அங்கு காணப்படுகிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. விடுதலையின் வெளிச்சத்தை அந்த வாலிபர்களுக்கு மேலாக கூறுகிறோம், மக்களுக்கு மேலாக கூறுகிறோம் ஆண்டவரை. சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடைவார்களாக ஆண்டவரை. வேலையில் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படி ஆண்டவரை. நல்ல உத்தியோகங்கள் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவரை அப்ளை பண்ணுற இடங்களிலே தேவ தயவு மனுஷ கிருபை ஆண்டவரே, தேவ கிருபை பெருகும்படியாய், மனுஷ தயவு கிடைக்கும்படியாய், உங்களுடைய நாமத்திலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை எதிர்பார்க்கிற வேலையை விட நீர் நல்லதை ஆயத்தப்படுத்தி உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை மகப்பேறுவக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் நல்ல குழந்தையை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க. சுக பிரவசத்தை கட்டளையிடுங்க. நீரை பரம வைத்தியராயிருங்க. பிரவசிக்க பண்ணுகிற நான் பிரவேசத்தை தடுப்பேனோ என்று சொன்ன நீர் ஆண்டவரை உடைய வார்த்தையின்படி சுக பிரவசத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். கற்பத்தில் இருக்கிற கனியை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கட்டுக்கிறோம், அது நீர் கொடுக்கிற கொடை என்று விசுவாசித்து உண்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே திருமண வயது அடைந்து இன்னும் ஆண்டவரே துணையாற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரை ஏற்ற காலத்தில் நல்ல துணியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அதன் காலத்தில் உழைத்தா நேர்த்தியாய் ஒழுங்காய் செய்கிற தேவன் அல்லவோ ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கட்டுக்கிறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் பெருகுவார்களாக. உண்மை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரை உண்மை தேடத்தக்கதாக, உமக்கு பிரியமான வழிகளில் நடக்கத்தக்கதாக, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவரே அதிலே ஆண்டவரே அவர்கள் ஊன்ற கட்டப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொட்டுக்கிறேன் சுவாமி. பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக அவர்கள் ஜீவிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை குழந்தைகளுக்கு அறிவிக்கவும் தக்கதாக இந்த குடும்பங்களை நிராசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கை தேசம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருப்பதாக. ஆண்டவரின் சாபங்கள் நீங்கி போக வேண்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஃபேக்டரிகள் ஆண்டவரை உருவாக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமத்திலே இலங்கை தேசத்து மக்களை ஆசீர்வதிக்கிறோம். பொறுப்படுங்க அப்பா, உம்முடைய கிருபை உம்முடைய நன்மையின் ஜனங்களை தொடரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. பொல்லாத தீமைகளுக்கு விலக்கி அவர்கள் ஒவ்வொருவரை ரத்தத்தால் மூடி பாதுகாக்கும்படியா உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து சகல துதி கன மகிமை யாவும் அங்கே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் இலங்கை தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்படுவதற்காய் நன்றி செலுத்துவோம். உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கும் வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஆயிரின் அவர்கள் விசேடமாக ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, அது மட்டுமல்ல சிறு பிள்ளை சீர்திருத்த பிள்ளைகள், சீர்திருத்த பாடசாலையில் உள்ள பிள்ளைகள், ஜெயிலில் உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக விசேடமாக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர்தாமே இந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாலிபர்களுக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறோம். கத்தரவத்தையெல்லாம் நீங்கள் கேட்டு காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஐரீன் அவர்களும் காலை வேளையிலே வேலை காரியத்தில் இருந்தபோதும் இணைந்து ஜபிக்கிற சௌரன் குணா அவர்களையும் அதே வேளையிலே சௌரி ஐரீன் அவர்கள் காலை வேளையில் இணைந்தார்கள். பாஸ்டர் அன்றன் ராசனையும் இணைந்தார். சௌரி டாலி அவர்கள் இணைந்தார்கள். கத்தர் தாமே ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சௌரி ஜனத் அவர்கள் டொரண்டோவிலே வந்திருக்கிறார்கள். அப்படியாக கத்தர்தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. தங்கியிருக்கிற வீடுகளிலிருந்து ஜெபிக்க முடியாத நிலைமை, ஆனாலும் கத்தர் அவரையும் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. மீதியான நிகழ்ச்சிகள் கூடாக கடந்து சென்று நாங்கள் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாகவும் நீங்கள் இணைந்து கேட்க முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நான் இந்த வகையிலும் ஜெப வழியை நிறைவு கொண்டு வந்து பதிவு செய்யப்பட்ட செய்திகள் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த ஊழியர்கள் சௌரி ஐரீன், சௌரி வாணி வெங்கட், வாக்கு தத்தத்து கூடாகவும் ஜீவமன்னாவு ஜீவ வார்த்தை கூடாகவும் வழி நடத்துகிறார்கள். அவற்றை நாங்கள் பதிவு செய்கிறோம். பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கும் அப்படிப்பட்ட தாளந்துகள் இருக்குமாயின் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அவருடைய சகோதரி தேவனுடன் ஒரு நிமிடம் அந்த காரியத்தை அனுப்பி தருகிறார். அப்படியாக வழி நடத்துகிறார்கள். உங்களுக்கும் அப்படிப்பட்ட தாளந்துகள் இருந்தால் நீங்களும் எங்களுடன் இணையுங்கள். அவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து பதிவு செய்து அனுப்பி கொடுக்கிறோம். ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பலர் கேட்டு ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரி கருத்திலே எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள்

0: recording in progress.
1: Amen. God bless you all. Amen. வேலையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை எடுத்து வருகிறார் சகோ ஊழியர் வாணிவங்கட். கேட்போமா? ஆமீன்.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் ஜபங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பதில்களை பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் தங்களின் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பல போராட்டமான சூழ்நிலைகளுக்கு எவ்வளவோ ஜபித்தும் இன்னும் பதில் வரவில்லையே என்றும், என் ஜபங்களை கர்த்தர் கேட்கிறாரா என்கிறதான பல கேள்விகளுடன் சோர்ந்து போனவர்களாய், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மையான உத்தரவு வராதா என்று காத்திருக்கிறவர்களே, உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே விசுவாசித்து உறுதியாய் ஜெபியுங்கள். உங்களின் எல்லா ஜபங்களுக்கும் பதில் பரலோகத்திலிருந்துதான் வருகின்றது. ஆகவே இன்றைய நாளில் பரலோகம் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற நாளாய் ஜபங்களுக்கு பதிலை தரும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பதில்களை ஜபத்தினாலே விசுவாசித்து பெற்றுக்கொண்டதை குறித்து தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:14, ஆபிரகாம் தன் ஒரே மகனை கர்த்தரிடத்தில் ஆணையிட்டதின்படி ஒப்புக்கொண்டதின்படி பலியிட அழைத்து கொண்டு போகையில், ஈசாக்கு அதை அறியாதவராய் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்க, ஆபிரகாமோ அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கூறி அழைத்து செல்வதையும் பலியிட ஆயத்தமாவதையும் ஆபிரகாமின் விசுவாச செயலை கர்த்தர் அறிந்து ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டை காண்பித்து ஈசாக்கையும் ஆபிரகாமையும் ஆசீர்வதித்ததை வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், இழப்புகள், சரீரத்தின் வியாதியினால் உண்டான பலவீனங்கள், பற்றாக்குறைகள், எதிர்பார்த்திருக்கிறவைகள் கிடைக்காததினால் உண்டான விரக்திகள் போன்ற சூழ்நிலைகளில் கடந்து போய்கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களின் ஜபத்தின் நிலையை மாற்றுங்கள், விசுவாச ஜபமாக மாற்றுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வரும்படி ஆயத்தமாகுங்கள். ஆபிரகாமின் விசுவாசம் தன் மகனை தகன பலிபீடத்தில் பலி கொடுக்கும் வரையில் செயல்பட்டது என்பதை அறிகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் தன் மகனையும் குறித்து வாக்கு பண்ணினவர் அப்படியே செய்வார் என்ற நம்பிக்கையும் உறுதியும் ஆபிரகாமின் விசுவாச பாதையை உறுதியாக்கியது. ஆகவேதான் ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈராகிய கர்த்தர் யாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று. இன்றைக்கும் உங்களின் ஜபங்களையும் கர்த்தரின் பலிபீடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது விசுவாசத்தில் உறுதியாயிருந்து கர்த்தர் யாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று ஒப்புக்கொடுங்கள். உங்களின் ஜபங்களும் கேட்கப்படும், ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கின்ற பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் கடந்து போய்க் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்களை, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி யெகோவா ஈரே விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் வாழ்க்கையிலும் யெகோவாயீராகிய கர்த்தர் இடைப்படுவார். உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமே.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 2 தெசலோனிக்கேயர் 5:24. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்துள்ளார். கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை என நீங்கள் ஒருவருமே சொல்ல முடியாது. ஏனெனில் உங்களை உருவாக்கின கர்த்தரே இன்று உங்களுக்கு சொல்லும் காரியம் என்ன? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையுமே அழைத்துள்ளார். கண்மலையாகிய இந்த கிறிஸ்துவின் அழைப்போ மாறாததாய் இருக்கிறது. அவர் எமக்கு செய்த பெரிய உபகாரம் என்ன? எம்மை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தியும் உள்ளார். இதன் பின்னரும் கர்த்தரின் அழைப்பை குறித்து நாம் ஏன் சந்தேகப்பட வேண்டும்? பிசாசானவன் தன் வழிக்கு பல உலக ஆசைகளை காட்டி எம்மை வஞ்சித்து அழைப்பான். நாம் தேவனையும் சபையையும் விட்டு விலகுவதற்கான முறையில் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். ஞானமுள்ளவர்களாய் உண்மையுள்ள கண்மலையின் அழைப்பை பாதுகாப்போம். இன்று தீர்மானிக்கிறவர்களாய் எம்மை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஏனெனில் அவரே எம் பட்சத்தில் உள்ள எமக்கான எம் கண்மலை ஆனவர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
4: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 18 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் புதிய வார்த்தை வாக்குத்தத்தங்களோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 அதிகாரத்திலே 11 வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலேயே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த பகுதியிலே நாங்கள் 2 காரியங்களை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, மனுஷனுடைய விவேகத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவதாக, அவனுடைய மன்னிப்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த 2 பகுதியிலையும் பார்க்கிற வழியிலே வித்தியாசமான காரியங்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக, மனுஷனுடைய அந்த விவேகம் என்ன செய்யுமா? அவனுடைய கோபத்தை இந்த நாட்களை அடக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். விவேகமாயிருக்கிற மனுஷன் அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவன் இவ்வளவுதான் இந்த நாட்களிலே காரியங்களிலே இப்படியாக இருந்தாலும் அவனுடைய கோபம் அந்த இடத்திலே அடங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் தொடர்ந்து அடுத்த காரியத்தை எப்படியாக செய்து முடிக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் அனுதினமும் யோசித்து கொண்டே இந்த நாட்களிலே இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எப்பொழுதும் விவேகம் உள்ள மனுஷனாக இருக்கிறபடியினால் அவன் ஏதோ ஒரு வழியிலே இந்த நாட்களிலே முன்னேறி கொண்டு இருக்கிறதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் குறித்து இங்கே நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்களிலே ஞானி எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே மனுஷனுடைய விவேகம் இந்த நாட்களிலே அவருடைய கோபத்தை அடக்குகிற வேளையிலே அவன் இன்னுமா இந்த நாட்களிலே பாருங்கள் வேறு வழியிலே இந்த நாட்களிலே முன்னோறி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் அங்கே குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறோம். இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, குற்றங்களை மன்னிக்கிற தன்மை என்று சொல்லுகிற காரியம் இன்று இல்லாமல் போய்விட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னிக்கிற என்று சொல்லப்படுகிற காரியத்திலே எல்லாரும் இந்த நாட்களை தவறிவிடுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தொங்குகிற வேளையிலே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே, பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு வேதனை என் இரட்சகருக்கு இந்த நாட்களை கொடுத்தார்கள். அவரை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அவரை ரா முழுவதும் போட்டு இந்த நாட்களிலே அடித்து சித்திரவதை செய்து இந்த நாட்களிலே விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். எந்த விதமான குற்றமும் செய்யாதபடி இருந்து அவரை இந்த நாட்களை குற்றவாளியாக இந்த நாட்களை நிறுத்தினார்கள். ஆதாரமற்ற காரியங்களை கொண்டு வந்து அவருக்கு முன்னாக சமர்ப்பித்து அவரை குற்றவாளியாக நிறுத்தி இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே மன்னியாதபடி இந்த நாட்களில் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒன்று சேர்ந்து அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி வேத வார்த்தை உடன்படி இந்த நாட்களிலே நிறைவேறும்படியாக செய்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அருமையான அன்பு பிள்ளைகளை குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, யாராவது குற்றங்களை செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு விசை நாங்கள் இந்த நாட்களை மன்னித்து இந்த நாட்களில் இந்த காரியத்தை மறந்து விடுவோம். ஏனென்றால் அது நமக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய பாவங்கள், இவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறதோ என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய குற்றங்களை, மற்றவர்கள் நமக்கு செய்கிற காரியங்கள், இந்த நாட்களை நாங்கள் முதலாவது நாங்கள் மன்னிக்கிற வேளையிலே பரமபிதாவும் நம்முடைய பெரிய குற்றங்களை, இந்த நாட்களிலே மன்னிக்க முடியாத குற்றங்களை மன்னித்து நம்மை ஒரு விடுதலைக்குள்ளே நடத்துகிறதா இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இந்த வாக்குத்தத்திலே சொல்லப்பட்ட ரெண்டு காரியங்களும் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை சற்று வாசித்து உங்களுடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பமும் ஒரு மாற்றமும் இந்த நாட்களிலே உண்டாகும்படியாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த வாக்குத்தத்தங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை தியானிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமீன், ஆமீன். வாக்குத்தத்தை ஆனந்த கூடாகத்தின் வானரவால் வழி நடத்தினார். ஜெர்மன் தேசத்திலிருந்து அதே வேளையிலே நச்சிந்தனையோடு தேவ ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் பௌனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்தார். ஜீவ மன்னாவோடு தேவ ஊழியர் சகோதரி ஆயிரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து எடுத்து வந்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே அவற்றூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
0: Recording stopped.
1: நாங்கள் இந்த வேளையிலும் நீ இருப்பது தேவனிடம் ஒரு நிமிடம், தேவனுடன் சில நிமிடங்கள், தேவனுடன் சில நிமிடங்கள் கேட்போமா? ஆமேன்.
0: Recording in progress.
5: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is 18th of August 2026, Tuesday. And the topic for today is Yield to the Lord Jesus. Opening scripture is taken from James 4 verse 7. Therefore, submit to God, resist the devil and he will flee from you. Jesus wants you to live under his lordship every day. That means you let him lead you and you do what he says in his word. When you truly yield to Jesus, his power works in your life more freely. Some people think prayer and fasting are just ways to activate more power, but they also help your heart become more yielded to the Lord. The more you submit to Jesus, the stronger you become in faith. Then you can stand against the devil without fear. Always remember, Jesus is Lord, and as you follow him gladly, you'll walk in his victory and strength. Let's look into another scripture from Philippians 2 verses 9 to 11. Wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name, that at the name of Jesus every knee should bow, of things in heaven and things in earth and things under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. Hallelujah. Let's pray. Dear glorious Father, thank you for teaching me to yield to the Lordship of Jesus. I gladly follow your word, and your power works in me freely every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 18th, 2026. இன்றைக்குரிய தலைப்பு, கர்த்தராகிய இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆரம்ப வசனமாக யாக்கோபு வசனம் 4 வசனம் 7 பார்ப்போம். யாக்கோபு 4:7 பார்ப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் கர்த்தத்துவத்துக்கு கீழ்ப்பட்டு நீங்கள் வாழ வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். அதாவது அவர் உங்களை வழிநடத்த அனுமதித்து அவருடைய வார்த்தையில் அவர் சொல்வதை செய்வதாகும். நீங்கள் உண்மையாகவே இயேசுவுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சுதந்திரமாக செயல்படுகிறது. ஜெபமும் உபவாசமும் அதிக வல்லமையை செயல்படுவதற்கான வழிகள் மட்டுமே என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அவை உங்கள் இருதயம் கர்த்தருக்கு இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுக்கப்படவும் உதவுகின்றன. நீங்கள் எந்த அளவுக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் பலமடைகிறீர்கள். அப்போது நீங்கள் பயமில்லாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவே கர்த்தர். நீங்கள் அவரை மகிழ்ச்சியுடன் பின்பற்றும் போது அவருடைய வெற்றியிலும் பலத்திலும் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 2:9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர்களுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் இப்படி செய்தார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பும் மகிமையும் நிறைந்த பிதாவே, இயேசுவின் கர்த்தத்துவத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நான் உம்முடைய வார்த்தையை மகிழ்ச்சியுடன் பின்பற்றுகிறேன். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் என்னில் சுதந்திரமாக செயல்படுகிறது. இயேசுவில் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.

0: வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: மகா இரக்கமும் மட்டில்லாத அன்பும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த புதிய வாரத்திற்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் இம்மட்டும் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காகவும் சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் பாதுகாவலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நித்திய வீட்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே நடைபெற்று வருகிற அருமையான விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையான வாஞ்சியோடு தங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு பிள்ளைகளை விடுமுறை வேதாம பள்ளிக்கு அனுப்பி வைக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து உமக்கு சாட்சிகளாக பரிசுத்தத்திலேயும் அன்பிலேயும் மனத்தாழ்மையிலேயும் உமக்கு சாட்சிகளாய் வாழ நேரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் உண்மையான அன்பும் ஐக்கியம் இருக்கிற திருச்சபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை என்ற பெயர் பலகை இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பற்ற சபைகளையும் உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். உமது நாமத்திற்கு மகிமை குறைவான காரியங்களை செய்யும் சகோதர சகோதரிகளை பாரத்தோடு உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். தாங்கள் யார் என்பதை குறித்த உண்மையான உணர்வை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவரும் ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெயிலின் அகோரத்தினாலே சரீரங்கள் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் அந்த நாட்களிலே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் முதியோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயது காலத்திலே நீர் அவர்களுக்கு பக்கத்துணையாய் பாதுகாவலராய் இருந்தாலும் யாராவது சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் பெற்றோரை அன்புடன் பராமரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராமே, தொடர்ந்து அந்த குடும்பம் சந்ததி சந்ததியாய் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணும் சந்ததியாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் சந்ததியாய் வளர நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் குடும்பங்களிலே தனி நபர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு எனது குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிரயாசப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடவியாதுமை அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்தாலும் பற்பல விதமான தடைகளினாலே அர்ப்பணித்தது போல ஊழியத்திற்கு செல்ல முடியாத இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அந்த தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தாங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி உமக்கு சாட்சிகளாய் தங்களுடைய வாழ்க்கையை ஊழியத்திலே செலவு செய்ய நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனமும் திருமணம் செய்ய ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற வாழ்க்கை துணைகளை தெரிந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தவறான தீர்மானங்கள் செய்யப்பட்டு தவறான நபர்கள் இணைக்கப்பட்டு விடாதபடி கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்கிறோம். இன்னமும் பற்பல விதமான விபத்துகளிலே அகப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இறங்கி அவளுடைய சரீரத்தை தொட்டு ஏற்பட்ட எல்லா பலவீனங்களையும் மாற்றி பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. இன்னமும் இருதய வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள், நெஞ்சக நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே குறிப்பாய் கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இறங்கி நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எடுக்கிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். யாராவது மரணத்திற்கு மிக சமீபமாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பதை நாங்கள் அறியோம். ஆனால் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு நீர் எங்களை அழைத்தாலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து சேர கர்த்தர் தாமே எங்களை ஆயத்தமாய் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நடைபெறுகிற எல்லா திருமணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அவருடைய குடும்ப வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை தலைவராய் கொண்ட குடும்ப வாழ்க்கையாய், இன்பங்கள் நிறைந்த குடும்ப வாழ்க்கையாய், சாட்சி நிறைந்த குடும்ப வாழ்க்கையாய் இருக்க கர்த்தர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வாரத்திலையும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து தங்களை மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தரலும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை ஆசீர்வதித்தரலும். அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாற்ற ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து கருத்தோடு ஜபித்த ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்று நாம் தொடர்ந்து ஒன்றியோவான் நிருபத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒன்றியோவான் 5:7 முதலாவது பார்ப்போம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் உண்டாயிருக்கிறார்கள். நாம் இங்கே பார்க்கும் பொழுது பரலோகத்திலே மூன்று சாட்சியிடுகிறவைகளாக சேர்த்து கூறப்பட்டுள்ளவை போல காணப்படுகிறது. டாக்டர் ஏடி ராபர்ட்சன் என்பவர் சொல்லும்பொழுது இந்த வசனம் சிறந்த கையெழுத்து பிரதியிலே இல்லை என்று சொல்கிறார். இவர் ஒரு சிறந்த கிரேக்க மொழி நன்கு அறிந்த வேத வல்லுநர். இவர் இது பின்னால் வந்தவர்களால் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்கிறார். எனவே தமிழ் வேதாகமத்திலேயும் இது அடைப்பு குறிக்குள்ளே போடப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமும் முதலிலே கையினாலே தான் எழுதப்பட்டது. முதலாவது அச்சிடப்பட்ட புத்தகம் வேதாகமும். குட்டன்பர்க் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அது கையெழுத்து பிரதியாகவே இருந்தது. யோவான் காலத்திற்கும் மிக பிந்திய ஆண்டுகளிலேயே இவர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார். நாம் இங்கே பார்க்கிற இந்த 7 ஒருவர் அந்த கையெழுத்து பிரிதியிலே ஓரமாக எழுதியிருப்பார். அடுத்து வருகிறவர் அதை ஏற்கனவே உள்ளதாக எண்ணி சேர்த்துக் கொள்ள வேண்டும் போல இருக்கிறது என்று சேர்த்திருப்பார். இந்த வசனத்திலே எந்த பிழையும் இல்லை. ஆனால் இந்த வசனம் சிறந்த கையெழுத்து பிரதிகளிலே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் வேதத்தை சரியாக துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த காரியங்களையும் நாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இங்கே 6 சாட்சிகள் சொல்லப்படவில்லை. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்களாக 7 கூறப்பட்டுள்ள காரியம் பூமியில் வாழ்கிற நமக்கு பெரிய ஒரு நன்மையை கொண்டு வந்துவிடப் போகிறதில்லை. அடுத்ததாக 8 கூறப்படுகின்ற 3 சாட்சிகளே, அதாவது பூமியில் வாழ்கிற நமக்கு மிகவும் தொடர்புடையது. இது நம்முடைய வாழ்க்கையிலே நேரடியான இணைப்பை உடையது. எனவே இதுவே வலியுறுத்தப்பட வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 Corinthians 5:8. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இந்த 3 சாட்சிகளுக்கும் இடையே காணப்படுகிற ஒற்றுமை என்ன? இந்த 3 ஒரு காரியத்தில் ஒருமைப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்றும், அவர் கல்வாரியில் தமது இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திற்கான கிரயத்தை செலுத்திவிட்டார் என்றும் அறிவிப்பதிலே ஒருமைப்பட்டிருக்கிறது. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3 என்று வாசிக்கிறோம். இந்த 3 இப்பொழுதே இங்கேயே இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்ய வைக்கிறார். நீங்கள் சில ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கிறீர்கள். அந்த புத்தகத்தை ஆசிரியர் எழுதும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எழுத தூண்டுகிறார். அதேபோல அதை எழுதி பல காலங்கள் சென்ற பிறகும் கூட அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து அதை உங்கள் உள்ளத்திற்கு எடுத்துச் சென்று உணர்த்துகிறார். அவர் சாட்சியாக இருக்கிறார். அவருடைய சாட்சி உங்களை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ரட்சிப்பின் அறிவிற்குள்ளே வழிநடத்துகிறது. நீங்கள் எவ்வாறு அந்த அறிவிற்குள்ளே வருகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்திலே நாம் பாவத்தால் தீட்டுப்படுவதிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது. ஆகவேதான் நாங்கள் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதையே நாம் எல்லா செய்திகளிலேயும் வலியுறுத்துகிறோம். இது உங்களுக்கு சோர்வை உண்டு பண்ணாது என்று நம்புகிறோம். தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் விசுவாசிகளான உங்களை சுத்திகரிக்கும் வல்லமை உடையது. மேலும் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வல்லமை உள்ளது. இது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைய நாட்களிலே நாம் சுத்தத்தை குறித்து அதிகம் பேசுகிறோம், அதிகம் சிந்திக்கிறோம். மிகவும் சிறப்பாக சுத்திகரிக்கப்படுவதற்கான அநேக சோப்பு வகைகள் எல்லாம் வந்துவிட்டது. இவை உடலையும் துணிகளையும் மிகவும் சுத்தமாக சுத்திகரிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் இவை எல்லாம் செல்ல முடியாத அழுக்குப்படிந்த இடம் ஒன்று உண்டு. அவற்றை இந்த சோப்புகளினாலே சுத்திகரிக்க முடியாது. அது இருதயத்திலே படிந்துள்ள பாவ அழுக்குகளே. இந்த கேடான அழுக்குகளை கட்டாயமாக சுத்திகரிக்கப்பட வேண்டிய இந்த அழுக்குகளை தேவனுடைய வார்த்தையே சுத்திகரிக்கிறது. இந்த தேவ வார்த்தையால் மட்டுமே இது முடியும். இன்று உலகத்திலே அற்புதமாக சலவை செய்யும் ஒரு பொருள் உண்டென்றால் அது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இது உங்களை சுத்திகரிக்கும், இது உங்களை ரட்சிக்கும். 1 பேதுரு 1:23 வசனத்திலே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எண்டெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவை இந்த தேவ வார்த்தை நமக்கு அளிக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் நாம் நீதிமானாவதற்காக உயிரோடு எழுந்தார். இந்த தேவ வார்த்தை உங்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, நீங்கள் இங்கே உலகத்தில் இருக்கும் பொழுதே சுத்தமாக வைத்திருக்கிறது. நீங்கள் எந்த வகை சோப்புகளை பயன்படுத்தினாலும் இப்படிப்பட்ட காரியம் நடைபெறாது. அது உங்களை உள்ளாக கழுவாது. உங்கள் பாவ அழுக்குகளை அது போக்காது. கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே இன்றும் உங்களை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தையே இங்கே யோவான் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த மூன்றும் பூமியிலே சாட்சியிடுகிறது. ஆவியானவர் வார்த்தையாகிய தண்ணீரை, அதாவது ஜலத்தை எடுத்து பயன்படுத்துகிறார். மேலும் இரத்தத்தை நம்முடைய இரட்சிப்பிற்காக அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கவும் இரட்சிப்பிலே நிலைத்திருக்கவும் இவைகள் விரும்புகின்றன. இப்பொழுது 1 யோவான் 5:9 வாருங்கள், கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 5:9, நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. பொதுவாக ஜனங்கள் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். தொலைக்காட்சியிலோ செய்தித்தாளிலோ அந்த செய்தி வந்துவிட்டால் அதை அப்படியே நம்பிவிடுகிறார்கள். தாங்கள் எதை கேட்டாலும் எதை வாசித்தாலும் அதை அப்படியே நம்பிவிடுகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் நாம் இவையெல்லாம் உண்மைதானா என்று அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அநேகர் ஒன்றுமே செய்கிறதில்லை. ஆனால் தாங்கள் பெரிய காரியங்களை செய்ததாக பத்திரிகைகளிலே புகழ் பாடுவார்கள். அவர்கள் உண்மையை சொல்லுகிறதில்லை. ஒருதலை பட்சமான காரியங்களை அறிவிப்பார்கள். இவர்கள்தான் மனிதர்கள். தங்கள் நோக்கத்தை சாதிப்பதற்காக அவர்கள் உண்மையை சொல்லுகிறதில்லை. ஆம் அருமையானவர்களே, நாம் மனிதர்களுடைய பேச்சை நம்ப வாய்ப்பில்லை. அந்த அளவிற்கே இந்த உலகம் காணப்படுகிறது. ஆனால் அநேகர் இதையெல்லாம் உணராமல் மனிதனுடைய சாட்சியையே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவன் சொல்வதை வேதவாக்காக எடுத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. மனிதனுடைய சாட்சியை விட, மனிதனுடைய வார்த்தைகளை விட தேவனுடைய சாட்சியே, தேவனுடைய வார்த்தையே பெரியது, சிறந்தது. மக்கள் தேவனை விசுவாசியாமல் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே என்று வசனம் சொல்லியிருக்கிறது. தேவன் ஒவ்வொரு பாடத்தை குறித்தும் கருத்தை குறித்தும் இன்று செய்தி சாட்சி கொடுக்கிறதில்லை. அவருடைய செய்தி நற்செய்தி, அது அவருடைய குமாரனை பற்றியதாகும். இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதே அந்த சாட்சி. இந்த சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இப்பொழுது 1 யோவான் 5:10 பார்ப்போம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். முதலாவதாக இங்கே நாம் பார்க்க வேண்டிய வாக்கியம், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். இவை எல்லாமே உண்மை என்று அவர் உறுதிப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தையை வானொலியில் அறிவிப்பதிலே இதுவே மிகுந்த உற்சாகத்தை அளிக்கக்கூடியது. நிகழ்ச்சியை கேட்கிற நீங்கள் என்னை பார்த்ததில்லை, ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை என் சத்தத்தின் மூலமாக கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுவதால் இந்த தேவ வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் என்பதற்கு ஆவியானவர் உங்களுடனே சாட்சி கொடுப்பதால் நீங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதிலும் உபதேசிப்பதிலும் இது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு காரியமாயிருக்கிறது. அது வானொலி மூலமாக அல்லது தொலைக்காட்சி மூலமாக அல்லது பிரசங்க மேடையிலிருந்து நடந்தாலும் இவ்வாறே நடைபெறுகிறது. அடுத்ததாக, தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான் என்று பார்க்கிறோம். நீங்கள் தேவனை விசுவாசிக்காத பொழுது நீங்கள் உங்களுடைய மற்ற பாவங்களோடு மற்றொரு பாவத்தை சேர்த்துக் கொள்கிறீர்கள். அதாவது நீங்கள் தேவனை பொய்யராக்குகிற பாவமே அது. தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்துவை விசுவாசி, நான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் அவரை பார்த்து நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு இயேசு எல்லாம் தேவையில்லை என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனை பொய் சொல்லுகிறவர் என்று அழைக்கிறீர்கள். நம்முடைய அலுவலகத்திற்கு வருகிற அநேக கடிதங்களிலே சில இப்படிப்பட்டதே. ஒரு பெண்மணி சபை நடவடிக்கைகளிலே மிகவும் விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். ஏராளமான நற்செயல்களையும் நல்ல பல சமூக பணிகளையும் செய்து வந்தார்கள். ஆகவே தாங்கள் சரியான நிலையிலே தேவ பார்வையிலே நல்லவர்களாக இருப்பதாக உணர்ந்தார்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றோ ரட்சிப்பிற்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றோ அவர்கள் நம்பவில்லை. நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்ட பிறகு தாங்கள் பாவி என்று அவர்கள் உணர்ந்து இயேசு கிறிஸ்து தங்களுக்கு சொந்த இரட்சகராக தேவை என்றும் உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரையில் தேவனை பொய்யர் என்று அழைக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். இங்கே சாட்சி என்று சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்கிறது? யோவான் இதை குறித்து தான் அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். என்ன சாட்சி இது? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனிலே இருக்கிறது. இதுதான் அந்த சாட்சி. கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பதே நித்திய ஜீவனாயிருக்கிறது. இதுவே சுவிசேஷத்தின் சுருக்கமாயும் இருக்கிறது. அடுத்ததாக, நாம் செய்ய முடிந்த ஒரு சிறு சோதனை குறித்து யோவான் சொல்லுகிறார். பாருங்கள், 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பிரியமானவர்களே, சபையிலே உறுப்பினராக இருப்பவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லப்படவில்லை, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நான் இந்த சபை பிரிவை சார்ந்தவன், அவர் அந்த சபை பிரிவை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடும். நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சபையிலே ஒரு உறுப்பினராக இருப்பதனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமும் அல்ல. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டிருத்தல் என்பதன் அர்த்தம் என்ன? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இங்கே கேள்வி இதுதான், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறீர்களா? அவர் உங்களுடைய இரட்சகரா? நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தினை இந்த பூமியிலே உள்ளவர்களோ அல்லது பரலோகத்தில் உள்ளவர்களோ அசைக்க முடியாத அளவிற்கு விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? அருமையானவர்களே, நீங்கள் இந்த ஒரு நிலைக்கு வராவிட்டால் நீங்கள் எந்த ஒரு நிலைக்கும் இன்னமும் வரவில்லை என்று அர்த்தம். நீங்கள்
2: அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் 9:59 இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலிருந்து இவங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஆமென். இந்த வேளையில் நாங்கள் பாலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்புவிப்போம். இவங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வழி நடத்துங்களையா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
3: காட் பிளஸ் யூ பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ள நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பான சகோதர குடும்பம் சங்கமம் பாணியை எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதர குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியர் செய்கின்ற அன்பான சகோதரியர் குடும்பங்கள் சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் பாணியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்போ அவங்களுடைய பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு உங்களுடைய தயவு இருக்கவன் முடி சபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாதுகாத்து வருவதற்காம் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக பணியெடுத்து கொண்டிருப்பதற்காம் கோடான கோடி நன்றி தகப்பனே. சோதரன் ராஜா மற்றும் தகப்பனே உலக ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு உனக்கு ஜபிக்கிறேன் தகப்பனே. போர் முகங்கள் எந்தெந்த நாடுகள் நடக்குவார் ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தலைவர்களோடும் நீங்கள் பேசி ராஜா, நீங்கள் பேசி நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா, நிரந்தர சமாதானம். அப்படியே நீங்கள் கொண்ட புறமைக்காக நான் செலுத்தவன் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே. இதுவரை மறித்த இயற்கை அனத்தங்கள் மற்றும் மருத்துவ மற்றும் வியாதிகளெல்லாம் மறித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இடைப்பாடலை கொடுத்து அவர்களுக்கு ஆத்மாவை சாந்தியை கொடுங்க ராஜா, ஆத்மாவில் சாந்தியை கொடுங்க ராஜா. அப்படியே அந்த குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க தகப்பனே, ஆட்டி தேட்டி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க ராஜா, ஆறுதல் படுத்துங்க. குடும்பங்களோட தேவைகளை சாந்திங்க ராஜா, சந்திங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். இயேசு நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன், ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆன

நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தஞ்சித்தம் போல் ஏசுநாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான். நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தஞ்சித்தம் போல் எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன், உம் நாமத்தில் ஜெயமெடுப்பேன். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான். நாள்தோறும் பயன்படு

0: நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல் புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஓதிடுவேன், எக்காலம் நான் ஓதிடுவேன். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல் இயேசு நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல் நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல் இயேசு நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல்.
1: ஆமீன் பிரதர். ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கர்த்தர் கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் மன்னிக்க வேண்டும். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து நினைந்து இனிய பாடலோடு ஜபங்களோடு கத்தரை மகிமைப்படுத்தி அவருக்கும் கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நாளே நாளில் இதே வேளையிலே திரும்பவுமாக அவருடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன்
2: பிரதர். கத்தராமே உங்கள் குடும்பத்தையும் உங்களோடு சேர்ந்து ஊழியர் எல்லா குடும்பங்களையும் மற்றும் உலகி எல்லா குடும்பங்களுக்கும் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் ஆணூத்தி நமக்கு கிடைக்கும் இயேசு நாமத்தில் எடுத்துக்கொண்டு. காட் பிளஸ் யூ ஆல் பிரதர்.
1: ஆமீன். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் வழி நடத்துவாரா.
3: Recording stopped.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்.

0: மேலும் ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்கா ஸ்தோத்திரம், இந்த ஜப வேளைக்கா ஸ்தோத்திரம், இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆயிரம் கோடி நாவுகள் போதாது சுவாமி. ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையப்பா, உங்களுக்கு கிருபையப்பா, உங்களுக்கு கிருபை தானப்பா. அவங்களை தாங்கி வர்றது, குலப்படுத்துறது, சோத்தை தருகிறது அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த ஜப வேளையிலும் தகப்பனே, நீங்க தந்த பலத்துக்கா, சொத்துக்கா நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. நாங்க மாத்திரம் சுவாமி, நாங்க மாத்திரம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. அப்பா நீங்க பெரியவர், நீங்க பரிசுத்தர், நீங்க வல்லவர், நீங்க நல்லவர், நீங்க போதுமானவர். வாணக்கூடாதவர்கள் சேரக்கூடாது, விவரிக்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத மகத்துவம் உள்ளவர் நீங்க ஆண்டவர். அப்பா உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம் சுவாமி, எங்களை தாழ்த்துறோம். இவட பாதபடியில் இருக்கிறோம் சுவாமி, பாதபடியில் இருக்கிறோம் சுவாமி. இவங்களுக்கா விண்ணப்பங்களுக்கா வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை நிறைந்தவர் நீங்கப்பா, உங்களுடைய இவங்களை எல்லாம் கேட்கிறவர் நீங்கப்பா. அப்பா நன்றி சொல்லுவோம், இந்த காலங்களுக்காக, இந்த கொடிய காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக, இந்த ஜனங்களுக்காக உங்களோட திப்ப வேண்டுகிறோம் சுவாமி. சபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். சூழ்நிலைகளும் காலங்களும் அப்பா பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறோம் சுவாமி. எனங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே பொல்லாங்கான காரியங்கள். சகப்பனே நீங்க தானப்பா உதவி செய்ய வேணும். சத்துருவின் கையில் இருந்து ஆண்டவரை மீட்டுக் கொள்ள வல்ல தேவன் நீங்க. ஒருவரே ஒருவரே ஒருவரே ஒருவர் அப்பா, யாராலும் முடியாது சுவாமி. இவர்களுக்காக நீங்களுடைய குறைகள் பாவங்களுக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் மன்னித்து மன்னித்து ஒரு விசை ஆண்டவரே, ஜனங்கள் திரும்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. திரும்பும்படியாய் வேண்டிக் கொள்ளியா நாங்கள் ஆண்டவரே. இந்த காலத்தை ஆண்டவரே போது நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை உணர்வு உள்ளவர்களாய் மாறிய சத்தியத்தை கேட்கிறவர்களாய் அதன்படி விடுதலை பெறுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோட வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே. எங்களோட வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை அப்பா, அதன் அதன் காலத்தில் செய்கிற வார்த்தை அப்பா. தகப்பனே எங்கள் வார்த்தை மரியாதை, ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும் சுவாமி, விடுதலை வரட்டும். ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா, மனம் திரும்பட்டும். மனம் திரும்புதல் ஒன்றே தான் அப்பா விடுதலைக்கு. ஆண்டவரே ஆசீர்வாதம், ஆண்டவரே மக்களுக்காக வேண்டி கொள்ளும். பூமியும் கடை ஆந்திரம் எல்லாம் காண்கிறீங்க சுவாமி. ஒருவர் தானும் கட்டு போதும் ஒரு சித்தம் இல்லை என்று சொன்ன தெய்வம் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்கு ஒருவர் தானும் கட்டு போகாதபடி ஆண்டவரே இந்த காலத்தில் உங்களோட வருகையின் காலத்தில் அவர்கள் மனந்திரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம். சகப்பனே இந்த யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் வெல்லப்பட்டு ஜனங்கள் தவிக்கிற தவிப்பு கண்ணீர், பொருளாதார ஒத்தை எல்லாம் இழந்து ஆண்டவர்கள்லாம் இருக்கிறார்கள் அந்த இடங்களில். என் தேவனே எங்களுடைய கிருபை கண்கள் நோக்குவதாக இவர்களை ஒரு விஷயம் அன்னித்து அப்பா, நீங்கப்பா மன்னிங்கப்பா. இந்தந்த நிலையில் இருக்கிறார்களோ சுவாமி, தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, அவர்களை பார்த்து கொள்ளுங்கப்பா, மன்னிங்க. சத்தியத்தை ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த நேரங்களிலாவது, இந்த உத்தரவு நேரத்திலாவது அப்பா அவருக்கு படிகளாய் மாறட்டும். நீங்க தானப்பா ஆசீர்வாதம், நீங்க தானப்பா விடுதலை. ஆண்டவரே இந்த யுத்தத்துல எல்லாம் பொறுமையானங்கள ஒவ்வொருவருக்கா மன்னிக்கணும். எங்கெல்லாம் இருக்கிறாரோ சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அப்பா அவன் அந்தரத்துல கூட ஆண்டவரே நீங்க அகாரை கண்ட தேவன் சுவாமி. அதே மாதிரி ஆண்டவரே ஐயா, இவர்கள் இருக்கிறவனாந்திர பாதையில் ஆண்டவரே நீங்க காண்கிறபடி நான் நன்றி சொல்லுறோம். நன்றி சொல்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சாமி, வேண்டிக் கொள்றோம் தகப்பனே, நன்றி சொல்றோம் அப்பா. அந்த வரையிலும் ஆண்டவரே தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே, பொய்கள் ஆண்டவரே, போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் நடந்து

0: சுவாமி ஆண்டவரே, அவர்கள் மனிதர்கள் ஆண்டவர், அவர்கள் தேவன் அல்ல ஆண்டவரே. அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஐயா நிலையானதாக இருப்பதில்லை சுவாமி ஆண்டவரே. இப்படியான தலைவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் சுவாமி. இந்த தலைவர்களை எல்லாம் நீங்க சந்திக்கும்படியாக அன்னைக்கு முதலாவது தேவ பயம் தேவ நீதி இவர்களுக்கு உண்டார். வேதம் இவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆண்டவரே முன்மாதிரியாம் இருக்கட்டும் சுவாமி. தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நாட்டத்துக்கு தாழ்வுற தலைவர் ஒவ்வொருவரும் நீங்க கொடுத்த வைத்த ஊழியர்கள் சுவாமி. ஆளுகையெல்லாம் கொடுத்த தேவன் நீங்க சுவாமி. நீதியின் நியாயம் ஆண்டவரே ஆளுகையா இருக்கட்டும் சுவாமி. அந்நீங்க சுவாமி இவர்களுடைய ஆண்டவரை குறிப்பிடியாத காரியங்களை எல்லாம் மன்னித்து பாவங்களை எல்லாம் மன்னித்து தகப்பனே இவர்களை வழிநடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வார். அதிகாரங்கள் எல்லாம் நன்மை கேதுவாகவே நீங்க கொடுத்த தேவன் நன்மை கேதுவாகவே இருக்கட்டும் சுவாமி. நன்மை கேதுவாக இருக்கட்டும். தேசத்திலே ஜனங்கள் நீதி புரட்டப்பட்டு ஆண்டவரே அனா அலைகிற மக்கள் ஆண்டவரே அதிகம் ஆண்டவரே நீதி இல்லாமல் ஆண்டவர் கண்ணீரோடு ஆண்டவரே அலைகிற மக்கள் நீதி இல்ல ஆண்டவர் அரசாட்சியோடு தலைமை தேசங்களை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. அப்பா நீதி ஸ்தலங்களில் ஆண்டவரே நீதி இல்லையப்பா ஆண்டவரே. மனிதனுடைய வாழ்க்கையில நீதி இல்லையப்பா. அப்படியான சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே தகப்பனே இரக்கம் செய்யப்பா. அந்த ஆளுகை மத்தியில தேவன் இரக்கம் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ள குடும்பங்களுக்காகவும் ஒரு பிள்ளைகளுக்காகவும் இவருடைய வழிகளுக்காகவும் தகப்பன் நாங்கள் எபிக்கிறோம் சுவாமி. எபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரே ரட்சிக்கப்படுத்து சுவாமி. எல்லா பிள்ளைகளும் இவருடைய குடும்பங்கள் எல்லாம் தேவனுடைய வழிகளில் நடக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டி சத்தியம் இவர்களுடைய முன்மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. அதிகாரங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளும் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி அந்த இடங்களிலும் ஆண்டவரே அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை ஆண்டவரே உண்மையோடு காத்து கொள்ளுகிறவளாய் தேசத்தை காத்து கொள்ளுகிறவளாய் இவர்கள் எல்லாம் நீங்க வைத்த ஊழியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க சுவாமி. தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் உணர்வுள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நிற்கத்தக்கலாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. ஆத்துமா பொழுது ஒப்பு கொடுக்கப்பட்டபடி உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. குடும்பங்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்கள் இந்த இடங்களில் இருக்கிறார்கள் ஆணுகிற தேவனே நன்றி சொல்லுகிறோம். இவர்களுக்காக வண்டி கொள்வோம் ஆண்டவரே. தேசங்கள் உள்ள எல்லா அதிகாரங்களுக்காகவும் எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வண்டி கொள்வோம் தகப்பனே. மக்கள் வியாதி அப்பா வியாதி படுக்கையில் ஆண்டவரே இனங்கள் சின்ன வியாதியா இருந்தாலும் பெரிய வியாதியா இருந்தாலும் தாங்க முடியாத துன்பம் ஆண்டவரே. தவிக்கிற மக்கள் ஆண்டவரே தவிக்கிற மக்கள் வியாதியின் கொடுமை கண்ணீர் ஆண்டவரே கண்ணீரா இறக்கம் செய்யப்பா. பரிகாரியாய கத்தன் நீங்க ஆண்டவரே. கூப்பிடும் போது ஆண்டவரே இவர்களை தொடுங்க சுவாமி தொடுங்க சுவாமி. உங்களுக்கு கூப்பிடுவர்களாய் மாறட்டும் மாறட்டும். தங்களோட வழிதான் வழி என்று இல்லாம தங்களோட சம்பிரதாயங்கள் தான் சம்பிரதாயம். பரிகாரியை கத்தன் நீங்க ஆண்டவரே. இவனை கொடுத்த தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக நீங்க தான் அப்ப எல்லாவற்றையும் சுமந்து கொண்டீங்க சுவாமி. இவர்கள் உணரட்டும் சுவாமி உணரட்டும் அனந்திரும்பட்டும். கடைசி நேரத்தில் ஆயுதங்களை ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கட்டும். வியாதியத்தை ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் இருக்கிறார்களோ சுவாமி அந்த இடங்களில் எல்லாம் தேவனே எங்களுக்கு கிருபையின் கண்கள் இரக்கத்தின் கண்கள் அவர்களை காணும்படியாக வேண்டிக் கொள்வோம். அப்பா ஸ்தோத்தம் தேவைகள் சந்திக்கப்படுற மக்களை எழுப்பிக் கொடுங்க பாதிப்பிக் கொடுங்க. விசேஷமா முதியோர்கள் ஆண்டவரை அனாதரவற்றவராயிருக்கிறார்கள் சுவாமி. வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி ஒழுகின்ற சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய ஆறுதலும் தேர்தலும் உதவி நீங்க தான் அப்பா. இந்த முதியோர்கள் மத்தியில் அப்பா நீங்கள் இரக்கம் செய்து யாரை படுக்கையிலையும் கத்தாவே அவர்களுக்கு உதவி செய்து ஆறுதல் கொடுத்து சுவத்தை கொடுத்து தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளணும் வேண்டிக் கொள்ளணும். முதியோர்கள் மரணத்தருவாயில் இருப்பார்களான் ஐயா. வியாதியில் இருக்கிறவர் ஒவ்வொரு மரணத்தருவாயில் இருப்பார்களான் நாங்கள் ஆத்மா ஒப்பு கொடுக்கப்பட்டு சுவாமி. உலகரங்களில் ஒப்பு கொடுத்தவர்களாய் இவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவரே வேலை இல்லையாண்டுப்பா, போராட்டங்களப்பா, பஞ்சங்களப்பா, ஐயா யுத்தத்தினாலும் ஆண்டவரே, காலநிலை சூழ்நிலைகளினாலும் ஆண்டவர் எல்லாம் வறட்சியாய் கொண்டு போகும். இதற்குரிய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேணும். ஐயா நீங்க தானப்பா சாபங்களை நீக்கிற தேவன், பாவங்களை போக்குற தேவன். இந்த தேசங்களில் எல்லாம் இருக்கிற எல்லா சாபங்களும் நீங்கி ஆண்டவரே செழிப்புண்டாக வேணும். ஐயாவுக்கு இந்த ஜனங்கள் ஆண்டவரே கூக்குரல் தேசங்களில் ஆண்டவர் இருக்கிற கூக்குரல் ஆண்டவர் உங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலாக மாறட்டும். தங்களை நோக்கி தங்களை தாழ்த்தி உங்களை நோக்கி தங்களோட முகத்தை திருப்புவார்களா நான் சிரமத்தை கொடுப்பேன்னு சொன்ன அப்படியான தேவர் சுவாமி நீங்க அப்படியான தேவ மன்னிக்கிறவர் தயவு பெருத்த சுவாமி ஆசீர்வதிக்கிறவர் சிறந்த தேவன் நீங்க சுவாமி. ஐயா உங்களுடைய கூக்குரல் எல்லாம் மாறி உங்களை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு நேர உணவு இல்லாம ஆண்டவரை தவிக்கிற மக்கள் பாருங்கப்பா, சிறியோர் தொடங்கி பெரியோர் வரை ஆண்டவர் பசியின் கொடுமை ஆண்டவரே, பசியின் கொடுமை. எத்தனையோ மக்கள் ஆண்டவரை தவிக்கிறார்கள் சுவாமி, தவிக்கிறாங்க மீண்டும் அழுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே புல்லுகளையும் பூண்டுகளையும் ஆண்டவரே சாப்பிடுறவர்களா இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இறக்கம் செய்யுங்கப்பா. பசியின் தாக்கத்தை அறிந்த தேவன் இங்கு பிரியமான தேவன் ஆண்டவரே. வனாந்திரத்துல கூட ஆண்டவரே மூன்று நாட்கள் பாதத்துல இருந்த ஜனங்கள் பசியோடு திருப்பி அனுப்பிவிடாதபடி வழியிலே கவிந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை போஜனம் கொடுத்த தேவன் ஐயா நீங்க மாறாதவர், நீங்க மாறாதவர், மாறாதவர் இருக்கிறவரா இருக்கிறீன்னு சொன்னவர் இருக்கிறீங்க சுவாமி. ஐயா அந்த பசியும் கொடுமையில் இருக்கிற மக்களுக்காக நீங்க எல்லாவற்றுக்கும் வழியும் கூட சத்தியமானவர் ஆசீர்வதிக்கப்படட்டும், கீழ்படியட்டும். மனந்திரப்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாப்பனேவர்களுக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. அவள் எழுமிக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக்கிறோம், ஊழியர்களுடைய காரியங்கள் ஆண்டு இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா போராட்டமான பிசாசின் மஞ்சனையான போராட்டங்கள் ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் தெரிவிக்கொண்டே இருக்கிற சுவாமி ஆண்டவரே ஜனங்களுடைய போராட்டங்கள் அப்பா இந்த நாட்களில் கடைசி நாட்களில் இருக்கிற அந்த ஊழியக்கார ஊருக்கார எங்கெல்லாம் இந்த நிலையில நிற்கிறார்களோ வேண்டிய வெள்ளத்தை ஆண்டவரே தைரியத்தை கொடுங்க சுவாமி, கொடுங்க சுவாமி. சொல்லத்தக்க வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. எந்த வித நாசமோ பட்டயமோ சாபமோ பசியோ நிர்வாணமோ இதுவாயிருந்தாலும் தகப்பனே எங்களுடைய ஊழியத்தில் அவர்கள் நிலை நீக்கத்தக்கதான வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. அப்பா விழுந்து போன ஊழியர்கள் அதிகம் ஆண்டவரே, விழுந்து போன மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ரட்சிப்பை ஆண்டவரே மறுதளித்து போன மக்கள் ஆண்டவரே இந்த காலங்களில் ஆண்டவரே அப்பா பெருகி கொண்டு போறார் சுவாமி. கடைசி நாட்கள் ஐயா கடைசி நாட்கள் எல்லாம் ஆண்டவரே திரும்பமாய் தங்களுடைய முந்திய நிலைமைக்கு வர வேணும் சுவாமி. உங்களோட நாமம் மகிமைப்பட வேணும், சத்ருவானவன் தூசிக்கப்படாதபடி ஆண்டவரே உங்களோட நாமம் மகிமைப்பட வேணும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள ரசிக்கப்பட்ட சனங்கள் ஆண்டவரே ரசிப்பின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே திரும்பமாய் கீழ்ப்படிந்து உங்களிடத்தில் வரட்டும் சுவாமி. உங்களுக்கு மன்னிப்போல் இருக்கிறோம், அப்படியாக விழுந்து போன ஊழியர்களும் தகப்பனே மகத்துவமானவருடைய ஊழியத்தை ஆண்டவரே புசிக்காதபடி ஆண்டவரே அவர்கள் திரும்பவும் அதிலிருந்து வரட்டும். மன்னிக்கிறது சுவாமி, தூக்கி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமான தகப்பனே. இந்த வேலைகளும் ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களோட வருகையின் காலம் அப்பா வாழங்களோ சொல்லி கொண்டிருக்கின்றது. பிதா தவிர ஆண்டவரை யாரும் அறிய முடியாது என்று சொன்ன காலகம் ஆண்டவர் எப்பொழுதாவது நீங்க வருவீங்க சுவாமி. அந்த நேரத்திலும் ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவர்களாய் சபைகள் எல்லாம் எல்லா சபைகளும் பூமியும் கிடையாது எங்களுக்குள்ள தேவனுடைய ஆண்டவர் ரத்தத்தின் கிரயத்தினால் கொல்லப்பட்ட ஒவ்வொரு சபைகளும் நீங்க தலைவராயிருக்கிறீங்க. எல்லா சபைகளும் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. நீங்க எடுத்துக்கொள்ளுற சபைகளாக ஆண்ட ஆயத்தப்படட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமாய் நிற்கட்டும் சுவாமி. அன்புள்ளவர்களாய் நிற்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபைகளை நேசிக்கிறவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் ஆண்டவரே அவர்களை விட்டு நீங்கி உதவரே தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று மனப்பான்மை இவர்கள் மத்தியில் வரட்டும் சுவாமி. ஜனங்களும் அப்படியான நிலையில ஆண்டவரே சபைகளில் நிற்கட்டும் சுவாமி. வேண்டிக் கொள்வோம் சபையில் நிற்கிற போதமாக உதவியக்கார் அவரருக்கா வேண்டிக் கொள்வோம். கொடுத்த பொறுப்பை உண்மையோடு ஆண்டவரை உதாரத்துவத்தோடும் தாங்கி ஆண்டவரை சபையை காக்கிற ஆண்டவரே நல்ல மேய்ப்பர்களாக மந்தைய நடத்துகிறவர்களாக ஒவ்வொருவரையும் நடத்துங்க. அப்பா அவர்கள் குடும்பங்கள் இந்த நாட்கள் சாட்சியுள்ள குடும்பங்களாய் பன்மாதிரியான குடும்பங்களாய் இருக்கட்டும் சுவாமி. பணியவர்களுக்கு வேண்டிய சுக வேலம் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க. என்ன இவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே காரியங்கள் ஒவ்வொன்றையும் சீதூக்கி பார்த்து ஆண்டவரே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தங்களை பலப்படுத்திக் கொள்ளட்டும் சுவாமி. தங்களை பலப்படுத்திக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக அவர்களுக்காக வேண்டிக்கோங்க. எல்லாங்கள சபை இருக்கிறதோ சுவாமி, எல்லா சபைகளும் மனவாட்டி சபைகளாக மனவாட்டிகளாக எங்களை சபையில ஆண்டவரே இருக்கத்தக்கதாக கருவை செய்து குடும்பம் குடும்பமா நிக்கட்டும் சுவாமி. நிக்கட்டும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே ராஜ்யத்தின் சுவிசேஷம் சவல யாதிகளுக்கு அறிவிக்கப்படவன் அப்பொழுது அமரி வரும் சொன்னது அவனே சவல யாதிகளுக்கும் இந்த நாட்களை அறிவிக்கப்படுவோடையினால் நன்றி ஆண்ட அதற்குரிய காலங்களை அதற்குரிய வழிகளை எல்லாம் நன்றிருக்கேன். எவ்வளவு நல்லவரப்பா நல்லவரப்பா ஒரு வரவுக்கு முன்பாக இவ்வளோ காரியங்கள் தேசத்திலே நடக்கிற சுவாமி அதுக்காக நன்றி சொல்லுறோம். ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் அந்த சுவாமி. இவ்வளவு வழிகளை திறந்து கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே ஊழியங்கள் பெருகிக்கொண்டே போகிறோம். நன்றி சொல்லுறோம். நன்கருக்குரிய டெக்னாலஜி வளர்ந்து மீடியாக்கள் டெலிவிஷன் ரேடியோக்கள் பகவான்கள் என்று சொல்லுங்கிற வார்த்தைகள் பெருகிக்கொண்டே போறது சுவாமி. ஞானங்கள் கீழ்படுகிறவளா கேட்கிறவளா இருக்கட்டும் சுவாமி. அதன்படி ஆண்டவரே நீங்க கொடுத்துரு கிருபிக்கா ஸ்தோதி எல்லாம் கிருபியாப்பா எல்லாம் கிருபி. எப்படியாக உங்களுடைய ராஜ்யத்தின் சீசம் சவலையாதிகளுக்கு அறிக்கப்படட்டும் அறிக்க ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்ட வாலிபர்களை பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே வயது வரம்பின்றி ஆண்டவரே மக்களை பயன்படுத்துங்க சுவாமி. காண்கிற மக்களுக்கும் ஆண்டவரே அவர்களுடைய அன்பை சொல்லக்கூடியவர்களாய் அவருடைய வாய்களிலும் உங்களுடைய வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் வேண்டிக் கொள்வோம். தகப்பனே அவர்களின் சுவாமி ஆண்டவரே அழைக்கப்பட்ட பட்டணங்கள் இரண்டு பட்டணங்கள் எல்லாம் உண்டு சுவாமி. இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்களுக்காகவும் மிஷனர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கஷ்டமான இடங்கள் சுவாமி தாங்குற பலத்தை கொடுங்க சுவாமி. கண்ணீரெல்லாம் நீக்கி பலத்தை கொடுங்க சுவாமி. அப்பா இவ்வளோ துன்பம் ஆண்டவரே கண்ணீரப்பா கண்ணீரப்பா நீங்கதானப்பா தெளிந்தவன் நீங்க தானப்பா பலப்படுத்துற தேவன் தாங்குகிற தேவன் சுவத்தை கொடுக்கிற தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தாங்குகிற மக்களையும் ஆண்டவரே உதாரத்து மூலம் மக்களை விசாரிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும். எத்தனை ஊழியக்காரர்கள் தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. நிற்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் அருமை கத்தாலே பஞ்சமானவர் எத்தனையோ வழிகளில் நிற்கிறார்கள் சுவாமி. இவர்களையெல்லாம் தாங்கக்கூடிய மக்களை ஆண்டவரே எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள நடத்து மக்களும் வாழ்வாதாரம் பெற்று வாழ்வடையட்டும். அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி. மனம் திரும்பட்டும் சுவாமி. சத்தியத்தை கேட்கட்டும் சுவாமி.
1: உடையவராகிய
0: இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தகப்பனே இப்படியாக அந்த ஊழியக்காரர் ஒருவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தகப்பனே இந்த கடைசி நாட்களில் நிற்கிற மக்களுக்காக வேண்டி காண்பு தணிந்து போன காலம் ஆண்டவரு இரக்கமற்ற காரியங்கள் ஆண்டவரு எவ்வளவோ கொடுமையான காரியங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு உறவுகள் உறவுகளுக்கு என்று சொல்லி ஆண்டவரு எவ்வளவு துன்பங்கள் ஆண்ட இரக்கமற்ற செயல்கள் ஆண்டவரு அன்பில்லையாப்பா அன்பில்லையாப்பா அன்பில்லை அன்பு தணிந்து போன காலத்தில் கொடிய காலங்கள் ஆண்டவரே எல்லாம் நடக்கும் என்று சொன்னதேவனே நாளை ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஜபிக்கிறோம் ஆண்டவரே இரக்கங்களுக்காகவும் கிருபிகளுக்காகவும் ஜபிக்கிறோம். இரக்கம் தானப்பா உங்களுக்கு கிருபை தானப்பா மனசரால் ஒன்றும் செய்ய முடியாது கீழ்ப்படியட்டும் சுவாமி. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியட்டும் கீழ்படியட்டும் கீழ்படியட்டும். அப்பா அந்த மக்களுக்கு ஒரு அன்பின் ஆவியை ஊற்றுங்க சுவாமி. அவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே இந்த நாட்களில் மாறியாக உங்களுடைய அன்பின் ஆவி ஊற்றப்படட்டும். வருகைக்கு முன்னாக ஆண்டவரே அன்பின் ஆவி
1: உன்னதமான தேவனுடைய
0: குடும்பங்கள் பெற்றோர்கள் ஒன்று சேரட்டும். பார்த்தாவே கண்ணிகளால் கீழ்படியட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீரையும் தேடுபவர்களாய் மாறட்டும். குடும்பத்தில் நீங்க ஒருவராய் அவர்கள் உங்களை சேர்த்துக் கொள்ளட்டும். தகப்பனே இந்த பிரிந்த குடும்பங்கள் பிரிந்த உறவுகளுக்காக திரும்பமாய் வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே ஆறுதல் படுத்துங்கப்பா, சமாதானப்படுத்துங்கப்பா, கண்ணீரை துடிங்கப்பா. ஆண்டவரே நீதி நியாயம் அவர்களுடைய வாழ்க்கையில வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக்கோ. வாலிய பிள்ளையோட வாழ்க்கை ஆண்டவர், வாலிப வயதில் ஆண்டவரே சிருஷ்டி கத்தரின் நினை என்று எழுதப்பட்ட பிரகாரம் சிருஷ்டி கத்தராய் உங்களை நினைத்தார்களான அவருடைய வாழ்க்கை வளமாயிருக்கு. அப்படியான நிலைக்கு இந்த வாலிய பிள்ளைகள் வரட்டும். உங்கள் வேதத்துக்கு செவி கொடுக்கிறவளால் உங்கள் வார்த்தைகளை காண்கிற அவருடைய கைகளில் இருக்கிற போன்களில் உண்டு சுவாமி. வீடுகளில் இருக்கிற டெலிவிஷன் உண்டு, தெருக்களில் உண்டு சுவாமி, சபைகள் உண்டு. கேட்கிறவர்களாய் கீழ்படுகிறவர்களாய் ஆசீர்வாதத்தை பெறுவர்களாய் மாக்கு தடைகள் எல்லாம் உடைத்து போடும் சுவாமி. தகப்பனே இந்த வாலிய பிள்ளைகளுக்காக மாற்றிக்கொள்ளும் சுவாமி. ஆதி வயது வயது கட்டழிந்து சீரழிந்து விபச்சாரம் போதைகளும் களவுகளும் பொய்களும் சிறைச்சாலைகளில் வேலை இல்லாமல் படிப்புகளை இழந்து போற பிள்ளைகளும் ஆயிருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயம் திருப்பி கொண்டு வாங்க. பெற்றோரும் கண்ணீர் துடைக்கப்படவன் ஐயா. அவருடைய பெற்றோர் கண்ணீர் ஓடுங்கள் பாதத்தில் இருந்து பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளவன். இவருடைய கண்ணீரை பார்க்கிற தேவன் நீங்க சுவாமி. பிள்ளைகளை திருப்பி கொண்டு வருவீங்க சுவாமி. பெற்றோர்கள் கீழ்படியட்டும் சுவாமி. தங்களோட பிள்ளைகளுக்காக தங்களோட பிள்ளைகளை மீட்க வல்லவன் நீங்க ஒருவர் என்று எழுதப்பட்டு இருக்கிற சுவாமி. சுரட்டுப்பட்டு போனவனும் விடுதலாக்கப்படுவான். பல வந்த நாள் கொள்ளையிட பிள்ளைக்கு உன்னோடு விளக்காடு விளக்காடி பிள்ளைகளை ரட்சிப்பேன்
1: இறங்கும்படி நாம் ஜெபிப்போமா. கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஒளிநாடாவை ஆசீர்வதிக்கும்படி அவர் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம்.
0: ஐயா நன்றி சொல்லுறோம் ஐயா, இவ்வளவு நன்றி சொல்லுறோம் அப்பா. எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே, தஞ்சம் புகுந்த தேசம் ஆண்டவரே, வாழ்வழித்த தேசம் ஆண்டவரே, நன்றி உள்ளவர்களா இருக்கட்டும், நன்மை செய்யறவர்களா இருக்கட்டும், தேசத்தின் நறுவறுப்புகளில் இருந்த ஆண்டவரை விலகி இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இந்த உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்கள் இங்கு வந்து ஆண்டவரை ரட்சிப்பெண்ணு நன்மையை பெற்றுக் கொள்வர்களாய் மாறட்டும். இவர்கள் ஆத்மாவில் ஏறப்பெற்ற சுவாமி. என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆத்மாவில் ஏறப்பெற்ற ஆண்டவரே, தங்களுடைய ஆத்மாவின் நிலை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்ப தங்களுடைய உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ள. எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்துல இருக்கிறவர் சுவாமி அப்பா. எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள். தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் அப்பா ஒரு உண்மை இருக்கட்டும், இருக்கட்டும், நீதி இருக்கட்டும் சுவாமி, தேவ பயம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே கெடுக்கிற சட்டங்கள் வகுக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனி உங்களுக்கு பயந்து நீதி உள்ளவர்களாய் தேசத்தை ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. தலைவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடிச்சுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக்க வேதம் இந்த தேசத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அன்றைய நாட்களில் ஆண்டவரே இருந்தது போல வேதம் எங்கும் முன்னிலையில் வரட்டும். பாடசாலைகளில் வரட்டும், நீதிமன்றங்களில் வரட்டும், அவருடைய ஆளுகையில வரட்டும் சுவாமி. அப்பா அந்த தேசம் உங்களுடையதாக மாறட்டும். விக்கிரகங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும். விக்கிரகாராதனக்காரர்களெல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா. அவங்க இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். இலங்கை தேசம், இலங்கை தேசம், இலங்கை ஐயா. நான் கண்ணீர் ஒரு வேண்டிக் கொள்வோம். எங்களுடைய தேசம் ஆண்டவர் எங்க மௌதாதையர் காலங்களில் வாழ்ந்த மாதிரி இப்பொழுதும் வாழாதபடி ஆண்டவர் மனம் திரும்பி ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படும். அந்த நாட்களில் அறியாத காலமா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாட்கள் எப்படி சொல்ல முடியாது சுவாமி. பேதம் உண்டு சுவாமி, ஆண்டவர் வார்த்தைகள் எல்லாம் உண்டு சுவாமி. இந்த காலத்தில் உண்டு சுவாமி. கேட்கிறவர்களாய் கீழ்படுகிறவர்களாய் மனம் திரும்புகிறவர்களாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள மாறட்டும். இன்னும் இன்னும் ஆண்டவரே தங்களுடைய வழிகளில் ஆண்டே போய் கத்தாவை கண்ணீரோடு வாழாதபடி திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி தேசத்தின் ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திர சபையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேசம் உங்களுடையதா மாறட்டும், உங்களுடையதா மாறட்டும், உங்களுடையதா. தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா மக்களும் ஒரு மக்களா தேசத்தை ஆண்டு கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுக்கான இருந்த தேசங்கள் அநேகம் ஆண்டவரே, ஆண்டவரே அடைக்கப்பட்ட தேசங்கள் அநேகம் ஆண்டவர். சகபனே அதனதின் காலத்தில் ஆண்டவரே நீங்க நேர்த்தியா செய்தி வருகிற தேவன். உங்களுடைய காலங்கள் சொல்ல முடியாது சுவாமி, எல்லாம் உங்களுடைய கரத்தில் உண்டு சுவாமி. அப்பா அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் நீங்க ஒவ்வொன்றை நடப்பிக்கிற தேவன். நீங்க நீதியின் நியாயம் உங்களுடைய சிங்காசனம் ஆண்ட நீதி தவறாதவர் ஆண்டவர். தன்னைக்காகவும் ஆண்டவரே நடத்துறீங்க சுவாமி. ஆண்டவரே தேசங்களை எல்லாம் பார்க்கிற தேவன் ஆண்டவரே, தேசத்துக்கு ஒரு விசை ஒரு விசை ஒரு விசை மன்னிப்பு வேணும் சுவாமி. தேசம் எல்லாம் விரலுக்குள் கிடக்குறது சுவாமி. அப்பா இத்தனையோ பாவத்துக்குள் கிடக்குறது சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பு ஆண்டவரே, மன்னிப்பு இவருக்குள் செய்யப்பா. மனம் திரும்பட்டு பாப்பா, இந்த தேசங்களுக்காக வேண்டிக்கு வெளிச்சத்திரி காணட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுட்டும், வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம், இந்திய தேசம், இந்திய தேசம் ஆண்டவரே. ஐயா அவ்வளவோ இருளுக்குள் இருக்கிற சுவாமி. பிசாசின் கிரியைகளும் ஆண்டவரே, பிள்ளை சூனியங்கள் செய்வினைகளும் வந்து சொல்லி பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ள ஆண்டவரே இவ்வளவு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இருந்ததோ தேசம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இருளுக்குள் இருந்து ஆண்டவரே இந்த தேசம் மாற்றப்பட வேணும் அனுப்பிக்கிறோம். அங்குள்ள ஊழியர்களுக்காக வேண்டி ஜெபிக்கிறார்கள் சுவாமி. எங்கெல்லாம் கண்ணீரோடு பாவாச உபவாசத்தோடு தேசத்துக்காக ஜெபிக்கிறார்கள் சுவாமி. எல்லா கட்டுக்களும் உடைக்கப்படுகிறோம் நான் நம்பி சுவாமி. அப்பா நீங்க எல்லாவற்றையும் அந்த காலங்களில் செய்றீங்க. அந்த தேசத்தில் ஆளுகிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். கருவை அப்பா, கருவை, கருவை, கருவை. எப்படியாவது ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவர் வெளிச்சத்தை காண வேண்டும். எல்லா மக்களும், எல்லா மக்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும். எல்லா மக்களும் உங்களோட ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கிருவை அப்பா, கிருவை சப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவர் சங்கமன் ரேடியோக்காக அதில் நுழைந்து உறிஞ்சிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்காக வேண்டி நடத்துங்க அப்பா. வேண்டிய சுகபலனை காட்டிலிடுங்க ஆண்டவர். அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளையோ அவைகளை எல்லாம் அவையானவரே நீங்க அவர்களை உங்களை நடத்துங்க சுவாமி. வருமான சிகம் வேண்டாம் சுவாமி, சிகம் வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே உங்களோட வழிகள் ஆண்டவரே ஒவ்வொன்றிலும் இருக்கட்டும். வேண்டிய சுகபலத்தை ஆசீர்வாதி கட்டுங்க. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம் அப்பா. ஆண்டவர்களும் என் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் நடத்துறபடி நான் நன்றி சுவாமி. நாங்கள் யோகிக்கிறோம் சுவாமி. உங்களையே நம்பி இருக்கிறோம் சுவாமி. மூக்கில் உங்களிடத்தில் உங்களை சட்டை நாள் மூடி பல்லாங்கனுடைய கண்களுக்கு மறைத்து ஆண்டவரே பிள்ளைகளை காத்து கொண்டு வருகிறபடி நான் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா உலகத்து ஒரு கல் ஆண்டவரே, விசுவாசு கல் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக ஆண்டவரை நடத்துங்க சுவாமி. அவர்களுக்கு ஆண்டிக் கொள்கிறோம், ஆண்டிக் கொள்கிறோம், ஆண்டிக்கபடியாக ஒரு ஜபங்களையும் கேட்டவரே நன்றி சொல்கிறோம். கோடி நன்றிகள் அப்பா, கூடான கோடி நன்றி ஆண்டவரே, கூடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. எல்லாக்கா நம்ம துதியும் ஐமை உங்களொருவருக்கே செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் தான் தேவன், நீங்கள் தான் தேவன். அப்பா ஸ்தோத்திரம் இல்லா கணன் துதிமாய் உங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமே, ஆமேன். இதுவரை நேரம் கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்து வழி நடத்தி உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஜபங்கள் கேட்கப்பட்டது என்ற விசுவாசத்தோடு கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக கத்தர் சித்தமான நாளை காலை வேளையில் இதே வேளையிலே திரும்பவுமாக ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். கத்தருங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சோரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவில் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து சொந்த சொந்ததியாக ஆசீர்வத்து வழிநடத்துவாராக.
2: நாமம் உயர்ந்திருப்பதாக.
1: ஆமேன். கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரிய ராஜா அம்மா அவர்கள் இணைவார்கள். கத்தர் வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம்.

0: வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லை என்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்றைய செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: வானத்திலும் பூமியிலும்

0: அருமையானவர்களே, இன்று நாம் ஒன்று யோவான் 5:14 முதல் சிந்திக்கப் போகிறோம். ஒன்று யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அருமையானவர்களே, நாம் நித்திய ஜீவனை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்பது உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்பதை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியிலே நாம் சிந்தித்தோம். இந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு உறுதி உடையவர்களாக நாம் வாழும்பொழுது இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்கிறதை பார்க்கலாம். இந்த உறுதி நம்முடைய ஜபத்திலே ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. ஆம், ஜபத்திலே நமக்கு தைரியம் அவசியமானதா இருக்கிறது. அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உறுதியானது ஜபத்திலே ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. எந்த உறுதி? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஜபம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அவருடன் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றால், அவருடன் அனுதினமும் எல்லா காரியங்களிலேயும் நாம் நடந்து சென்று கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய ஜபம் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவருடைய சித்தப்படிதான் இருக்கும். ஜார்ஜ் முல்லர் என்னும் தேவனுடைய மனிதர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ஆர்வமின்மையை மேற்கொள்வதல்ல ஜபம், அவருடைய விருப்பத்தை பற்றிக் கொள்வதே ஜபமாயிருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் செய்ய விருப்பமற்று இருக்கிற காரியத்தை தேவனை செய்யும்படியாக வைக்க நாம் முயற்சிப்பது ஜபம் அல்ல, அவருடைய சிந்தையை பின்தொடர்ந்து நாம் சிந்திப்பதே ஜபமாகும். இந்த காரியமே தேவனிடத்திலே ஜபிக்க போகும்பொழுது நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஜபத்திற்கு பதிலும் அளிக்கிறவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஜபத்தை கேட்கிறார், ஆனால் கேட்பதையே பதிலாக எப்பொழுதும் அவர் தருவதில்லை. நாம் ஜபிக்கின்ற முறைமையின் அடிப்படையிலே அவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் அளிக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் உடையவர்களாயிருக்க முடியும். நாம் அவருடைய சித்தத்தின்படி ஜபித்தால் அவர் செவி கொடுத்து நமக்கு பதிலை தந்தருள்வார். இப்பொழுது ஒன்றியவன் 5:15 பார்ப்போம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அன்பான சகோதரனே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரமபிதா இருக்கிறார் என்று அறிவது ஒரு ஆசீர்வாதமான காரியம். நாம் அவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லையானால் நம்முடைய ஜபத்திற்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமும் காணப்படவில்லை என்றால் நாம் சுயநலமாக ஜபிக்க மாட்டோம். சகோதரியே, நாம் பிதாவோடு ஐக்கியம் கொண்டு அவரோடு நடந்தோமானால் நாம் அவரை பின்பற்றி செல்வோம் என்றால் நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டு பதிலளிக்கிறார் என்ற தைரியத்தை கொள்ள முடியும். நாம் அவரிடத்திலே அவநம்பிக்கையோடோ அல்லது பிச்சை கேட்பவனைப் போலவோ வரக்கூடாது. தேவனுடைய சித்தம் செய்யப்படும் என்ற ஒரு தைரியத்தோடு அவரிடத்திலே கேட்கும்படி வர வேண்டும். இப்பொழுது ஒன்று யோவான் 5:16 பார்ப்போம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். இங்கே மரணம் என்பது சரீர பிரகாரமான மரணத்தை குறிக்கிறது. இது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கவில்லை. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளை நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். ஒரு விசுவாசி செய்யும் சில பாவத்திற்காக தேவன் அவனை தன்னுடன் இருக்கும்படி அழைத்துக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு என்று யோவான் இங்கே சொல்கிறார். அதாவது அவர்களை இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து எடுத்துக் கொள்வார். ஏனென்றால் அவர்கள் தேவ நாமத்திற்கு இழிவை கொண்டு வந்திருக்க கூடும். நாம் இப்பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்த சில மனிதர்களை குறித்து வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். மோசேயும் ஆரோனும் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் தேவை என்று சொல்லி மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். மோசே இதனால் கோபமடைந்தார். ஆகவே தேவன் சொன்னபடி அவர் கண்மலையை பார்த்து பேசாமல் கண்மலையை 2 முறை அடித்தார் என்று பார்க்கிறோம். அவர் கண்மலையை தொட்டு கூட பார்க்கவில்லை. இதற்கு முன்பு 1 முறை அடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதிலே இளைப்பாறியிருக்கலாம். அந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது. பவுல் 1 கொரிந்தியர் 10:4 எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறைதான் மரித்தார். ஆனால் மோசே அந்த ஒரு மாதிரியை 2 முறை அடித்ததின் மூலமாக கெடுத்து விட்டார். எண்ணாமும் 20:12 சொல்லுகிறது, பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இருந்தபோதிலும் மோசே தன்னுடைய தலைவர் என்ற பொறுப்பிலே தொடர்ந்து நீடிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்றாலும் மோசே தேவனுடன் இதை குறித்து வேண்டிக் கொண்டார். தேவன் தன்னை மன்னித்து அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைய அனுமதிக்குமாறு வேண்டிக் கொண்டார். ஆனால் தேவன் அவரை பார்த்து இவ்வாறு சொல்லியிருக்க வேண்டும், நான் உன்னை மீண்டும் தலைவன் என்ற பொறுப்பிலே வைத்திருந்தாலும் நீ அந்த தேசத்திற்குள்ளே நுழைய போவதில்லை என்றார். மோசே தொடர்ந்து இவ்வாறு கேட்டுக் கொண்டிருந்தபடியினால் தேவன் அவரை பார்த்து போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று கூறுகிறதை உபாகமம் 3:26 பார்க்கிறோம். மோசேயும் ஆரோனும் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்தார்கள். இது சரீர பிரகாரமான மரணம். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அனானியா சப்பீராள் என்பவர்களின் எடுத்துக்காட்டு இருக்கிறது. அவர்கள் இருவரும் ஆதி திருச்சபையின் உறுப்பினர்கள்தான். அவர்கள் பொய் சொன்ன குற்றமுடையவர்கள். அப்போஸ்தலர் 5:11 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த சபைக்கு தங்களை குறித்த ஒரு சிறந்த எண்ணத்தை தவறான வழியிலே ஏற்படுத்த நினைத்தார்கள். அவர்கள் பொய்யிலே வாழ விரும்பினார்கள். அவர்கள் ஏமாற்ற விரும்பினார்கள். விசுவாசிகளை ஏமாற்ற விரும்பினார்கள். இதனாலே தேவன் அவர்களை இந்த பூமிக்குரிய காட்சியிலிருந்து எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்யும் பொழுது அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார். தூர காட்சி பெற்றிருந்தாலும், பல திட்டங்களை நாம் வகுத்து வைத்திருந்தாலும், நாம் துணிந்து பாவம் செய்யும் பொழுது நம்மை அவர் எடுத்துக் கொள்கிறார். 1 கொரிந்தியர் நிருபத்திலே மற்றும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் தேவனுடைய ராப்போஜன பந்தியிலே அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினார்கள். இவர்கள் தங்களை நிதானித்து அறியவில்லை. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலும் தங்கள் வாழ்க்கையை குறித்து பரிசீலனை செய்யாமலும் அதிலே பங்கெடுத்தார்கள். பவுல் அவர்களை குறித்து 1 கொரிந்தியர் 11:30 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:30, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்கிறார். அதாவது அவர்கள் மரித்து போனதை இது குறிக்கிறது. அவர்கள் மரணத்திற்கேதுவான பாவத்தை செய்தார்கள். இந்த இடத்திலே சிலர் இவ்வாறு கேட்பதுண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன என்று கேட்பார்கள். ஒன்றை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யோவான் இங்கே மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை குறித்து பேசவில்லை என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். நாம் சரீர பிரகாரமான மரணத்திற்கு ஏதுவாக நடக்கும் பாவங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கவில்லை. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இராவிட்டால் அவர்களை தேவன் ஒருபொழுதும் தன்னிடத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்க மாட்டார். தேவன் சாத்தானுடைய பிள்ளைகளை அடிப்பதில்லை. தமக்கு சொந்தமானவர்களே அவர் அடிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை மரணத்திற்கு நேரான பாவத்தை செய்யும் பொழுது அவர் அவர்களை தன்னிடத்திற்கு, தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துக் கொள்கிறார். இந்த பாவம் எது? குறிப்பிட்டு இந்த பாவங்களையெல்லாம் செய்தால் இது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை பிரியமானவர்களே. இது மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒன்றாய் இருந்தது, மற்றவர்களுக்கு வேறு விதமாக இருந்தது. மோசேயும் ஆரோனும் கோபத்துக்குள்ளாகி இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை அடித்து விட்டார்கள். அனனியாவும் சப்பீராளும் மாய்மாலக்காரர்களைப் போல வாழ்ந்தார்கள். கொரிந்து பட்டணத்திலே அந்த விசுவாசிகள் போதை பழக்கத்தோட தேவனுடைய மேஜையிலே அபாத்திரமாய் பங்கு பெற்றார்கள். ஆகவே மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்பது எது என்று குறிப்பிட்டு சொல்ல இயலாது. இது ஒருவருக்கு ஒரு விதமாகவும் மற்றொருவருக்கு வேறு விதமாகவும் காணப்படும். எந்த ஒரு விசுவாசியும் இந்த பாவத்தை செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய சித்தம் எது என்று தேவன் வைத்திருக்கிறாரோ அதை மீறும் பொழுது அது மரணத்திற்கு ஏதுவான பாவமாகிறது. தேவன் அவர்களை பூமியிலிருந்து நீக்கும் வரை இந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மரிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இவ்வாறு மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தான் என்று அர்த்தமல்ல. ஆனால் சிலர் மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்சலோமும் மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்துவிட்டான். அப்சலோம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவன் தன் தந்தை தாவீதுக்கு விரோதமாக கலகத்திலே ஈடுபட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலர் சபையிலே பிரச்சனைகளை கிளப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை தேவன் எவ்வாறு நடத்துகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். சிலரை அவர் மரணத்தின் மூலம் எடுத்துக் கொள்ளுகிறார், வேறு சிலரை ஓரமாக வைத்து விடுகிறார். அதற்கு பின்னர் அவர்கள் தேவனுடைய பணியிலே எந்த விதத்திலேயும் பயனுள்ளவர்களாக இருக்க முடியாதபடி தேவன் ஆக்கிவிடுகிறார். பிரியமானவர்களே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்ய எந்த ஒரு விசுவாசிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இது ஆவிக்குரிய மரணத்தை அல்ல, சரீர பிரகாரமான மரணத்தை குறிக்கிறது. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஜேம்ஸுக்கு வயது 6. அவனுடைய வீட்டிற்கு எதிர் வீட்டிலே ஜான்சி என்ற சிறு பிள்ளை இருந்தாள். அவளுக்கு 5 வயது இருக்கும். இரண்டு பேரும் தெருவிலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று சொல்லி ஜேம்ஸ் அந்த ஜான்சியை போட்டு அடிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த ஜேம்ஸின் தாயார், டே ஜேம்ஸ், அந்த பாப்பாவை அடிக்காதே, நீ அவ்வாறு அடித்தால் உன்னை விளையாட விட மாட்டேன், நீ வீட்டிற்குள்ளே வந்துவிட வேண்டியதாகும், எனவே அவளை அடிக்காதே என்று கூறினாள். உடனே ஜேம்ஸ், சரியம்மா, நான் இனி பாப்பாவை அடிக்க மாட்டேன், நல்ல பையனாக இருப்பேன் என்றுதான் சொன்னான். உடனே ஜேம்ஸின் அம்மா வீட்டிற்குள்ளே திரும்ப போய்விட்டார்கள். ஆனால் சிறிது நேரத்திலே மீண்டும் தம்பி ஜேம்ஸ் பாப்பாவை அடிக்க ஆரம்பித்தான். தற்செயலாக இதை கண்ட ஜேம்ஸின் தாயார் அவனை வீட்டிற்குள்ளே வரும்படியாக அழைத்தார்கள். அப்பொழுது ஜேம்ஸ், நான் உள்ளே வர விரும்பவில்லை, இன்னும் கொஞ்ச நேரம் நான் விளையாட வேண்டும் என்று கூறினான். அப்பொழுது தாயார், திரும்பவும் அவளை அடித்தாயானால் உன்னை வீட்டிற்குள்ளே அழைத்துக் கொள்வேன் என்று ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா என்றார்கள். அதற்கு ஜேம்ஸ், இல்லை, நான் வரமாட்டேன் என்று கத்த ஆரம்பித்தான். ஆகவே ஜேம்ஸின் அம்மா என்ன செய்தார்கள் தெரியுமா? தெருவிற்கு சென்று ஜேம்ஸின் கைகளை பிடித்துக் கொண்டு தரதர என வீட்டிற்குள்ளே இழுத்துக் கொண்டு வந்தார்கள். இப்பொழுதும் இந்த ஜேம்ஸ் அவனுடைய தாயாரின் செல்ல பிள்ளைதான். ஆனால் அவனால் வெளியே அந்த குழந்தையோடு கூட விளையாட முடியாது. தொடர்ந்து அவன் தப்பு செய்யாதபடி உள்ளே அழைக்கப்பட்டான். அதே போலத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை தொடர்ந்து தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கு வரும்படி நடந்து கொண்டால் தேவன் ஒன்று அவர்களை ஒரு ஓரமாக வைத்து செயல்பட முடியாதபடி ஆக்கிவிடுகிறார், அல்லது மரணத்தின் மூலம் தனது வீட்டிற்குள்ளே அழைத்துக் கொள்கிறார். தேவன் இதை செய்வதற்கு தயங்குவதில்லை. தேவன் இவ்வாறு பல காரியங்களை, பல சூழ்நிலைகளை செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குன்றியோவான் 5:17 வாருங்கள். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. இன்று உயிரோடு இருக்கும் விசுவாசிகளான நாமும் பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்யவில்லை. நாம் தவறானவற்றை செய்திருக்கிறோம். அது அநீதியான காரியம். இருந்தாலும் தேவன் நம்மை தம் வீட்டிற்கு அழைத்துக் கொள்ளவில்லை. பாவம் செய்த ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் எடுத்துக் கொள்வாரானால் நீங்களும் நானும் எப்பொழுதோ எடுக்கப்பட்டு போயிருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபையாயிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவருக்கு பிரியமான வாழ்க்கையிலே எந்த நாளும் நீடிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா, ஆண்டவரே உம்முடைய சித்தமா என்பதை கேட்டு செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருப்போம் என்று சொன்னால் நாம் இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட போவதில்லை. குன்றியவான் 5:18 பாருங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஆம், நாம் இந்த நிருபத்திலே பார்த்தது போல உங்களுக்கும் எனக்கும் 2 சுபாவங்கள் இருக்கின்றன, பழைய சுபாவம், புதிய சுபாவம். புதிய சுபாவம் பாவம் செய்யாது, இது ஒருபொழுதும் பாவம் செய்யாது. இந்த புதிய சுபாவம் தேவனுடைய காரியங்களிலும் தேவனிலும் வாஞ்சையாயிருக்கும். ஆனால் பழைய சுபாவம் பாவம் செய்யும். இதனாலேயே விசுவாசியும் பாவம் செய்து விடுகிறான். சரீரம் மீட்கப்படும் வரையிலும் இந்த பாவ சுபாவம், பழைய சுபாவம் சரீரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் உள்ளான புதிய மனிதனிலே பலனுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது இந்த பழைய சுபாவத்தை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க முடியும், பாவம் செய்யாமல் இருக்க முடியும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு பிடிக்க முடியாது என்பதற்கு மற்றொரு உறுதியான வசனம் இது. கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு வேண்டுமானால் இடையூறு கொண்டு வரலாம், ஆனால் அது அவர்களை பிடித்து ஆட்கொள்ள முடியாது. ஒருவேளை அவ்வாறு பிடித்திருந்ததேயானால் அவருடைய ரட்சிப்பை நாம் சோதிக்க வேண்டியது அவசியம். தாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று அவர்கள் வேண்டுமானால் ஒருவேளை சொல்லலாம், ஆனால் உண்மையிலேயே அவர்கள் வேத வசனத்தின்படி மறுபிறப்பை அடைந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒன்றியவான் 4:4 தெளிவாக சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எங்கே பிசாசு தங்கியிருக்கிறதோ அந்த உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டார். இப்பொழுது 1 யோவான் 5:19 பார்ப்போம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்திற்கு பிசாசு பிள்ளையை தூங்க வைக்கும் பொழுது என்று தலைப்பிட்டு நாம் பிரசங்கிக்கலாம். அதாவது நாம் தேவனுடையவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். இந்த முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள், அதாவது பொல்லாங்கனுடைய தோளிலே இருக்கிறது, தூங்கிக் கொண்டிருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் பொல்லாங்கன் தூங்குகின்ற உலகத்தை உடையவனாயிருக்கிறான். அந்த பொல்லாங்கனாகிய பிசாசு நம்மை பார்த்து, நீங்கள் ஊழியம் செய்து மக்களை எழுப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு அது பிடிக்கவில்லை, இது உங்களுக்கும் தேவையில்லை, அவர்கள் எவ்வளவு நிம்மதியாக பாவத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், திருச்சபைகளிலேயும் அநேகர் அக்கிரமங்களிலேயும் பாவங்களிலேயும் மரித்து கிடக்கிறார்கள், நீங்கள் அவர்களை எழுப்பி விடுகிறதை நான் விரும்பவில்லை, அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறான். மக்கள் விசுவாசத்திலே விழிப்படைவதை குறித்து பிசாசு வருந்துகிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் பொல்லாங்கனுடைய தோளிலே தூங்கிக் கொண்டிருக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களை சுற்றிலும் பார்த்தால் இதை ஒத்துக்கொள்வீர்கள். 1 யோவான் 5:20 பாருங்கள். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல, இது ஒரு நபர். அந்த நபர் இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் அவரை உடையவர்களாக இருப்பீர்களானால் ரட்சிப்பை உடையவர்களாக இருப்பீர்கள். இது ஒரு சமயம் அல்ல. அடுத்ததாக யோவான் இந்த நிருபத்தை அழகாக நிறைவுக்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 5:21, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமேன். கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்கும் இடையிலே வந்து நிற்கும் எந்த ஒரு காரியமும் விக்கிரகமே. நீங்கள் உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய கவனத்தை கவரும் அல்லது உங்கள் கவனத்தை நிரப்பும் எந்த ஒரு உலக காரியங்களுக்கும் வாழ்க்கையிலே இடம் கொடுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டியதற்கு பதிலாக உங்கள் கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ உங்கள் வேலையையோ உங்கள் செல்வத்தையோ உங்கள் தொழிலையோ உங்கள் வியாபாரத்தையோ நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க முன்வாருங்கள். கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கும் ஐக்கியத்தை விட்டு உங்களை பிரிக்கும் எதுவும் விக்கிரக ஆராதனையே. இன்று அநேக விசுவாசிகள் இந்த பொல்லாத உலகத்தின் அநேக காரியங்களை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆதியாமம் 1:1 என்ன சொல்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆம், அவரே சிருஷ்டித்தார் என்று வேதம் ஆரம்பமாகிறது. அடுத்ததாக இங்கே நமக்கு இறுதியாக தரும் வாக்கியங்களிலே ஒன்று, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமேன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை சற்றே நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரமபிதாவே, இன்றும் நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் எதையாகிலும் உம்முடைய சித்தப்படி கேட்டால் எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சித்தப்படி உம்முடைய பதிலுக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஏற்ற நேரத்திலே பதில் கொடுப்பீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கும் கிருபையை அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்து எங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை இடையிலே முறித்துக் கொள்ளாதபடி கர்த்தர் தாம் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது அப்படிப்பட்ட காரியங்களிலே மீண்டும் மீண்டும் அன்றுவரே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த நேரத்திலாவது அதை குறித்து உண்மையாக யோசித்து தங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வேண்டாம் என்று சொன்ன எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் மீண்டும் செய்யாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுக்கும் உமக்கும் இடையிலே இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் ஒரு விக்கிரகமாக வந்து உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் நாங்கள் கொடாதபடி தடை செய்யாதபடி எங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நாட்களிலே இந்த ஒன்றியவா நிறுவத்தை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தொடர்ந்து கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் மூலமாய் அவர்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட பாடங்களை எழுதி வைத்து இருதயத்திலேயும் ஆழத்திலே அவர்கள் வைத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து மெய்யான சந்தோஷத்திலும் மெய்யான சமாதானத்திலும் பரிபூர்ணமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீரே துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19.

0: ஹலோடம்மா,
1: வருதா?
0: நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நின்றீங்க போட்டீங்க.
1: இல்ல, நான் போட்டுட்டேன். சரி வரையிலே திரும்பி பயந்துட்டேன். அப்ப திரும்பி போடவா?
0: ஆமாம்.
1: சிவக்கடவுளே என்ன.

0: வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்றைய செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: ஹலோ, என்ன பிரதர்?
2: ஏ, வந்துட்டு போனீங்க திரும்பி, வந்துட்டு திரும்பி போட்டீங்களாம்மா?
1: ஐயோ, என்ன இது, இதே பிளைக்குது பிரதர்.
2: நீங்க தான் கட் பண்றீங்க, நீங்க தான் கட் பண்றீங்க. இங்க திருப்பி போங்க, திருப்பி போங்க.

0: அப்படியே நில்லுங்கம்மா. ஆமையின் அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது
1: Recording in progress.
0: அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸிஸ் அரியராஜா அவர் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு இணைவார். அந்த வேலையை கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தர் நாம மேன்மைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களும் தங்கு தடையின்றி வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஆமேன். ப்ரேஸ் தி லார்ட்மா, வழி நடத்துங்க.
2: ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான் புறாவாம் பரிசுத்தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது.

ஆம் பரிசுத்தாவியானவரே, வான்புறாவாம் ஆவியானவரே, என் மேல் வந்து ரங்குங்க ஐயா. இந்த நேரத்திலே எனக்கு பெலன் வேணும், உங்களுடைய பெலன் வேணும். ஒரு விதமான தடைகளும் வரக்கூடாது ஆண்டவர். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போட்டும் ஆண்டவரே. என்னோடு கூட இந்த நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. நீங்கள் சொன்னீங்கள், பேசுறவர் நீங்கள் அல்ல, நான் என்று சொன்னவரே. என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பெலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நான் ஜீயம் எடுக்கிறேன். உம்முடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிக்கன மைமேமேன் இயேசு ராஜாவுக்கு இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 15th of March 2019 காலை ஜெப வேளையிலே ஆவியானவர் எனக்கு தந்த பாடலை தான் இந்த நாளே நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் அதிகமாக என்னுடைய ஜெப வேளைகளிலே தேவன் என்னை நடத்திய பாதையில் அவரின் அன்பையும் அதிசயங்களை நான் நினைக்கும் பொழுது கண்ணீரோடு தான் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். இந்த நாளில இந்த பாட்டும் நான்

இந்த பாடல் தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நன்றி சொல்லுதல் என்றால் தேவனுடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் மனமார்ந்தல், அதாவது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துதல். இன்னும் வேதாகமம் கூறுகிறது, நன்றி நாங்கள் தேவனிடம் இருந்து பெற்ற எல்லா ஈவுகளுக்காகவும் அவருக்கு அவருடைய செயல்களுக்காகவும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதனால் நாம் தேவனில் மட்டும் நம்பி இருக்கிறோம் என்றும் அவருக்கு ஒரு கிராட்டிடியூட் நன்றி செலுத்துறதாக காண்பிக்கிறோம். நாங்கள் எனக்கும் ரெண்டு பாடல் தந்திருக்கிறார்,

பாருங்க, நான் அவரை தேடவில்லை, ஆனால் அவர் என்னை தேடி வந்தார். கத்தருக்கே மகிமை. இந்த 1999 ஜனவரியிலே நாங்கள் திடீரென்று எங்களுக்கு அங்கே சிக்காகோவுக்கு போக வேண்டி இருந்தது. என் கணவனுடைய தம்பியுடைய மகள் ரூபினியுடைய என்கேஜ்மெண்ட். அந்த ஜனவரி புல்லாத ஸ்னோ, சரியான ஸ்னோ, அந்த நடுவே சிவிய விண்டராக இருந்தது. அப்ப நாங்கள் ஒரு வியாழக்கிழமை போக வேண்டும், வெள்ளிக்கிழமை வழிக்கிட வேணும். அது அப்ப அந்த நாட்கள்ல முழங்கால் அளவுக்கு வந்துட்டு ஸ்னோ, வெரி சிவியர். அப்ப என்ன செய்வோம், நாங்கள் முதல் நாள் வியாழக்கிழமை போகணும், ஆனால் இங்க பரபரப்பு எல்லாம் வதந்தி வர துவங்கிட்டு எல்லாம் போக்குவரத்து எல்லாம் நிப்பாட்ட போறார்கள் என்றும். அதே நேரத்துல அண்டைக்கு 3 மணிக்கு, வியாழக்கிழமை 3 மணிக்கு ஒரு பொல்லாத ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் வருவதாக, எப்படியாவது நாங்கள் போக வேணும். ஆகவே எனக்கு ஆண்டவருக்கு ஆவியானவர் ஏவின பிறகு நாங்கள் கை கோத்து, பிரதான தூதர்களே, காபிரியேலே, மிகாவேலே, இந்த ஸ்னோ ஸ்டார்மை அகற்றி விடுங்கள் இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை பண்ணினோம். பார்த்து கொண்டிருக்கிறோம், 3 மணிக்கு டிவி சொல்லுது எக்ஸ்பெக்டட் ஸ்னோ ஸ்டார்ம் பைபாஸ்ட். பாருங்க ஆண்டவர்கிட்ட கிருபை, அடுத்த நாள் இவ்வளோ தடங்களுக்கு ஊடாக நாங்கள் போய் எப்படியோ சேர்ந்து அங்கே என்கேஜ்மெண்ட்ல நின்று பாடி எல்லாம் செய்து திரும்பி வர அம்ட்ராக்ல என்னுடைய உள்ளம் அப்படியே ஒரு நன்றி, ஐயோ இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளால போய் வந்துட்டோம். அந்த நேரத்துல கத்தர் கொடுத்த ஒரு பாடல்,

இந்தே நன்றி கூறேன் பாருங்க. சோர்விட்ட வேளையிலே ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறார். நான் ஒரு உடைந்த பாத்திரம், எப்பொழுதும் ஆண்டவரை கேட்பேன், எப்படி ஐயா நீங்கள் இந்த பாட்டெல்லாம் எனக்கு தாரீங்கள் என்று ஒரு நாள் வெளிப்படுத்தின இந்த பாட்டின் ஊடாக. நீ ஒரு உடைந்த பாத்திரமானபடியால்தான் நான் உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி கத்திருக்கேன் மகிமை. இன்னும் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தணும். தேங்க்ஃபுல்னஸ் ஃபார் காட்ஸ் குட்னஸ். அவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக சங்கீதம் 100:4-5 வசனங்கள் வந்து நான் பாட்டா பாடுகிறேன். ஓம்.

சோதரியுங்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரைக்கும் வீரமாய் பாடுங்கள். ஆமே, நாங்கள் துதிக்க வேணும், பாட வேணும். அவர் சமூகத்தில் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அங்கே ஒன்று நாளாகமம் குரானிக்கல்ஸ் சாப்டர் 16:8, கத்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள்னு சொல்லப்படுகிறது. எப்போதும் நாங்கள் கத்தருடைய செய்கைகளை நாங்கள் பப்ளிஷ் பண்ணணும், பிரசித்தப்படுத்த வேணும். 1 Thessalonians 5:18 எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே இயேசுவுக்குள் உங்களை குறித்து கத்தருக்கு தேவனுடைய சித்தமாயிருக்கிறேன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் 136 உங்களுக்கு தெரியும், எல்லாம் அங்கே வந்து முழு சங்கீதமும் கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இனி 116:12-13 வந்து நான் முதல் பாடின பாட்டினுடைய கடைசி ஸ்டான்ஸ். கண்ணீர் கவலைகள் களிப்பாக மாட்டிய கத்தரின் நாமத்தை புகழாமல் இருப்பேனோ.

இந்த சங்கீதக்காரன் அதுதான் சொல்றார், கத்தர் செய்த ரட்சிப்புக்கு நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுதொழுவேன். அடுத்தும் நாங்கள் பார்க்கிறோம், எதிரியின் கையுக்கும் எங்களை ஆண்டவர் எங்களை தப்புவிக்கிறார். பாருங்க எத்தனை முறை எங்களுக்கு எத்தனை டெம்டேஷன்ஸ்ல கத்தர் உதவி செய்தார், எத்தனை முறை நாங்கள் அகப்பட்டு இருப்போம் சில சில கஷ்டமான நேரங்களில், ஆண்டவர் அந்த பொல்லாங்கனுடைய ட்ரப்ல இருந்து எங்களை என்ன மாதிரி எங்களை ஆண்டவர் காத்திருக்கிறார். இங்க தாவீது சொல்றான் சங்கீதம் 35:9-10 வசனங்களே, என் ஆத்மா கர்த்தரில் களி கூறுகிறது, அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவான்களுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கத்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஏன்னா தாவீதுக்கு எவ்வளோ கஷ்டமான நேரங்கள் எல்லாம் வந்த வேளையிலும் ஆண்டவர் தான் அவனை ரட்சித்தவர், அவனுக்கு உதவி செய்தவர். எதிரியில இந்த அவனுக்கு எத்தனையோ சங்கீதங்கள் அங்க முன்னுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, சவுலுக்கு தப்பி ஓடி கஷ்டப்பட்டிருக்க நேரம் எல்லாம் தங்கிது சாவிது பாட்டு பாடுறான். இன்னும் அங்கே 31:7-8 வசனங்க, அதுவும் தாவீது தான் அவன் சொல்லுறான், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், எங்களை வந்து மரணத்தின் என்று ஆண்டவர், ஃப்ரம் த பவர் ஆஃப் டெத், எங்களை மரணத்தில் இருந்து ஆண்டவர் காத்தார்ன்னு சொல்லி 1 Corinthians 15:53-57 வசனங்கள் சொல்லுகிறது. அதை நான் ஒரு பாட்டாய நான் பாடுகிறேன்.

மைத்தாணி பிழைப்பால் மகிமையடைந்து நீடுளி வாழ்ந்திடுவாய். அங்கே வசனம் சொல்ல, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜீவமெங்கே. இயேசு மரணத்தை ஜெயித்ததினாலே நாங்களும் ஜெயிக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்து இயேசு கிறிஸ்து மரித்து உயித்ததால் ஜீவி இன்னும் எனக்கும் ஒரு பாட்டிலே

பாட புகழ் மாலை சூட்டே மகிழ்ந்திடுவேன். அடுத்ததாக தேங்க்ஃபுல்னஸ் ஃபார் ஆன்சர் ப்ரேயர். எங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்ததுக்கு நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேணும். 1 சாமுவேல் 2 முதல் 10 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே என்னவாதி அன்னாள், அவள் வந்து அவளுக்கு பிள்ளை இருக்கவில்லை. ஆகவே அவளுடைய சக்களத்தையும் அவளை எப்போதும் வேதனைப்படுத்தி கொண்டிருப்பார். ஆனால் அவளுடைய கணவன் இருக்கானா இவள் எவ்வளோ அன்பா இருந்தார். ஆகவே ஒரு முறை அவள் போய் ஆலயத்திலே போய் அவள் அங்கே இருந்து ஜெபித்து சொல்றாள், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தருவீரானா அவனை நான் உம்மோட மொக்கே தருவேன் என்று நான் சொல்லி அங்கே இருக்கும் பொழுது அந்த ஏலி அங்கே இருந்தவரும் நிற்கிறார். இவள் மதுபானம் கொடுத்திருக்கிறாண்ட அவள் சொல்றார், இல்லையா ஆண்டவரே நான் வந்து மனக்லேசம் உள்ள ஹிஸ்திரி என்று சொல்லி அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு சாமுவேல கொடுத்ததுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவள் அந்த நன்றி பாருங்க என்ன விதமாக நன்றி செலுத்தினான். எனக்கும் ஒரு பாட்டிலே

இயேசுவின் பாதம் நான் முத்தம் செய்வேன். பாருங்கோ, என்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில வச்சு எனக்கு எப்பொழுதும் அவருக்கு மறு உத்தரவு தருவேன். கண்ணீருக்கு போதும் ஆண்டவர் ஒரு விடுதலை, ஒரு வெற்றி கொடுக்கிறது. ஆகவே நாங்கள் இவ்வளவு நன்றியா, எனக்கு மாத்த நாங்கள் எல்லாரும் தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாது, ஒரு கடமை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக முதல் சரணம், நான்

புகழ் பாடி தோவேன். இது நன்று சொல்லி அந்த முதலாவது சரணம். இங்கே வந்து தாவீதும் சொல்லுறான், சங்க 81 சங்கீதம் 15 வசனத்திலே, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலும் அப்பொழுது என் வாய் மது புகழை அறிவிக்கும். உண்மையாகத்தான் தாவீது எவ்வளவோ பாவங்கள் செய்தும் ஆண்டவர் அவனை மன்னித்ததால அவன் எப்பொழுதும் சொல்ல என்னுடைய வாய் எப்பொழுதும் புகழை அறிவிக்கும். இங்கே நானும் பாடுகிறேன், நாளும் பொழுதும் நன்றி கூறிடுவேன். என்ற வாழ்க்கையில ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி நான் மாத்திரமல்ல, நீங்கள் என்ன கேட்கிறவரும் தான். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாளும் பொழுதும் நன்றி செய்ய வேணும். அவருடைய பாதம் நாங்கள் தொழுது கொள்ள வேணும் என்று நான் பாடுகிறேன். இந்த வசனம் வந்து பைபிளே இருக்குன்றது எனக்கும் இந்த முறை நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண போதுதான் நான் கண்டேன். எனக்கு வேற சந்தோஷமாக இருந்தது. 116 சங்கீதம் 2 பாட்டிலே, நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று நான் அந்த வேர்டை நான் கண்டுபிடித்தேன். அதுக்கு முந்தி எனக்கு அந்த வசனம் எனக்கு தெரியாது. அது பைபிளில் இருக்கிறத நான் கண்டுபிடித்தேன் இந்த முறை தான். அது எனக்கும் ஒரு பாட்டிலே, துதி மலை புகழ் மலை கண்ணீர் மலை, ஏ துதி மலை

அழுகை செய்ய ஐயா. ஆம், அவருடைய பாதம் நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பது. அவர் நல்லவரும் சர்வ வல்லவரும் ஆகியிருக்கிறார். எனக்கும் எத்தனையோ பாட்டிலே ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், வல்லவர் வல்லவர் நல்லவர் என்பதாக. 131 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். இன்னும் 107 சங்கீதம் 1 வசனம் அதே வசனம்தான் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி. எனக்கும் ஒரு பாட்டிலே

ನಂದಿಸಲು ತನಾವು போதாதையா. இன்னும் அந்த முதலாம் சரணத்திலே நான் பாடுறேன், உம்முடைய புகழ் பாட வேண்டும் என்று நான் நாதா உன் புகழ் பாடிடுவேன்.

ஐயா, ஆண்டவரை போல நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கலாம். எங்களுக்கு நாட்களும் போதாது, எங்களுக்கு நாவும் போதாது அவருடைய புகழை பாடுறதுக்கு. இதைத்தான் தாவீது நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன். அங்கு 51 சங்கீதம் 15 வசனத்தில் அவன் சொல்றாள், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தெல்லும் அப்பொழுது என் வாய் மது புகழை அறிவிக்கும் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் அதை செய்ய வேண்டியது. 2 சரணம் வந்து

உம்மாலே செய்யக்கூடாததொன்றுண்டோ? உன்னதரேயுமை உயர்த்திடுவேன். அங்கே கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லும் பொழுது அங்கே சங்கீதம் 29 தாவீது வந்து கர்த்தருடைய சத்தத்தை பற்றி அது மிகவும் விவரமாக அவன் சங்கீதம் 29 தாவீதுதான் அந்த சங்கீதம் சொல்றான். 29 சங்கீதத்திலே கர்த்தருடைய சத்தம் வந்து இவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லுகிறான். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருடைய மகிமையையும் வல்லமையையும் செலுத்தி கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அங்கே கீழே சொல்லுறது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, அவைகள் மண்ணின் சொல்லுகிறது. இன்னொன்று அது பெண் மான்களை குட்டி போட பக்கத்தாக செய்கிறதாம். கர்த்தருக்கு சோத்திரம். இப்படியாக கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதாம். இப்படி கர்த்தருடைய சத்தம் வல்லமை உரத்த சத்தம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. யோபு சொல்றார் 37:5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியம் விதமாய் குமுற பண்ணுகிறான். குமுற பண்றானா பெரிய சத்தமாக சொல்லுறது. 1990 மார்ச் எனது வலது காலிலே ஒரு விஷப்பரு வந்தது. நான் இந்த உங்களுக்கு அதிகமான இந்த சாட்சி தெரியும். அது வந்து விஷப்பரு டெட்டனஸுக்குரியதாக வந்து விட்டது. ஆகவே என்னுடைய மகன் சொல்லி போட்டேன், எனக்கு ஹை ஃபீவர், த்ரோட் இழுக்குது, எனக்கு தெரியும் அது சிம்டம்ஸ், டெட்டனஸ் சிம்டம். என்ன மகன் வந்து, இல்லை நாங்க போனான், இல்லை தம்பி என்ன, நோ நோ அம்மா கட்டிப்பா போகணும்னு சொல்லி என்ன எங்களுக்கு சென்ட் மைக்கேல்ஸ், நாங்கள் இருந்த 10th lane கால்பிட்டிக்கு முன்னால அப்போசிட், இல்லை சரி என்ன செய்யறது இவன் எப்படி என்ன வற்புறுத்துறானே என்று சொல்லி நானும் ஆயத்தம் படுத்த, எனக்கு அந்த சத்தத்தை இப்பவும் கேட்டால் ஒரு பயங்கரமான ஒரு தண்டரிங் வாய்ஸ், இட்டி முழக்கமான ஒரு சத்தம், அடி பைத்தியக்காரி, இவ்வளவு காலமும் நான் உன்னை பார்த்தேன், இப்ப நீ மருந்துக்கு போறியான்னு ஆண்டவர் என்ன கேட்டுட்டார். நான் சொன்னேன், தம்பி நான் வரமாட்டேன், ஆண்டவர் என்னோடு பேசிட்டார், அப்பா எனக்கு ஜெபம் பண்ணுங்கள், அவர் எனக்கு கரம் வச்சு ஜெபித்தார். நீங்கள் ஒரு இந்த இங்கே அங்கே டிஸ்பிரின் இங்கே டைலினோலாக்கும், அது போட்டாலும் ஒரு அட்லீஸ்ட் 1-2 minutes எடுக்கும், உடனடியாக வேத்துது. அவ்வளவு தான், காய்ச்சலும் போச்சு, எல்லாம் போயிச்சு, எல்லாம் தூங்கினேன். அடுத்த நாள் என்னுடைய ஓவாச வெள்ளிக்கிழமை முழங்காலுக்கு போனேன், வேற

அருமே, இந்த பாட்டு ஆண்டவர் தந்த இதுக்கு ஒரு ஒரு துகையரா இருந்தான் நல்லது. இந்த பொழுதான் வான்புறாவே

இயேசுவேன்னு சொல்லி நான் வாய திறந்தேன். வான்புறா அருமையாக என்னிலே வந்து அமர்ந்த கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தருடைய அந்த பெரிய சத்தத்தை நான் கேட்டேன். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய இன்னும் ஒரு வசனம் சொல்றது, எக்ஸடஸ் யாத்திராகமம் 15:26, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதுக்கும் பாட்டு தந்தார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை விளக்குவேன் என்றவரே. உண்மையான ஆண்டவருங்கள் பரிகாரி, நாங்கள் கீழ்ப்படிய வேணும் அவற்ற வார்த்தைக்கு. அவர் சொல்றார், இன்னும் எனக்கு அந்த மெல்லிய சத்தத்தை குறித்தும் எனக்கு ஒரு வாய்ஸ் ஒரு நாள் இயேசுடைய சத்தம் இயேசுடைய சத்தம் வந்து யோவான் 10:9 சொல்லுறார்.

சத்தியமும் ஜீவன் என்றார். இன்னும் இயேசு இப்படியாக இயேசுன்ற ரட்சிப்பை கொடுத்து நாங்கள், அவர் எங்களுக்கு தானே வாசல், தானே வழி, நானே சத்தியம் என்று சொல்லுறேன். June 1977 என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஜெயந்தி, அவளுடைய திருமணத்துக்காக நான் ஜெபித்த பொழுது எனக்கு இன்னும் தான் அதன் பிறகு எனக்கு ஒரு நாளும் அப்படி ஒரு வாய்ஸ் கிளைக்கு காதுக்குள்ள ஒரு வெரி சாஃப்ட் ஸ்வீட் வாய்ஸ். ராணியக்காவுடைய மகன், எனக்கு ஒரு கசின் இருந்தவ, எனக்கு எத்தனையோ ராணியக்காவை தெரியும். ஆனா ஆண்டவருடைய எவ்வளவு ஞானம் உள்ளது அவன், எனக்கு கன்ஃபியூஷன் தராதபடி. எந்த ராணியக்கா, எனக்கு ஒரு செகண்ட் கசின், அவளுக்கு ஒரு மகனும் எனக்கு தெரியும், இன்னொரு மகன் இருக்கிறதும் எனக்கு தெரியாது, அந்த என்ன வயதுண்டும் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இப்படி சொன்ன, நான் போய் ஜெயந்திக்கு சொன்னேன், இப்படி ஜெயந்தி ராணியக்காண்டின் ஒரு கசின் இருக்கிறா, ஒரு இப்படி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிறத குறித்து எனக்கு தெரியாது. அவ சொன்னா, டீச்சர் இப்ப கொஞ்ச நாளா அவர் தம்பு, அவருடைய அந்த ராணியக்காவுடைய தம்பியர் ஏதோ எங்கிட்ட விட்டு அடிக்கடி வந்து போயினவண்டு, அவருடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு கத்தர் ஒரு பாட்டு கொடுத்தார். கத்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிறவர் பிரயாசம் விருதாம், கத்த நகரை காவாராக காவலாளர் விழே திருப்பது விருதாம், கத்தர் வீட்டை கட்டராக கட்டுகிறவர் பிரயாசம் விருதாம், கத்த நகரை காவராக காவலாளர் காத்திருப்பது விருதா விருதா விருதா. இன்னும் அடுத்தது வந்து பரிசுத்தாவியானருடைய சத்தம். நாங்கள் நீங்களும் கேட்டிருப்பீங்கள், நானும் அடிக்கடி பரிசுத்தாவியானுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா சில வேளைகளிலே அந்த சத்தம் வந்து மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு டிஸ்டிங்க்ட் வாய்ஸா கிடக்கிறது. இப்ப சமீப காலத்திலே, இந்த வருஷத்தின் தொடக்கமா என்னதான் நம்புறேன், நான் எந்த மாதம் தெரிய இல்லை, எனக்கு நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஒரு சகோதரி என்னுடைய மினிஸ்ட்ரிய உடைக்க வேணும் அவமாக்க வேணும் என்று பொல்லாத காரியங்களை என்னை பற்றி தான் டிவியில வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு சவால் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். நான் மிகவும் துக்கப்பட்டேன். எனக்கு தெரியும் ஆண்டவர் கையானாலும் எனக்கு கண்ணீரோடு நான் நடந்து கொண்டிருந்த வேளையில ஒரு அழுத்தமா அந்த ஒரு குரல், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட், இவ்வளவு அருமை ஆண்டவர் என்னோடு பேசினார். அது வந்து 46 சங்கீதத்துல இருக்கிறது, 9-10-11 வசனங்கள்.

ஆமென். பாருங்க, இவ்வளவு அருமையான ஆவியானவர் வேதனைப்படுற வேளையெல்லாம் எப்படி விதமா வந்து எங்களை தேற்றுறார். பீஸ்டில்லன்னோ, நீ அமர்ந்திரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கத்தர் இவ்வளவு அருமையான தேவன், இப்படி ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளவு சலாக்கியம். நாங்கள் நன்றி உள்ளவர்களாகத்தான் அவருக்கு நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் நாங்கள் 2nd, 12th February 1995 எனக்கு கால வேளையிலே நான் எழும்பும் பொழுது பெரிய சத்தமா ஒரு சத்தம் கேட்டுது. ஏசேக்கியேல் 30:2-3 வசனங்கள் என்று சொல்லி, ஏசேக்கியேல் 30:2-3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, ஆபத்து நாள் வருகிறது என்று அலறுங்கள். நாள் சமீபமாயிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். இது வந்து 30 வருஷங்களுக்கு முன்பதாக எனக்கு இந்த சத்தம் விடிய காலமே கேட்டு நான் எடுத்து பார்த்த பொழுது இந்த வசனம் சொல்லப்படுது. இது எகிப்தியருக்குரிய வசனமா இருந்தாலும் இப்பொழுது எங்களுக்கும் தான் ஆண்டவருடைய வருகையின் காலம் நெருங்கி வருகிறது. ஜோயல் சொல்றார், நீங்கள் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு வேற வாருங்கள் என்று ஜோயல், அங்கே ஜோயலோட புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுக்கும் இது ஒரு ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. சாரி, ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரம், அவருடைய வருகை அதிசீக்கிரம், அந்த நாள் வருது. அதுக்கு நாங்கள் ஆயத்தமா எங்களையும் ஆயத்தமாக்கி வைத்துக் கொள்ள வேணும். எங்களை மன்னிப்பு கத்தரிடம் இருந்து நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிக்கை பண்ணுகிறது. இன்னும் இதே நேரத்திலே அங்கே என்னுடைய ஒரு அக்காவுடைய மகள் ராணி, அவளுடைய ஒரு ஒரு ட்ரீமிலே நான் சொல்லுகிறேனா, One life, one death, eternity என்று நான் பெரிய சத்தமா சொல்றதாக அவ தன்னுடைய கனாவிலே கண்டிருக்கிறா. உண்மைதான், ஏனென்றால் எப்படியும் மரணம் எல்லாருக்கும் வரப்போகுது. அடுத்ததாக நாங்கள் ஜீவித்து மறிக்க போறோம், அதன் பிறகு நித்தியம். இதை நாங்கள் தான் எங்களுக்கு ஆக்கி கொள்ள வேணும். என்ன மாதிரி, நாங்கள் இட்டேனலா, எங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு வேணுமானால் நாங்கள் ஆண்டவரை ரட்சிப்பைக்குள்ள வர வேணும். இயேசு எனக்காக மரித்தார், எனக்கு உயித்தார், எனக்காக திறந்து பேசுறார். அந்த நம்பிக்கை, அவருடைய ரத்தம் என்ன கழுவினான் சார், ரட்சிப்புக்குள்ளே வந்தால் எனக்கு அந்த மரணத்தை குறித்து நான் பயப்படவும் தேவையில்லை. அங்கே நித்திய காலமா அவரோடு நாங்கள் இருக்கலாம். இன்னும் ஒரு முறை, 1995 October 29 என்னுடைய கனாவில எனக்கு ஒரு சத்தம் கேக்குது. The glory of the Lord is seen here now. கர்த்தருடைய மகிமை இங்கே இப்போ காணப்படுகிறது என்று அந்த சத்தம் என் காதிலே விழுந்தது. கர்த்தருக்கு சோத்திரம், அவருடைய மகிமை எங்களோடு இருக்கிறது. இன்னும் நான் அங்கே பாடுவேன், உம்மாலே செய்யக்கூடாதது ஒன்றுண்டோ, உன்னதரே உம்மை உயர்த்திடுவேன். ஏரேமியா 32:27 சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஏரேமியா எழுதுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. அவர் மாம்சமான யாவருக்கும் தேவன், அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னும் லூக்கா 1:37 அங்கே நாங்கள் வாசிக்கிறோம், அங்கே மரியாளிடம், இயேசுவின் தாய் மரியாளிடம் அங்கே தூதன் வந்து சொல்லுகிறார், கிருப பெற்றவளே வாழ்க, நீ கேட்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவேன், இயேசு பெயரிடுவா, இப்படி சொல்லி அவள் கேட்கிறாள். இது எப்படியாகும், எனக்கு நான் புருஷனை அறியேன் என்று அப்பொழுது அவள் சொல்ற, பரிசுத்தாவியானவர் உண்மையில் வந்து நிழலிடுவார் என்று சொல்லி எல்லாம் சொல்லி முடிய அவர் சொல்லுறார். அந்த தூதன் சொல்லுறார், உன்னுடைய இனத்தாளாகிய மெலடி என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். அந்த வேளையிலே மரியாளும் சொல்லு, தூதன் சொல்லுறார், கத்தராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எஸ் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்ல மரியாளும் தன்னை ஆண்டவருக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறத பாக்குறோம். அத்துதன் தான், ஆண்டவர்களை செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாரும் இத எங்கட வாழ்க்கையிலும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நானும் ஒரு பாட்டிலும் மூன்றாவது சரணம் வந்து, கர்த்தாவே உமக்கு புதுப்பாட்டு பாடுவேன், கர்த்தரின் பெயர் பிரஸ்தாபப்படுத்துவேன்,
கத்தரே பெரியவர், கத்தரே பரிசுத்தர், கத்தாவே உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி என்று நான் பாடுகிறேன். இந்த மூன்றாவது சரணத்திலே கத்தாவே உமக்கு புது பாட்டு பாடுவேன். எனக்கு இதையும் குறித்து நான் இப்ப இந்த முறைதான் நான் கண்டுபிடித்தேன். அங்க வேதத்திலே அதே 144 சங்கீதம் 9 வசனத்திலே தாவீது சொல்றான், கத்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். சங்கீதம் 33:3 அவருக்கு, அதாவது நீதிமான்களே அவருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 98:1 கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். சமுத்திரத்தின் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவைகளின் குடிகளே, கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே எனக்கும் கத்தர் ஒரு ஒரு ஒரு ஒரு பாட்டு கொடுத்தார்.

இந்த காலையிலே தான் நான் இந்த பாட்டை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின, இந்த புது பாட்டு பாடுவேன் என்று. கர்த்தருக்கு சோத்திரம், ரெண்டு இடத்துலயே ஆண்டவர் எனக்கு, நான் அவருக்கு புது பாட்டு பாடுவேன் என்று சொல்லி எனக்கு தந்திருக்கிற. 144 சங்கீதம் 9 நான் சொன்னால், ஏற்கனவே தாவீது சொல்லிட்டான், கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன் என்று. இனி 105 சங்கீதம் 1 கர்த்தரின் பெயர் பிரஸ்தாவப்படுத்துவேன். அது என்னுடைய பாட்டிலே வருது, கர்த்தரின் பெயர் பிரஸ்தாவப்படுத்துவேன். இந்த சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். பிரசித்தப்படுத்தவும் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் மூடி வைக்க கூடாது. தருணம் கிடைக்கிற நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது என்று எங்களுக்கு ஒரு கடமையாக தான் இருக்கிறது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், 1 குரானிக்கல்ஸ் 1 குரானிக்கல் 16:8 வந்து நான் அந்த வசனம் நான் ஏற்கனவே நான் வாசித்து விட்டேன் என்று நம்புகிறேன். ஓ, அதிலே இந்த பிரஸ்தாவப்படுத்துறதை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 9:10 வந்து புது பாட்டு பாடுகிறார்கள். அங்கே ஹெவனிலே அவர்கள் புது பாட்டு பாடுகிறார்கள். இன்னும் 14:3 புது பாட்டு பாடுகிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் நான் இங்கே இந்த பாட்டிலே கத்தாவே உண்மை ரெண்டாம் சரணத்துல நான் பாடுகிறேன். நன்றி சூத்திரம் ஆண்டவரே. உம் சத்தம் கேட்டு உம் சித்தம் செய்ய உன்னத அனுபவம் தாரும் ஐயா. அந்த நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நீங்க அந்த உன்னத அனுபவத்தை குறித்தும் எங்களுக்கு என்ன செய்ய, பவுலப்போசனனுக்கு வந்து அவருக்கு அந்த உன்னத அனுபவம் இருந்தது. அவர் வந்து சொல்றார், இந்த 3 மட்டும் தான் எடுக்கப்பட்டேன் என்று சொல்லி. ஆகவே இந்த வெளிப்படுத்தல் எல்லாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் 3 தான் ஆண்டவர் கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய சிங்காசனத்திலே ஆண்டவர் உயரமா இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அவரை சுத்தி 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் இருக்கிறது. அப்போ பவுலப்போசனுக்கு அந்த அனுபவம் இருந்த பொழுது அவருக்கு வந்து இவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். அதே மாதிரிதான் எங்களுக்கும், நாங்களும் ஆண்டவருக்குள்ள அதிகமாக நெருங்கி நாங்கள் வார நேரங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் தாரார், உன்னத அனுபவம். அதைத்தான் நான் இன்னும் தாரும் ஆண்டவரே என்று நான் கேட்கிறேன். சில பேர் அந்த நேரத்துல உருளுவார்கள், நான் கண்டிருக்கிறேன். அவ்வளவு பரவசம், சில பேர் பிறத்து சிரிப்பார்கள், சில பேர் அழுவார்கள் கண்ணீர் சேர்ந்து. இதெல்லாம் அந்த உன்னத அனுபவம் அதையும் எனக்கு தரவேணும் என்று நான் கேட்கிறேன். அந்த 2 சரணத்திலே நான் பாடினேன், அதை நான் மறந்து விட்டு அதை மன்னிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 3 நான் சொல்றேன், கர்த்தரை நாமம் பிரஸ்தாவப்படுத்துவேன், கர்த்தரை குதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று சங்கீதம் 105:1 இருக்கிறேன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இன்னும் நான் பாடுகிறேன், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பெரியவர் அவரே, பயப்படத்தக்கவர் அவர் என்று சங்கீதம் 96:4 சொல்கிறது. இன்னும் நான் பாடுகிறேன், கர்த்தாவே நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். எனக்கும் கர்த்தர் 96:4 நான் பெரியவரும் மிக ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரும். 1 1 Chronicles 16:25 கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர். இதை திருப்பி திருப்பி அங்கே வசனம் சொல்லப்படுகிறது. இன்னும் எனக்கு இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்தோத்திர பாடல்களை நான் பாடி என் செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன்.

மே ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே. மலைகள் வேகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்ற கத்தருக்கே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே.

கர்த்தருக்கு சோத்திரம். இம்மட்டும் என்ன நடத்தினவர். நான் இந்த தீம் சாங்கை பாடி என்னுடைய செய்தியின் முடிவுக்கு கொண்டு வருவேன்.

புகழ் பாடிடுவே. நன்றி சொல்லி நான் பாடுவேன், நாதாகும் புகழ் பாடிடுவேன்.

பாடிடுவேன். ஆம் சுவாமி, உம்மை மட்டும்தான் நான் பாடுவேன். நீர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரமான கத்தர். துதியலின் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதி சோத்திரம் எல்லாம் உங்களுக்கு தான் உரியது. எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகளை ஏராளம் எண்ணி முடியாத எண்ணிக்கை ஆண்டவரே. எப்படி சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு கடமையாக இருக்கிறதே. எண்ணி முடியாத எண்ணிக்கை அவர் செய்த நன்மைகள். இந்த நாளும் இந்த செய்திய ஆண்டவரே இந்த உண்மை கேட்டுக்கொண்டு ஜனத்தோடு ஷேர் பண்ண. தடைகள் வந்திருந்தாலும் இவ்வளவுக்குள்ளாலும் எப்படியோ இந்த செய்தி வெளியில வந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாயிருக்க எங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நான் கேட்கிறேன், தாவீது சொன்னது போல நாங்கள் உம்முடைய புகழை எப்பொழுதும் எங்கட வாய் சொல்லி கொண்டே இருக்கட்டும். நன்றி இயேசுவேண்டு நாங்கள் சொல்லி கொண்டிருப்போம். இந்த நாளுக்கா சோத்திரம், இந்த நேரத்தை எனக்கு சங்கமம் தந்ததுக்காக நான் நன்றியோடு கத்தரை சோத்திருக்கிறேன். பிரதரையும் ரீட்டாவையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களுக்கு இன்னும் இன்னும் ஞானத்தையும் கொடுத்து எல்லாம் தேவையிலே நீர் சந்திக்கிறதுக்காக நன்றி. அதே போல இந்த சங்கமத்திலே சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே செய்திகள் கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பம் குடும்பமா ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் கேட்க போறவர்களையும் ஆண்டவரே உள்ளத்திலே எல்லாரும் ஒரு கணக்கு எடுக்க வேணும். ஆண்டவர் இவ்வளவு காரியம் எனக்கு செய்தாரே, நான் எப்படி நன்றி செலுத்துறேனா, நான் சொல்லுவது குறைவான்னு சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் எல்லாரும் தங்களை இன்னும் ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு நன்றி செல்ல நீர் உதவி செய்ய வேணும் என்று கெஞ்சுறேன் ஆண்டவரே. எனக்கும் நீங்கள் தந்த நன்றி உள்ள இந்த உள்ளத்துக்காக நான் உமக்கு கோடி கோடி கோடி சோத்திரம்னு சொல்லுறேன். இந்த நாளிலும் எனக்கு உதவி செய்த தெய்வகுமாரா, உம்முடைய உண்மையின்படி இட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவரே, என்னோடு எப்பொழுதும் கூட இந்த என்னை நடத்துறீங்க. மீண்டுமா நீங்க செய்த சகல நன்மைகளுக்காக நான் உண்மை சோத்திரித்து துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கு தான் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசு

0: நேரமும் வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை துதிகளோடு பாடல்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு ஜபங்களோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதே வேளையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே துதி ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளெஸ் அம்மா. ஆமென். நன்றிகளும் விசுவாசத்தோடு இருப்போம்.
1: நன்றி செலுத்த வேண்டிய நன்றி செலுத்துவது எங்கள் கடமை. எப்படியோ நீங்க போடுங்க.
0: ஆமீன். ஆமீன். அருமையானவர்களே,
1: எங்களுடன்
0: தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அம்மா அவர்கள் இணைந்து ஜெபங்களோடு துதிகளோடு வான்புறாவின் நேரத்திலே வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுவோம்.
2: ஆமேன்.
0: நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேகரிப்பின் மாணவரை அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வழியில் இந்த ஊழியர் சுசேகரிப்பின் மாணவியாக வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ப்ரைஸ் லார்ட். ஐயா,
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
0: மைக்கை ஆன் பண்ணுங்கள். ப்ரைஸ் லார்ட். ஆமேன். நாங்கள் இந்த வழியில்
3: ப்ரைஸ் லார்ட். ஐயா, ப்ரைஸ் லார்ட்.
0: ஊழியர் சுசேகரை பின்வானவர்கள் ஜெபம் தேசத்தில் நினைந்திருக்கிறார். வேத பாடத்தில் எண்ணிய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக அவர்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. வேளையிலும் அவரிடம் இருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.
3: ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் தானே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காக, காலை வேளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவரே, இந்த வார்த்தைகள் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளாக இருப்பதனால் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே பேசுகிற வேளையிலே உங்களுடைய ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்களில் உங்களுடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல அடியோட உதறுகளிலே உங்களுடைய வார்த்தையை போட்டு நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம் நேயத்திடத்தில் இணைந்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவநாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த ரட்சிப்புக்கான தேவ வார்த்தைகள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த நாட்களை இன்றைக்கு ஐந்தாவது பகுதியில் இந்த நாட்களை கடந்து செல்ல போகிறோம். அதாவது நேற்றைய நாட்களிலே ரட்சிப்பின் வருங்காலத்தின் நிலை என்ற தலைப்பில் இந்த நாட்களில் பேசினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் அதனுடைய மிகுதி பகுதிகளை இந்த நாட்களில் பேச போகிறோம். இந்த நாட்களில் ரட்சிப்பை குறித்தான் இந்த நாட்களில் பேச போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்றால் அந்த பகுதியில சொல்லப்படுகிற காரியம் நேற்றைய நாட்களிலே ஒன்று குழந்தை 15:41 வாசித்து நாட்களை நிறுத்திவிட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் உயிர்த்தெழுந்த அல்லது மர்மமான சரீரத்தை பெறுவது என்ற தலைப்பில் இந்த நாட்களில், அதாவது இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை என்ற தலைப்புக்குள்ளாக இந்த நாட்களில் வருகிற இந்த தலைப்பிலே பார்க்கிற வேளையிலே அந்த உயிர்த்தெழுந்த அல்ல மர்மையான அந்த சரீரத்தை பெறுவது என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்றேன். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், வேதத்திலே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த உயிர்த்தெழுந்தலை குறித்து இந்த நாட்களை வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடையவர்களே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் நாக்களிலே 15:52 52 இந்த நாக்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாக்களை இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம், எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மர்வமும் ஆக்கப்படுவோம் என்று சொல்லி இந்த நாக்களை சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அப்ப இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் முதலாவது பாருங்கள், ஒரு ட்ரம்பட் சவுண்ட், அதாவது எக்காலத்தினுடைய சத்தம் கேட்கப்படும், அதாவது தொனிக்கிற வேளையிலே அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். பாருங்கள், முதலாவதாக ஆண்டவருக்குள்ளே கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்தவர்கள், அவராலே இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவருடைய நாமத்தை ஆராதித்தவர்கள், அவருடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரவங்கள் நெருக்கங்களை இந்த நாட்களே பட்ட இந்த நாட்களே அவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களே பாருங்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம், எழுந்திருப்பார்களாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த எக்காலம் தொனிக்கிற வேளையிலே தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நாட்களை உருவாகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்க, அந்த சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் சாதாரணமா இந்த வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களை நிர்ணயிக்க முடியாது. ஏனென்றால் இந்த எக்காலம் தொனிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் அறிவான கத்துடையவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கடலிலே மரித்தவர்களை கடல் ஒப்பு கொடுக்குமா, அக்னியிலே மரித்தவர்களை அக்னி ஒப்பு கொடுக்குமா. அக்னியில மறிக்கிறான்னு சொன்னால் பாருங்கள், இன்றைக்கு சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேகர் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களை அன்றைக்கு சாத்சாக் மேஷாக் அவர்களுக்கு செய்தது போல அக்னியில கூட இந்த நாட்களை போட்டு எரித்திருக்கிறார்கள். அவர்களை அப்படி வீட்டோட வச்சு இந்த நாட்களை கொளுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா தேசத்திலே இருந்து இந்தியா தேசத்திலே போய் கத்துடைய ஊழியத்தை செய்த ஒரு ஊழியக்காரர் இந்த நாட்களை பாருங்கள், அவர் குடும்பமாய் போய் ஆண்டோட அழைப்பின்படி அந்த காரியத்தை செய்தார். ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா பாருங்கள், அவரையும் அவருடைய ரெண்டு அதாவது குழந்தைகளையும் இந்த நாட்களே அந்த ஜீப்ல இருந்த வேலையில அப்படியே போட்டு அவர்கள் அந்த ஒரிசா மாநிலத்தில இந்த நாட்களே அந்த அவர்களை அப்படியே கொளுத்தி அப்படி எரித்து சாக்காடி விட்டார்கள். ஆனால் அந்த வேலையிலே வந்து பாருங்கள், என்ன காரியம் நடந்தாலும் அவருடைய மனைவியாரிடத்துல இந்த நாட்களே வந்து கேட்ட வேலையிலே அவர்கள் எந்த விதமான அந்த செய்தவர்களுக்கு தண்டனையோ காரியங்களை குறித்து இந்த நாட்களே அவர் சொல்லவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களே தொடர்ந்தும் ஆண்டோட ஊழியத்தை அந்த இடத்திலே தான் மறுபடியும் செய்து வந்தார்கள். ஆனா என்ன நடந்ததுன்னா, அதற்கு பின்பாக சரியாக ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்களில் அந்த இடத்துல பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி வந்ததை அங்கே காணக்கூடியது. கர்த்தருடைய காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் அவர்கள் எப்படி என்று சொன்னால், ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த நாட்களில் உயிரோடு கொளுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இங்க வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த எக்கால சத்தம் துணிக்கிற வேளையிலே அப்பொழுது மரித்தோர்கள் அழிவில்லாமல் இந்த நாட்களில் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படியாக மறித்தார்களோ, மண்ணு மறித்து புதைக்கப்பட்டவர்கள், இதாக சரியாக மறித்து மண்ணிலே புதைக்கப்பட்டவர்கள், அதே வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள் எந்த சூழ்நிலையில மறித்தார்களோ எல்லாரும் அந்த இடத்துல இந்த நாட்களில் எழுந்திருக்கிறவர்களா இருப்பார்கள். அதே வேளையிலே பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததற்கு பின்பாக ஒரு காரியம் நடக்கும், அங்கே நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கிறவர்கள், கத்தரோடு நடக்கிற பிள்ளைகள், உயிரோடு இருக்கிற நாங்கள் இந்த நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளை சங்கீதம் 15 எடுத்து வாசித்து பாருங்கள். அதாவது கத்தருக்கு எப்படி பிரியமாக இருக்க வேண்டும், நாவினால் புறங்கூறாதவன், அதாவது அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே இப்படியாக அதாவது மற்றவர்களை குறித்து அதாவது அவதூறு செய்யாதன் இப்படி அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவருக்கு அந்த பிரியமாக ஆண்டவருடைய நிலைமையின்படி நடக்கிறவர்களுக்குடைய வாழ்க்கையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு மறுரூபமாகிற அனுபவத்தை இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் கத்துடைய ஊழியத்தை செய்கிறார்கள், ஆனா பாருங்கள் இந்த நாட்களிலே அதை கத்தருக்கு பிரியமாக இந்த நாட்களில் செய்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டோட ஊழியத்தை செய்கிற இந்த நாட்களிலே எல்லாரும் செய்யலாம், அருமையான கத்துடைய இல்லை என்று நான் சொல்லவில்லை, சரியான காரியம். ஆனால் அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த விதைகளை குறித்து ஆண்டவர் ஏன் என்னத்திற்காக ஓமானம் சொல்லுகிறான்னு சொன்னால், நல்லல்லத்திலே விழுந்த விதைகள், கல்லுக்குள்ளே விழுந்த விதைகள், முள்ளுக்குள்ளே விழுந்த விதைகள் என்று சொல்லி சொல்லப்படுறது. அப்படியானால் பாருங்கள் அங்கே அந்த ஒரு ஒரு சில ஜனங்கள் இந்த நாட்களை கத்துடைய ஊழியத்தை செய்யும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கும்படியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை உலகம் நெருக்கிறது, முட்கள் நெருக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஊழியத்தை செய்ய விடாதபடி இந்த நாட்களை அங்கே நெருக்கிறதை பார்க்கிறோம். உலக கவலைகள் இந்த நாட்களை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்படியாக ஒரு வகையில ஊழியத்தை செய்கிறார், உலக கவலைகளோடு. ஐயோ அந்த பிரதர், அந்த ஊழியக்காரன் பாருங்க, ஆண்டவர் அறிந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியில வாகனம் வச்சிருக்கிறார், வீடு வச்சிருக்கிறார், சொந்தமாய் அது வச்சிருக்கிறார், உலக கவலைகள். அது மட்டுமல்ல பாருங்க, இந்த நாட்கள் மனைவியார் சொல்லுவார்கள், இந்த நாட்களே அவருடைய மனைவியாரை பாருங்க, இந்த நாட்களை களத்துல இத்தனை பவுன் சங்கிலி போட்டிருக்க, இதெல்லாம் உலக கவலைகள், உலகத்துக்குரிய காரியங்கள். இப்ப பாருங்கள் இதை எப்படி அணிக்கத்தக்கதாக, சோதோம் குமாராவில லோத்துடைய மனைவி ஏன் உப்பு தூணாய் போனாள் என்று சொல்லி சொன்னால், என்ன காரியம், தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய சுகங்கள், தன்னுடைய காரியங்கள், எல்லா ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் விட்டு போகிறோமே, அநியாயமா எரிந்து போகுது. அவங்க நினைச்சாங்க என்ன சொன்னால், ஏதோ ஒரு அக்னி வந்து எரிக்கும், ஆனால் இந்த நாட்களை சொல்லுகிறார், அதுக்கு பின்பாக மறுபடியும் போய் அந்த காரியங்களை மீட்டுக் கொள்ளாமல் நோக்கம் இந்த நாட்களை இருந்திருக்கலாம். அருமையான கத்திர, ஃபார் எக்ஸாம்பிள், அருமையான கத்திர பிள்ளைகளை அந்த சூழ்நிலை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், திரும்பி பார்க்கிறார் தன்னுடைய அந்த அவளுடைய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே என்ன காரியம் நடக்கிறது சொன்னால், அவ அந்த லோத்துவனுடைய மனைவியாரை உலக ஐஸ்வர்யங்கள் இழுத்துக் கொள்ளுகிறதாக அந்த நாட்களை இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இப்படியாக இழுத்துக்கொள்ள நிமித்தம் தான் திரும்பி பார்த்த வழியிலே உப்புத்தூணாக மாறினாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே விதமாக இன்றைக்கு அநேக விசுவாசிகள், அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உலகமும் வேணும், நான் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நினைப்பார்களா இருந்தால் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உயிர்த்தெழுதல்ல என்ன ஆண்டவர் என்ன தீர்மானத்தை செய்ய போகிறார்களோ இந்த நாட்களில் நமக்கு தெரியாது. கர்த்தருடைய தீர்மானமும் கர்த்தருடைய காரியம் அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், மரித்தோர் அழிவிலாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படியானால் நாம் அந்த மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டுமா இருந்தால், கர்த்தரோடு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல, நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல, ஆபிரகாம் தேவனோடு நடந்தது போல இன்றைக்கு நாங்களும் இந்த நாட்களை நடப்போம்.

வேண்டாம். வேதம் சொல்லுறது ஐயா, பரலோகத்திலே இருந்து இறங்கி வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மறுபடியும் பரலோகத்துக்கு வருவர் அவர் தான். அதுதான் அப்ப அவரை தவிர இந்த நாட்கள் ஒருவரும் அங்கே பரலோகத்துக்கு போகவில்லை. அருமையான கத்தோடு அதை தான் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான கத்தோடு பிள்ளைகள், ஏனென்றால் பாருங்களேங்களா, வேதத்திலே அதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிற வேளையிலே அநேக ஆதாரங்களை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்கள், இங்கே தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிற வேளையிலே வானம் திறக்கப்பட்டது. பிதாவுடைய வலது பாரசத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலாம் இருக்கிறார். அருமையான கத்தோடு பிள்ளைகளை, எழுந்து நிற்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த காட்சியை காணுகிறார் அருமையான கத்துடப்பிள்ளைகளே. ஆனாலும் இந்த நாட்களே அந்த ஆண்டவருடைய அந்த கடைசி நேரத்திலே தான் இந்த நாட்களே அங்கே கத்தருக்குள் மறித்த பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே அங்கே போய் சேர முடியும். ஆண்டவரோடு தொங்கின கள்ளன் கேட்கிறான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நினைவு கூறும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களே அவன் பாவை அறிக்கை செய்கிறான் அந்த இடத்திலே. பாருங்க, ஆனாலும் என்ன நடக்கிறான் சொல்லுற, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில மட்டும் இருப்பாய் ஒழிய பரலோகம் என்று சொல்லவில்லை. பரதேஸ், அப்ப பரடைஸ் என்று சொல்லப்படுகிற காரியம் இழைப்பாருகிற இடத்தை தான் அந்த இடத்திலே தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்படுறதை பார்க்கணும். அதாவது கீப் ரெஸ்ட், அருமையான கத்துடுப்பிள்ளை, ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பார்க்கிற வழியில் இன்றைக்கு மறித்த அநேகருடைய அநேகர் ஆண்டவருடைய ஆண்டவருக்குள்ளே மறித்தவர்கள் அந்த பரதைஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே பாருங்கள் இழைப்பாரிக்கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கத்தோடு பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த கடைசி முடிவு நேரத்திலான அவர்கள் இந்த நாட்களில் அந்த காலகட்டத்திலான அந்த நாட்களை அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது இந்த நாட்களை அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை இந்த நாட்களிலே நிறைவேறும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே சொல்லப்படுகிற இந்த காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த மறுரூபமாகிற சம்பவத்துக்குள்ளே, இந்த மறுரூபமாகிற அந்த, அதாவது அந்த அந்த கட்டப்பொறிக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வர வேண்டும். அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் அனுதினம் ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் வருகிற வேளையிலே நம்முடைய சுபாவம் மாறி இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய சாயலாக இந்த நாட்களை மாற்றப்படும். இதை காரணமாக நீங்க பார்ப்பீர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாது சுந்தர் சிங் என்று சொல்லி தேவனுடைய ஒரு மனுஷர் இந்த நாட்களில் கிட்டத்தட்ட 1800 ஆண்டுல வாழ்ந்தவர். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர் ஒரு சீக்கியராக அந்த நாட்கள் இருந்த வேளையிலும் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முதல் மறைந்தறித்தார். வேதத்தை பிச்சு இந்த நாட்களிலே கிறிஸ்தவமே வேண்டாம் என்று சொல்லி, ஏனென்றால் நாங்கள் வேற மதம் என்று சொல்லி இந்த நாட்களை அப்படி சொன்னவர். ஆனால் ஒரு காலகட்டத்திலே ஆண்டவர் இந்த நாட்களை அவரை எடுத்து பயன்படுத்தினார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவருடைய சொந்த தாய் தகப்பன் அவருக்கு அவருடைய ஆகாரத்துல நஞ்சு வச்சு இந்த நாட்களை அவர் கொல்லும்படியாக இந்த நாட்களை காரியங்களை செய்தார்கள். ஆனால் என்ன நடந்தது முடிவிலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களில் அவரை தப்புவித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவரை கொண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்தார் சொன்னா, அடிச்சு போட்டு இந்த நாட்கள் பாலும் கிணத்திலே போட்டு அப்படியே ஒரு ஒரு பிளேட்டை அந்த, அதாவது அதுக்கு மேலே இருந்த ஒரு சிமெண்ட் கான்கிரீட் பிளேட்டை இந்த நாட்கள் என்ன அந்த அந்த கிணத்தை அப்படியே மூடி விட்டார் இழுத்து. அப்படியே அதுக்கு பின்பாக குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக அங்கே பார்க்கிற வேளையில் அந்த கல்லு அங்கே நீக்கப்பட்டது. அங்கேருந்து மேலே இருந்து ஒரு கயிறு வந்தது, ஏறிவா மேலே என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. ஆனால் அவர் அப்படியே அந்த கைத்தை பிடிச்சி ஏறி வந்தார். வேலை மேலே வந்து பார்த்தா அங்கே ஒருவரும் இல்லை. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, கத்தர் அவரை விடுதலையாக்கி இந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த நாட்களை வைத்திருந்தார். அவருடைய சுபாவம் ஆண்டவருடைய சுபாவத்தை போல் இந்த நாட்களிலே அமைதியாக இந்த நாட்களிலே அங்கே இருந்ததை அநேக சாட்சிகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், அந்த மறுரூபமாகிற தன்மைக்குள்ளே இந்த நாட்களை வர வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த முக்கியமான போய் அவருடைய சாயல், அவருடைய இமேஜ். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அந்த அவருடைய சாயலாக அந்த நாட்களை நாங்கள் மாற்றப்படுவோமா இருந்தால்தான் அந்த மறுரூபம் என்று சொல்லப்படுகிற அந்த, அதாவது அந்த அந்த அந்த இது அந்த அந்த பகுதிக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வர முடியுமே ஒழிய இந்த நாட்களே அதற்கு முன்பாக மறுவோம் என்று சொல்லப்படுகிற காரியத்துக்களை நாங்கள் வர முடியாது. இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் இன்னும் நமக்குள்ளே விட முடியாத பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ரெண்டு அல்ல, அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களே அந்த காரியங்களை இன்றைக்கு நாங்கள் விட்டு விட்டோமா? அருமையான கத்துட்டவில்லை, இல்லை. அப்ப அதனாலே பாருங்கள், அப்படியான சூழ்நிலைக்குள்ள நாங்கள் இருப்போமா இருந்தால் எப்படி இந்த நாட்களே பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்கள் அவருடைய வருகையிலே மறுரூபமாக இந்த நாட்களை நாங்கள் மாற்றப்பட முடியும். அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பிலே கரை இல்லாதபடி, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரை இல்லாதபடி நாங்கள் பாதுகாத்து கொள்ளுவோமா இருந்தால் கத்தருடைய மகி கத்தருடைய நாமம் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே

0: மகிமைப்படும் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதை குறித்தான் இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அழிவில்லாதாகிய இந்த அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் அங்கே ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெல நியாய பிரமாணம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு இந்த நாட்களை சோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில அந்த உயிர்த்தெழுந்த அல்லது அந்த மர்வமாகிற அந்த அனுபவத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே அங்கே 52 வசனத்திலே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், அப்ப நாங்கள் இந்த நாட்களை அந்த அனுபவத்துக்குள்ளே வர வேண்டுமா இருந்தால் நம்முடைய சாயல் இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொன்னால், முதலாவதாக விசுவாசத்தினாலே இந்த நாட்களை ஏங்கொண்டவர்களா, ஏங்கொண்டவர்கள் என்பதற்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே பரிசு பெறுகிறவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட வெளிப்படுத்தல் ரெவலேஷன் அங்கே வெளிப்படுத்தலை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 2 நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 2 அங்கே 7 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை இந்த முடிவிலே பாருங்கள், கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. யாரிடத்திலே? யோவானிடத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர், இந்த நாட்களை எழுதப்பா இந்த காரியத்தை. எப்படி என்றால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, அங்கே பாருங்கள், அங்கே ஜெயம் கொள்கிற எவனும் அவனுக்கு தேவனுடைய பரடைஸ், அதாவது ஆண்டவர் அந்த பரடைஸ் இளைப்பாறுதல் செய்கிற இடத்தின் மத்தியிலே இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாட்கள், அப்ப இளைப்பாறு இடத்திலே மத்தியில என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே அந்த மரம் இருக்கிறதை அங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப அந்த கனியை இந்த கொடுக்கும்படியாக தேவந்த நாட்களை வாஞ்சியா இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், சபைகளுக்கு சொல்லப்படுகிற காரியம், சபை என்று சொல்லி சொன்னால் என்ன, அதாவது எக்லோசியா என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. அருமையான கத்து சபை என்று சொன்னால் ஜனங்கள் கூடி வருகிற இடம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சபை என்று பார்க்கிற வழியில் அப்ப சபை ஜனங்கள் கூடி வருகிற இடம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் கூடி கூடி வருகிறார்களோ, ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, அதற்கு தான் இந்த நாட்கள் சபை என்று சொல்லப்படும். கட்டிடங்களை வச்சு சபை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கணக்கெடுக்க முடியாது. இந்த கருமான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே புதிய ஏற்பாடு காலத்திலே பாருங்கள், அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், அங்கே ஒவ்வொரு இடத்திலையும் கூடி கூடி இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், ஜோம் பண்ணார்கள். அருமையான கத்தோடுகளை அவர் சபையை உருவாக்குகிறார்கள். அந்த இடத்துல ஜனங்களை கூடி இந்த நாட்களை ஆராதித்து ஆண்டவருடைய காரியங்களை செய்யும்படியாக அந்த நாட்களை அங்கே செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோடுகளை. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, இன்றைக்கு அதை இந்த நாட்களை வேறு விதமாக இந்த நாட்களை ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்தோடுகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது காரியம், 2 பேரோ 3 பேரோ அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஜபிக்கிற ஒரு குழுவாக இந்த நாட்களை மாற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அப்படியாக நாங்கள் ஜபிக்கிற வேளையிலே தான் அங்கே என்ன நடக்கின்ற ஒரு சபை உருவாகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, 2 நாமத்து நிமித்தம் ஒரு எங்க இடத்துல ஒருமித்து இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி சொன்ன தேவன் அந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்பதை காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோடுகளே. அப்ப அதனாலே அவர்கள் அப்போ சில என்ன செய்தார்கள், அங்கே கூடி ஜபித்தார்கள். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, பேதுரு சிறையிலே போடப்படுகிற வேளையிலே அங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே பெண்களாய் சேர்ந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணுகிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே தேவதூதன் நாட்களே பேதுருவை அங்கே விழாவிலே தட்டி எழுப்பி இந்த நாட்களை கொண்டு வந்து கதவை திறந்து அப்படி அந்த நாட்கள் வெளியாலே ஓடுன்னு சொல்லி இந்த நாட்களை விடுகிறார். பேதுரன் செய்கிறார், அப்படியே போய் இந்த நாட்களை கதவை தட்டுகிற வேளையிலே அந்த இடத்துல பார்க்கிற வழியிலே வந்து பார்த்தார்கள் அந்த கதவுக்கு விளிம்புக்குள்ளாரே, பேதுரு வந்து நிற்கிறார், சொக்டா போய், அதாவது ரோதோ என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு பெண் அந்த இடத்துல பாருங்கள். அப்ப அந்த பெண்கள் கூட்டமா என்ன செய்தார்கள், பேதுருவுக்காக அழுது இந்த நாட்கள் என்ன செய்தார், ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சபையாக அந்த நாட்களை கூடி என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அங்க என்ன நடக்கிறோம்னு சொன்னால், அந்த கூட்டமாக ஜொபித்தது நிமித்தம்தான் அந்த இடத்துல இந்த நாட்கள் ஒரு விடுதலையே இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோட பிள்ளைகள். அப்ப பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே முக்கியமான காரியம் இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் கூட்டமாக இந்த நாட்களை ஜொபிக்க வேண்டும். சபை என்று சொல்லுவதற்கு அநேக அர்த்தங்கள் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. கூட்டமாக ஜெபிக்க வேண்டும், கூட்டமாக உபாசிக்க வேண்டும், கூட்டமாக செயல்பட வேண்டும், இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை செய்கிற வழியில தான் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியும். அது மட்டுமல்ல, தேவனுடைய சாயலாக இந்த நாட்களிலே ஆவியானவருடைய நடத்தலுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வர முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமான கத்துறவுகளில். இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்கிற வழியில், எங்களுடைய காலையில பார்க்கிற வழியிலே, நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலே எங்களுக்கு சண்டே சில பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வியாழக்கிழமையிலே மென்ஸ் மீட்டிங்கள் நடக்கிற காரியங்கள் இருக்கிறது. அதுல இந்த நாட்களே வாக்களை இந்த நாட்களை ஊக்குவிக்கிறது, எப்படியாக ஜெபிக்க வேண்டும், எப்படியாக ஜனங்கள் இந்த நாட்கள் ஏதாவது அது என்னன்னு சொன்னால் இந்த வரங்களை எப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்த நாட்களே நாங்கள் சொல்லுகிற காரியமா இருக்கு. கடந்த கிழமையிலே, கடந்த கிழமைக்கு முதல் கிழமையிலே பார்க்கிற வழியிலே அங்கே இந்த நாட்களை அவர்களுக்கு அநேகருக்கு இந்த நாட்களை அப்படியாக ஜெபிக்கிற வழியிலே பரிசுத்தாவினுடைய வல்லமே இந்த நாட்களை பெற்றுக் கொண்டார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஒரு மாற்றம் வருகிறது பாருங்கள். மண் குரூப் பண்ண ஒரு 15 ரூபா பேர் சேர்ந்து அப்படியான காரியங்களை செய்கிறோம் அருமையான கத்துடைய. அப்ப அந்த இடத்துல யார் யாருக்கு டேலண்ட் இருக்கிறதோ அப்படியான அவர்களை இந்த நாட்களை இந்த இடத்துல விட்டு அவர்களை இந்த நாட்களை சீசர்களை உருவாக்குறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இரண்டாவதாக இந்த நாட்களை பாருங்கள், காலையிலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனைக்கு முதலாக ஒரு கூட்டமாக இந்த நாட்களை ஜெபிப்போம். ஆனா அந்த இடத்துல பாருங்கள், அநேகர் வரமாட்டார்கள். அந்த இடத்துல பாருங்கள், விடியப்புறத்துல நாங்க வரவேணுமா நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்கள், ஒரு சிலர் அந்த இடத்துல போவோம். ஆனா அந்த இடத்துல பாருங்கள், தீர்க்க தரிசனங்கள் செயல்படும். என்ன காரியம்னு சொன்னா, அங்க சில இடங்கள்ல பாக்குற வழியிலே கடந்த கிழமையில பாருங்கள், எங்களோடு இருந்த ஒரு சகோதரர் இருந்த நாட்கள், அவர்கள் இந்த நாட்கள் தீர்க்க தரிசன வழிபாட்டை இந்த நாட்கள் சொல்லியிருந்தார் சகோதரிக்கு. அவள் அப்படியே விழுந்து இந்த நாட்களை அழ தூங்கிட்டாங்க. என்ன காரியம்னு சொல்லி சொன்னால், சொல்லப்பட்ட காரியம் அவர்களை குறித்து முன்பின் தெரியாது. ஆனா பாருங்க, சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களை நடந்ததாக இந்த நாட்கள் இதானையா தீர்க்க தரிசனம். அப்ப பாருங்க என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அதை அவரை குறித்து இந்த நாட்களை அறிந்து கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால், இவர் எங்கேயோ இருக்கிறது, அவர் எங்கேயோ இருக்கிறது. ஆனா அவர் சகோதரன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலாம் வந்து இந்த நாட்கள் அந்த இடத்துல ஜாயின் பண்ணவர். ஆனா இந்த சகோதரி அதுக்கு முன்பாக இந்த நாட்களை இருக்கிறார். ஆனா பாருங்க, இந்த நாட்களே அப்படி சொல்லப்பட்ட வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு மன இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு பேர்டன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்க, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை வருகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களே அப்படியாக இந்த நாட்களே விழுந்து விழுந்து அழுத வழியிலே அவர்களுக்காக ஜோம் பண்ணினார்கள். ஜோம் பண்ணி இந்த நாட்களை தைரியப்படுத்தி அனுப்பினார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைன்னு சொல்லி. அப்ப ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு ஒரு சபையாக சகோதரர்களாய் கூடி வந்து இந்த நாட்களிலே ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் பெறுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் அருமையான கத்தோடு பிள்ளைகள். இன்றைக்கு பேதுருவும் பவுலடிகளும் இந்த நாட்களிலே பழைய ஆண்டோடைய பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்வதற்கு முக்கியமான காரியம் ஜபம். பேதுரு எழுதுவார் பாருங்க, நிறுவத்தில் எழுதுவார், பவுலடிகள் எழுதுவார் நிறுவத்திலே, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. ஏன் எழுதுவார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் ஜெபம் பண்ணுகிற வழியில தான் அவர்கள் அங்கே அவர்கள் அந்த ஊழியத்தை தெளிவாக அந்த நாட்கள் விடுதலையோடு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் இல்லாதபடி அந்த ஊழியத்தை செய்வார்கள் சொன்னா கடைசி வரையும் அந்த காரியம் முடியவே முடியாது. அப்ப முக்கியமான காரியம் என்ன சொன்னா, பிரேயர். பிரேயர் இஸ் த கீ ஓபன் த ஹெவன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார்கள். அப்படியானால் இந்த ஜெபம் என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்கள் ஒரு திறவுகோல், பரலோகத்தின் வாசல்களை திறக்கிற திறவுகோலாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதை குறித்தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. இங்கே வெளிப்படுத்தல் 2:7 நான் மீண்டும் வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான். இதை நாங்கள் ரொம்ப கவனமா பார்க்கணும். இப்ப சபைக்கு ஆண்டவர் பேசுகிற, ஆனா நம்ம காது இருந்தாதானையா அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கலாம் ஒழிய மற்றபடி கேட்க முடியும். அப்படியான்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த வார்த்தையை நிதானமாய் கவனிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அப்ப நிதானமாய் கவனிக்கிற வழியில தான் அங்கே சொல்லப்படுது, காதுள்ளவன் கேட்காள். ஏன்னு சொன்னா, கேட்டால்தான் இந்த நாட்களே அவன் எப்படி ஜெயம் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களே அவனுக்குள்ளே ஒரு உணர்வு யோசனை இந்த நாட்களே மாயக்குறி சொல்லப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரடைஸ், ஆண்டவருடைய பரதேஸ், அதாவது மறித்தவர்கள் போய் இந்த நாட்களில் இளைப்பாறி கொண்டிருக்கிற அந்த பரதேஸ் என்ற இடத்திலே பாருங்கள், அந்த பரதேசனுடைய மத்தியிலே இருக்கிற ஜீவ உருஜத்தின் கனியை புரிசிக்க கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறதை பாருங்கள் என்று எழுதுன்னு சொல்லப்படும். அப்படியானால் தேவனுடைய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்போ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்ளுவோமா இருந்தால், நாங்கள் அந்த ஜீவ உருஜத்தின் கனியை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளுவோம். தேவன் எங்களுக்கு அந்த பரிசை தருவார். முக்கியமான பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை நம்ம சும்மா இந்த நாட்கள் அழைக்கல. ஆண்டவர் இந்த நாட்களில் வேதம் சொல்லுறது அருமையான கத்தோடு, போராட்டத்தை போராடவும் ஓட்டத்தை ஓடவும் தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ரொம்ப போராடிகள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார். எப்படி என்று சொல்லி சொன்னால், காணாத அந்த ஓட்டத்தை, காணாத அந்த கிரீடத்தை அவர் தன்னுடைய கற்பனையிலே இந்த நாட்களை கொண்டு வருகிறார். இப்ப அதே விதமாக தான் இந்த இரண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்த இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே அந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்லுகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த கனியை இந்த நாட்களிலே நாங்கள் கண்டோமா? பரதேசம் இன்றைக்கு நாங்கள் பரதேசம் இன்றைக்கு நாங்கள் கண்டோமா? கர்த்தருடைய பிள்ளைகளை கண்ணாலே கண்டோமா? இல்லை. யாராவது பரதேசம் கண்டவும் சொல்லிடும்பா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அல்ல, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இந்த நாட்களை கண்டவன் யாராவது சொல்லிடும்பா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைய பாருங்க, யாராவது பிரசங்கம் பண்ணிக்கு ஜீவபிடிச்சு கனியை கிட்டவுன்ல ஆப்பிள் மாதிரி ஷேப் எடுப்பாங்க, அல்லது மாங்காய் மாதிரி ஷேப் எடுப்பாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த நாட்கள் ஏதன் தோட்டத்தில் என்ன என்ன கனியை பூச்சாங்கன்னு சொன்னால் ஆதாம் மிகவளம் பூசிச்சது ஆப்பிளை பூச்சாங்கன்னு வாங்க, அல்லது பியர்ஸை சாப்பிட்டதுன்னு சொல்லுவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது அல்ல, அது வேறு கனி. அதனுடைய அதனுடைய டேஸ்ட் வித்தியாசமான காரியம். ஏனென்றால் ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. நீங்க மாங்காய் மாம்பழத்தை சாப்பிடுறீங்கல்ல, மாம்பழத்துல ஒரு வித்தியாசமான அதாவது ஸ்மெல், வித்தியாசமான ஸ்வீட் அப்படியே கணக்கா இருக்குது. அதே போல பலாப்பழத்தை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லும் வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டும் இந்த நாட்களே இருக்குது. அதே போல கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு அப்படியாக இருக்கிறது. அதே போல பாருங்க, மாதுளம் பழத்தை சாப்பிட்டு பாருங்க, வித்தியாசமா இருக்கு. ஒரஞ்சை சாப்பிட்டு பாருங்க, வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, வித்தியாசமா இருக்கு. ஏனென்றால் அருமையான கத்துட பிள்ளைகளே, ஆண்டவுடைய அது படைப்பண்டு பார்க்கிறேன். நான் அந்த நாட்களை நான் யோசிக்கிற காரியம் இந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ஆண்டவர் பாருங்க, அந்த நான் சில வழியை கற்பனை பண்ணி பார்த்தேன் அந்த நாட்களில். எப்படி என்றால் பாருங்க, இந்த மாம்பழத்துக்கு என்னண்டு இவர் இந்த சுகர் இந்த இதான் எல்லாவற்றையும் கணக்காக போடுறாரே ஆண்டவர் இந்த நாட்களே. ஒவ்வொரு பழத்துக்கு வித்தியாசமான இனிப்பை கொடுக்குறாரே, இது எப்படியாக இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு நாங்கள் இயற்கைக்கு விரோதமான காரியத்தை சாப்பிட்ற அப்படினால தான் என்ன நடக்குன்னு சொன்னால் சுகர் கிரங் வருது, சுகர் அதாவது இந்த நாட்களில் டயபெட்டிக் வருது. ரொம்ப கவனமாக கேளுங்க. ஆனால் அந்த நாட்களில் வளர்ந்த ஆபிரகாம் இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் ஜாக்கோபா இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களை வாழ்ந்து சேர்த்து வாழ்ந்து அவைகள் மறிச்சவை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா பாருங்க, அவைகள் இந்த நாட்கள் எந்த இடத்துலாவது இந்த நாட்கள் சுகருக்கு டேப்லெட் போட்டிருக்கணுமா, இன்சுலின் போட்டிருக்கணுமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்? ஏன்னு சொல்லிச்சுனால் இயற்கையை இந்த நாட்களில் என்ன செய்யறோம்னா அங்கே உணவாக எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சரீரம் ஓடுது என்னத்திலா டேப்லெட்ஸ்லயே ஓடுது. காருக்கு பெட்ரோல்ல கார் ஓடுற மாதிரி டேப்லெட்ஸ்லயே ஓடுது. இன்றைக்கு யாராவது டேப்லெட்ஸ் இல்லாமல் காலம் இல்லை. சில பேரை பாருங்க, இந்த நான் இந்த அமெரிக்கன்ஸோட வேலை செய்ய பாருங்க, காலமேலேருந்து ஒரு 50 குளிசு எடுப்பாங்க. 50 குளிசு எடுத்துட்டு கடை ரெண்டு போட்டு தண்ணியை குடிச்சிருப்பாங்க. எல்லாம் வைட்டமினா, வைட்டமின் ஆட்டோமேட்டிக்காக இந்த நாட்கள் சரீரத்தில் இந்த நாட்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஆகாரத்தின் மூலமா வைட்டமின் உருவாக்கப்பட வேண்டும் வருமான கத்தோடைய பிள்ளைகள். அதுக்கு டேப்லெட்ஸ் போடுறது அல்ல. இப்போ ஒரேஞ்சில் இருக்கு விட்டமின் சி இருக்கிறது. அவ்வாறு அந்த நாட்களே அப்படியே ஒவ்வொரு பழத்திலேயும் இந்த நாட்கள் என்ன இருக்கிறதுனா ஒவ்வொரு வகையான விட்டமின்ஸ் இருக்கு. அப்படியான அந்த பழங்களை வேண்டி நாங்கள் சாப்பிடுகிற வேளையிலே அது இயற்கையாகவே அந்த நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களை இயங்க பண்ணுகிறது மட்டுமல்ல, கிட்னியுடைய காரியங்களை இந்த நாட்கள் இயங்க பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிற மாதிரி மாதிரி கத்துரை விழுகிற. இன்றைக்கு கிட்னி ட்ரபிள் வருகிறதுக்கு முக்கியமான காரியம், அதாவது இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப குறைவு. இவ்வளவுக்கு அதாவது ஒரு மனுஷன் எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டும் என்றதான் முதலாவது அறிந்திருக்க வேண்டும் மாதிரி கத்துட பிள்ளைகள். இன்னைக்கு என்னென்ன எடுத்ததும் காஃபி தான். கடைக்கு போனா ஃப்ரெண்ட்ஸோட போனா ஓகே காஃபி, போனா ஒரு டீ, சுகரை போட்டு எல்லாம் போட்டு அடிச்சு கிடிச்சு போட்டு இருந்தா பாருங்கள், 20-35-40 வயசு வந்தோடனே 40 வயசுல வந்தோடனே அவருக்கு உடனே டயபெட்டிக் உடனே ஊசி போடுவார், அல்லது இந்த நாட்கள் என்ன டேப்லெட் யூஸ் பண்ணிக்கணும். இது நார்மல், வெளிநாட்டிலே வாழ்கிற வாழ்க்கையில காரிக்கிற படிக்கிற அருமையான கத்துட பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள், இந்த காரியத்தை நாங்கள் நிறுத்திவிட்டு நல்ல மிகவும் கூட தண்ணீரை நாங்கள் குடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு 2 கப்போ 3 கப்போ இந்த நாட்களே டீயோ இந்த நாட்களே இந்த காரியத்தை செய்து கொண்டு வருமா இருந்தால் அந்த டேப்லெட் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் விளக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கு நீங்க வந்து வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. இன்னும் யூடியூப்ல பாத்தீங்கன்னா கண்ட கண்ட மருந்து அதை செய்ய இதை செய்யு சொல்லுவாங்க. அதை போட்டு கடைசியா இன்னும் மனுஷனுக்கு ஒரு சீரழிவும் பிரச்சனையுமா அந்த நாட்களே இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் இருக்கு. ஆகாரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சரியாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். மிதமிஞ்சின் அளவுக்கு ஆகிறத சாப்பிடக்கூடாது. இன்னும் அநேக பழங்களை இந்த நாட்களை வேண்டி சாப்பிட வேண்டும் மருமையான கத்துட பிள்ளைகளே. அதாவது இந்த கெமிக்கல்ஸ் இல்லாதபடி இந்த நாட்களை பார்த்து இந்த நாட்களை இந்த பழங்களை ஒன்று ரெண்டு எடுத்து இந்த நாட்களை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற வேளையிலே எல்லாம் சரியா. அதே விதமாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது அருமையான கத்துட பிள்ளைகளே, இங்கே இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான கனியை அங்கே அதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த நாட்களை எடுத்து சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அந்த கனியை குறித்து ஒருவரும் இந்த நாட்கள் அந்த கனி எப்படி இருக்கும் என்பதை குறித்து ஒருவரும் இந்த நாட்களே அதுக்கு சரியான விளக்கம் இந்த நாட்களே சொல்லவில்லை அருமையான கத்துட பிள்ளைகளே. அப்ப சில சில காரியங்கள் ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே நம்மாலே அந்த காரியங்கள் இந்த நாட்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, அந்த கனியை கொடுப்பேன், ஜீவ வருஷத்தின் கனியை, அந்த காணாத கனியை, ஜனங்கள் புசிக்காத கனியை கொடுப்பேன். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அப்படியாக இந்த நாட்களை எழுது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இன்றைக்கு அருமையான கத்துட பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே மன்னா கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு மன்னா அந்த நாட்களில் எப்படிப்பட்ட காரியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த மன்னாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களில் அடுத்த நாளைக்கு வச்சிங்கன்னா மன்னா புளித்து போகணும்னு சொல்லி. இப்படிதான் நடந்த காரியம் முதல் அருமையான கத்திருப்பவர்களே. அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அங்கே என்ன இருக்கிறது? ஆரோனின் கோலும் மன்னாவும் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இருக்கிற காரியம் இந்த நாட்கள் அந்த தட்டும் அந்த இதுகளும் தான் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான ஆரோனுடைய துளித்தாவோலும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படியா சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னா பாருங்கள், அங்கே தேவன் ஜனங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை இந்த நாட்களை வருகிற அந்த கட்டுப்பாட்டுகளை அவர்கள் கீழ்பட்டு போகிற வேலையிலே தான் அங்கே தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்படுகிறார் என்று தெரியக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய வேலையிலே. ஏவாளை பார்த்து சொன்னார், புசிக்க வேண்டாம், ஒன்றையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லி ஆதாமுவாளுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களே அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை மீறியது நிமித்தம்தான் தேவனுடைய எல்லா விதமான ஈவுகளையும் இந்த நாட்களே இழந்து போய் இன்றைக்கு இந்த நாட்களே இந்த மனுஷகுலம் இந்த நாட்களே நெருக்கங்கள் துன்பங்கள் உபத்திரவங்களுக்குள்ள இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்போ பாருங்கள், இந்த ஜனங்கள் பாவம் செய்யற வழியதான் பூமியில முள்ளு முளைச்சுதான் சொல்லப்படுது. அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே அங்கே என்ன காரணம்னு சொன்னால், பாவத்து நிமித்தம் இந்த பூமியே இந்த நாட்களை என்ன செய்தா அங்கே ஜனங்களை வெறுக்கிற அளவுக்கு இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையாக அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவின் காலத்திலே இந்த ஜனங்களை உருவாக்குனதுக்கு நான் விசனப்படுகிறேன் என்று சொல்லி. இப்ப நோவாவின் காலத்தில் நடந்த காரியம் என்ன சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். நோவாவின் காலத்திலே அவர்கள் இந்த நாட்களே அங்கே வெள்ளத்தை காணாத படிதான் இந்த நாட்களை இருந்தார்கள். ஆனால் அழிவு வந்து என்று சொல்லி பார்க்கிறோம், திடீரென்று பார்க்கிறவர்கள். அதே மாதிரி அங்கே வேதம் சொல்றது மனுஷகுமாரின் காலத்தை இன்றைய குறித்து சொல்லப்படுகிறது. இந்த காலத்திலே மறுபடியுமே ஆண்டவருடைய காரியம் இந்த நாட்களை வரப்போறது. ஆனால் இந்த இடத்துல அழிவுகள் கூடிக்கொண்டே இந்த நாட்களை போறது. எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அதாவது வயல்கள் எரிந்து கொண்டிருக்கிறது, மரங்கள் எரிகிறது. அருமையான போன கிழமையில நான் பார்த்தேன், ஒரு பகுதியில பார்க்கிற வழியில் அந்த புல்லுகள் எல்லாம் அப்படியே காடு எரிஞ்சு கொண்டே இருக்கிறது, தண்ணி ஊத்து ஊத்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கிற வழியில இன்னொரு பகுதியை காட்டுறாங்களோ அதே இதில் அடுத்த இங்காலி பகுதியில் பார்க்கல, அங்கே பார்க்கிற வழியில வானத்திலிருந்து திடீரென்று மின்னல் வந்து விழுந்து அந்த இடம் பத்தி எரிகிறது. பாருங்கள் எப்படியான காரியம்னு சொல்லி சொன்னார். அப்ப தேவனுடைய அந்த கோபாக்கினை இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த பூமியில இந்த நாட்கள்ல வந்திருக்கிறது இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வரும். அப்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கும். இன்றைக்கு மனம் திரும்புகிற காரியமும், அதாவது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட வேண்டிய காரியமும் இன்றைக்கு மனுஷனுக்கு எள்ளளவும் இல்லை. அவன் இந்த பாவத்தை எப்படி என்று சொன்னா, பச்சை தண்ணி குடிக்கிறது போல பாவத்தை பருகிறான். அது மட்டுமல்ல, அவன் தான் செய்கிறது பாவம் என்ற உணர்வு இன்றைக்கு மனுஷனுக்கு இல்லை என்பதை முதலாவது பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு தான் செய்கிறது பாவம் என்ற உணர்வு இந்த நாட்களில் அவனுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அவன் அந்த பாவத்தை செய்ய மாட்டான் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கணும். இப்ப பாருங்கள், நோவாவின் காலத்தை பாருங்கள், ஆபிரகாமுடைய காலத்தை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பார்க்கிற வழியில் வித்தியாசமான காலங்களும் அவர் வித்தியாசமான காரியங்களுமா இருக்கு. இந்த ஆபிரகாம் பாருங்கள், அவர் அடிக்கடி ஆண்டவரோடு பேசிக் கொள்ளுவார். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகைக்காக அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அவர் தன்னை பொட்டிலுக்கு இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மூன்று புருஷர்கள் வருகிறார் அங்க பாருங்க, எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு அந்த வயசுல பாருங்க, தூர இடத்துல பாக்குறாரு. ஓ, மூன்று வருகிறார். அவன் வந்த உடனே ரைட் எல்லாம் இங்கே வீட்டெல்லாம் சாப்பாடு எல்லாம் புரிப்பிய பண்ணியாச்சு. யாரு? சாராள்கிட்ட சொல்லி கேள்வி. இந்த நாட்கள் ஒரு ஆட்டை குட்டியை கொண்டு அடிச்சு இந்த நாட்களை கொண்டு வந்த நாட்களை கொடுத்து இந்த நாட்களை பாருங்கள். எல்லாம் இந்த நாட்களை மாவுரி எல்லாம் ரொட்டி எல்லாம் சுட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இதை வச்சுட்டு வாங்க வாங்க வந்துருங்க, காலை கழுவுங்க, கையை கழுவுங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு நீங்கள் அப்படியே போங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த அழைப்பில பாருங்கள், அது தேவனுடைய வருகையை எதிர்பார்த்த வண்ணமாக யார் இருக்கிறார்? ஆபிரகாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவுடைய வருகைக்கு எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறோமோ? ஆயத்தமா இல்லையா? நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம்னா, உலகத்தை தான் நாங்கள் பார்க்கிறோமே ஒழிய ஆண்டவுடைய சித்தத்தையோ ஆண்டவுடைய திட்டத்தையோ இந்த நாட்கள் ஆண்டவுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை. நமக்கு தேவை இன்றைக்கு என்ன காரியம் என்றா, இந்த உலகத்தினுடைய காரியம், உடைகள், ஐஸ்வர்யம், இப்படியான காரியங்களை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்னு சொல்லுகிற மாதிரி கத்துக்கணும். ஆபிரகாம் இந்த நாட்களை ஆண்டவரை விசுவாசித்தவர் தான் இந்த நாட்களை. நாங்களும் யாரும் விசுவாசிகள், ஒரு மாற்றமே இல்லை, ஒரே பேர் தான், ஒரே காரியம் தான். ஆனால் ஆபிரகாமுடைய கண்ணினுடைய நோக்கம் வித்தியாசமான நோக்கம், இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய கண்களின் நோக்கம் வித்தியாசமான நோக்கம் என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே ஆபிரகாம் நாட்களை அப்படி ஆண்டவர் பேசுறவில்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சோதன்குமாரை அழிக்க போறேன்ப்பா, என்ன மாதிரி காரியம் பண்ண உடனே ஆபிரகாம் அதுக்கு பிறகு கதை வாங்குற அந்த நாட்கள் ஆண்டவரே அப்படியானா அதுக்கு பரிகாரம் என்னன்னு நீதிமான சப்ஜெக்ட்ல வருகிறது. அப்ப நீதிமான் சொல்லுகிற வருகிற வழியிலே உடனே பருந்து பேசுற ஜெபத்தி எடுக்கிறார். 50 நீதிமான் ரீதியிலே அங்கே கொண்டு வந்து கடைசியா முடிக்கிறார் இந்த நாட்கள் அருமையான கத்தோடு பிள்ளைகளை. அப்ப என்ன காரணம்னு சொன்னால், ஆண்டவருடைய காரியத்தை குறித்து நாங்கள் போக்கஸ் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவர் நம்மையிலே என்ன செய்வார்னு சொன்னால், ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஜபத்தின் ஆவியை இந்த நாட்களை ஊற்றுவார். சும்மா வந்து ஜெபிச்சுட்டு போகலாம் ஐயா, ஆனா ஒரு காரியம் வந்து ஒரு தாகத்தோடு பாருங்கள். ஆபிரகாம் ஜெபித்தாரே, என்ன ஜெபித்தார்? நீதிமான குறி சொன்ன ஒரு நீதிமான்னு சொல்லி கடைசியா பாருங்க, பத்து நீதிமான காரியத்துல முடிக்கிறார். அப்படி பாக்குற வழியிலே பாருங்க, லூத்து காப்ப லோத்தும் அவருடைய பிள்ளை குடும்பமும் இந்த நாட்களை காப்பாற்றப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்க, எட்டு பேர் இந்த நாட்களை காப்பாற்றப்படுகிறார். அப்ப அந்த இடத்துல பாருங்கள் என்ன சொன்னா, அந்த விண்ணப்பம் தேவோட சமத்தை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளுகிறார். அருமையான அப்ப பாருங்கள், ஏனென்றால் ஆண்டவருடைய வருகைக்கும் அவருடைய அசைவுக்கும் ஆவியானவருடைய தரிசனத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே நம்மையிலே இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பத்தின் ஆவியை இந்த நாட்களே நம்மையிலே ஆண்டவர் ஊற்றுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் ஊற்றுகிற வேளையிலே நாங்கள் செய்கிற விண்ணப்பத்துக்கு உடனடியாக அந்த நாட்களே பதில் கிடைக்கும். மாச கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் வேற ரீசன்களை சொல்றாங்க, ஆனா மாச கணக்கில் நாங்கள் பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக காரியங்களை ஆண்டவுடைய சமூகத்திலே ஜோம் பண்ணி இந்த நாட்களை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிற சில காரியங்களுக்கு 2 தரம் 3 தரம் 5 தரம் அப்படிதான் ஜோம் பண்ணி போட்டு இந்த நாட்களை நான் விட்டுருவேன். ஆனா அந்த ஜோம் பண்ணி முடிஞ்ச அப்புறமாக திடீரென்று பாக்குற வழியில அந்த அந்த என்னதுக்காக ஜோம் பண்ணினோ அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அப்படி எனக்கு முன்னாலே வந்து நிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. அது எப்படின்னு சொல்லி பார்க்கிற வழியிலே அது தேவனுடைய கிருபை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த நோக்கம் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், நேரத்தை அங்கே நாங்கள் நிர்ணயித்து அந்த நேரத்திலே தேவனை சந்திக்க, ஆமோஸ் 4:13 உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அப்ப அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அவருடைய வருகைக்காக ஆபிரகாமை போல விழித்திருந்து நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை கத்துடைய வார்த்தை அந்த நாட்களே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப இங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை விசுவாசத்தினால் ஜெயம் கொண்டவர்கள் என்பதற்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பரிசுகளை பெறுவது என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே வெளிப்படுத்த 2 இந்த நாட்களை பார்த்தோம். அப்ப அந்த ஜீவரட்சத்தின் கனியை அந்த மத்திய பரதேசில இருக்கிற மத்தியில் இருக்கிற ஜீவரட்சத்தின் கனியை இந்த நாட்களை என்ன செய்வேன் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், இந்த நேற்றைய நாட்களை பார்த்த பிரகாரம் இந்த நாட்களை தொடர்ச்சி தான் இது 5வது பகுதி. இந்த நாட்களை இந்த வருங்கால ரட்சிப்பை எல்லா கிறிஸ்தவர்களும் அங்கே பிரயாசப்படும் இலக்காகும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, இந்த வருங்கால ரட்சிப்பினுடைய பிரயாசம் என்னவென்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை இந்த நாட்களை வாசித்து இந்த நாட்களை கடந்து செல்வோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களில், 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்புவோமா இருந்தால், இந்த 9 அதிகாரத்திலே 24வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ரொம்ப கவனமா கேளுங்க அருமான பிள்ளைகளே, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை அங்கே பொறுவான் என்று அறியீர்களா? அப்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ஒரு போட்டி வருகிறது. ரோட்ட போட்டியிலே 10 பேரை விடுவாங்க, ஒரு ஆளை ஓட விட்டு வெற்றி கொடுக்க மாட்டாங்க, 10 பேரை ஓட விடுவாங்க. அந்த 10 பேரை ஓட விட்டால் இந்த நாட்கள்லே அதுல முதலாவாரவனுக்கு இந்த நாட்கள் என்ன செய்வான், அந்த பரிசு தட்டி கொண்டு போயிடுவான். அப்ப அப்படியாக அந்த ஆண்டவுடைய ராஜ்யத்துக்குள்ள இன்றைக்கு யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் நாங்கள் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்திலே பாருங்கள், அந்த நாட்கள்லே அந்த முடிவிலே நாங்கள் ஜெயம் பெற வேணுமா இருந்தால், அந்த நாட்கள்லே அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அருமையான கத்தோடு அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்கள்லே ஆண்டவரோடு இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களே இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த பந்தயத்துக்காக நாங்கள் இந்த நாட்களை ஓடுகிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒருவனே அந்த பந்தயத்தை இந்த நாட்களே அங்கே பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொல்லி போட்டு இந்த நாட்களை இழுத்து முடிக்கொண்டு படுத்திருக்க வேண்டும், படுத்திருக்க கூடாது. இந்த ஒரு சில இந்த நாட்களை நான் ரட்சிக்கப்பட்டீங்க, ஓம் பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், இந்த நாட்களை சேர்ச்சுக்கு போறேன், காணிக்க போறேன் எல்லாம் செய்யறது அது நல்லது, அது செய்ய வேண்டிய காரியம் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனாலும் அந்த ஓட்ட போட்டியில நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அப்ப இந்த ரட்சிக்க ரட்சிப்பினுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே எப்படி இருக்கிறீங்க பாருங்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, பந்தய அதாவது பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், கவனமாக கேளுங்க, பந்தயருக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் அங்கே இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இங்கேதான் அந்த கம் டு த பாயிண்ட் பாருங்க, எப்படின்னு சொன்னால் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்களோ, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை இந்த நாட்களை பெறும்படி அங்கே அப்படி செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்ப அந்த அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால், இச்சடக்கம் என்று சொல்லி சொன்னா பாருங்க, இன்றைக்கு ஒரு ஃபுட்பால் பிராக்டிஸா இருந்தாலும் சரி, அல்லது ரிலே ஓடுற அந்த பிராக்டிஸா இருந்தாலும், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், இச்சி அடக்கம்னு சொல்லுற வேலையில் பாருங்க என்னதை குறிப்பிடுறதுனால அவங்க உணவை எல்லாம் கவனமாக பார்த்துக் கொள்வாங்க. இப்ப பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஓட்டத்திலே ஓட போறோம்னு சொல்லி சொன்னால், அவன் இப்ப 10 நாளை பிறகு அந்த ஓட்ட போட்டி வருதுன்னு சொல்லி சொன்னால், சாப்பாடை கணக்காக வைப்பான், தண்ணி கணக்க குடிப்பான், இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே எக்ஸசைஸ் செய்வான், அவன் பொடி எல்லாத்தையும் இந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபிட்டுக்குள்ள கொண்டுருவாங்க. அவன் அதைத்தான் சொல்ல இச்சை அடக்கம்னு சொல்லி சொன்னால் உணவுகள், அவ கண்டபாடு சாப்பிட மாட்டான். சில பேரை விட்டு பாருங்க, சில பேரை விட்டு பாருங்கள், இந்த நாட்கள் உணவு இல்லை, அஞ்சுக்கு கூப்பிட்டு காரியத்தை செய்யுங்க, ஒரு முழு சிக்கனை கொண்டு வச்சா அப்படியே முழுங்கிட்டு பேசாம இருந்துருவாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஊழியம் ஊழியம் தான் இது, அருமையான கத்துற ஊழியக்கார தான் சொல்லுவாரு அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏன்னா முதலாவது கழுத்துல கத்தி வைக்க வேண்டும். என்னன்னு சொல்லி சொன்னா அண்டை பாருங்கள், எல்லாவற்றிற்கும் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் என்று சொல்லுவார். எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஆகாரம் என்று சொல்லுகிற வேளையிலே ஆகாரத்துல கூட இந்த நாட்களை லிமிட் கணக்கா இந்த நாட்களை இருக்க வேண்டும். அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களை கட்டுப்படுத்தும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், அங்கே ஆகாயத்தை அடிக்கிற அதாவது ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், பவுலடிகள் சொல்லுகிறார், கொரிந்தியர் எழுதுகிறவர்கள் சொல்லுகிறார் அப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு நிச்சயம் இல்லாதவனா ஓடாத, நீ ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு சிலவுல அந்த நிச்சயம் இருக்காது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சொந்த ரச்சரா ஏற்றுக்கொண்ட நான் ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் இருக்காது, அந்த நிச்சயம் இல்லாதவனை நீ ஓடாத. அப்படி ஓடி ஒரு பிரயோசனம் இல்லை இந்த நாட்களில், கிறிஸ்தவர்கள் சொல்லி இந்த நாட்கள் ஒரு பொய்யான காரியத்தை செய்து வைத்துக் கொண்டு ஓடாத இந்த நாட்கள். இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை அநேகர் செய்கிற காரியம் இந்த நாட்கள், ரட்சிக்கப்பட்டு 1 வருஷமா இருக்கும், 6 மாசமா இருக்கும் இந்த நாட்கள் என்ன செய்வாங்களா, தங்களுக்கு தாங்களே இந்த நாட்கள் பட்டத்தை வச்சு கொள்வாங்க, ரெவரண்ட் வைப்பாங்க, அல்லது இந்த நாட்களை பார்க்கறவங்க ஏதாவது ஒரு காரியத்தை வைப்பாங்க, வச்சுட்டு இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, இந்த நாட்களே இந்த 4 பைபிளை என் கையில் ஏற்றி கொண்டு இந்த நாட்களை விழிக்கிடணும், படத்தை போடணும் பாருங்க, ஸ்டிக்கர்ல படத்தை போடுற வழியில ஒரு பைபிளோட இருக்கிற மாதிரி, ஏன்னா அதாவது பைபிள் இருக்க நான் பைபிளை படிக்கிறேன்றதா அதனுடைய காரியமா இருக்கு. இப்படி யாரும் ஒரு ஒரு அசட்டையான காரியங்கள். அப்ப பாருங்கள் இதைத்தான் இங்க சொல்லப்படுது எப்படின்னு சொன்னால், நிச்சயம் இல்லாதவனா ஓடாது. அப்படியே பிரசங்கம் பண்ண விட்டு அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், கத்துடைய வார்த்தையை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, தங்களையே குறிச்சு இந்த நாட்களை பெருமையா பாராட்டி போட்டு அப்படியே போச்சு வந்துருவாங்க அருமையான கத்துடைய. அப்ப ஆகாயத்துல சிலம் படிக்கிறவனா சிலம் பண்ணேன்னு சொல்லி சொல்லப்படுறது எப்படின்னு சொல்லி சொன்னால், ஆகாயத்துல சிலம் படிச்சா எந்த விதமான பிரயோசனமும் இல்லையா அருமையான கத்துடைய. அந்த வழியிலேயே இந்த நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதே விதமான காரியத்தை இந்த நாட்கள் சொல்லப்பா. ஏன்னு சொன்னால், தேவனாலே நீ அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தால் உன்னுடைய ஓட்டத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். உன்னுடைய பாதையில அந்த நீ ஓடுகிற அந்த பாதையில கூட அந்த நாட்கள் வித்தியாசம் இருக்கும் மாதிரி கத்துடைய பிள்ளைகள். மற்றவர்களோடு உன்னை கொம்பைய பண்ணி பார்க்கல, அவரு பெரிய ஒரு அவர்களுக்கு உனக்கு சரியான ஒரு டிஃபரன்ஸ் இந்த நாட்கள் இருக்கும் அருமையான கத்து. ஏன்னு சொன்னால் தேவனுடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பாக இருக்குது. அப்போ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி இந்த நாட்களை கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களில் இச்சைகளுக்கு ஒடுக்கி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அங்கே கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய பிரகார பார்க்கிற வழியிலே அவளுக்கு இந்த நாட்களை பாருங்கள், வாய்கற்ற இல்லை போட்டு பிடிக்கிற எல்லாத்தையும் கண்ட எல்லாம் கண்டதையும் போட்டு பிடிச்சிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கடைசியா அடுத்த நாள் பார்க்குற வழியிலே டாக்டர்கிட்ட நிப்பினான், என்ன கொஞ்சம் அவசரம் டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் கூடிட்டுது அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அல்லது வெயிட் கூட்டிட்டு வாங்க, வண்டி வச்சுட்டு வாங்க அருமையான கத்துடைய பிள்ளை. என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, எல்லாம் நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அளவுக்கு மீறி ஒரு காரியம் செய்யக்கூடாது. நாங்கள் ஆண்டவுடைய பிள்ளையா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தையின்படி இந்த நாட்களை நாங்கள் நடக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 24வது 27வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, எப்படியாக அந்த நாட்களை இருக்க வேண்டும், அந்த பந்தய போட்டுக்கு ஓடுகிறவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், தேவையில்லாதபடி இந்த நாட்களே அந்த ஓட்டத்திலே ஓடாதபடி ஒரு நிச்சயத்தை என்ன வழி இருக்கு என்பதை நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய, அதை விட்டு விட்டு நாட்களை வேற காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அருமையான கத்துடைய. இன்றைக்கு அதுக்காக அந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை அப்படி இப்படி சொல்லி இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு ஒரு சிலர் இந்த நாட்களே ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக அந்த நாட்களே கத்துடைய வார்த்தைகளை பேசுவார்கள். ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கத்துடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டிய காரியம் அது நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனாலே அருளப்பட்ட ஒரு கிருபை அருமையான கர்த்தருடைய. ஆனால் ரட்சிக்கிறது தேவனை பொறுத்திருக்கிறது ஒழிய, சேர்க்கிற ஜனங்களை சேர்க்கிறது ஆண்டவுடைய காரியம். இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண மலையில பிரசங்கம் பண்ண ஊழியில பாருங்கள், 5000 பேர் வந்திருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல பாருங்க, ஜனங்களை கவரும்படியாக அந்த நாட்களை வந்திருந்தார்களா? ஜனங்களை கவரும்படியாக ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண பாருங்க, அந்த ஜனங்களுடைய தேவைகள் என்னவென்று அறிவதற்காக. பாருங்கள், இவ்வளவு காரியம் நடந்தும் அந்த 4 நாளுக்கு பிரசங்கத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் பசியையும் கவனிக்கவில்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியாக இருக்கு. அப்போ ஆண்டவர் கூட என்ன யோசனை வருது பாருங்கள், இவர்கள் பசியோடு இருக்கிறார்களே என்று சொல்லித்தான் அந்த இடத்துல கேட்கிறார். யாரிடத்திலே ஆகாரம் இருந்தால் அந்த நாட்களை ஆகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி சீசர்கள் சொல்றாங்க. இது வனாந்தரமா இருக்கிற படினா அந்த நாட்களே ஆண்டவரே, அதாவது எப்படி இந்த இடத்துல நாங்கள் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே தான் ஒரு சிறுவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீன் துண்டுகளும் இந்த நாட்களே இருக்கிறது. அதை கொண்டு போய் இந்த நாட்களை அவருடைய சமூகத்திலே கொடுக்கிற வழியில் ஆகா அதை ஆசீர்வதித்து அவருடைய பசியை தீர்க்கிறார். அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே இருந்த அந்த அவ்வளவு ஆத்துமாவும் எப்படியாக இருந்தன்னு சொன்னால், வார்த்தையினுடைய தாகமாகவும் வார்த்தையினுடைய பசியாகவும் இந்த நாட்கள் இருந்தது. வான மன்னாவை அங்கே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தமாக இருந்து வான மன்னாவை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய சரீரத்துக்குரிய மன்னாவை இந்த நாட்களிலே அவர்கள் கொடுக்கவில்லை, அருமையான பெற்றுக்கொள்ளவில்லை. அதனாலேதான் ஆண்டவர் இந்த நாட்களே அவருடைய சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தையும் இந்த நாட்களே கொடுத்து இந்த நாட்களே அவர்களை ஆசீர்வதிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியானால் இந்த வேதம் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள், அடுத்ததாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், பிலிப்பியரின் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே அங்கே நான் வாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய வேளையிலே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாரையா நஷ்டம் எண்ணிக்கொள்ளுகிறார்? கத்தராய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக அந்த நாட்களை எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கொள்கிறேன்னு பவுலடிகள் சொல்லுகிறார். ஆனா இன்றைய பாக்குற வழியில யாரையா அன்றைக்கு கத்தராய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நாட்களே நான் எல்லாவற்றையும் ஐஸ்வர்யமாக எண்ணிக்கொள்கிறேன், நஷ்டமாக எண்ணே இல்லை, ஐஸ்வர்யம் அன்றைக்கு ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைய பாருங்க அந்த நாட்களே எதுக்காக ஊழியத்தை செய்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியில அருமையான கத்தோட பிள்ளைகளை, கத்தராய இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து ஒரு சிலர் உண்மையாக ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறார்கள், ஒரு சிலர் ஆதாயத்துக்காக அந்த நாட்களை ஊழியத்தை செய்கிறார்கள். அதாவது எப்படி சொன்னால் இழிவான ஆதாயத்துக்காக ஊழியத்தை செய்கிறார்கள் சொல்லி இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனா இராமல், ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வார்த்தையை, சுயநீதியை உடையவனா இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசத்தின் மூலமாய் தேவனாலே உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இந்த நாட்களே இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளையும் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர்லேந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. இப்ப பாருங்கள், பாருடிகளுக்கு தெரியுது நான் மறிக்க போறேன், ஆனாலும் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அந்த மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுறதுக்கு நான் தகுதி ஆக வேண்டும் என்று அருமையான கத்துடைய பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு தகுதியாக ஒரு கரெக்டாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளை. இன்றைக்கு ஆண்டவுடைய ராட்சியத்துக்கு இந்த நாட்களே காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு தகுதி இல்லாதபடி இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது. யார் யாரோ என்னோ விதமாக அந்த நாட்களை வந்து செய்து கொண்டே இருக்கிறார். முதலாவது நாங்கள் தகுதி பெற வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. வார்த்தையை அந்த நாட்களே பேசுகிற வேளையிலே கத்துடைய வார்த்தை எப்படியாக பேச வேண்டும் என்றால் கலப்பாக பேசாதபடி ஸ்ட்ரைட்டாக அந்த நாட்களே பேச வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதைத்தான் நம்ம கவனமா பாருங்க. அப்ப அவருக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், நஷ்டமாக விட்டேன் அங்கே குப்பையுமாக எண்ணுகிறேன் சொல்லி சொல்லுகிறார் பவுலடிகள் அருமையான கத்துடைய பிலிப்பியர்களுக்கிற வழியிலே. இப்ப இவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை எல்லாவற்றையும், என்னுடைய காரியங்கள், என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பட்டம், என்னுடைய டிகிரி, இந்த நாட்களை எல்லாவற்றையும் அந்த நாட்களே நஷ்டமாக அந்த நாட்களை நான் அங்கே எல்லாவற்றையும் குப்பையாக நஷ்டமாக விட்டேன் விட்டு விட்டுட்டேன் என்றும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நாங்கள் அந்த நாட்களை என்ன செய்வோம்? நாங்கள் என்னென்ன டிட்டில் இருக்குதோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா அந்த டிட்டில கொண்டு வந்துடுவோம் முன்னுக்கு. இந்த நாட்கள் அந்த டிட்டில், இந்த டிட்டில், அந்த பேருக்கு முன்னால இந்த பட்டியலை போட்டு சோ கனம் பிறந்து வரம் பெற்ற ஊழியர், அருமையான கத்துடைய உள்ளே வரம் பெற்ற ஊழியர்னு சொன்னா வரம் எல்லாருக்கும் தானே வரம் கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்திலே. ஒருவருக்கும் அங்கே ஆண்டவர் நாட்களை வஞ்சிக்கவில்லையே. நீங்க நீ வேண்டி கேட்ட அந்த நாட்கள் ஆண்டவரத்திலே கேள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுவார். அப்படியான ஆண்டவரத்திலே கேட்கிறவளே ஆண்டவரது வரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரையும் வரத்தினாலே அங்கு நிரப்பி நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். மேல கத்தருடைய வாஞ்ச உள்ளவனுக்கு இந்த நாட்கள்லே அங்கே தேவன் அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதே பவுலடிகள் சொல்லுகிற அந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியத்திலே நாங்கள் எல்லாவற்றுக்கும் எப்படியாக இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார். எல்லாவற்றையும் இந்த நாட்களை நான் என்ன செய்கிறேன் சொல்லி சொன்னால் அங்கே நான் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். பாருங்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளாதபடி நியாய பிறப்பிடத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசத்தின் மூலமாய் தேவனாலே உண்டாயிருக்கிறது நீதி உடையவனமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனும் என்று காணப்படுகிறேன். இப்படி நான் அவரை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளே எப்படியாயின் நான் மரித்தோழ்ந்து உயிர்த்தெழுகு தகுதியாகும் படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நான் அடைந்தாயிற்று அல்லது தேர்ந்தவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன். இந்த வார்த்தையை தான் நாங்க பார்க்க வேணும். பிலிப்பியர் 3 அதிகாரத்துல 12 வசனத்தை வாசிங்க. பிப்பதியில பாக்குறவளே வேதம் சொல்லுகிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது தேர்ந்தவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக சொல்லுங்கள். அப்ப பாருங்கள், முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், வாட் இஸ் யுவர் கோலிங். அருமையான கத்தொழிப்பிள்ளை, உன்னுடைய அழைப்பு எது? எதற்காக கிறிஸ்து உன்னை பிடிச்சிருக்கிற? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? உன்னுடைய அதாவது தேவனுடைய அழைப்பினுடைய திட்டம், அழைப்பினுடைய காரியங்கள் என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அழைப்பு தெரியாதையா? அன்றைக்கு வந்து அநேகர் ஊழியம் செய்கிறாங்க, ஆனா கத்தருடைய கத்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு தெரியாது. அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, பாட்டு படிக்கிறவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா சரி வராது. ஏன்டா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க 5 வகையான ஊழியம் என்று சொல்லி பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி சொன்னா சரி வராது. அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இவ்வாறு இன்றைக்கு ஒரு சிலருடைய காரியங்கள் வேறொரு ஊழியக்காரருடைய அந்த பேக்ரவுண்ட கொண்டு வந்து நாட்களை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணி அப்படி நடத்துகிறாங்க. இப்ப சில பேர் பாருங்க, இந்த நாட்களை பாருங்கள், ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுத்த வரம், அவள் என்ன செய்வார்கள், ஆக்களை இந்த நாட்களை பேர் சொல்லி அழைத்து இந்த நாட்களை அவருடைய நோய்களை சொல்லுகிறது. அந்த காரியத்தை வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், ஒரு சில இந்த நாட்களை அப்படியாக தாங்களும் இந்த நாட்களை செய்து கொள்ளுகிற காரியம். ஆனா முதலாவது ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த நாட்களே இந்த அழைப்பு என்னுடைய அழைப்பா, நீங்க எனக்கு தந்த அழைப்பான்னு கேட்க வேணும். வேதம் சொல்லுகிறது இங்கே எப்படி என்ன, பவுலடிகள் சொல்லுகிறார் பாருங்கள், பவுலடிகளோடு இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை, நம்மை பவுலடிகளோடு இன்றைக்கு கொம்பை பண்ண முடியாது. ஏனென்றால் அவர் இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே கற்று தெளிவாக இந்த நாட்களை அறிந்தவர் என்பதைத்தான் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்க கருமையான கத்தோடு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த பவுலடிகள் எல்லாவித பாருங்கள், அவர் யூதனுக்கு யூதனும் கிரேக்கனுக்கு கிரேக்கனுமாக அந்த நாட்களை பாருங்கள், பற்பல பாசங்களை பேசுகிறவராய் இந்த நாட்களை இருக்கிறார். அப்படியாகப்பட்ட அவரே சொல்லுகிறார் அந்த நாட்களை ஆண்டவர் தொடுதலுக்கு புறம்ப சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லோக்கை நோக்கி தொடருகிறேன். இதுதான் பவுலடிகள் சொல்லுகிற வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராலே எதற்காக பிடிக்கப்பட்டது என்று முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, அந்த அழைப்பின்படி இந்த நாட்கள் அழைப்பு அந்த அழைப்பின்படி இந்த நாட்களை நாங்கள் ஓடுவோமா இருந்தால் முதலாவது என்ன செய்ய வேண்டும் அங்கே, அதாவது எப்படி சொன்னா, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, அதாவது பிறகு பின்னாலே இருக்கிற கிறிஸ்துவுக்கு முன்னாக இருந்த காரியங்களை, அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள BC அதாவது முன்னாக இருந்த காரியங்களை அதாவது நாட்களை மறந்து போட்டு, அதாவது முன்னா பின்னானவைகளை மறந்து இந்த நாட்களை முன்னானவைகளை என்ன செய்ய வேண்டும், நாடி ஓட வேண்டும். அப்ப ஆண்டவருடைய பகுதியிலே அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் முதலாவது ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. ஆகையால் நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். அருமையான கர்த்தருடைய, எந்த காரியத்தினாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு இந்த நாட்களிலே வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, பவுலடிகளுடைய ஓட்டத்தை பாருங்க. அந்த ஓட்டத்திலே முதலாவது தேவனுடைய அழைப்பினுடைய தெரிவை இந்த நாட்களில் தெரிஞ்சு கொள்ளுகிற அருமையான கர்த்தருடைய, சகலவற்றையும் கற்றிருந்த ஆனாலும் தேவனுடைய அழைப்பு என்ன, அந்த அழைப்பின்படி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அந்த அழைப்பின்படி இந்த நாட்களை நடந்தது நிமித்தம் ஆண்டவர் அவரை இந்த நாட்களை அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் தெளிவாக இந்த நாட்களை செய்தது மட்டுமல்ல, இந்த வேதத்திலே அதாவது அநேக நிருபங்களை எழுதினவர் என்று சொன்னார் பவுலுடைய என்று சொல்லி இந்த நாட்களை புதிய பாட்டில் இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறமான கர்த்தருடைய பிள்ளைகள் சபைகளுக்கு கடிதத்தை எழுதுகிறார். சபை இப்படியாகத்தான் இருக்க வேண்டும், இப்படியாக சபையிலே இந்த நாட்களை ஜனங்கள் இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை சொல்லி கொருந்து சபையா இருந்தாலும் சரி எபேஸ் சபையா இருந்தாலும் சரி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அது மட்டுமில்ல பிலிப்பியருக்கு நிருபங்களை இந்த நாட்கள் எழுதுகிற பொழுது இப்படியாக ஒவ்வொருக்கும் இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களை எழுதி இந்த நாட்களே தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிற மனுஷனாக இந்த நாட்களை இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், எப்படியாக நாட்களை செய்கிறோம், தேவனுடைய சித்தத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக அப்படியான காரியத்தை செய்கிறோமா, அல்ல இந்த நாட்களை தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களே அதாவது நடக்காதபடி வேறு காரியத்தை இந்த நாட்களை செய்கிறோமா என்பதை குறித்த இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வார்த்தை இந்த நாட்களை நான் வாசித்த நாட்களை முடிக்கும்படியாக வாஞ்சிக்கின்றேன். மூன்றாவது பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தற்போது எச்சரிக்கைகள் அங்கே ஒழுங்குமுறைகள் தண்டனைகள் விசுவாசிகளின் வருங்கால ரட்சிப்பை இந்த நாட்களை இழந்து விடக்கூடாது என்ற நோக்கம் உடையவர்களாக இந்த நாட்களை உள்ளன என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுபடியுமா இந்த நாட்களை ஒன்று கொருந்தியன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. ஒன்று கொருந்தியன் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவோம். நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், ஒன்று கொருந்தியன் புத்தகம் 5வது அதிகாரத்திலே இப்படியா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்கே ஒன்றிலிருந்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்றும் பிரசித்தமாக சொல்லப்பட்டதே, ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானோ அது அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே, இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவன் நீங்கள் உங்களை விட்டு இந்த நாட்களை நீங்காமல் துக்கப்படாமலும் அங்கே இருமாப்படைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவினாலே உங்களோடு கூட இந்த நாட்களே இருக்கிறவனாய் இப்படி அங்கே செய்தவனை குறித்து நான் கூட இந்த நாட்களே அங்கே இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய ஆவியையும் நீங்கள் அதாவது நமது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையிலே அப்படிப்பட்ட ஆவி கர்த்தருடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தாருக்கு இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்திரவே இப்படியாக சொல்லிவிட்டு இந்த நாட்களை அங்கே அவர் சொல்லுகிற அந்த நாட்கள் இந்த 13வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் சொல்லப்படுகிறது பாருங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை 12-13 வாசிக்கிறேன், புறம்பே இருக்கிறவளை குறித்து தீர்ப்பு செய்கிற என் காரியமோ உள்ளே இருக்கிறவளை குறித்தல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள், புறம்பே இருக்கிறவளை குறித்து நாட்களே குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். 1வது வசனத்திலே வாய்ச்சபடி இந்த நாட்களே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவளை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், வீர அங்கே தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை இன்றைக்கு பாருங்கள் என்னதான் காரியங்களை இருந்தாலும் சரி இந்த நாட்களே அவர்கள் காண்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே வருகிற காரியத்தும் அதாவது ஐஸ்வர்யமான காரியங்கள் பணங்களா இருந்தாலும் என்ன காரியங்களா இருந்தாலும் பிரதர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு அதனால அவர் என்னதான் காரியம் செய்தாலும் அவர் விட்டுருங்கப்பா அவர் செய்யட்டும்னு சொல்லி நாட்கள் அது சரியான தவறான காரியம் அறிமா இருக்கு. ஏனென்றால் தேவனுடைய சபை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது விளங்குகிற இடம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தம் தான் அந்த இடத்திலே விளங்க வேண்டும். அருமையான கத்திரிக்கும் அதனாலே அருமையான கத்திரிக்கை பாருங்கள் ஆதி திருச்சபையிலே பார்க்கிற வேளையிலே அதாவது பழைய ஏற்பாட்டில் பாருங்க அந்த கூடாரத்துக்குள்ள ஆசாரியர் தவிர இந்த நாட்களை ஒருவரும் போக முடியாது. ஏனென்றால் அது பரிசுத்தமான இடம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆசாரியர் கூட இந்த நாட்களை சிலவழிலே போகிற வழியிலே மறிப்பார்கள், அவளை நூல்ல கட்டி இந்த நாட்களை என்ன செய்வார்கள் அப்படி அவர் உள்ளுக்க போடுவார்கள், அப்படி அசம் அதாவது ஏதாவது அசமாட்டம் இல்லைன்னா இழுத்து அப்படி திரைச்சிலைகளால் எடுத்துருவாங்க. ஆனா இன்றைக்கு என் ரட்சகராகி ஆண்டவர் அந்த சிலுவையில தொங்கி பிதாவுக்கு நமக்குள்ளே இருந்த அந்த வேறுபாடு பிதாவை நாங்கள் இந்த நாட்களில் அவருடைய பிரசனத்தை உணராதபடி இந்த நாட்களில் நாங்கள் இருந்த அந்த பிரிவினையினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அந்த திரைச்சீலியை நீக்கி இந்த நாட்களை பாருங்க அவர் மரணத்தின் மூலமாக நீக்கி பிதாவை நம்மை இந்த நாட்களில் நம்மோடு ஒப்புரவாகும்படியாக தேவன் இந்த நாள் குமாரனாய் இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுடைய சமூகம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு பரிசுத்தத்திலே விளங்குகிற காரியமாக இருக்கிறபடி நான் ரொம்ப ஜாக்கிரதையாயிருந்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய காரியத்தை இந்த நாட்கள் செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் இந்த நாட்களில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே பவுலடிகள் சொன்னது போல எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதற்காக நாங்கள் இந்த நாட்களில் ஓட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். யோகம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த வேளையிலும் நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக உண்மை சோதரிக்கிறேன் ஐயா. நீர் ஐஸ்வர்ய சம்பூர்ணனாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவரீர் இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ அந்த கிருபைகளுக்கா சூத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நேரத்தில் விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களில் பலன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களில் மனம் திரும்புதல், அவர்கள் முதலாவதாக தங்களுடைய அழைப்பை இந்த நாட்களில் அறிந்து கொள்ளும்படியா தேவரீர் அந்த ஞானத்தையும் கிருபையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றியும் அவருடைய உம்முடைய உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அழைத்த அழைப்பை இந்த நாட்களை பார்த்து அந்த அழைப்பிலே அவர்கள் ஓடும்படியாக நீர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து இந்த நாட்களை நடத்தும்படியாக, அவளை ரட்சிப்புகளை நடத்தும்படியாக உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமே, நன்றி ஐயா. பிரைஸ்
1: லார்ட். ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையானது, வசதி கூட வழிநடத்தினீர்கள். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
0: இது ஐயா நேற்றைய நாட்கள் கொடுத்த ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ வார்த்தையுடைய தலைப்பிலே ஐயா, ரட்சிப்பின் வருங்கால நிலை என்ற தலைப்பிலே பார்ட் 2 என்று போட்டுருங்க.
1: ரட்சிப்பின் வருங்கால,
0: ஐந்தாவது பகுதி, ஐந்தாவது பார்ட் 5.
1: ஓகே, வருங்கால. ஓகே, நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் வார்த்தைகள் புறப்பட்டு சென்ற பொழுதும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும், மறுவழப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு என்ன மாதிரி ஐயா? நாளைக்கு
1: 11:45 இதே நேரம் தான்.
0: ஆ ரைட், ஓகே ஓகே, தேங்க் யூ ஐயா, தேங்க் யூ. நீங்க அதான் கேட்டேன். ஓகே, தேங்க் யூ.
1: ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இதுவரை நேரமும் நாங்கள் ஊழியர் சுசேஷரேட்பின் வாணர் அவர்கள் வேத பாடத்தோடு வழி நடத்தினார்கள். ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள், ஆமேன், வருங்கால வார்த்தைகள் என்று இன்றைய நாளுக்கு செய்தி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிவிட விடுவோமா? ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் அடுத்து ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர் சௌகரி குலேந்திரம் அவர்கள் ஜெப வழியை நடத்துவார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி லேப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள். கத்தர் தாமி அவர்களையும் நேரத்துக்கு இணைத்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது

0: ప్రార్థించుకుందామా. ప్రైజ్ లార్డ్.
1: ప్రైజ్ లార్డ్ అపన్. ప్రైజ్ లార్డ్
0: ஆமென். இன்று உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஜெபங்களுக்குடாக வழிநடத்தப்படுகின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே எல்லா ஜெபங்களையும் கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு இணைந்து வானொலிக்கூடாக இணைந்து ஜெபிக்க போகிற ஒருவர் சார்பிலும், மறுவலைப்பில் கேட்கப் போகின்ற சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமென். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளை காண்பிப்பை மட்டுட்டு உங்களோட கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா. உங்களோட கிருபை தான் எங்களை தாங்கிறது, உங்களோட கிருபை தான் எங்களை நடத்துகிறது. இந்த கிருபியை நாங்கள் மாத்திரம் பெருந்தூசியமாக எங்கள் மேல் உங்களோட கிருபியை ஊட்டி அப்பா நீங்கள் எங்களை வழிநடத்துறதுக்காக நிக்கத்தக்க பலனை தந்து, காலூன்றி உங்களுக்குள் அசைக்கப்படாதபடி காலூன்றி நிக்கத்தக்க பலனை தந்து, கல்வாரிய இயேசு எங்களை வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இங்க உயிருள்ள தேவன் ஐயா, உண்மை உள்ள தேவன், உத்தமமான தேவன், அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் நம்பி விசுவாசித்து உங்களை அடிச்சுவிட பின்பற்றத்தக்கதாக அங்கட பாதங்கள் இடறாதபடி நீங்கள் எங்களை தூக்கி சுமந்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று மறப்ப

உங்களோட நாமத்தை தூசிக்காதபடி, விசேஷமாக நீங்கள் எங்களுக்கு நெத்தியில் பொறிக்கப்பட்ட நாமம் அழிந்து போகாதபடியும் நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொருதரையும் பரிசுத்தாவியான விரைவிட கட்டிவாள் நடத்துங்க ராஜா. பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை, பரிசுத்தாவியானவரால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த தேவனே, உங்களால் கூடும் ஐயா, உங்களால் கூடும். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, மனார்தலையும் பிளனையும் நீங்க தான், உங்களால் தான் தந்து வழிநடத்த முடியும் ராஜா. உங்களால் தந்து தந்து வழிநடத்துற கிருபைக்காக தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவர்களுக்கும் ஆறுதலான தேவனாக இருந்து வழிநடத்துற கிருபைக்காக எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமா இருந்து போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்துற உங்களோட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உள்ளங்கையில் விரைந்து வைத்திருக்கிற தேவனே, எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டு போறதுக்காக வலப்பக்கமும் இடப்பக்கமும் சுற்றமுற்ற பின்னுமாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கத்தரே, உங்களோட நாமம் உயர்ந்த நாமம் ஐயா, உன்னதமான நாமம், உண்மை உள்ள நாமம். உங்களோட நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு தந்ததுவனே, உங்களோட நாமத்தின் நாங்கள் கேட்ட எத்தனை காரியங்களை நீங்கள் செய்து உங்களோட நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தானங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் ஐயா, ஆறுதல் தாறு தேவன், அரவணைக்கிற தேவன். உங்களோட அன்புக்கீடாக ஒன்றுமே இல்லையா, உங்களோட அன்பு ஒரு போதும் மாறாது. ஆண்டவரே, அந்த அன்புக்கா பாத்திருக்காக அந்த அன்பு அன்பு கூடாக உங்களோட கிருபியை பெற்று பெற்று நாங்கள் என்னும் உங்களுக்குள் உறுதியாக வாழத்தக்கதாக வைக்கப்பட்டு போகாதபடி, தாழ்ச்சி அடையாதபடி உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்களால் தானே வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. தள்ளாடாதபடி கல்வாரியாக இயேசுவே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளிலேயும் ஆண்டவரே, பிள்ளைகளும் உங்களில் கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக ஆண்டு வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்தது உலக ஆச பாச இச்சலுக்குள் அடிமையாய் போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரே, நீங்கள் இடகட்டி வழிநடத்துங்கிறாச்சா. என்ன நோக்கத்துக்காக உங்களோட சாயலாக எங்களை சிருஷ்டித்தீங்களோ, என்ன நோக்கத்துக்காக பரிசுத்த ரத்தத்தை உங்களை நேசிக்கும் உங்களோட பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி இயேசுவின் பிள்ளைகள் ஆக்கினீங்களோ, அது மட்டுமல்ல உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே, தீர்த்திதா குமார பரிசுத்தாவியானவரே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரின சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆட்கொண்டு ஆண்டவரே பரிசுத்த பாதையில் நடத்தத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளே இந்த உலக காணும் பொழுது உங்களோட ஒளியை கண்டுகொள்ளத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றீங்க, மெய்யான ஒளியே உங்களோட ஒளி ஒவ்வொருவரிலும் வீசத்தக்கதாக ஒரு கிருமியை ஊட்டி வழிநடத்துங்கோ ராஜா, வழிநடத்துங்கோ, வழிநடத்த வல்லவர், அதுக்காக நன்றி. எந்த மாய்மாலத்துக்குள்ளும் அகப்பட்டு போகாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி உங்களோட பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக்க முடியும், காக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் எங்கள் வழிகள் அல்ல என்று சொன்ன தேவனே, உங்களின் நினைவிலும் உங்களோட வழியிலும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், துதித்து கொண்டே இருக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறது வினே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கு பார்த்துருனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீதி இல்ல நியாயாதிபதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மறவாத எங்களை மறவாம நினைத்தர்றவரே, எங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நீரியும் ஜூரியனே, எங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா, தடைகளை என்ன வந்தாலும் அந்த தடைகளை நீக்கி நீங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டு வர பெரிய அற்புத கிருபைக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்கள்கிட்ட வருகிறோம் ராஜா.
ஆண்டு

0: ஏ நீங்கள் அலை உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படுந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கோ. இந்த உலகம் அவர்களை பார்க்கறதுன்னு எண்ணி இந்த பணத்துக்கோ பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ அவர்களிடம் கூடாதபடி தாழ்மையோடும் உண்மையோடும் எப்படி நீங்க நடந்து நடந்து நல்லதை கற்பித்து தந்தீங்களோ, ஆண்டு உபதேசம் பண்ணினீங்களோ, சீடர்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி அனுப்பினீங்களோ, அதே போல் அதுகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டு சாட்சிகளாயிருந்து உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. மெய்யாமை ஆண்டவரையும் கூட தாழ்மையான குணத்துக்காக உண்மையான குணத்தையும் அவர்கள் அறிந்தவர்கள் அந்த அடிச்சுவரை ஆண்டு பின்பற்றி நடக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபிகள் ஊற்றி வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியலே இதுவரை நேரம் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்றி நன்றி நன்றி ராஜா. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவனோட உயிர் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா. நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் நன்றி உள்ளத்தோடு கேட்டு இந்த ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைகளால என்னென்ன விதமாக ஒரு பிள்ளைகளையும் கீழ்படியத்தக்கதாக பரிசுத்தப்படுத்துவதற்காக நீங்க விரும்புறீங்களோ அதன்படி நீங்க நடத்துவீங்க, நடத்தி கொண்டு வாரீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கம மொழியலி எத்தனை வருஷ காலமாக ஆண்டவரை பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அன்பை இந்த உலகம் அறிய வேணும், அறியாத மக்கள் அறிய வேணும் என்ற மனப்பாரத்தை உண்டு பண்ணி உங்களோட பிள்ளைகளுக்குடாக சகோதரர்களுக்குடாக சகோதரிக்குடாக நீங்க நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு கொடுக்க சுகபல தைரியம் எல்லாவற்றுக்கு மேலாக உண்மையாக உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ராஜா. உங்களோட ரட்சிப்பின்சத்தை பெறத்தக்கதாக நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கத்தக்கதாக செய்த அன்பின் தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னும் இதுக்கு உகந்த பாத்திரங்களாக நீங்கள் அவர்களை அனுதினம் வெனந்து வெனந்து வெனந்து உங்களோட அன்பினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி மகனே ஆசீர்வதிங்கோ, சகோதரி ஆசீர்வதிங்க ராஜா, பிடித்த கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ. மகளுக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தூக்கி எடுத்து உடவர் ராஜ்யம் வளர்வதற்கு அவ்வகவே ஒரு கருவியாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னும் பெருலோக ஞானத்தினால் அவர்தான் நிரப்பி ராஜா ஆசீர்வதித்து இருக்கு நாள் எல்லாம் உண்மை மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்து கொண்டு வாருங்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மகனுக்காக மருமகளுக்காக நன்றி, கொடுத்த பிள்ளைகளுக்காக வாழ்வ பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து இந்த உலக பிரகாரமான ஆசை பாசங்கள் ஆண்டவர் இச்சைகளுக்கு அகப்படாதபடி கடிவாளம் போட்டு நீங்கள் கட்டியவர்களை வழிநடத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உங்களுடைய ராஜ்யத்தை வளர்க்க வளர்த்தக்கிற அவர்களையும் உங்களால் பாவிக்க முடியும். ஏற்ற நேரத்தில் நீங்க பாவிப்பீங்கள், பாவித்து கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். வேலை பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களை நோக்கி வெற்றி நடப்போட்டு உங்களை ஆராய்ந்து அவையோடும் உங்களோடு உண்மையோடும் உங்களை ஆராய்ந்து உங்களோட மகிமையை கண்டு உள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி அவர்களை வழிநடத்துறதுக்காக நன்றி. அன்பித்தவன் இல்லாவற்றுக்கும் இல்லாக இந்த பொல்லாத காலத்தில் காற்றோ புசலோ எதுவும் வந்தவர்களை அணுகாதபடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் ஆராதிக்கும் சபைகள் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் விசேஷமாக சங்கம மொழியில் நடத்தும் ஸ்டூடியோ சோதரன் சோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஒவ்வொன்றையும் உங்கள் ரத்தத்தால் முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்துக்கு இருக்கிற வல்லமையும் பாதுகாப்பும் உலகத்தில் ஒன்றுக்குமே இல்லையா ஐயா. அந்த ரத்தத்தினால் மூடி உங்களோட பிள்ளைகளை உங்களோட சந்ததிகளை உங்களை நேசிக்க மூலம் எனது ஊடாவியோடும் உண்மையோடும் உங்களை நேசிக்க ஒவ்வொருவரையும் எங்களையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. காத்துக்கொண்டு வர வல்லமைக்காக காக்கும் கரங்கள் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்றி என்னும் அன்பின்றவனத்தோடு இருந்து இந்த சங்கம வழியலையில் இணைந்து உங்களை மாமப்படுத்த போற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்கறதுக்காக அவர்கள் நன்றி உள்ளவர்களாக தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட வேணும் ஐயா. சுயத்தில் எதையும் அவர்கள் பேசிவிடாத ஒரு பரிசு தாவியானவரே இடகட்டி வழி நடத்தி வெற்றியோடு நடத்தி முடிப்பீங்கள். உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக நடத்தி முடிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்றவனே அப்பாக எத்தனையோ குறைவுகளோடு இருந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்காக நீங்கள் அவர்களை உங்களோட அபிஷேகத்தால் நிறைத்து இந்த உலகத்திலே தெரிந்து தெரிந்து கூட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக பாவிக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக ஆஸ்திரேலியாவில் பிறந்து ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லாமல் பிறந்த ரிக்கை ஆண்டவரை நீங்கள் இவ்வளவு அற்புதமாக தூக்கி எடுத்து அப்பா பரலோக ஞானத்தை கொடுத்து அவரை நீங்கள் உங்களோட ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ணி வாழ் நடத்துகிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. அவருக்கு கூடாக நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு கொடுக்கிற வார்த்தை கூடாக ராஜா கோடி கோடி கோடி மக்களை நீங்கள் தொட்டு கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இவ்வளவு குறைவோடு இருந்த பிள்ளைக்கும் ஒரு மனைவியை கொடுத்தது மட்டுமல்ல நாலு பிள்ளைகளை கொடுத்த அந்த சந்ததியை ஆசீர்வதித்தீங்களே ராஜா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுன்றோ எல்லாம் உங்களால் கூடும். நீங்கள் சொன்னால் நடக்கும், கட்டளைட்டால் நடக்கும், சொன்னால் ஆகும் என்றதை அவற்றை வாழ்க்கையில் நீங்கள் நிறுவித்திருந்த உலகமே அவருக்கு கண்டு உங்களை துதிக்கத்தக்கலாம். எத்தனையோ ஆத்மாக்கள் மனம் திரும்பி உங்கள் அண்டையில் வரத்தக்கதாகும். அவன் குறைந்தவர்கள் புத்தி சித்தம் குறைந்தவர்களை நீங்கள் தூக்கி எடுத்து உங்களால் பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி. அவளுடைய சந்ததியை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த சந்ததிகள் மட்டுமில்ல அநாத பிள்ளைகளையும் ஆதரித்து அவர்களுக்கும் பெற்றாராக ரெண்டு பேருக்கும் மனதும் இருந்து இருக்கத்தக்கதாக நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். எங்கிருந்து அவர் இந்த ஊழியத்தை செய்தாலும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கோ. என்னும் உங்களுக்கு இந்த அநேக காரியத்தை செய்யத்தக்கதாக அவரை வல்லமையோடு ஆண்டவரே நீங்கள் பாவிக்கிறீங்கள். பாவிக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது அமெரிக்காவில் வந்து டெக்ஸஸிலிருந்து உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவருக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. அங்கிருக்கும் மக்கள் என்னும் உங்களை அறியாமலும் அறிந்தும் உங்களை விட்டு பின்னாங்க இருக்கும் மக்களையும் நீங்கள் இவருடைய வார்த்தை கூடாக இவருக்கூடாக நீங்கள் பேசி இவர் சாற்றுள்ள வாழ்க்கைக்காக கூடாக நீங்கள் தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு ஆயிரம் மக்களை ஆயிரம் ஆயிரமாக தொட்டு கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். அவர்கள் சந்ததியை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அதே போல் இப்படி குறவோடு இருந்து ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து பரமகரத்தினால் தாங்கி அவர்களை போஷித்து உங்களால் வழிநடத்த முடியும் வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் குடும்பங்கள் எத்தனையோ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் புத்தி குறைவாகவும் ஓட்டிசம் அப்படி வேண்ட காரியங்களால் பிறந்திருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களோட சாயலாகத்தான் ஐயா சிரிச்சு செய்வீங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இந்த பெற்றாருக்காக இந்த குடும்பத்துக்காக உங்களுடைய வருகிறோம் ஆண்டு விரைந்தவர்களுக்கு ஆண்டு பெற்றாருக்கு வேண்டிய பொறுமையை கொடுத்து ராஜா இந்த பிள்ளைகளை நல்ல வழியில் வழிநடத்தத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பயத்தோடு உங்களோட பார்வையில் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க நடக்கத்தக்கதாக வழிநடத்தத்தக்க வழிகாட்டிகளாக அவர்களை வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. நீங்க தான் வழிகாட்டி ஐயா, நீங்க தான் ஆலோசனை கத்தர். அவர்களுக்கு வேண்டிய நல்ல பொறும்ப தாழ்வியை கொடுத்து அன்பை கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள் ஐயா. அப்பா எங்களோட அன்பானவர்கள் மத்தியில் எங்களோட சம மத்தியில் இனசர மத்தியில் இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக அவங்கள அண்டில் வருகிறோம். உலகம் அவர்களுக்கு ஒரு பேரை சூட்டி விட்டது ஐயா, என்றாலும் உங்களோட சாயலாக படித்தீங்கள். ஏதோ ஒரு விதமாக விசேஷமாக என்ன விதமாக அந்த ரிக்க பாவித்தீங்களோ அதே போல் இவர்களையும் பாவிக்க உங்களால் முடியும். உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக உங்களால் பாவிக்க முடியும் ராஜா. சப்பானியை எழுப்பின தேவன் அல்லவா, குருடனுக்கு பார்வை கொடுத்த தேவன் அல்லவா, குஷ்டர் மனதுக்கு சுகம் கொடுத்த தேவன் அல்லவா? ஆண்டவரே, இன்றைக்கு சூமினாயுடைய கையனை சுகம் கொடுத்த தேவன் அல்லவா? ஆண்டவர் பெரும்பாடு உள்ள ஸ்திரிக்கு சுகம் கொடுத்த தேவன் அல்லவா? என்றும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க ராஜா, என்றும் உயிரோடு இந்த தேவன பாசத்தில் பிறந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வாழ வழியை நீங்க வகுத்து கொடுத்து உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களோட பரமகரத்தினால் அவர்களை தாங்கி போஷித்து வல்லத்துங்க ராஜா, வல்லத்த உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டு விரைவாயால் உங்களை அப்பா துதித்து துதித்து பாடி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கடந்து போகத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். பெற்றாருக்கு மனசமாதானத்தை கொடுத்து, பொறுமையை கொடுத்து, தாழ்மையை கொடுத்து பெற்றார் ஆண்டவர் அவர்களை அன்போடு வழிநடத்தத்தக்க வழி நடத்தல உங்களால் கொடுத்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிறங்கள் தூய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கண் பார்வை இல்லாமல் ஆண்டவரே, கண் பார்வை குறவோடு இருக்கும் பிள்ளைகளையும் ஆத்துமாக நீ உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை தூக்கி எடுத்து உங்களுக்கு சாட்சியாக அவர்கள் நாம் அதை மமப்படுத்தத்தக்கதாக வாயால் அறிக்கை செய்து மமப்படுத்தத்தக்கதாக நீங்க பாவிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஐயா, என்னால் கூடாத காரியம் ஒன்றுண்டோடு சொன்னதேவனே, உங்களால் எல்லாம் கூடும். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை உயிருள்ள உண்முள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களோட வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் ஐயா உண்மையில உயிருள்ள வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றி ஆண்டு பூரணப்படுத்தி நிறைவேற்றி வழிநடத்துற கிருபைக்காக அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து உரிமையோடு உங்களோட பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை இந்த உலகத்தில் சாட்சியாக வழிநடத்துங்க ராஜா. உங்களோட அறியாத மத்தியில் ஐக்கியப்படும் பொழுது உங்களோட பிள்ளைகளை சாட்சியாக வைத்து வழிநடத்துங்கோ. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு பாவத்துக்கும் மாயலுக்கும் மறண்டு மடிந்து போகாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஆண்டு சாட்சிகளாக வைத்து வழிநடத்தி அவர்களை மனம் திரும்பி உங்களுடைய வரத்தக்கதாக உங்களோட கிருபியை ஒட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார செய்ய தேவனே, உங்களை துதிக்கும். எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவும் இயேசு என்று அறிக்கை செய்யும் என்ற அந்த உங்களோட வாயினால் புறப்பட்ட அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான கத்திரை சமாதானத்தின் பிறகே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களோட சன்னிதானத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகள், சமாதான குழவினால் இருந்து தவிக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பங்களுக்கு உங்களோட சமாதானத்தின் ஆவியை ஊட்டி ஆண்டு சந்தோஷங்களையே உங்களோட சந்தோஷம் அவர்களின் குடும்பத்தில் வீசத்தக்கதாக குடும்பங்களை இணைத்தவங்களோட நீங்க இணைத்து ஒரே மாம்சமாக இணைத்த பிள்ளைகளுக்காக உங்களண்டல வருகிறோம். எந்த விதத்திலும் பின்வாங்கி போய் உங்களோட நாமத்தை அவர்கள் தூஷிக்காதபடி உங்களோட பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே, சாதனவன் கொடுக்கும் தந்திரங்களுக்கு இந்த உலக ஆச பாச பொன் வெள்ளிக்கு இடம் கொடுத்து உங்களோட நாமத்தை அவர்கள் தூஷிக்காதபடி நடக்கத்தக்கதாக உங்களோட சன்னிதானத்தில் இணைத்த பிள்ளைகளை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப சந்ததிக்காக வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்களை வருகிறோம். உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் ஆண்டவர், இந்த கனடா தேசத்தில் வாழும் வாலிப சந்ததி ஒவ்வொருவரையும் எங்களோட குடும்பங்கள் மத்தியில் இருக்கும், எங்களோட சபை மத்தியில் இருக்கும் உங்களோட பிள்ளை வாழ்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ராஜா. வாழ்வ வயது மட்டுக்கும் அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. படுத்து பட்டம் பெற்று ஆண்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நீங்கள் அவருடைய கையின் விராசங்களை ஆசீர்வைத்துக் கொண்டு வர வாழ்வ பிள்ளைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. என்னும் ஆண்டவரை படுத்து பட்டம் பெற்றும் ஆண்டவரே ஏற்ற வேலைகளுக்கு ஏங்கிக் கொண்டு மனச்சோர்வோடு இருக்கும் வாழ்வ பிள்ளைகளுக்காகவும் அவர்களுக்காகவும் உங்களுடைய நாங்கள் துதி ஸ்தோத்திரத்தோடு வருகிறோம். அவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுத்த ஞானத்தையும் ஆண்டவரே அந்தஸ்துகளையும் ஆண்டவரே பாவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை வழியை உங்களாக திறந்து கொடுக்க முடியும் ஐயா. அடைப்பட்ட வாசலை ஆண்டவரே திறந்து அவர்களுக்கும் வாழத்தக்க வழியை தங்கட தங்கட காலில் நிற்கத்தக்க வழி வாய்ப்பை நீங்கள் கொடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்கள். பின்வாங்கி உங்களோட அன்பிலிருந்து பின்வாங்கி போய்விடாதபடி காத்துக்கொள்கிறாங்க. கடுவாளம் போட்டு கட்டி இழுத்து உங்களிடையில் என்ன நெருங்கி சாட்சியாக வாழத்தக்கதாக உங்களோட அபிஷேக தைலத்தை யார் மேல் ஊற்றி ஒரு அன்பை உங்களோட ராஜ்யத்துக்கு அவர்களை வேலையாளர்களாக அழைக்க வேண்டும் என்று நீங்கள் சித்தம் கொண்டாலும் அந்த கிருபையிலிருந்து சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை உங்களால் நடத்த முடியுமா? உங்களுடைய ஆயுதங்களாக வெனந்து வெனந்து பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால தூண்கள் ஐயா, வாழும் வழியை வகுத்து கொடுக்க வல்லவரே ஆண்டவரே, என்னும் வாழ்க்கை துணைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு பொறுமையோடு உங்களோட பிள்ளை உங்களோட சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று பொறுமையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீங்கள் பரலோகத்தில் நிச்சயத்து வைத்திருக்கிறது வெளிப்படுத்தி உங்களோட சன்னிதானத்தில் ஒரே மாம்சமாக இணைத்து அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் மாமப்பட வேணும் ஐயா, நீங்கள் மாமப்பட வேணும் என்று அந்த வாழ பிள்ளைகளுக்காக ஆண்டு எங்களை சந்ததிகளை ஆசீர்வித்த வாழ்கள் பிள்ளைகளுக்காக எங்களை தாழ்த்தி உங்களை வெள்ளம்ப நாமத்தை உயர்த்தி கேட்குறோம். நீங்கள் என்ன செய்வீங்கள் அதுக்காக உங்களுக்கு நன்றி. அவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க ராஜா, பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுத்து உங்களோட சித்தத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை செய்வார் என்று உங்களை துதித்த வண்ணம் ஒரு அடி எடுத்து வைக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு பாருங்கள் அன்பின் தேவனே. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவனே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, எந்தெந்த இடங்களில் எக்கலவினால் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, இருக்க இடம் இல்லாமல், உண்ண உணவில்லாமல், உடுக்க உடுப்பு இல்லாமல் இருக்கும் ஆத்து மக்களுக்கு ஐயா வாழும் வழியை உங்களால் வகுத்து கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் ஆண்டு உங்களுடைய அன்பை பெருமாறும் பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக அதுக்கு கீழ்ப்படுந்தவர்கள் போய் உங்களுடைய அன்பை ஆண்டு ஒரு நேர சாப்பாட்டை கொடுத்தோ உடுப்பை கொடுத்தோ ஆண்டு தண்ணீரை குடிக்கிறதுக்கு வகையை தேடியோ ஆண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பாடி துதித்து உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக பாவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக அவர்களுக்கு கொடுத்த இந்த அழைப்புக்கு கீழ்ப்படுந்தவர்கள் அடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீங்க அவர்களோடு கூட இருந்து அவர்களை தாங்கி வழிநடத்தி திரும்பவும் அவர்களை இருப்பிடங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க உங்களால் முடியும். வேண்டிய பாதுகாப்புக்கு கொடுத்து தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவனாயிருந்து வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, ஆதிகாலத்தின் ஒவ்வொரு சகாலங்களுக்கு முதல் உங்களோட அன்பை வெளிப்படுத்த வேணும் என்று ஆண்டவரே உங்களோட அன்புக்கு கீழ்ப்படைந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே துணிவுகமான காரியத்தில் தங்களோட சொந்த நாடை விட்டு சொந்த இனசனத்தை விட்டு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக கடமை செய்த உங்களோட மிஷனர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமே, இஷ்டவேலை காத்தவரே, இஷ்டவேலை உறங்காமல் தூங்காமல் காத்த இஷ்டவேலின் தேவனே, அவருடைய தேவனாயிருந்து உங்களை அறியாத மத்தியில் உங்களுடைய அன்பை அறியத்தக்கதாக பாவித்த அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த சந்ததிக்காக நன்றி சொல்கிறோம். அந்த சந்ததியையும் ஆசீர்வதித்து அந்த சந்ததியையும் உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த சந்ததியை நீங்க பாவித்து கொண்டு வர கிருபைக்காக பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான தேவனே, அருமிரட்சகரா, உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வரத வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும். மனுஷருடைய நாமம் ஒன்றும் வேண்டாம் ஐயா, உங்களோட நாமம் ஒன்று, எந்த நாமம் உண்மை உள்ள நாமம், அந்த உத்தமம் உள்ளமான நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கூட கிருபை செய்து கூட பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த நாளில் பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்கள் வருகிறோம். என்னென்ன நோக்கத்தோடு அவர்கள் பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, கடமைகளை செய்வதற்காக ஆண்டவரே, அவர்களிடம் கடமைகளை செய்வதற்காக, வேலையால் தேடி போவதற்காக, வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போருக்காக அன்பு தேவனே, உங்களுடைய அன்பை பங்கிட்டுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, உயிர்களோடு பாசம் உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக என்னென்ன விதமான தலைப்பை உலகத்தின் தலைப்புக்களால் வேலை செய்தாலும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ராஜா, வயது சென்றவர் மத்தியில் ஊழியம் செய்வோருக்காக, வைத்தியசாலையில் ஊழியம் செய்வோருக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த அந்த அழைப்புக்காக நன்றி, இந்த அந்தஸ்துக்காக அவர்கள் நன்றி சொல்லி தங்களை தாழ்த்தி உங்களை நாமத்தை உயர்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உண்மையோடும் உத்தமத்தோடும் உங்களுடைய அன்பை பெருமாறி ஆண்டு கடமைகளை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே வழிநடத்தி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை விசேஷமாக ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் மூடி காத்து உன்னை போல் புறன நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பின் நடத்தை கூடாக வார்த்தை கூடாக உங்களையும் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக ஆயுதங்களாக உங்களால் பாவிக்க முடியும், பாவித்து கொண்டு வார தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உயிர் உள்ள தேவன், உண்முள்ள தேவன், உத்தமமான தேவனே, நாங்கள் உங்களை உரிமையோடு வாழத்தக்கதாக எங்களுக்கு தந்த அழியாத உரிமைக்கு உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியா இருக்கத்தக்கதாக இருக்கு, நாளெல்லாம் சாட்சியா இருக்கத்தக்கதாக உங்களோடு நித்திய நித்தியமாய் வாழத்தக்க வாய்ப்பையும் அழைப்பையும் உங்களோட நேரத்தில் உங்களோட பிள்ளைகளோட இருக்கும் தந்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நீ இந்த மிதியான சங்கம மொழியிலே உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த சங்கம உலையில் இணைந்திருந்து உங்களுடைய அன்பை என்னென்ன விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் நேரத்துக்கு வந்து ஆண்டவரே உங்களை ஆண்டவரே வெளிப்படுத்தத்தக்க அவர்களுக்குள்ளால் பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ஆண்டவர் சத்தியங்களுக்கூடாகவோ நீங்கள் வெளிப்படுத்த சித்தம் கொண்டீங்களோ நீங்கள் அவர்களுக்குள்ளால் வெளிப்படுத்த அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி அவர்களுக்கூடாக நீங்கள் மாமப்பட வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி கூட வெல்லும் என்று நாமத்திற்கு இருக்கிறோம் ஐயா. மீதியான சங்கம மொழியிலே தடதாமதமின்றி வெற்றியோடு உங்களை நாம மாமப்படத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நீங்க நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக எங்களுக்காக உயிர் பாடுபட்டு மறுத்து உயிர் தெளிந்து என்றும் எங்களுக்காக மனுக்குலத்துக்காக தேவோட வலதுவாசத்துக்கு பிறந்து பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் உயிர் உள்ள தேவனே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இந்த ஒரு நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரி சித்தமானால் நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம்மா. அதுவரையும் தவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ். ஆமீன்.
0: நன்றியப்பா. நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் பிந்தி வந்து எடுக்கலாமா?
1: பிரச்சனை இல்லைம்மா. வழிநடத்தினார்கத்திர்தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்திரி கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் கத்திர்தாமே பாதுகாத்து சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நன்றி. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். நாங்கள் இந்த வேளையிலும்
2: சர்வாதிகாரம் படைத்தேன்.

வணக்கம் அன்பர்களே, இந்திய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லை என்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்றைய செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.

0: அருமையானவர்களே, இன்று நாம் ஒன்று யோவான் 5:14 முதல் சிந்திக்கப் போகிறோம். ஒன்று யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அருமையானவர்களே, நாம் நித்திய ஜீவனை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் என்பதை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியிலே நாம் சிந்தித்தோம். இந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு உறுதி உடையவர்களாக நாம் வாழும்பொழுது இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்கிறதை பார்க்கலாம். இந்த உறுதி நம்முடைய ஜபத்திலே ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. ஆம், ஜபத்திலே நமக்கு தைரியம் அவசியமானதா இருக்கிறது. அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உறுதியானது ஜபத்திலே ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. எந்த உறுதி? நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஜபம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். நீங்களும் நானும் அவருடன் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றால், அவருடன் அனுதினமும் எல்லா காரியங்களிலேயும் நாம் நடந்து சென்று கொண்டிருப்போம் என்றால், நம்முடைய ஜபம் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவருடைய சித்தப்படிதான் இருக்கும். ஜார்ஜ் முல்லர் என்னும் தேவனுடைய மனிதர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ஆர்வமின்மையை மேற்கொள்வதல்ல ஜபம், அவருடைய விருப்பத்தை பற்றிக் கொள்வதே ஜபமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவன் செய்ய விருப்பமற்று இருக்கிற காரியத்தை தேவனை செய்யும்படியாக வைக்க நாம் முயற்சிப்பது ஜபம் அல்ல, அவருடைய சிந்தையை பின்தொடர்ந்து நாம் சிந்திப்பதே ஜபமாகும். இந்த காரியமே தேவனிடத்திலே ஜபிக்கப் போகும்பொழுது நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தருகிறதே. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஜபத்திற்கு பதிலும் அளிக்கிறவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஜபத்தை கேட்கிறார், ஆனால் கேட்பதையே பதிலாக எப்பொழுதும் அவர் தருவதில்லை. நாம் ஜபிக்கின்ற முறைமையின் அடிப்படையிலே அவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் அளிக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் உடையவர்களாயிருக்க முடியும். நாம் அவருடைய சித்தத்தின்படி ஜபித்தால் அவர் செவி கொடுத்து நமக்கு பதிலை தந்தருள்வார். இப்பொழுது 1 Corinthians 15:15 பார்ப்போம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அன்பான சகோதரனே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரமபிதா இருக்கிறார் என்று அறிவது ஒரு ஆசீர்வாதமான காரியம். நாம் அவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லையானால் நம்முடைய ஜபத்திற்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமும் காணப்படவில்லை என்றால் நாம் சுயநலமாக ஜபிக்க மாட்டோம். சகோதரியே, நாம் பிதாவோடு ஐக்கியம் கொண்டு அவரோடு நடந்தோமானால் நாம் அவரை பின்பற்றி செல்வோம் என்றால் நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டு பதிலளிக்கிறார் என்ற தைரியத்தை கொள்ள முடியும். நாம் அவரிடத்திலே அவ நம்பிக்கையோடோ அல்லது பிச்சை கேட்பவனைப் போலவோ வரக்கூடாது. தேவனுடைய சித்தம் செய்யப்படும் என்ற ஒரு தைரியத்தோடு அவரிடத்திலே கேட்கும்படி வர வேண்டும். இப்பொழுது 1 Corinthians 15:16 பார்ப்போம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். இங்கே மரணம் என்பது சரீர பிரகாரமான மரணத்தை குறிக்கிறது. இது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கவில்லை. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளை நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். ஒரு விசுவாசி செய்யும் சில பாவத்திற்காக தேவன் அவனை தன்னுடன் இருக்கும்படி அழைத்துக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு என்று யோவான் இங்கே சொல்கிறார். அதாவது அவர்களை இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து எடுத்துக் கொள்வார். ஏனென்றால் அவர்கள் தேவ நாமத்திற்கு இழிவை கொண்டு வந்திருக்க கூடும். நாம் இப்பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்த சில மனிதர்களை குறித்து வேதத்திலிருந்து பார்க்கப் போகிறோம். மோசேயும் ஆரோனும் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் தேவை என்று சொல்லி மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். மோசே இதனால் கோபமடைந்தார். ஆகவே தேவன் சொன்னபடி அவர் கண்மலையை பார்த்து பேசாமல் கண்மலையை 2 முறை அடித்தார் என்று பார்க்கிறோம். அவர் கண்மலையை தொட்டு கூட பார்க்கவில்லை. இதற்கு முன்பு 1 முறை அடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதிலே இளைப்பாறியிருக்கலாம். அந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது. பவுல் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனத்திலே, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறைதான் மரித்தார். ஆனால் மோசே அந்த ஒரு மாதிரியை 2 முறை அடித்ததின் மூலமாக கெடுத்து விட்டார். எண்ணாமும் 20:12 வசனம் சொல்லுகிறது, பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இருந்தபோதிலும் மோசே தன்னுடைய தலைவர் என்ற பொறுப்பிலே தொடர்ந்து நீடிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்றாலும் மோசே தேவனுடன் இதை குறித்து வேண்டிக் கொண்டார். தேவன் தன்னை மன்னித்து அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைய அனுமதிக்குமாறு வேண்டிக் கொண்டார். ஆனால் தேவன் அவரை பார்த்து இவ்வாறு சொல்லியிருக்க வேண்டும், நான் உன்னை மீண்டும் தலைவன் என்ற பொறுப்பிலே வைத்திருந்தாலும் நீ அந்த தேசத்திற்குள்ளே நுழையப் போவதில்லை என்றார். மோசே தொடர்ந்து இவ்வாறு கேட்டுக் கொண்டிருந்தபடியினால் தேவன் அவரை பார்த்து, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று கூறுகிறதை உபாகமம் 3:26 வசனத்திலே பார்க்கிறோம். மோசேயும் ஆரோனும் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்தார்கள். இது சரீரப்பிரகாரமான மரணம். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அனானியா சப்பீராள் என்பவர்களின் எடுத்துக்காட்டு இருக்கிறது. அவர்கள் இருவரும் ஆதி திருச்சபையின் உறுப்பினர்கள்தான். அவர்கள் பொய் சொன்ன குற்றமுடையவர்கள். அப்போஸ்தலர் 5:11 வசனங்களிலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த சபைக்கு தங்களை குறித்த ஒரு சிறந்த எண்ணத்தை தவறான வழியிலே ஏற்படுத்த நினைத்தார்கள். அவர்கள் பொய்யிலே வாழ விரும்பினார்கள். அவர்கள் ஏமாற்ற விரும்பினார்கள். விசுவாசிகளை ஏமாற்ற விரும்பினார். இதனாலே தேவன் அவர்களை இந்த பூமிக்குரிய காட்சியிலிருந்து எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகள் மரணத்துக்கேதுவான பாவத்தை செய்யும் பொழுது அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறார். தூர காட்சி பெற்றிருந்தாலும், பல திட்டங்களை நாம் வகுத்து வைத்திருந்தாலும், நாம் துணிந்து பாவம் செய்யும் பொழுது நம்மை அவர் எடுத்துக் கொள்கிறார். 1 கொரிந்தியர் நிருபத்திலே மற்றும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் தேவனுடைய ராப்போஜன பந்தியிலே அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினார்கள். இவர்கள் தங்களை நிதானித்து அறியவில்லை. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலும், தங்கள் வாழ்க்கையை குறித்து பரிசீலனை செய்யாமலும் அதிலே பங்கெடுத்தார்கள். பவுல் அவர்களை குறித்து 1 கொரிந்தியர் 11:30 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:30, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்கிறார். அதாவது அவர்கள் மரித்து போனதை இது குறிக்கிறது. அவர்கள் மரணத்திற்கேதுவான பாவத்தை செய்தார்கள். இந்த இடத்திலே சிலர் இவ்வாறு கேட்பதுண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன என்று கேட்பார்கள். ஒன்றை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யோவான் இங்கே மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை குறித்து பேசவில்லை என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். நாம் சரீர பிரகாரமான மரணத்திற்கு ஏதுவாக நடக்கும் பாவங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கவில்லை. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இராவிட்டால் அவர்களை தேவன் ஒருபொழுதும் தன்னிடத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்க மாட்டார். தேவன் சாத்தானுடைய பிள்ளைகளை அடிப்பதில்லை. தமக்கு சொந்தமானவர்களே அவர் அடிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை மரணத்திற்கு நேரான பாவத்தை செய்யும் பொழுது அவர் அவர்களை தன்னிடத்திற்கு, தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துக் கொள்கிறார். இந்த பாவம் எது? குறிப்பிட்டு இந்த பாவங்களையெல்லாம் செய்தால் இது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை பிரியமானவர்களே. இது மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒன்றாயிருந்தது, மற்றவர்களுக்கு வேறு விதமாக இருந்தது. மோசேயும் ஆரோனும் கோபத்துக்குள்ளாகி இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை அடித்து விட்டார்கள். அனனியாவும் சப்பீராளும் மாய்மாலக்காரர்களைப் போல வாழ்ந்தார்கள். கொரிந்து பட்டணத்திலே அந்த விசுவாசிகள் போதை பழக்கத்தோட தேவனுடைய மேஜையிலே அபாத்திரமாய் பங்கு பெற்றார்கள். ஆகவே மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்பது எது என்று குறிப்பிட்டு சொல்ல இயலாது. இது ஒருவருக்கு ஒரு விதமாகவும் மற்றொருவருக்கு வேறு விதமாகவும் காணப்படும். எந்த ஒரு விசுவாசியும் இந்த பாவத்தை செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய சித்தம் எது என்று தேவன் வைத்திருக்கிறாரோ அதை மீறும் பொழுது அது மரணத்திற்கு ஏதுவான பாவமாகிறது. தேவன் அவர்களை பூமியிலிருந்து நீக்கும் வரை இந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மரிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இவ்வாறு மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தான் என்று அர்த்தமல்ல. ஆனால் சிலர் மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்சலோமும் மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்துவிட்டான். அப்சலோம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவன் தன் தந்தை தாவீதுக்கு விரோதமாக கலகத்திலே ஈடுபட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலர் சபையிலே பிரச்சனைகளை கிளப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை தேவன் எவ்வாறு நடத்துகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். சிலரை அவர் மரணத்தின் மூலம் எடுத்துக் கொள்ளுகிறார், வேறு சிலரை ஓரமாக வைத்து விடுகிறார். அதற்கு பின்னர் அவர்கள் தேவனுடைய பணியிலே எந்த விதத்திலேயும் பயனுள்ளவர்களாக இருக்க முடியாதபடி தேவன் ஆக்கிவிடுகிறார். பிரியமானவர்களே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்ய எந்த ஒரு விசுவாசிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இது ஆவிக்குரிய மரணத்தை அல்ல, சரீரப்பிரகாரமான மரணத்தை குறிக்கிறது. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஜேம்ஸுக்கு வயது 6. அவனுடைய வீட்டிற்கு எதிர் வீட்டிலே ஜான்சி என்ற சிறு பிள்ளை இருந்தாள். அவளுக்கு 5 வயது இருக்கும். இரண்டு பேரும் தெருவிலே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று சொல்லி ஜேம்ஸ் அந்த ஜான்சியை போட்டு அடிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த ஜேம்ஸின் தாயார், டே ஜேம்ஸ், அந்த பாப்பாவை அடிக்காதே, நீ அவ்வாறு அடித்தால் உன்னை விளையாட விட மாட்டேன், நீ வீட்டிற்குள்ளே வந்துவிட வேண்டியதாகும், எனவே அவளை அடிக்காதே என்று கூறினாள். உடனே ஜேம்ஸ், சரியம்மா, நான் இனி பாப்பாவை அடிக்க மாட்டேன், நல்ல பையனாக இருப்பேன் என்றுதான் சொன்னான். உடனே ஜேம்ஸின் அம்மா வீட்டிற்குள்ளே திரும்ப போய்விட்டார்கள். ஆனால் சிறிது நேரத்திலே மீண்டும் தம்பி ஜேம்ஸ் பாப்பாவை அடிக்க ஆரம்பித்தான். தற்செயலாக இதை கண்ட ஜேம்ஸின் தாயார் அவனை வீட்டிற்குள்ளே வரும்படியாக அழைத்தார்கள். அப்பொழுது ஜேம்ஸ், நான் உள்ளே வர விரும்பவில்லை, இன்னும் கொஞ்ச நேரம் நான் விளையாட வேண்டும் என்று கூறினான். அப்பொழுது தாயார், திரும்பவும் அவளை அடித்தாயானால் உன்னை வீட்டிற்குள்ளே அழைத்துக் கொள்வேன் என்று ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா என்றார்கள். அதற்கு ஜேம்ஸ், இல்லை, நான் வரமாட்டேன் என்று கத்த ஆரம்பித்தான். ஆகவே ஜேம்ஸின் அம்மா என்ன செய்தார்கள் தெரியுமா? தெருவிற்கு சென்று ஜேம்ஸின் கைகளை பிடித்துக் கொண்டு தரதர என வீட்டிற்குள்ளே இழுத்துக் கொண்டு வந்தார்கள். இப்பொழுதும் இந்த ஜேம்ஸ் அவனுடைய தாயாரின் செல்ல பிள்ளைதான். ஆனால் அவனால் வெளியே அந்த குழந்தையோடு கூட விளையாட முடியாது. தொடர்ந்து அவன் தப்பு செய்யாதபடி உள்ளே அழைக்கப்பட்டான். அதே போலத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை தொடர்ந்து தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கு வரும்படி நடந்து கொண்டால் தேவன் ஒன்று அவர்களை ஒரு ஓரமாக வைத்து செயல்பட முடியாதபடி ஆக்கிவிடுகிறார், அல்லது மரணத்தின் மூலம் தனது வீட்டிற்குள்ளே அழைத்துக் கொள்கிறார். தேவன் இதை செய்வதற்கு தயங்குவதில்லை. தேவன் இவ்வாறு பல காரியங்களை, பல சூழ்நிலைகளை செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குன்றியோவான் 5:17 வாருங்கள். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. இன்று உயிரோடு இருக்கும் விசுவாசிகளான நாமும் பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்யவில்லை. நாம் தவறானவற்றை செய்திருக்கிறோம். அது அநீதியான காரியம். இருந்தாலும் தேவன் நம்மை தம் வீட்டிற்கு அழைத்துக் கொள்ளவில்லை. பாவம் செய்த ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் எடுத்துக் கொள்வாரானால் நீங்களும் நானும் எப்பொழுதோ எடுக்கப்பட்டு போயிருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபையாயிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவருக்கு பிரியமான வாழ்க்கையிலே எந்த நாளும் நீடிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா, ஆண்டவரே உம்முடைய சித்தமா என்பதை கேட்டு செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருப்போம் என்று சொன்னால் நாம் இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட போவதில்லை. குன்றியோவான் 5:18 பாருங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஆம், நாம் இந்த நிருபத்திலே பார்த்தது போல உங்களுக்கும் எனக்கும் 2 சுபாவங்கள் இருக்கின்றன, பழைய சுபாவம், புதிய சுபாவம். புதிய சுபாவம் பாவம் செய்யாது, இது ஒருபொழுதும் பாவம் செய்யாது. இந்த புதிய சுபாவம் தேவனுடைய காரியங்களிலும் தேவனிலும் வாஞ்சையாயிருக்கும். ஆனால் பழைய சுபாவம் பாவம் செய்யும். இதனாலேயே விசுவாசியும் பாவம் செய்து விடுகிறான். சரீரம் மீட்கப்படும் வரையிலும் இந்த பாவ சுபாவம், பழைய சுபாவம் சரீரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் உள்ளான புதிய மனிதனிலே பலனுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது இந்த பழைய சுபாவத்தை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க முடியும், பாவம் செய்யாமல் இருக்க முடியும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், புல்லாங்கன் அவனை தொடான். தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு பிடிக்க முடியாது என்பதற்கு மற்றொரு உறுதியான வசனம் இது. கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு வேண்டுமானால் இடையூறு கொண்டு வரலாம், ஆனால் அது அவர்களை பிடித்து ஆட்கொள்ள முடியாது. ஒருவேளை அவ்வாறு பிடித்திருந்ததேயானால் அவருடைய ரட்சிப்பை நாம் சோதிக்க வேண்டியது அவசியம். தாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று அவர்கள் வேண்டுமானால் ஒருவேளை சொல்லலாம், ஆனால் உண்மையிலேயே அவர்கள் வேத வசனத்தின்படி மறுபிறப்பை அடைந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒன்றியவான் 4:4 தெளிவாக சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எங்கே பிசாசு தங்கியிருக்கிறதோ அந்த உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண மாட்டார். இப்பொழுது 1 யோவான் 5:19 பார்ப்போம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்திற்கு பிசாசு பிள்ளையை தூங்க வைக்கும் பொழுது என்று தலைப்பிட்டு நாம் பிரசங்கிக்கலாம். அதாவது நாம் தேவனுடையவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். இந்த முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள், அதாவது பொல்லாங்கனுடைய தோளிலே இருக்கிறது, தூங்கிக் கொண்டு இருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் பொல்லாங்கன் தூங்குகின்ற உலகத்தை உடையவனாயிருக்கிறான். அந்த பொல்லாங்கனாகிய பிசாசு நம்மை பார்த்து, நீங்கள் ஊழியம் செய்து மக்களை எழுப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு அது பிடிக்கவில்லை, இது உங்களுக்கும் தேவையில்லை, அவர்கள் எவ்வளவு நிம்மதியாக பாவத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், திருச்சபைகளிலேயும் அநேகர் அக்கிரமங்களிலேயும் பாவங்களிலேயும் மரித்து கிடக்கிறார்கள், நீங்கள் அவர்களை எழுப்பி விடுகிறதை நான் விரும்பவில்லை, அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறான். மக்கள் விசுவாசத்திலே விழிப்படைவதை குறித்து பிசாசு வருந்துகிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் பொல்லாங்கனுடைய தோளிலே தூங்கிக் கொண்டிருக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களை சுற்றிலும் பார்த்தால் இதை ஒத்துக் கொள்வீர்கள். 1 யோவான் 5:20 பாருங்கள். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அருமையானவர்களே,
1: எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, துதிகளுக்கு பாத்திரரே, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் யூத ராஜ சிங்கமுமாகிய எங்கள் இயேசு ராஜாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உங்கள் சமூகத்தில் இந்த ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற ஒளி நாடாவை சமர்ப்பித்து உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை மிகுந்த பாரத்தோடு உம்மை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிற அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டனை உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து தேவனை உயிர் உள்ள மட்டும் துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உன்னதத்தின் அக்கினி அபிஷேகத்தினால் ஆட்கொள்ளும்படி ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்தும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. உங்க உன்னத பிரசன்னம் உம்முடைய மகனையும் ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஊழியத்தையும் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பாடல்கள் எந்தெந்த வீடுகளில் எந்தெந்த சபைகளில் துணிக்கிறதோ அங்கே எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். யோசபாத்தி நாட்களில் யுத்தம் எழுமின போது அவன் எப்படி பாடி துதி செய்தாரோ உடனே விரோதமாய் எழுமினவர்கள் வெட்டுண்டு விழுந்தது போல ஒவ்வொரு யுத்தங்களையும் ஓய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிட்டு 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தினது போல நன்றி செலுத்த உதவி செய்யும். அப்படியே உம்முடைய பரிசுத்தவானாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அன்று நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அதே அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளும் இந்த பாடல் துணிக்கும் போது உடைக்கப்படும்படி அவிழ்க்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாக்கோபுக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்ல வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்து அதிசயத்தை காணப்படும். இப்போதும் உம்மால் அபிஷேகம் எனப்பட்ட உம்முடைய ஊழியக்காரன் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் நாமம் மட்டும் இதில் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு இந்த ஆண்டவரே ஒளி நாடா மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க நீர் உதவி செய்யும். இதற்கு உதவி செய்த இசை மீட்டின ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய அற்புத கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் திருப்பாதத்தில் விழுந்து பரிசுத்த பாதங்களை கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதியின் முன் வாருங்கள். கைகளை தட்டி பாடுவோமா? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம் டெஸ்னி.

ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 5148198494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருள செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்ற முடியாய். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருள செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நான் அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே என் தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது நீ மாத்திரம். எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு ஜெப வீடு, செல்லப்பாண்டியன் தெரு, கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், 62-85-01. தொலைபேசி எண் 2236-87.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒன்று சாமுவேல் 2:30 நம்மை மாட்சிமைப்படுத்துபவனே நாமும் மாட்சிமைப்படுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேய்ப்பனின் குரல் இந்த வானொலி சுமூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கீங்க நாங்கள் வியத்து பார்க்கிறோமே. அந்த வார்த்தையின்படியாக ராஜா, வார்த்தையாக வந்த தேவன், வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரலோகம் சேர்க்கிற தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு பார்க்கிறோமே அப்பா. அவருடைய வார்த்தையிலும் நாங்கள் பிழைக்கும்படியாக தேவரீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்படுகிறோம். நீர் எங்களே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே. ஆமேன், ஆமேன்.
1: Hallelujah. Let us worship the Lord God. Hallelujah. His name is above all names. Hallelujah. அவருக்கு மட்டும் தான் ஜெயம் உண்டு. Hallelujah. ஜெயம் கொடுக்கிற தேவன். Hallelujah. வெற்றி கொள்றவர். Hallelujah. Yes Lord, we worship you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளாம் ஸ்தோத்திரம். Hallelujah. Let us lift his name on high and celebrate his victory. Hallelujah. His victory over sin, his victory over death, his victory on the cross for us. Let's praise his holy name and let's lift him up.

அவருக்கே துதி, அவருக்கே மகிமை, ஹல்லேலூயா, அவருக்கே வெற்றி, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We thank you, Father. We thank you, Master. We bless your name. Hallelujah. Yes, Father. Hallelujah. We want your presence, Master. Hallelujah. We want to see you, Master. உம்மை பார்க்கணும் சுவாமி. Hallelujah. உம்முடைய வேதத்தின் மகிமை. Hallelujah. உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எங்களுடைய கண் காணணும். Hallelujah. Open our eyes, Master. Open the eyes of our hearts. எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறனும். Let us cry out unto Him. Let's ask Him. Open the eyes of our hearts.

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். புதன்கிழமையிலே இந்த நிகழ்ச்சியை ரஜினி அலங்காரமணியும், வியாழன் வெள்ளி ஐய நாட்களில் சிஸ்டர் டொலியும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவார்கள். இன்றைய நாளே வார்த்தையின் வெளிச்சத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேலையிலே இந்த சங்கம வானொலியில் நடக்கின்ற வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை மது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, மது வார்த்தைகள் கருக்குள்ள பட்டயமாக ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஊடுருவி செல்ல இந்த சங்கம வானொலி கையிட்டு செய்கிற காரியங்களை நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே, இன்றைய நாளை நீர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளை துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், பாடலை பாடுகிற பிள்ளைகள், வேதத்தியாய்ந்த நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீ 97 ரேடியோவில் தொடர்படுத்தின கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த இருளான தேசத்துக்கு இந்த வெளிச்சம் பாய்ந்து செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கற்றுண்டவர் விடுதலையாக வேண்டும், சிறப்பற்றவர் சிறையாக வேண்டும். நீரான உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள உமது வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு, வாஞ்சியோடு, கண்ணீரோடு இரவு பகலாக 24 மணி நேரம் இந்த சங்கம வானொலி செயற்படுகிறதை நீ கண்ணோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனே, இந்த சங்கம வானொலி தூதுவரை காட்டில விடும். இன்றைய நாளே கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தை நீ கட்டளை கொடுக்க வேண்டுமாக செப்பிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரை இந்த செய்தி, இந்த வார்த்தையின் வெளிச்சம், துதிகள், ஆராதனை, தேவ செய்திகள் இந்த உள்ளகமங்கும் துணிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக செப்பிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி நீ பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து யாருமுடைய நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுற சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோன்டாரியோ துதி சோஸ்திரம் பாடலுடன் வேத தியான பகுதியை நடத்துகிற சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோன்டாரியோ, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி வான்கூவர், ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டொலி கெல்கரி. இன்று 3 செய்திகள் தொடர்கின்றன. முதலாவது செய்தி பாச விக்டர் போல் இந்தியா, 2வது செய்தி பாச மகேந்திரன் இந்தியா, 3வது செய்தி பாச கிஸ்ரோன் செய்தி கொடுப்பார். ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபத்தை எடுத்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து ஜெபித்து பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்த சிஸ்டர் கர்ணன் அழைக்க போறேன். வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஜெபித்து துதித்து பாட வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக்கொள்கிற நிகழ்ச்சியை நீங்க வழிநடத்துங்கள்.
1: நன்றியப்பா, நன்றியோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்குமாறாத தகப்பனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன் ஆண்டவரே, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்குள்ளும் கர்த்தாவை உமக்கென தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் நாங்கள் கர்த்தாவே. தகப்பனே, உமக்குள்ளாக நீதிமான்களாக மாற்றப்பட நீர் எங்களை அழைத்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாயிருக்க நீர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறீர் சுவாமி. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே எங்கள் எல்லாரையும் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் எங்கள் மேல் எப்போதும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. கைவிடாத தகப்பன் நீர் நிறங்களை இதுவரை சுமந்து வழி நடத்தினது போல இனி வரும் காலங்களில் சுமந்து வழி நடத்தும்படியா எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் உமக்காக செய்கிறார். எந்த ஒரு சிறு காரியமானாலும் கர்த்தர் நீர் காண்கிற தகப்பனாயிருந்து எல்லாரையும் கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க தகப்பனே. நீரே எங்களை தூக்கி சுமந்தவர் கர்த்தாவே, இறுதி வரை சுமக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சரளஸ்ரீ பிரதற்காம் அவருடைய மனைவிட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த மைந்திரங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்திலே பங்கு பெற சுகபெல்லாம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வரப்போகிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சௌரி கிறிஸ்துக்காக ஜெபிக்கிறோம். சௌரி ரஞ்சனி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். டவுலிக்காக ஜெபிக்கிறோம். சுபாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து அவருடைய எல்லா காரியங்களிலும் உதவி ஒத்தாசியாக இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய தயவு அந்த குடும்பங்களை நடத்தட்டும், தேவைகளை சந்திக்கட்டும். அப்போ சுகம் ஆரோக்கியம் கிடைக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும்படிய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா தகப்பனே, இந்த நாளில் ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதல் ஒப்புக் கொடுக்கிற மண்டவரே, இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. 30, 60, 100 அவருடைய சபைகளை நிரப்புங்க. அநேக ஆத்துமாக்களையும் கூட சமூகத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒருவனும் பாதாளத்துக்கு போகாதபடி கர்த்தர் உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் அப்பா அந்த மன்னாவை கொடுக்கும்படியா அவர்களை ஆயத்துப்படுத்துங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய சத்தியத்தை அறியும் போது சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்களை மனுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய குடும்பங்கள் ஒன்று ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகளை விசேஷமாக ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தோடு சேர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தகப்பன், வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பன். உமக்காக ஊழியம் செய்கிறவர்களை நீர் பிரித்தெடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய வாக்கின்படியே நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அந்த மக்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உன்னை ஆசீர்வதித்தும் சந்ததியை பெருகப்படுவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த இஸ்ரவேல் மக்களை பெருகப்பண்ணி இந்த உலகம் எங்கிலும் பரவ பண்ணி அப்பா எங்களுக்கு முன்மாதிரியாய் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த யூத ஜனங்களுக்கு கூட அவங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி கூறி அந்த ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உங்களை உங்களை அறியும்படியாய் அந்த கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல அப்பா சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா கடைசி காலங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. அப்பா பொய்யான அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் அவர்கள் கடந்து போகும் முன்பாக ரட்சிப்பை காணும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா கண்களிலே தெளிவை உண்டாக்குங்க. இருதயங்களிலே கல்லான இருதயங்களை சதியான இருதயங்களாய் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே நீதிமான்களை நீர் தெரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அறியாமையின் வழிபாடுகளுக்குள்ளாக போகிற அந்த ஜனங்களை விட்டுக்கொள்ளுங்க. வைராக்கியமாயிருக்கிற அந்த ஜனங்கள் உண்மை காணும்படியாய் அவர்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்ய வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அந்த இடத்திலே இவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சத்தியம் அவர்களை சுமந்து கொண்டு போகிற அவர்களை கத்தாவை பாதுகாத்து உங்களுடைய சட்டையின் நிழலிலே உங்களுடைய இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபாதகப்பனே, இனிமாக கனடா தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தணும். இந்த தேசத்திலே நாங்கள் அமைதியாக வாழும்படியாய் கத்தர் நீர் எங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படியாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்தும்படியாய் சாட்சிகளாய் மாற்றும்படியாய் இந்த உலகத்துக்கு ஒளியாய் பாயங்களை நிறுத்தும்படியாய் நாங்களும் கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தையும் அந்த தேசத்தை ஆளுகிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, சத்தியத்தை அறியும்படியாய் நடத்துங்க ஆண்டவரே. இன்னுங்க தாவே, நாங்கள் கேட்காத எல்லா ஜபங்களையும் உடைய சமூகத்துக்கு துபம் போல அனுப்புகிறோம். எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலளிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே, இந்த கண்டங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்திலே சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் எல்லாரையும் எழும்பு பண்ணுங்க ஆண்டவரே. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி அந்த ஜனங்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் அவர்களோடு பேசுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இந்த நாளும் ஒவ்வொரு கருவிகளோடும் கூட இருங்க அப்பா. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் சிறையில் இருக்கிறவர்கள் சத்தியம் போகட்டும் ஆண்டவரே, அந்த இடத்துல ரட்சிப்பை காணட்டும். அதுபோல வைத்திய சாலைகளுக்கும் உடைய சத்தியம் கடந்து போகட்டும், அவர்களுக்கு ரட்சிப்பையும் சுகத்தையும் உண்டாக்கட்டும். அதுபோல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறவர்களுக்கு சத்தியம் கடந்து போகட்டும், அவர்களையும் விடுதலையாக்கி அந்த குடும்பங்களோடு தங்களுடைய குடும்பங்களை மறவாதபடி பாதுகாத்து கொள்ள தாயாய் தகப்பனாய் அவர்களை கத்தாவே உம்முடைய அன்பினால் கூட்டி இணைத்து கட்டும்படியாய் நாங்கள் பொழுது செபிக்கிறோம். எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாய், எங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாய், தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவங்களையும் மன்னிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.

0: Please slow down.
1: பிரைஸ்லோட் சிஸ்டர் கருணா, இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஜெபம் பண்ணி ஆண்டவரை போற்றுவேன் என்ற பாடலிலே அருமையான இனிமையான பாடல், மனதுருக்க பாடல். இந்த பாடல் ஒரு அமைதியான நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது ஒரு பிரசன்னம் வல்லமகரங்கம். அப்படியான ஒரு பாடலை பாடி இன்றைய நாளிலே வார்த்தை நிகழ்ச்சியை ஆசிர்வதித்தீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி கத்தர் உங்களை, உங்கள் ஊழியங்கள், உங்கள் பாடல்கள் அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். அப்படி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமென். இதுவரை நேரமும் ஜெபித்து பாடல் பாடல் சிஸ்டர் கர்ணா ஸ்காபரோன் டாரியோ. தொடர்ந்து நாங்கள் துதித்து சோஸ்திரம் செய்து பாடலை பாடி வேத தியான பகுதியை எடுத்து வருகிற சிஸ்டர் கிரேஸ் ஸ்காபரோன் டாரியோ. இவருடைய வேத தியானம் மிகவும் ஆசீர்வாதம் இருக்குன்னு பல சாட்சியர் வந்து குவிந்திருக்கிறேன். அதுக்காக நான் சொல்றேன். இப்ப அந்த சகோதரி அழைக்க போறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே துதித்து சோஸ்திர பாடலை பாடி வேத தியான பணியங்கள் நடத்துங்கள். கத்தர் உங்களோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல 97 ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வேத தியான பகுதி. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன்.
2: நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையினால நாங்கள் நிலைநிற்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீர்தான். எல்லாமுமா இருக்கிறதும் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யற வல்லமுள்ள நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம். ஆண்டவரே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு நாமம், அதி உன்னத நாமம் நன்றி செலுத்துறோம். ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமா பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சம் அண்ட ஆண்டவரே தகப்பனே இந்த ஊழியத்தை இன்னும் என்னமாய் பெருக பண்ண ஆண்டவரே இணைந்து செய்ற லெஸ்லி பிரதர் ஆண்டவரே, ரீட்டா சிட்டா சிஸ்டர் ஆண்டவரே, அதே போல மகேந்திரன் அங்கிள் ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்திலே ஆண்டவரே எல்லாரும் செயல்படுகிற உமக்குள்ளாகத்தான் ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த வேத சத்தியத்தை அறியும்படியாக கன இடங்கள்ல போற இந்த வேத வசனங்கள் பாடல்கள் கூடாக எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வாதத்தை தருகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துற இந்த ரேடியோ ஊழியம் இன்னும் ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க நேர் கிருபை செய்யறபடினால உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர் எல்லாமா

நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே.

பொங்கிய புயமும் மடைக்கலம் நீரே வழுவாமல் காத்திடுவேர். ஒருவரை பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவேர். ஓங்கிய புயமும் மடைக்கலம் நீரே வழுவாமல் காத்திடுவீர். ஒருவரை பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை.

உம்மை என்னாலும் மாறாதிப்பேன், உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவன் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவன் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை

உம்மை என்னாலும் மாறாதே பெண். அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. துதித்தலே இன்பம் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆயிரம் காளைகளை பார்க்கலும் பிதாவே, தகப்பனே, உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி உமக்கு பிரியமாயிருக்கிறபடினால நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேளையில நான் வசன பகுதியை கொண்டு வரேன். தேவனுடைய வார்த்தை, தேவ ஜீவன், அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற அந்த அறிவு தான் எங்களை நாளாந்த நடத்தி கொண்டு போற அந்த அறிகிற அறிவு. கத்தரை அறிகிற அறிவே அறிவேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தையானது நம்முடைய மகிமையினாலும், ரெண்டு பேதரு ஒன்று மூன்றாவது வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்தியும் வேண்டிய ஜாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தது. அந்த இச்சையினாலே உலகத்தில் உண்டான, அடுத்த வசனம், இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவராலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்தில் உண்டான கேடு, எல்லா கேடான சிந்தைகள், கேடான பழக்க வழக்கங்கள், எத்தனையோ இதுகள் இருக்குது. அப்ப நம் தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலேயும் ஜீவனுக்கு தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவற்றையும் அவருடைய வல்லமையானது, திவ்ய வல்லமை, திவ்ய வல்லமையானது.

0: நமக்கு தந்தருளினது மன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்படியாக, கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம், அவருடைய சுபாவம், அந்த திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் எப்படி பங்குள்ளவர்களாகும்படி, எப்படி நாங்கள் அப்படி பங்குள்ளவர்களாகும்படி ஆகலாம் என்றதுக்காக எத்தனையோ உலகத்துக்குள்ள பழக்க வழக்கங்கள், தப்பான எண்ணங்கள், வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள்ல எத்தனையோ விதமான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறது, மற்றது கணவன் மனைவி உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படுகிறது, எத்தனையோ அந்த திவ்ய அவருடைய திவ்ய வல்லமை எப்படி எங்களை அவருடைய நடத்துதலுக்குள்ள வேத வசனத்தின்படி இந்த வேதத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார், அதன் ஊடாக நாங்கள் எப்படி வாழணும் என்றதையும் அவர் இதற்கூடாகத்தான் காண்பிச்சிருக்கிறார். அந்த அறிவு எங்களுக்குள்ள வரும்போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்காதபடி தேவனுடைய நன்மை, அப்ப எப்பொழுதும் தேவன் தருகிறதெல்லாம் நன்மைதான், அப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்களை அந்த உள்ளான மனம் புதிதாக்கப்படணும். அப்ப நாங்கள் அவருக்குள்ள அந்த மனம் புதிதாக்கப்படும் போது வேதத்தை வாசிக்க தியானிக்க அந்த மனக்கண்கள் எப்பொழுதும் புதிதாக்கப்பட்டு திறக்கப்படுது. நாம் தேவனுடைய சுபாவம் மற்றும் தன்மையை சரியாக புரிந்து கொள்ளாதபடியால் தான் தேவன் நம்மோடு எப்படி இடைப்படுகிறார், ஏன் நம் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார் என்பவைகளையும் நாம் புரிந்து கொள்வதில்லை. தேவன் எப்படி எங்களுக்கு ஜபத்துக்கு பதிலளி, ஆகையால் தேவன் நமது தேவைகளை சந்திப்பதன் மூலம் தன்னை முழுமையாக வெளிப்படுத்த நாம் அவரை அனுமதிப்பதே இல்லை. ஏன்னா தேவன் எப்பொழுதோ எப்பவோ எங்களுக்கு அந்த நன்மை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இந்த பூமியில தந்துட்டார். ஆனா எங்களுக்குள்ள ஒரு வேலை இருக்கிறது என்னென்றால் அதை சுதந்திரிக்கிறது எப்படி என்றது நாங்கள் கர்த்தரே அறிகிற அறிவு, அவர் மகிமினாலும் காரணியத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலதான் எப்பொழுதும் ஜீவன், ஜீவன் என்றே நாங்கள் பரிபூர்ண வாழ்வு வாழ்றதும் ஜீவன் தான். அப்ப அந்த சமாதானத்துக்கு ஏதுவான எல்லா வாழ்வுகள் வாழுகிறதும் வந்து ஜீவனும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை எங்களுக்கு முன்கூட்டியே தந்த அந்த வல்லமையை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம் என்றது. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் தேவன் கூறுகிறார். அது சுகம், சந்தோஷம், விடுதலை, ஐஸ்வர்யம், மேலும் நமது மீட்பின் மூலம் கிடைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என்று நீங்கள் அறிவீர்களா? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான இந்த அனைத்துமே அவரை அறிகிற அறிவினால் வருகிறது. நீங்கள் தேவனை குறித்த தவறான அறிவை பெற்றிருந்தால் ஜீவனுக்கும் அந்த அவர் எப்படி எங்களை சோதிக்கிறார் அல்லது எங்களுக்கு தீமையானதை அவர் அனுமதிக்கிறார் என்றதான் அந்த தப்பான தவறுதலாக எண்ணுறது. ஆனா ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு ஊடாக நன்மையும் கிருபையும் தான் எங்களை தொடருகிறது என்று சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், 23 சங்கீதம். அதே போல நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் ஊதாக இறங்கி வருகிறது. அதுல எந்த நிழலும் வேற்றுமை நிழலும் இல்லையா? அப்படியாக தேவன் எப்பொழுதும் எங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஐஸ்வர்யத்தை, வாழ்வை தந்தபடினால நாங்கள் எப்படி அவரை அறிகிறது தான் அந்த அறிவில நாங்கள் தேவ பக்திக்கும் தேவையான இந்த அனைத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னால் அவர் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அந்த புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடைய சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராதென்று நீதிமொழி 23:7 சொல்லுறது. ஏனென்றால் அந்த இருதயத்தை நாங்கள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நான் எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் இருதயம் வந்து முக்கியம் என்றதை அவர் சொல்றாரு. அது மனதுக்குள்ளால வருகிறது, எண்ணங்களுக்குள்ளால வருது, சிந்தனைக்குள்ளால வருகிறது. அப்ப அதை நாங்கள் அதை தப்பான எண்ணங்களை அதை நாங்கள் சேகரிச்சு வச்சோம் என்றால் வெளியில வரும்போது அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுது. அப்ப இருதயத்துல வந்து நாங்கள் தப்பான எண்ணம் கொள்ளாதபடி தேவன் எங்களுக்காக ஜாவத்தையும் செய்து முடித்ததே அவன் இருதயத்தின் நினைவு எப்படி என்றேக்கள் அப்படியே அவன் இருக்கிறான். நீங்கள் தேவனை குறித்து தவறான கருத்துக்களை வைத்திருந்தால் தேவனிடம் இருந்து தவறான காரியங்களை, அதாவது தண்டனை, அவரது ஜபத்துல கேட்பவர் இல்லை, எங்களுக்கு இந்த நோய்களை அனுமதித்தார், இந்த நோய் எங்களுக்கு வந்தது ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், அப்படியான ஒரு தப்பான எண்ணங்களை எங்களை மனதில் போட்டு தப்பான அறிவுகளை கொண்டு வராதபடிக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தரை அறிகிற அறிவு, மகிமையினாலும் காரணித்தனாலும் அழைத்தவரை அறிகிற அறிவு, அது எங்களுக்குள்ள பெருகும் போது அந்த இந்த பூமியில நாங்கள் வாழ்றது எல்லாமே இலகுவாக, ஏண்டா எத்தனையோ நெருக்கங்கள், அதோட வந்து பிள்ளைகளோட வாழ்வில் இந்த கே லெஸ்பியன் என்று சொல்லி தவறான உறவுகளை கூடி பிசாசானான் கொண்டு வந்து நுழைய விடுறான். ஏனண்டா தேவன் சொல்றார் எப்பவும் சந்ததி பெருக வேணும்ண்டு. அப்ப கணவன் மனைவி உறவு பிள்ளைகள் என்ற அந்த சந்ததி சந்தானம் எப்பொழுதும் பூமியில பலத்திருக்கும்னு சொல்லி. ஆனா தவறான செயற்கைகளை கொண்டு வந்து ஒருண சேர்க்கை அப்படின்னு சொல்லி தப்பான உறவுகளை கொண்டு வந்து இந்த நாட்கள்ல எல்லாம் இலகுவாக்கி வச்சிருக்காங்க. எந்த இடத்துல போனாலும் அவை நிப்பினம்னு சொல்லி அது சரியான ஒரு அவைகளை நேசிக்கணும் அவைகள் வந்து இதான ஒரு இது. ஆனா நாங்கள் அதோட சேரக்கூட அவைகளோடு இணைக்க கூட இணைக்கப்படக்கூடாதுன்றதான் அந்த முக்கியமான அது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனா எல்லா பிள்ளைகளும் இப்ப அது அப்படி ஒன்று இருக்கு இங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லித்தான் பாக்குது. ஆமா அதுகளை நாங்கள் தப்பான எண்ணங்களுக்குள்ள கொண்டு போகாதபடி சின்ன நிலையே சின்ன பிள்ளையிலேயே அதை எல்லாம் பிராயத்திலே சிருஷ்டி கத்தரை நினைன்னு சொல்லி ஆண்டு எப்பொழுதும் சொல்றாரு. என்னண்டா இது பெஞ்சு உள்ளங்களை விதைக்கிறது வந்து முதிர் வயதிலும் அதை காத்து கொள்ளுவானுண்டு. இந்த உலகத்துக்குள்ள ஒத்த வேஷம் தரிக்க விடாதபடிக்கு தாய் தகப்பன் பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொரு தரும் அந்த வேதத்தை நாங்கள் பிள்ளைகள்கிட்ட பதிக்கும் போது எது தப்பு எது தவறு இது சொல்லி அவை சேராதபடிக்கு இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டு போகும்போது பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ள எல்லாவற்றிலும் வந்து அவர் என்ற ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறேன். அந்த அறிவை ஒவ்வொரு தரும் அந்த அறிகிற அறிவு எங்க இருக்குது வேதத்தை வேதத்தை தியானம் பண்ணும்போது வேதத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் பேசுற இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே எல்லா நாமத்துக்கும் மேலானவர் என்ற பாடலையும் முடிவில்லாதவரே என்ற பாடலையும் பாடி இன்றைய நாள் தியான பகுதியிலே ரெண்டு பேதுரு ரெண்டு பேதுரு 1:3 தம்முடைய மகிமையை எங்களுக்கு தந்தவர் வாக்குத்தத்தையும் சுகம் சந்தோஷம் விடுதலையும் தந்த தேவன் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் ஆவிக்குரிய வாழ்வை வேத வார்த்தையாக கற்றுக்கொள்ள வேண்டும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய அறிகிற அறிவை தேவை அருமையான வழிபாட்டை தந்துகள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அழைக்க போறோம். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்க பிரசோ சிஸ்டர் ரஜினி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ.
1: கோ அஹெட்.
2: Thank you, thank you, thank you, Lord. Thank you, Lord, once again, Lord, for this wonderful time, Lord, that you have given to us, Lord. Lord, you have been so good, so wonderful, Lord, in, Lord, giving us such favor, Lord, over, Lord, Sangamam Radio Gospel, the Tamil Radio Gospel, to emanate into the nations of the world. Lord, we do not take this for granted. We do not take this light. This is your work. This is your kingdom work. It comes through your spirit, O God. And therefore, Lord, even as we go through, Lord, Nithya Valicham to Vartain Valicham today, Lord, as it emanates into these 200 odd nations, Lord, we thank you, Father, for your wonderful blessings in which, Lord, many have gathered together, Lord. So we thank you for each and every one of them that have gathered, Lord, and to reap the good of the Lord, to come through his blessings, through the word of the Lord, through the beautiful, wonderful devotional that Sister Grace has shared, Lord, that many have been blessed. Many have been, Lord Jesus, taking it in what the Lord has to come through that word as well, Lord. So we thank you. And for also, Lord, Sister Karuna, who came and opened up and sang a beautiful song as she usually does. And also praise with a burden, Lord, for many things that you lay upon her own heart as well. So we thank you, Lord, for her dedication as well and her time and her service as well, Father, for you. Thank you for the handmaidens of the Lord. And even as Sister Dolly is waiting to come and pray for the workers of the dedicated people of the teamwork that is going on, Lord, and the workers that are going to come and share the gospel, oh God. The power of salvation is only in the preaching of the gospel in which you have chosen to do it, Lord. So, Lord, even as you are preparing the works, Lord Jesus, that are going to come through the words that are going to be shared by the servants of the Lord, that Lord, Sister Dolly is going to stand in the gap and pray for all of them, Lord. So we thank you for that as well, Father. And we thank you, Lord, for Brother Mahendran, who is hosting this very Vaarthai in Velicham today, Lord. Thank you for being with him. Thank you for your the guidance and the way in which you are leading him and guiding, Lord, each step of the way, and also your anointing that is resting upon him, Lord. Nothing, Lord, that you have said to us, Lord, is possible without your anointing, without your power that is laying, Lord Jesus, that comes through the anointing power of the Holy Spirit, Lord. So we thank you for that, for the much of your call, much of the way you have called him out, Lord. Even, Lord Jesus, the latter days will be greater than the former years. That is your promise, Lord. And you're fulfilling that promise in this very heart of his soul to come through, Lord, carrying the burdens of the souls upon his very heart, Lord. So we thank you for that, Lord. Cover him, protect him, keep him, Lord Jesus, through the ways in which only you have called him out, Lord. And bless him and his family as well, Father, I pray. And also thank you, Lord, for the dedication that is going on, Lord, from the Sangamam Radio Gospel, Lord, that was created and brought in, Lord Jesus, with a burden, Lord, for souls as well, upon Brother Leslie, Lord, and his wife, Sister Rita, Lord. We bring them, Lord, and lay them at their feet and at the altar just as much, Lord, that you would lead them and guide them each step of the way, Lord, along with their family, Lord. And this dedicated time and service, Lord, is not of us, Lord, nothing of us, Lord. It comes from you, from the throne of grace, from a living God, the mighty God, who has called us and separated us and kept us and Lord, but the end days of the ministry, Lord, as you have called it to be, Lord. So we thank you, Lord, for the Lord, the way in which you have called it out, Lord. You would keep us, Lord, in safe and security and peace and protection, Lord Jesus, over this family as well as we lead them at that, lay them at thy feet and at thy altar with them, their children and their grandchildren as well, Father. So we thank you for that, Lord. Now we pray, Lord Jesus, for the wonderful listeners, Lord, that have come and, Lord Jesus, joined us, Lord, at this time, Lord, from many nations, Lord Jesus, that you have brought in, Father, and the 97 stations that have made it possible also, Lord, joining with the Sangam Radio Gospel, Lord, that they would, Lord Jesus, reap the same blessings, Lord, that comes through because of the way they have, Lord, exalted you, put you first through their stations, Lord, that this blessing would come upon them, and you would enlarge their borders as well, Father, even as they, Lord, increase, Lord Jesus, in the ways they want to, Lord, come and bless the nations, Lord, through their broadcasting as well, and joining us, Lord, with this, what is going on with Vaarthai in Velicham, through Nithyan Velicham, and all the rest of the weekend services that are going on, Lord God. We thank you, Master, for this, Lord. Now we, Lord, entrust, Lord, the wonderful listeners that have been listening, Lord Jesus, through these many ways in which you have brought, Lord Jesus, these blessings to them, Lord, to their very feet, to the very, wherever they might be, Lord, in hospitals, in their sick beds, in the places to where they cannot move because they are disabled. My Lord, oh God, only you can come to these places, oh God, through these media networks that you have chosen, oh God. And they, you, and Lord, now listen, Lord, right at their feet, Lord, through the media networks, they don't have to go anywhere where you are now coming and blessing them right where they are. Thank you for that blessing. Thank you for that anointing. Thank you, Lord, because you are breaking every yoke of bondage against them, Lord, giving them, Lord, such a freedom, Lord, where the Spirit of the Lord is, there is freedom, there is liberty. And you are bringing that, Lord, through the anointing power of the Holy Spirit, and that, Lord, makes every yoke of bondage, Lord, be broken in your very power and your very mighty resurrection power, Lord. The same Spirit that raised Christ Jesus from the dead is the Spirit that moves upon them and gives them that liberty and that freedom that comes through. And Lord, that they'll be set free from their sick bed, they'll be set free from the calamities and their distresses, Lord, whatever they might be, Lord Jesus, confronting at this very moment, oh God. May it be a Job's experience, maybe through a valley experience, maybe how David went through the wildernesses, Lord, a wilderness, and he prayed through, Lord, and even Hagar, who prayed through in that wilderness, Lord, and you heard him, heard her, Lord Jesus, and she called the Lord that hears me. And Lord, in these nations, Lord, where they are listening to you, Lord, no matter who they are, what they are, what their religions are, who they are like, Lord, you are the God who created them all in your image. No one is set aside. No one is apart from that. That is why you are a God, the God of our salvation, that every soul that you created from on high, Lord, that you came through, Lord, let thy will be done on earth as it is in heaven, and that kingdom come on earth as it is in heaven. And the kingdom of God is within you, you said, when we accept you as our Lord and our Savior. And that is the reason that the word of the Lord has been prepared to go forth into their hearts and their lives, Lord, and also been blessed through the adoration and services and the word through devotional and all the rest of the ways in which we have been blessing your name, Lord, through the songs and the worship that has been going on. So we thank you for each and every service that has been going on in your name, for your honor and for your glory. glory's sake, Lord, we pray. As your name has been lifted up, you will draw all men unto yourself. And we thank you for that. In Jesus' name, amen and amen.
1: Amen, amen. Thank you, Sister Rajini Alangaramani, for your prayer. Praise the Lord, Sister Dolly.
3: Praise the Lord, yeah. Praise the Lord.
1: Jabingal.
3: Amen, Nandri. நன்றி நன்றி எஸ்ஸு நன்றி அப்பா. இப்பொழுது நித்திய வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அதிகமாக உங்களுடைய ரகசியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த போற கிருபையிலுக்காண்டி நன்றி செலுத்துறேனப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நீங்க பேர் சொல்லி அழைத்த அந்த அழைப்புக்கு பங்காக ஆண்டவரே உங்களுக்கு பயந்து நடுங்கி தாழ்மையோட வந்து பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களோட வார்த்தை மூலமாக புதிய பலனின் சத்துவத்தையும் பெற்றுக் கொள்வதற்காண்டவரே நீங்க தெரிந்து கொண்ட ஊழியர்களுக்கான நன்றி செலுத்துகிறேன். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியபடியே ஆண்டவரே, நீங்கள் நாங்கள் உங்களிடத்தில் வந்து கேட்கும் பொழுது எங்களுக்கு அதிகமாக நீங்கள் எங்களுக்கு பதில் அடிக்கிற தகப்பனாக இருக்கிற என்ற தொண்டை எத்தனை பேர்கள் ஜெபித்தார் இன்று எனக்கு கிளியராக என்ன இந்த இடத்துல இருந்து ஜெபித்ததற்கு தந்த அந்த குரலுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ற வாக்கு தத்தம் செய்தார், வாக்கு மாறாதவர். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவ ஜெபத்தின் வாஞ்சையை தந்தரும் ஐயா. உங்களுக்கன்று ஜெபித்து ஆண்டவரே உங்களோட கரத்துல உங்களுக்குரியவர்களாக ஒவ்வொரு பாத்திரங்களும் வெறுமையாக உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க அப்பா. நாங்க இந்த நேரத்தை ஏனோ தானோ என்று பிரேசிக்காம என்று ஏற்றுக்கொள்ளாமிக்க ஆண்டவரே, இந்த டைமை உங்களுக்கன்று ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தந்த கிரிவேலுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ஜெபமே எங்களுக்கு ஜீவன். அந்த ஜெபத்தை கொடுத்து ஆண்டவரே யாவரையும் உங்களோட பரிசுத்தமான அன்புக்குள்ள வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவரும் என்று நாங்கள் கூறும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு அதிகமான அற்புதங்களை செய்து எங்களை உற்சாகப்படுத்தி பலவீனம் உள்ளவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபிப்பதற்காண்டவரே உங்களோட அந்த ஜெபத்தின் ஆவியை அநேகருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினால் இன்றைக்கு புதிதான கிருபையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் புதிதாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அத்தர் கொடுத்தது சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமேன். எங்களை சுதந்திரங்களாக மாற்றி உங்களுக்குரியவராக வெறுமையான பாத்திரங்களை நிரப்பி உங்களுடைய அபிஷேகத்தினால இன்றைக்கு புதிதான ஜப வேண்டுதல்களை அப்பா ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற கிருபைகளுக்கான நன்றி. சிஸ்டர் ராசமணி ஞானவண்ணனுக்காண்டி வருகிறேன் அப்பா. அவர்கள் ஆண்டவரே முகத்துல ஒரு வீக்கத்தோட எல்லாம் ஒரு அதில இருக்கிறாள். அந்த வீக்கத்தில் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக அப்பா. ரத்தமே ஜெயம் ஆண்டவரே அப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் நாங்கள் எதை கேட்டாலும் குடிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்பா இந்த சிஸ்டருக்கு அந்த முகத்திலேயோ எங்கெங்க வீங்கி இருக்கிறதோ ஆண்டவரே அதுகளை அந்த வீக்கத்தை அகற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேணும். உங்களுக்குரியவளை சிந்தித்து உங்களை உலகத்துக்கேற்ற ஜீவியம் ஜீவிக்காம அப்பா எங்களோட வாழ்க்கையை வேறுபடுத்தி வாழ்வதற்காண்டவரே உங்களுக்கென்று யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். இன்றைய நாள் ஊழியருக்காக ஜெபித்து ராசமணி ஞானவன் என்ற தேவ குணத்துக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களை உங்களுடைய தேவன் ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து தேவ செய்தியை கடந்து செல்வோம். இன்றைய நாள் தேவ செய்தியை கொண்டு பாஸ்டர் விக்டர் போல் கேப்போமா? ஆமேன்.
4: இந்த நாளிலிருந்து தொடர்ந்து ஒரு சில வாரங்களுக்கு தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம். அதல்லையா, இந்த பூமியில நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்பது தேவனுடைய சித்தம், சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தம், ஆரோக்கியமா வாழ்வது தேவனுடைய சித்தம், கடன் இல்லாமல் செழிப்பாய் வாழ்வது தேவனுடைய சித்தம், பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம், உண்மையாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். இந்த மாதிரி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு சில வாரங்களுக்கு தேவன் எப்படியாப்பட்டவர் என்று அறிந்து கொண்டால் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கலாம், சரிங்களா? அப்ப தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமானால், தேவனை முதலாவது வைக்க வேண்டுமானால், அதிகாலை எழுந்த உடனே எதை தேடணும்? கவனிங்க பிள்ளைய, கவனிங்க. அதிகாலை எழுந்த உடனே எதை தேடணும்? பைபிளை தேடணும். பைபிள் எங்க இருக்குன்னு எடுக்கணும், பைபிளை திறக்கணும், வசனத்தை வாசிக்கணும். அப்ப அதுதான் தேவனை தேடுகிற உணர்வு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, அதிகாலை எழுந்த உடனே தலைமட்டில செல்போன் எங்க இருக்குன்னு தேடுறோம். கவனிக்கிறீங்களா? செல்போனு சாபத்தை கொண்டு வரும், தெரியுமா? செல்போனு அழிவை கொண்டு வரும். செல்போனு வாழ்க்கையில உயரவே முடியாது. செல்போனுக்கு அதிக நேரம் கொடுத்தவர்கள் பரீட்சையில வெற்றி பெற முடியாது. செல்போனுக்கு அதிக நேரம் கொடுக்கிறவர்கள் பாஸ் பண்ண முடியாது. செல்போனுக்கு அதிக நேரம் கொடுக்கிறவர்கள் பொருளாதாரத்துல செழிப்படைய முடியாது. செல்போனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தேவனை தேட முடியாது. பிசாசுதான் உங்களை ஆளுகை செய்திருப்பான். எச்சரிப்பா சொல்றேன், தைரியமா சொல்றேன், உண்மையை சொல்றேன், அனுபவபூர்வமா சொல்றேன். செல்போனு தேவை. அது எதுக்கு தேவை? நல்ல செய்திகள் கேட்கலாம், நல்ல பாடல்களை கேட்கலாம், கிறிஸ்தவ பாடல்கள், நல்ல வெற்றி உள்ள ஊழியக்காரருடைய சாட்சிகளை கேட்கலாம். அதுக்குத்தான் செல்போனும். தொடர்பு கொள்வதற்கு, ஒரு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பணத்தை அனுப்புவதற்கு, பண பரிமாற்றங்களுக்கு, இதுக்குத்தான் இன்னைக்கு செல்போனை நம்ம பயன்படுத்தணுமே தவிர, ஆவிக்குரிய பிள்ளைகள் மத்ததுக்கு செல்போனை தடவுற வேலை இருந்தா வாழ்க்கையில செய்ய முடியாது. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறது பிரயோஜனம் கிடையாது, காலேஜுக்கு போறது பிரயோஜனம் கிடையாது, உன் தாய் தேவப்பன ஏமாத்துறதுதான். அல்லேலூயா. செல்போன் அதிகமா பார்க்க கூடாது, செல்போன்ல அதிகமா சுரண்ட கூடாது, செல்போன் அதிகமா தேய்க்க கூடாது. அப்ப நம்ம என்ன செய்ய வேணும்? தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்ப தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது எங்க போய் அறிந்து கொள்ளலாம்? தேவன் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், எஸ் இங்க இருக்கிறாரு, இந்த அங்க இருக்கிறாரு, அந்த மாவட்டியில இருக்கிறாரு, இந்த மாவட்டியில இருக்காரு, அந்த தோட்டத்துல இருக்கிறாரு, இந்த தோட்டத்துல இருக்கிறாருன்னு சொல்லி எவனாவது கூப்பிட்டா உங்களை ஏமாத்திரியான்னு நினைச்சுக்கங்க. ஏசு எங்க இருக்கிறாருன்னு சொன்னா அவர் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள ஏசு இருக்கிறார். கரவர கை கத்திரம் ஏசு எங்க இருக்கிறாரு? கர்த்தருடைய வேத புத்தகத்துக்குள்ளதான் ஏசு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல இருக்கிறாரு. அறிவு எங்க இருக்கு? கர்த்தருடைய புத்தகத்துல இருக்கு. புத்தி எங்க இருக்கு? கர்த்தருடைய வேத புத்தகத்துல இருக்கு. ஞானம் எங்க இருக்கு? கர்த்தருடைய புத்தகத்துல இருக்கு. செல்வம் எங்க இருக்கு? கர்த்தருடைய புத்தகத்துல இருக்கு. செழிப்பு எங்க இருக்கு? கர்த்தருடைய புத்தகத்துல இருக்கு. உயர்வு, மேன்மை, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் எங்க இருக்கு? கர்த்தருடைய வேத புத்தகத்துக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. உலகத்துக்குள்ள இல்ல, செல்போனுக்குள்ள இல்ல. அது மைமலம், அது மாய, அது உங்களை ஏமாற்றும். அப்ப தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இரவும் பகலும், யோசுவா 1:5-1:8, இந்த நியாயப்புறமான புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருக்கும்படிக்கு அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் முதலாவது சங்கீதம் 2:3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமார்ந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இருக்கிற மரத்தை போல இருப்பான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது எங்கே அறிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வேத புத்தகத்திலிருந்து தான் அறிந்து கொள்ளணும். நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நான் வாரந்தோறும் இந்த செய்திகளை, இந்த செய்திய ஆயத்தம் பண்ணி இரவும் பகலும் கண் விழித்து வசனங்களை எடுத்து அந்நிய பாஷையில பேசி மணிக்கணக்க ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைகளை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு அரை மணி நேரம் செய்தி கொடுக்குறேன். இந்த செய்திய ஆடியோவில் பதிவு செய்து உலகம் முழுவதும் பலருக்கு நான் அனுப்புறேன். ஆனா இன்னையிலிருந்து யாருக்குமே அனுப்பக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுக்க, ஆனா இன்னைக்கு மட்டும் அனுப்புவேன். ஏன்னா இந்த செய்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. இன்னையிலிருந்து நான் கொடுக்கிற செய்திய யாருக்குமே அனுப்ப போவது கிடையாது. ஏன் தெரியுமா? செய்தியை கேட்டா என்ன செய்யணும்? ஒரு உதவி செஞ்சா என்ன செய்யணும்? தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஒரு உதவி செஞ்சா என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல, இந்த செய்தியை கேட்டேன் அதனால எனக்கு பிரயோஜனமா இருக்குது, யாராவது பதில் அனுப்பணும்னா வேணாமா, என்னமே பண்றது கிடையாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த செய்தி அவங்க கேட்கறது கிடையாது. அப்ப அதுக்கு நம்ம வேஸ்ட் அனுப்பணும், அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். யாருக்கும் உலகம் முழுவதும் இன்னையில இருந்து செய்தியை நான் யாருக்கும் அனுப்ப போறது கிடையாது. அல்லேலூயா. என் சபை மக்களுக்கு, என்னை நம்பி வருகிறவங்களுக்கு, என்னை நாடி வருகிற சிறுவர்கள் வாலிபர்கள் முதியோர்கள் சபை மக்களுக்கு மட்டும் இந்த செய்தியை நான் கொடுக்க போறேன். இன்னையில இருந்து இன்னைக்கு மட்டும் அனுப்புமே, இன்னையில இருந்து இந்த ஆடியோவில் செய்தியை கேட்கிற மக்களே, உங்களுக்கு யாருக்கு இன்பது என்னுடைய செய்தி வராது என்பதை தாழ்மையோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம பார்ப்போம், தேவன் எப்படியாப்பட்டவர் என்று அறிந்து கொண்டால் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கலாம். 10 காரியங்களை சொல்ல போறேன். இந்த ஒரு சில வாரங்களுக்கு ஆதியம் தந்து வெளிப்படுத்திலிருந்து தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை நான் சபைக்கு சொல்ல போறேன் ஆதியானவருடைய உதவியினால. இன்னைக்கு 10 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக தேவனை அறிந்து கொள்ளணும், தேவனை அறிந்து கொள்ளணும். அத பேதுரு, ரெண்டு பேதுரு என்ன, பேதுரு என்ன சொல்றாரு பார்ப்போம். ரெண்டு பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 2:3, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. 3, தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரல் என்று மன்றியும் சொல்லப்பட்டது. அப்ப 2 பேதுரு 3:18, 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லப்படுது. கொலோசியர் நிருபம் 1:10, கொலோசியர் எடுத்துக்கொள்வோம், கொலோசியர் 1:10, சகல விதமான நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவுல வளர்ந்து அவருக்கு பிரியமாய் நடக்கும்படி பத்திரமாய் நடந்து கொள்ளும் சில. அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டாதான் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு கிருபை அளிப்பார், உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும், அவரை அறிகிற அறிவுல வளரணும். அப்ப தேவனை அறிந்து கொள்ளணும் சொன்னா இரவும் பகல் என்ன செய்யணும், வேதத்தை வாசித்து வாசித்து வாசித்து தியானித்து இந்த வசனத்தின் மூலமாக தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். இயேசு வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தை தான் இயேசுவாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நோக்குவோம். இரண்டாவதாக தேவன் எப்படியாப்பட்டவர், இரண்டாவதாக தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் எப்படியா இருக்கிறாரு, நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 73, சங்கீதம் 73:1, சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கு நல்லவராக இருக்கிறார், சுத்த இருதயமுள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதான் மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார் மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப யாருக்கு நல்லவர், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனா யாருக்கு நல்லவர், உலகத்தில் இருக்கிற 880 கோடி மக்களுக்கு இயேசு நல்லவர் கிடையாது. 880 கோடி மக்களுக்கு இயேசு நல்லவர் கிடையாது. ஆனா உலகத்தை நேசிக்கிறாரு, உலக மக்களுக்காக மரித்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார், சர்வலோகத்தின் பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஆனாலும் 880 கோடி மக்களுக்கும் இயேசு நல்லவராக இல்ல. யாருக்கு நல்லவர், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு, இயேசுவை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை. அப்ப உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்க, உங்கள் இருதயத்தில் இயேசுவை தேடுங்க, உங்கள் இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுங்க. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லு, இதோ ஒருவனுடைய வாசலனுடைய கதவை தட்டுகிறேன், என் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஷணம் பண்ணுகிறேன், அவனும் என்னோடு கூட போஷணம் பண்ணுறான் சொல்லப்படுது. இருதயத்துல சுத்தமா இருந்தா இயேசு உள்ள வந்துருவாருங்க. அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்க தாய், உங்களை பெற்ற தாயை விட, உங்க தகப்பனை விட, உங்க உறவுகளை விட, உங்க சொந்தக்காரனை விட, உங்க நண்பர்களை விட இயேசு உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் தான் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையில் நறுக்கப்பட்டார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்கு பதிலாக மரித்தார், உங்கள் நோய்களை சிலுவையில சுமந்தார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கடமைப்படுத்துங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, உங்களுக்கு அரவணைக்கிறதுக்கு, உங்களுக்கு அன்பு கூறுவதற்கு இந்த உலகத்துல எந்த சொந்தக்காரனாலும் முடியாது. ஏமாத்திடுவான் உங்களை, சொந்தக்காரன் உங்களை ஏமாத்தி போடுவான், உங்க நண்பர்கள் உங்களை ஏமாத்தி போடுவான், உங்க சின்ன உங்களை ஏமாத்தி போடுவான். அல்லேலூயா. ஆமா, ஸ்கூல்ல படிக்கிறீங்களா, காலேஜ்ல படிக்கிறீங்களா, எந்த பொம்பளையும் நம்ப கூடாது. அல்லேலூயா. எந்த வாலிபனையும் நம்ப கூடாது, உங்களை மோசம் புரத்திடுவான். கரெக்டா. இயேசுவை நம்பணும், இயேசுவின் வழியில நடக்கணும். அவர் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். மூன்றாவது, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆதியோம 17:1-2 ஆபிரகாம் தேவனை, ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருகப்படுவேன் சொல்றார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாருக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன்? அவருக்கு உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். மிகவும் பெருக, மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். ஆசீர்வாதம் வேணுமா? பெருக்கமான ஆசீர்வாதம் வேணும். தேவனுக்கு உண்மையாருங்க. வேத வாசிக்கிறதுல உண்மையாரு, துதிக்கிறதுல உண்மையாரு, ஆராதிக்கிறதுல உண்மையாரு, காணிக்க போறதுல உண்மையாரு, தசமவாதம் போடுறதுல உண்மையாரு, நற்செய்தி அறிவிக்கிறதுல உண்மையாரு, உபவாசம் இருக்கிறதுல உண்மையாரு, சபம் பண்றதுல உண்மையாரு. தேவன் உன்னை மிகவும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் படிப்போ, உன் அறிவோ, உன் திறமையோ, உன் சொந்தக்காரனோ பந்தக்காரனோ உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. அல்லேலூயா. தேவன் உனக்காக மரித்த தேவன். அவருக்கு முன்பாக நீ உண்மையா இருந்தா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்கிற நான் வந்து என் திறமையில பொழச்சிடலாம், ஒண்ணுமே நடக்காது. பொசுக்குன்னு உசுறு போயிடும். எப்ப உசுறு போகுதுன்னே தெரியாது. திடீர் திடீர்னு உசுறு போயிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. சாக்கிரதையா இருந்து தேவனை தேடினால் தீர்க்காயசம் கொடுப்பார். கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துங்க. குண்டா இருக்கிற பொம்பளைய, குண்டா இருக்கிற ஆம்பளைய பொசு பொசுன்னு செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா வீராப்பு பேசுறான். தெருவுல பார்த்தா வீராப்பு, டீ கடையில பார்த்தா வீராப்பு, ஹோட்டல்ல பார்த்தா வீராப்பு, வண்டியில பார்த்தா வீராப்பு, டிராபிக்ல பார்த்தா, எங்க பார்த்தாலும் வீராப்பு பாக்குறான். திடீர்னு செத்து போறான். ஏன் நேத்தாண்டா கடையிட்ட நின்றுதான் அவன் தான் செத்து போனான். திடீர் திடீர்னு சாவு, பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஏன் மரணம் வருது? பாவத்தின் சம்பளம் மரணம். சுய புத்தி, சுய திறமையை நம்புறான். தேவனை நம்புறதில்ல, சிவனுள்ள தேவனை நம்புறதில்ல, ரத்தம் சிந்தின தேவனை நம்புறதில்ல, தனக்காக மறித்த தேவனை நம்புறதில்ல. சுய புத்தியில ஓடுறான், திடீர் திடீர் சாகுறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. சாக்கிரதையா இருக்கணும். தேவனை தேடுதல சாக்கிரதையா இருக்கணும். தேவனை துரித்ததுல சாக்கிரதையா இருக்கணும். தசமமாக எடுத்து வைக்கிறதுல சாக்கிரதையா இருக்கணும். காணிக்க கொடுக்கறதுல சாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. 500 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி திங்கிற, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்து, 50 காசு காணிக்கையில போட்டுக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல? சபை மக்களை பார்த்து கேக்குறேன், 500 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிடுற, சிக்கன் பிரியாணி சாப்பிடுற, போன்லெஸ் சாப்பிடுற, 65 சாப்பிடுற, 500 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிடுற, ஞாயிற்றுக்கிழமை கேவலம் 5 ரூபாய் உண்டியல்ல போடுற. தேவன் எப்படி உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார்? 10ல் 1 தசமபாகம் எடுத்து வை, வேதத்துல எழுதி வைத்திருக்கல, கீழ்படி. எத்தனை தடவை சொல்றது? கீழ்படுகிறது இல்ல. சம்பளத்துல மட்டும் தசமாக கொடுக்கறது, சைடுல வருதுல தசமாக கொடுக்கறது இல்ல, எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்கிறார். கரங்களை தடி கத்திரமே போட்டுவோம் அல்ல இல்லையா? எல்லாத்துலயும் தசமாவத்தை எடுத்து வை. உன் பொருளாதாரத்தை செழிக்க பண்ணுவார், உன் தீர்க்காய்ச்சி பெருக பண்ணுமா, உனக்கு பொருளாதாரத்தை செழிப்பு பண்ணுவார். ரெண்டு காரியம், நீ தீர்க்காய்ச்சியோடு வாழணுமா, நீ செழிப்பா வாழணுமா, தசம வகத்துல உண்மையா இருக்கும். முதல்ல தேவனுக்குரிய தேவனுக்கும் மனுஷனுக்குரிய மனுஷனுக்கு செலுத்து. அல்ல இல்லையா? ஆமா, நான் சபை மக்களை பார்த்து சொல்லுவேன், சபை மக்கள் காணிக்க கொடுத்து, சபை மக்கள் தசமாவம் கொடுத்து இந்த விக்டர் சேவால் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா வேதத்தின் பிரமாணம், தேவனுடைய வார்த்தை, பத்துல ஒண்ணு தசமவாகத்தை எடுத்து வை. அதைத்தான் பேசிட்டு இருக்கிறேன், வசனத்தை பேசிட்டு இருக்கிறேன். அல்ல இல்லையா? தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்றார். அல்லேலூயா. நான்காவது காரியம், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். யோபு சொல்றார், கெட்டு போய் நொந்து போய் வியாதியில உட்கார்ந்துட்டு யோபு சொல்றார், யோபு 5:9, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பரங்களை கட்டி கத்திரமே போட்டு அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் பெரிய காரியங்களை உமது வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஐந்தாவது, தேவன் பெரியவராக இருக்கிறார். தேவன் பெரிய தேவன், உலகத்திலேயே தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்றார். அவர் செருப்பு காலு, 850 கோடி மக்கள் வாழுகிற உலகம், 235 நாடுகளையும் அவர் செருப்பு காலுக்கு கீழே இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, பூமி என் பாதபடின்றாரு. இயேசுவின் உள்ளங்கால்களுக்குள்ளதான் இந்த உலக நாடுகள், 850 நாடுகள், 235 நாடுகளும் இயேசுவின் காலுக்கு கீழ இருக்கு. பூமி எனக்கு சிங்காசனம் என்றாரு. அப்ப அவர் உருவம் எவ்வளவு பெருசா இருக்குவாரு, எவ்வளவு பெரிய தேவன். அவர் பெரிய தேவன். யோவன் அப்போஸ்தலன் யோவன் எழுதுறாரு, 1 யோவான் 4:4, பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கலாம், உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கலாம், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். மறுபடியும் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கும் அவனை பார்க்கலாம், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். கரங்களை தடிக்க தலைமைப்படுத்துங்க. அவர் பெரிய தேவன், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பெரிய தேவன் அவர். ஆறாவது காரியம், தேவன் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார். எரேமியாவுக்கு சொல்லுகிறார், எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாதவைகளையும் உனக்கு அறியாதவைகளையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்றாரு. என்னை அப்ப என்ன சொன்னோம், யாருக்கு பெரிய, யாருக்கு பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவாரு? அவரை நோக்கி கூப்பிடணும். மத்தை 6:6 அரை கதவை நோக்கி, அரை கதவை கூட்டி அந்தரங்கத்திற்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் வெளிப்படுத்துவார் சொல்றாரு. சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்றாரு. எரேமியா 33:3 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாதவைகளையும் உனக்கு அறியாத பெரிய காரியங்களையும் வெளிப்படுத்துவன்றாரு. அல்லேலூயா. உனக்கு பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார். சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், முதியவர்களா இருக்கலாம், சபை மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வாழ்றதா எனத்தோ வாழ்ற அப்படி கிடையாது. நீங்க வந்து சரியா தேவனை புரிந்து கொள்ளவில்லை, சரியா தேவனை தேடல, சரியா தேவனுக்கு இடம் கொடுக்கல, வாழ்க்கையில தோத்தும் கூட புத்தி வரல. அல்ல இல்லையா? தோல்வி அடைஞ்சு புத்தி வரல, இழப்பு வந்து புத்தி வரல, நஷ்டப்பட்டு புத்தி வரல, ஏனோதானோடு வாழுகிறோம். பெரிய ஆபத்து வரப்போகுது, நான் சொல்றேன், பெரிய ஆபத்து வரப்போகுது. தேவனை தேடாதவர்களுக்கு உலகம் முழுவதும் சொல்றேன், இந்த சபைக்கு மட்டும் சொல்லல, உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றேன், தேவனை தேடாதவர்களுக்கு பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அல்ல இல்லையா? நினைக்கிறீங்களா? இந்தோனேசியாவில, சப்பான்ல, பல நாடுகள்ல இன்னைக்கு பாருங்க, வெள்ள சேதங்கள், புயல்கள், நிலநடுக்கங்கள் எத்தனையோ ரெக்டர் அளவுல ஓடிட்டு இருக்கு. ஏன் இந்தியாவுக்கு வராது நினைச்சிட்டு இருக்கீங்களோ, தமிழ்நாட்டுக்கு வராது நினைச்சிட்டு இருக்கீங்களோ, மதுரைக்கு வராது நினைச்சிட்டு இருக்கீங்களோ, குடிமங்கலத்துல வரும் நிலநடுக்கம், ரெண்டா பழக்கம் ஒரு காலம் வரும். அல்ல இல்லையா? ரெண்டா பழக்கம், எல்லா வீடுகள்லாம் பூமிக்குள்ள போகும், ஜனங்கள் பூமிக்குள்ள போவார்கள். என்னைக்கு விபச்சாரம், வேசித்தனம், பொய், போறாம எரிச்சல் கோபம் சண்டை அநியாய வெட்டி அகந்த பெருமை பேசுறவன் பூரா மண்ணுக்குல போவான். பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள் உணர்வடைவார்கள், பலன் அடைவார்கள், தீர்க்கரிசை காத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். இரவும் பகலவர் நோக்கிப்பாரு. முழங்கால் பிடி போட்டு ஜெபம் பண்ணு. முழங்கால் பிடி போட்டு ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. வசனத்தை வாசிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. உபாமம் ஆறாம் அதிகாரத்துல நீ நடக்கும் போது, எந்திருக்கும் போது, படுக்கும் போதும், உன் கைகளிலும் கால்களிலும் நிலங்களிலும் வசனத்தை எழுதி வைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணம். அல்லேலூயா. ஆமா, எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா பேசிட்டு இருக்கிறேன். ஏழு, தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படியாப்பட்டவர்? கிருபை உள்ளவர். 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஏசியா கிருத்ததர்சன 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை. அவர் கிருபை உள்ள தேவன். ஏன் உங்களை இதுவரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறது தெரியுமா? என்னையா இதுவரைக்கும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார்? அவருடைய கிருபை தான். என்னுடைய திறமையா, என்னுடைய படிப்பா, என்னுடைய அறிவா, என்னுடைய புத்தியா, என்னுடைய சபமா, என்னுடைய உபவாசமா, ஒண்ணு கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது, அவருடைய கிருபை என்னை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபை என்னை வழிநடத்துகிறது, அவர் கிருபை என்னை போஷிக்கிறது, அவர் கிருபை எனக்கு தீர்க்காயுசு பெருகப்படுகிறது. அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை போற்றுவோம். அல்லேலூயா. எட்டாவது காரியம், தேவன் மன்னிக்கிறவர். தேவன் எப்படியாப்பட்டவர்? மன்னிக்கிறவர். Mark 2:5, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திமிர்வாரக்காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Mark 2:5 சொல்றாரு. சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, 103 எடுத்துக்கொள்ளுங்க. Sangeetham 103 என்ன சொல்றாரு பார்ப்போம். அற்புதமான வசனங்களை தேடி தேடி எடுத்து உங்களுக்கு இலவசமாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அல்ல இல்லையா? அதே வீடியோ போட்டு யூடியூப் போட்டு லைக் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பணஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அந்த வேலையே கிடையாது. அல்ல இல்லையா? நான் தேடி தேடி இரவும் பகலும் தேடி தேடி வசனம் தடுத்து உங்களுக்கு இலவசமாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்கள், குடித்து கொண்டால் பாக்கியவான்கள். நீங்க நன்றா இருக்கீங்க. Sangeetham 103:3 வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குறார். தேவன் எப்படியாப்பட்டவரா? உங்க அக்கிரமங்களை மன்னித்து உங்க நோய்களை குணமாக்குறாரு. வசனம் 4, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். உன் பிராணனை காக்கிறார், தீர்க்காயுசை கொடுக்கிறார். Vasanam 5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயதாகிறது. தீர்க்காயுஷ பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. Vasanam 11, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. யாருக்கு அவர் கிருபை இருக்கு? அவருக்கு பயப்படுறவங்களுக்கு. Vasanam 12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் தம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. Vasanam 13, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. யாருக்கு இறங்குகிறார்? அவர் கிருபையின் தேவன், மன்னிக்கிற தேவன். தேவன் மன்னிக்கிறவர். பாவங்களை மன்னித்து கிருபையை பெருக பண்ணி, தீர்க்காயுஷை பெருக பண்ணி, அழிவுக்கு தப்பி விட்டு நோய்களை குணமாக்கி நம்மளை வாழ வைக்கிற தேவன். அவர் பேர் இயேசு. கரங்க பத்தி கத்தம். 9, தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Colossians 2:14-15, Colossians 2 வாசிப்போம். அற்புதமான வசனங்கள். Colossians 2:14-15, பக்கம் புதிய ஏற்பாட்டுல 276 பக்கம் கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில வெற்றி சிறந்த தேவன் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து அடக்கமனப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தழுந்து இன்னைக்கும் என் ஜனங்கள் ரட்சிப்படைந்து பரலோகத்துல பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிற அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டுப்படுத்த கடைசியாக 10, தேவன் நமக்காக மறித்தார். தேவன் நமக்காக மறித்தார். ரோமர் 8:10 தெரிஞ்சு கொள்ளுங்க. ரோமர் 8 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் இல்ல, ரோமர் 5:10, சாரி, ரோமர் 5:8-9. ரோமர் 5:8-9. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்றாக்கப்பட்டிருக்க கோவாக்கணைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாயிருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. நாம செஞ்ச பாவத்துக்கு நாம தானே மரிக்கணும். ஆனா நம்ம சாகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் வாழணும், சமாதானமா வாழணும், விடுதலையோடு வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், நல்ல வீடு வாசல்களை கட்டி வாழணும், நல்ல கார் வாகனங்களை வாங்கி வாழணும், நல்ல பண செல்வ செழிப்பா ஐஸ்வரர்களாய் பணக்காரர்களா கோடீஸ்வரர்களா வாழணும்னு சொல்லி நமக்கு பதிலாக சிலுவையிலே தரித்திரமானார், நமக்கு பதிலாக அடிக்கப்பட்டார், நமக்கு பதிலாக நெருக்கப்பட்டார், நமக்கு பதிலாக ஒடுக்கப்பட்டார், நமக்கு பதிலாக மரித்தார், நம்முடைய நோய்களை சிலுவையில சுமந்தார், நம் சாபத்தை சிலுவையில சுமந்தார், நம் தரித்திரத்தை சிலுவையில சுமந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நிலை உயிர் தழுந்தார், புதாமடத்துல இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கத்திரம். அல்லேலூயா. எனவே முடிவுரையாக சொல்றேன், 10 காரியங்களை சொல்லியிருக்கிறோம். 10 காரியங்கள் தேவன் பெரியவராக இருக்கிறார், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நல்லவராகவே இருக்கிறார், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், தேவன் பெரியவராக இருக்கிறார், தேவன் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார், தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், தேவன் நமக்காக மரித்தார். 10 காரியங்களை தியானித்திருக்கிறோம். இதை நீங்க வீட்டுல போய் தியானிக்கணும், வீட்டுல போய் தியானித்து விசுவாசித்து ஜெபிக்கணும். முடிவுரையாக, எனவே 10 காரியங்களை தேவன் எப்படி அப்படி வந்திருந்தார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. இதுவரைக்கும் பொய் பேசியிருக்கிறீங்களா, கவலைப்பட வேணாம். இதுவரைக்கும் பாவம் செஞ்சிருக்கிறனா, கவலைப்பட வேண்டாம். இப்படி செஞ்சுட்டு கவலைப்பட, இந்த நிமிஷத்துல இந்த கடைசி முடிவு சமம் ஏறெடுக்கப்படும் போது நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உண்மை பெரியவர் என்று அறிந்து உமக்கு மரியாதை கொடுத்து உடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உடைய வார்த்தையின்படி நான் வாழப்போறேன்னு சொல்லி அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுஷம் பெருக பண்ணி நீங்கள் செபிக்காமலே அற்புதம் செய்வார், நீங்கள் கடினமா உழைக்காமலே அற்புதம் செய்வார், நீங்கள் நேர்வை சிந்தாமலே ஐஸ்வர்யத்தை தருவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறவர்கள். நீங்கள் உபவாசித்து தான் நீங்க ஆசீர்வாதம் பண்ண அவசியம் இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாலே ஆசீர்வாதத்தை பெறலாம். அவர் விசுவாசித்தா போ, என் தேவன் பெரியவரா இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் அவர் செய்து முட்டார்ன்னு சொல்லி நீங்க அவரை நம்பும் போது, கீழ்ப்படியும் போது, வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கும் போது ஒரு புதிய தீர்மானங்கள். செல்போனுக்கு நான் இவ்வளவு நேரம் தான் கொடுப்பேன், தேவனுக்காக குடும்ப வாழ்க்கைக்கு நேரம், படிக்கிறதுக்கு நேரம், நான் விளையாடுறதுக்கு நேரம், என் தேவனை தேடுவதற்கு நேரம் கொடுக்கல, ஒரு டிசைன் பண்ணி 24 மணி நேரத்தை தேவனுடைய கருத்துல கொடுக்கும் போது அவர் அற்புதமாக நடத்தி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த 15 மூணு இடத்துல எனக்கு அழைப்பு வந்தது. தென்காசி மாவட்டத்துல கடையநல்லூர்ன்னு சொல்லி ஒரு உபவாச ஜெபத்துக்கு செய்தி கொடுக்க எனக்கு அழைப்பு வந்தது. சேலத்துக்கு எனக்கு அழைப்பு வந்தது. சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் பூலாம்பட்டிக்கு எனக்கு அழைப்பு வந்தது, வாலிபர்கள் மத்தியிலே பேசுவதற்கு. பல இடங்கள் அழைப்பு வந்தது, வர முடியாது என்று சொல்லிவிட்டேன். அல்லேலூயா. 2035 வரைக்கும் எந்த அழைப்புக்கும் நான் போக மாட்டேன். 2035 அதற்கு மேல தேவ சித்தம் இருந்து தேவன் பயன்படுத்தினால் நான் வெளியே போய் பிரசங்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, என்னுடைய விசுவாசம், நான் ஊழியம் செய்கிற தளத்திலேயே நான் தங்கியிருந்து இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்து ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை சபைக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு கிரயம் செலுத்தப்பட்ட வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இங்க வந்து சிலுவையில கிரயம் செலுத்தாமல் அவர் ஓடி இருந்தா என்ன இருக்கும்? ரட்சிப்பு கிடைச்சிருக்காது, மீட்பு கிடைச்சிருக்காது, பாவம் கிடைச்சிருக்காது. ஹல்லேலூயா. எனவே ஒரு எஞ்சிய காலம், கொடூரமான காலத்துல